நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபதம் மாதம் 24 நாள், திருவள்ளுவாண்டு 2057 ஆவணி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:57. ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன. விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள்.

குரல் ஓசை அறிவுடைமை 43 அதிகாரம் 3வது குறட்பா.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: இன்று நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒளிவுலா வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஹோசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் புலவளுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழலை மொழி, மழலையாக பங்கேற்கிறார் எஸ் கணேஷ். காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நல்மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விளை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விளை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி

0: ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திருக்கி, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 7 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் முனைவர் கு நான்சமந்தன் அவர்கள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9 மணிக்கு தருமபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பள் அடிகளார் அவர்கள். 9:05 வானலையில் வசந்தம் விநாயகர் சதுர்த்தி தின சிறப்பு நேர்களை, இன்றைய தலைப்பு வெற்றி தரும் விநாயகர் சதுர்த்தி. தருமபுரி சாலை விநாயகர் கோயில், சேலம் சன்னியாசிப்பட்டி விநாயகர் கோயில், இண்டூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயிலிருந்து நேரலையாக வர காத்திருக்கிறது. 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 கணபதி விழாவில் திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர் சித்திரம் கேட்கலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 12:10 அறிவியல் மலர், 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி குறித்து தகவல்கள் வழங்குகிறார் திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துறை நக்கீரன் அவர்கள். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றம், தலைப்பு எந்த தலைமுறை மகிழ்ச்சியாக உள்ளது, முந்தைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா, நடுவராக பங்கேற்கிறார் அறிவிப்பாளர் JS லீல வினோதன், முந்தைய தலைமுறையே என்ற அணியில் பங்கேற்கிறார்கள் எம் கவியரசி, ஜி தமிழ்செல்வி, எம் திவ்யசெல்வி, இன்றைய தலைமுறையே என்ற அணியில் பங்கேற்கிறார்கள் கே கதிரொலி, கே சசிகலா, வி சுபலட்சுமி. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.
1: The news read by Shagun Chopra. The 18th BRICS summit concluded in New Delhi with Prime Minister Narendra Modi underscoring that the BRICS diversity should remain its identity, cooperation its inspiration, and its progress should contribute to the cause of humanity. In his closing remarks on the final day of the 2-day summit, the Prime Minister said, BRICS is not merely a grouping of nations but an ecosystem of solutions. He said the discussions over the past 2 days had further strengthened this conviction. Mr. Modi expressed hope that the New Delhi Declaration adopted at the summit would provide clear direction for a shared vision and future cooperation. He stressed the need to translate all outcomes into time-bound actions that deliver last-mile impact.
2: Hum aasha karte hain is summit se उसमें एडॉप्ट किया गया न्यू दिल्ली डिक्लेरेशन हमारे शेयर्ड विजन और फ्यूचर कोऑपरेशन को स्पष्ट दिशा देगा. हमें सभी आउटकम्स को समयबद्ध एक्शन और लास्ट माइल इंपैक्ट से जोड़ना होगा. हमारे फ्रेमवर्क फाइल से आगे बढ़कर रियल लाइफ में इंपैक्ट पैदा करे, इसके लिए हम सब मिलकर काम करेंगे.
1: Prime Minister Narendra Modi held a series of high-level bilateral engagements on the sidelines of the BRICS summit in New Delhi. Over the past 3 days, Mr. Modi held 15 meetings with heads of state and government.

0: The day marks the birth of Lord Ganesh, who is a symbol of wisdom, prosperity and good fortune. Also known as Vinayak Chaturthi or Ganesh Utsav, the day marks the beginning of 10-day-long festivities during which people place clay idols of Lord Ganesh at their homes and worship them. The festivities conclude with the grand event of Ganesh Visarjan, where the idols of Lord Ganesh are immersed in water bodies, symbolizing the cycle of creation and dissolution. The idols are carried in grand procession from homes and pandals to rivers, lakes or seas, accompanied by chants of Ganpati Bappa Moria, bhajans and dances. Ganesh Chaturthi is a major attraction in Maharashtra, where people celebrate it with great zeal. President Draupadi Murmu has extended greetings to the people on the occasion of Ganesh Chaturthi. In her message, she said Lord Ganesh symbolizes wisdom, prosperity and auspicious beginnings. The president prayed that Lord Ganesh brings happiness, peace and prosperity to everyone. India produced a commanding all-round performance to defeat Sri Lanka by 72 runs in the Women's Asia Cup 2026 final in Dubai last night, securing a record-extending 8th Asia Cup title. The victory also helped India avenge their defeat to Sri Lanka in the 2024 final. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the first T20 international at Arun Jaitley Stadium in Delhi last night, taking a 1-0 lead in the 3-match series. After India won the toss and chose to bowl first, Afghanistan struggled early and collapsed to 43 for 5. Top-ranked India's Dheeraj Bumadevara scripted history by becoming the first Indian male recurve archer to win gold at the World Cup final, edging Japan's Nakanishi Jr. in a thrilling shoot-off at Saltillo in Mexico. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6 மணி 10 நிமிடம் 7 வினாடி.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் திருமுறை காட்டிய பிள்ளையார். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: இந்த நாள் இனிய நாள், முழு முதற் கடவுளான பிள்ளையார் பெருமானின் பிறந்த நாள். பிறந்த நாளை மன்னர்கள் நாள் மங்கலம் என கொண்டாடினர். பிள்ளை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? குழந்தைகள் தாய் தந்தையே உலகமே என எண்ணி போற்றும்படி இருக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் போட்டி. யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு ஞானப்பழம். மயிலெடுத்து முருகப்பெருமான் செல்ல அம்மை அப்பனையே உலகமாக எண்ணி மும்முறை வளம் வந்து வெற்றி பெற்றார் பிள்ளையார். இது அவர் பெருமையை சொல்வதற்காக அல்ல, குழந்தைகள் பெற்றோரிடம் மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பிள்ளை யாரை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளையாரை போல் இருக்க வேண்டும் என கூறுவர். பிள்ளையார் எப்படி இருப்பார்? கரம் 5. கரம் என்றால் கை, அங்குசம், பாசக்கயிறு, மோதகம், அபயமுத்திரை என்று 4 கைகளில் 4 பொருள் வைத்திருக்கிறார். 5வது நம்பிக்கை ஏற்படுத்தும் தும்பிக்கை, அது வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. யானையுடைய முகமும் ஓங்காரமும் ஒன்று போலவே இருக்கும். அவருக்கு பெரிய காது. அப்படி என்றால் என்ன பொருள்? நிறைய செய்திகளை கேட்க வேண்டும் என்று பொருள். ஒரு கையில் அங்குசம், நம்மை அடக்கும் கோலை பிறரிடம் கொடுத்துவிடக் கூடாது, நாம் தான் வைத்திருக்க வேண்டும் என கற்பிக்கிறார். 2வது கையில் பாசக்கயிறு, அது ஆசையே துன்பத்திற்கு காரணம்.

0: அதனால் ஆசையை விட்டுவிடுங்கள், விடவிட பேரின்பம் என கூறப்படுகிறது. மூன்றாவது கையில் மோதகம், கொழுக்கட்டை. உள்ளே பூரணம் இனிப்பு, வெளியே வெண்மை. அதுபோல வெளியில் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளத்தில் இனிமையானவராக இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. நான்காவது கையில் அபயமுத்திரை, நான் உன்னை பாதுகாப்பேன் என உறுதி கூறுதல். தும்பிக்கை ஐந்தாவது கை, வலிமை நுண்ணறிவு. ஊசியையும் எடுக்கும், தேக்கு மரத்தையும் தூக்கும், வளைந்து கொடுக்கும். தனக்கு வரும் துன்பத்தை தடுப்பது தும்பிக்கையே. அதனால்தான் பக்தர்களின் தடைகளை நீக்குபவர் பிள்ளையார் என கருதப்படுகிறது. பிள்ளையாருக்கு இன்னொரு பெயர் உண்டு, விக்னேஸ்வரன். விக்னம் என்றால் தடை, அதை நீக்குபவர். விநாயகர் என்றால் யாராலும் ஒப்பிட முடியாத நாயகர் என்று பொருள். அவருடைய தந்தத்திற்கு பல பெருமை உண்டு. மகாபாரதத்தை வேகமாக எழுத தன் தந்தத்தை உடைத்து எழுதியதாக கருதப்படுகிறது. எப்படி படிக்க வேண்டும், எப்படி சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என கற்பிக்கிறார். அதனால்தான் ஏகதந்தர் என போற்றப்படுவதாக கூறப்படுகிறது. ஏகம் என்றால் ஒன்று, ஒரு தந்தம் உடையவர் என்று பொருள். இன்னொரு நிகழ்ச்சியும் உண்டு, என்னை யாரும் வீழ்த்த முடியாது என வேண்டி வரம் பெற்றிருப்பதாக கஜமுகாசுரன் கூறுகிறான். அவனை ஆயுதத்தால் வீழ்த்த முடியாத பொழுது தந்தத்தையே ஆயுதமாக எடுத்து அவனை வீழ்த்தியதாக கதை உண்டு. மேலும் அவனை தன் காலடியிலேயே எலியாக மாற்றி வைத்துக் கொண்டார். எதிரிக்கும் அடைக்கலம் கொடுத்த பெருமை பிள்ளையாருக்கு உண்டு. ஐந்து கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என திருமந்திரம் பாடிய திருமூலர் போற்றுகிறார். தாய் குளிக்கச் செல்லும் பொழுது மகனை காவலுக்கு வைத்துக் கொள்வது போல பார்வதி மஞ்சளை பிடித்து ஒரு உருவத்தை உருவாக்கியதாக கருதுவர். அப்படி உருவான குழந்தையே பிள்ளையார். பிள்ளையார் அனலாசுரன் என்னும் அசுரனை விழுங்க வயிற்றில் அனல் பற்றி கொள்கிறது. அதை அணைக்க அருகம்புள்ளை கொடுத்ததாகவும் ஒரு கதை உண்டு. தேவார திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி தேடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது பிள்ளையார் இங்கேதான் இருக்கிறது என மேல் நோக்கி விரலை காட்டியதாக கூறுவர். அந்த இடத்திலிருந்து தொகுத்ததுதான் பன்னிரு திருமுறைகள். அதனால் திருமுறை காட்டிய பிள்ளையார் என போற்றப்படுகிறார். தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழருக்கும் அருளிய பிள்ளையாரை கொண்டாடுவோம், வளமாக வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் திருமுறை காட்டிய பிள்ளையார் கருத்துக்களை வழங்கினார். பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. இசை பாக்கல் வழியே இறைவனை வணங்கலாமா? பக்தி மாலை. முழுமுதற் கடவுளான விநாயகர் பிறந்த தினம் என்று அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். பக்தி மாலையில் முதல் பாடலாக இதோ சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

காற்றின் பரப்பெங்கும் இறைமணம் பரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது நாகூர் இயம் அனிப்பா குரலில்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: இசையால் இறைவனை வணங்கிக்கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வெளிக்க வருகிறது சிஸ்டர் சாரா நவ்ரிஜ் குரலில்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது சக்திதாசன் குரலில்

0: ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய பக்திமாலை பாடல்கள் ஒழித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:35, தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் கிளாஸ் போன்ற வார்த்தைகள் நம்ம பலருக்கு தெரிந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்போம். இந்த நிலையில் தான் தற்போது புதிதாக அறிமுகமாக மாறியுள்ள ஸ்மார்ட் சீட்ஸ் விதைகள் இந்திய வேளாண் உலகில் பரவலாக கவனம் பெற தொடங்கியுள்ளது. விளைச்சலுக்கு

0: ஆதாரமே விதைகள்தான். அப்படிப்பட்ட விதைகள் இயற்கை இடர்பாடுகள் மற்றும் பூச்சி நோய் தாக்குதலை திறம்பட எதிர்கொள்ளும் ஆற்றலை தான் இந்த ஸ்மார்ட் விதைகள் கிடைத்தல. உடச்சல்ல உத்தரவாதம் உறுதி தரும் வகையில் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத்தில் உள்ள இந்திய எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிறுவனம் கடந்த ஜூன் 26ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது. நம்முடைய டிஎன்ஏயோ விதை அமிர்தம் போல இது தொடர்பான தகவல்கள் மத்திய வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த தொழில்நுட்பம் மக்கும் தன்மை கொண்ட இயற்கை பசை போன்ற திரவத்தால் விதைகள் மேலே ஒரு பாதுகாப்பு அடுக்கு போன்ற பூசப்படுகிறது. இந்த அடுக்குகள் பயிரின் நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள், ஊட்டச்சத்துக்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு மருந்துகள் ஆகியவை கலந்த கலவை தான் ஸ்மார்ட் விதைகளின் மேலே பூசப்பட்டு இருக்கும். இந்த விதைகள் நிலத்தில் விதைத்து முளைக்க தொடங்கும் போது வேர் பகுதிக்கு தேவையான பாதுகாப்பையும் ஊட்டச்சத்து நேரடியாக வழங்கும். இதனால் பயிர் நன்றாக வளரும். ஆரம்ப கட்டத்தில் பயிர்கள் வீரியமாக வளர்வதோடு சுற்றுப்புற சூழலில் அழுத்தங்களையும் தாங்கும் சக்தியும் பெறும் வகையில் ஸ்மார்ட் விதைகள் உள்ளன. பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் இந்த ஸ்மார்ட் விதைகள் மூலம் விதைக்கப்பட்ட நிலக்கடலை, சோயாபீன்ஸு இந்த பயிரிலெல்லாம் 30% வரைக்கும் கூடுதல் மகசூல் கிடைத்துள்ளதாக தரவுகள் உள்ளன. மேலும் வேர்கள் மண்ணில் ஆழமாகவும் உறுதியாகவும் ஊடுருவி நிலத்தடி நீரை உறிஞ்சி வளர்ச்சியை தூண்டி நல்ல மகசூல் தருகின்றன. இந்த தொழில்நுட்பத்தை தானியங்கள், பருப்பு வகை, எண்ணெய் வித்துகள் மற்றும் காய்கறி என அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்த முடியும். விவசாயிகள் ஸ்மார்ட் விதைகளை பயன்படுத்துவதன் மூலமாக பயிர் இழப்பை குறைத்து அதிக லாபத்தை பெறலாம். குறிப்பாக மழை ஏமாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படும் மானாவாரி விவசாயத்திற்கு இந்த தொழில்நுட்பம் நிரந்தர பாதுகாப்பையும் விளைச்சலுக்கு உத்தரவாதமும் கொடுக்கும். ஸ்மார்ட் விதைகள் மானாவாரி விவசாயிகளை காக்கும். அடுத்து, உழவு தொழில் உலகின் முதன்மை தொழில் என்று தமிழர் பண்பாடு பெருமையாக கூறுகிறது. ஆனால் கடந்த சில தசாப்தங்களில் வேளாண்மை என்பது கடின உழைப்பும் குறைந்த வருமானமும் கொண்ட தொழிலாக மட்டுமே பல இளைஞர்களால் கருதப்பட்டது. இதன் விளைவாக கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு வேலை தேடி செல்லும் இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விவசாயத்தில் ஈடுபடும் மக்களின் சராசரி வயதும் உயர்ந்து வருகிறது. ஆனால் இன்று நிலைமை வேகமாக மாறி செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன் தொழில்நுட்பம், துல்லிய வேளாண்மை, உயிர் தொழில்நுட்பம், இணைவழி சந்தைப்படுத்துதல், வேளாண் தொழில் முனைவு போன்ற புதுமைகள் வேளாண்மையை ஒரு அறிவியல் சார்ந்த லாபகரமான மதிப்புமிக்க தொழிலாக மாற்றியுள்ளன. இன்றைய வேளாண்மை என்பது வெறும் பயிர் சாகுபடி அல்ல. அது தொழில்நுட்பம், அறிவியல், தொழில் முனைவு மற்றும் சந்தை மேலாண்மை ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வடிவமாக மாறியுள்ளது. இந்த மாற்றம் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளின் கதவுகளை திறந்து வைத்துள்ளது. கடந்த காலங்களில் பல காரணங்களால் இளைஞர்கள் வேளாண்மையில் ஆர்வம் இழந்தனர். அவை நிலையான வருமானம் இல்லாமல் பருவமழை மட்டுமே சார்ந்து சாகுபடி, நீர் பற்றாக்குறை, அதிக உற்பத்தி செலவு, சந்தை விலை ஏற்றம் இறக்கம், கடின உடல் உழைப்பு, தொழில்நுட்பம் பயன்பாடு குறைவு, சமூகத்தில் வேளாண்மைக்கு குறைந்த மதிப்பு, இந்த சவால்கள் பலரையும் வேறு துறைகளை நோக்கி நகர்ந்தன. நவீன வேளாண்மை அப்படின்னா என்ன? நவீன வேளாண்மை என்பது அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் தரவு அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. திறமையான விவசாய முறையாகும். இதில் வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல், உயர்தர விளைபொருள் மற்றும் அதிக லாபம் பெறுவதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: செயற்கை நுண்ணறிவு A1 அப்படின்னா A1 தொழில்நுட்பம் இந்த வேளாண்மையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. A1 மூலம் பயிர் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியலாம், வானிலை முன்னறிவிப்பு பெறலாம், எப்போது பாசனம் செய்ய வேண்டும் என்பதை அறியலாம், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை திட்டமிடலாம், மகசூலை முன்கணிக்கவும் இது இளைஞர்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த புதிய வேலைவாய்ப்பு

உடன் உருவாக்குகிறது. இன்று ட்ரோன்கள் மூலம் பூச்சிக்கொல்லி தெளித்தல், உரம் தெளித்தல், விதை விதைத்தல், பயிர் ஆரோக்கியம் கண்காணித்தல், நில வரைபடம் தயாரித்தல் போன்ற பணிகளை குறைந்த நேரத்தில் செய்ய முடிகிறது. இதனால் தொழிலாளர் பற்றாக்குறை குறைவதுடன் செலவும் குறைகிறது. இந்த துல்லிய வேளாண்மை அப்படின்னா என்ன? ஜிபிஎஸ், ஜிஐஎஸ், செயற்கைக்கோள் படங்கள், மண் ஈரப்பத உணரிகள், அதாவது சாயில் மாய்ச்சர் சென்சார், ஐஓடி கருவிகள் ஆகியவற்றின் உதவியுடன்

0: எஸ் செயற்கைக்கோள் படங்கள் மண் ஈரப்பத உணரிகள் அதாவது சாயில் மாய்ச்சர் சென்சார் ஐஓடி கருவிகள் ஆகியவற்றின் உதவியுடன் பயிருக்கு தேவையான அளவு நீர் உரம் பூச்சிக்கொல்லி மட்டுமே வழங்கப்படுகிறது. இதன் மூலம் உற்பத்தி செலவு குறைகிறது, மகசூல் அதிகரிக்கிறது, இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுகிறது. நகர்ப்புறங்களில் கூட குறைந்த இடத்துல காய்கறி உற்பத்தி செய்ய இந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுகின்றன. குறைந்த நீர் பயன்பாடு, அதிக உற்பத்தி, ஆண்டு முழுவதும் சாகுபடி, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் குறைவு. அடுக்குகளின் பயிர்களை வளர்க்கும் இந்த முறை நகரங்களில் நிலப்பரப்பு குறைவாக இருக்கும் சூழலில் இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இந்த செங்குத்து விவசாயம் ஸ்மார்ட் பாசன அமைப்புகள் மண் ஈரப்பதம் உதிரிகள் மற்றும் மொபைல் செயலிகள் மூலம் பாசனத்தை தானியங்கி முறையில் கட்டுப்படுத்தலாம். இதனால் சேமிக்கப்படுகிறது நீர், மின்சார செலவு குறைகிறது, பயிர் வளர்ச்சி மேம்படுகிறது. வேளாண் தொழில் முனைவு இளைஞர்களின் புதிய பாதை. இன்றைய இளைஞர்கள் வெறும் விவசாயிகளாக மட்டுமல்லாமல் வேளாண் தொழில் முனைவராகவும் உருவாகி வருகின்றனர். அரசு விதை உற்பத்தி, ட்ரோன் சேவை மையங்கள், மண் பரிசோதனை ஆய்வகங்கள், வேளாண் ஆலோசனை மையங்கள் இதெல்லாம் இருக்குது. இணையவழி சந்தைகள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் நேரடியாக நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்யலாம். இடைத்தரகர்களின் எண்ணிக்கை குறைவு, விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கிறது. பாண்ட் உருவாக்க முடிகிறது. இந்தியாவில் பல வேளாண் தொழில் நிறுவனங்கள் A1 அடிப்படையிலான ஆலோசனைகள், ட்ரோன் சேவைகள், ஆன்லைன் சந்தைகள், மண் மற்றும் பயிர் பகுப்பாய்வு, டிஜிட்டல் நிதி சேவைகள் போன்ற புதுமையான சேவைகளை வழங்குகின்றன. இவை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது. இன்றைய இளைஞர்கள் தொழில்நுட்பத்துடன் இணைந்தால் நாளைய வேளாண்மை வளம் பெறும், இந்தியாவின் உணவு பாதுகாப்பும் பொருளாதாரமும் வலுப்பெறும். விவசாயம் என்பது கடந்த காலத்தின் பாரம்பரிய மட்டுமல்ல எதிர்கால தலைமுறையின் அறிவியல் சார்ந்த தொழிலும் தொழில் முனைவு வாய்ப்பும் நாட்டின் வளர்ச்சிக்கான அடித்தளமும் ஆகும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அபித குஜாம்பால் உடனாகிய ஸ்ரீ அருணீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16 தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது.
5: தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17 தேதி முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலாளர் திரு சுதாகர் டலேலா, பல்வேறு துறைகளில் 50 மேற்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இது இந்தியாவின் தலைமை பொறுப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐநா சபையில் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரிக்ஸ் நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இந்தியா தன் உறவுகளை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறது என்று அவர் கூறினார். பிஜேபி சார்பில் வரும் 17 தேதி முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதை நோக்கமாக கொண்டு இதுபோன்ற இயக்கங்கள் நடத்தப்படுவதாக கூறினார். பொதுமக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம்

0: நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சராகவும் பிரதமராகவும் 25 ஆண்டுகாலம் பொது சேவையை வரும் 17ஆம் தேதி நிறைவு செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சமூக கலாச்சார துறைகளில் பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஊக்கத்தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டதாகவும் அரசு கூறியுள்ளது. நெல் வரத்தின் அடிப்படையில் தேவைக்கேற்ப மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்திட நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் குடியிருப்புகள் அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் மாற்று இடத்தில் தலைமைச் செயலக கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்று கூறினார். கடந்த 100 நாட்களில் 1,00,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ள நிலையில் அதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்ற விவரத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் முளைக்காடு பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் நிறுவனம் தொடங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்செந்தூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், இத்திட்டத்தால் 50,000 உப்பள தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தனித்து போட்டியிடுவது அவர்களுக்குரிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தி இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி பெருக்குடனும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மலைக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி, கோவை மாவட்டம் ஈச்சனாரி உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று விநாயகர் பெருமானை வழிபட்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இன்று திருச்சி, மதுரை, திண்டுக்கல், சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து 2,240 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர இதர ஊர்களிலிருந்து 420 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 3,565 சிறப்பு பேருந்துகள் கிணாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதவரம் பேருந்து முனையத்திற்கு 160 சிறப்பு பேருந்துகளும், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு 370 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அந்தந்த பேருந்து நிலையங்களிலிருந்து உடனுக்குடன் கூடுதல் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது. ரயில் மூலம் சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் ரயில் நிலையங்களிலிருந்து சென்னை மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச்செய்திகள். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போலந்து எல்லை அருகே யுக்ரைன் பயணிகள் ரயில் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. தலைநகர் தில்லியில் வாகன

மருந்துகளால் ஏற்படும் மாசு அதிகரித்துள்ளதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தில்லி மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 252 மதரசாக்களை மூடுவதற்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூரில் நேற்று அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். காவிரி நதியில் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கர்நாடக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அம்மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கரணை கிராமத்தில் நடுபழனி பாலமுருகன் தண்டாயுதபாணி திருக்கோயிலில் திருடப்பட்ட மரகத சிலை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக 639 பேருந்துகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 30 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 2 தொகுதிகளில் சோதனை என்ற பெயரில் வணிகர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று வணிக அமைப்புகள் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக் கொண்டுள்ளன. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்தது. 157 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 13.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அபிஷேக் சர்மா அற்புதமாக விளையாடி 32 பந்துகளில் 82 ரன் குவித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன் எடுத்தது. 184 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இலங்கை 20 ஓவரில் 111 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஸ்ரீசாரணி 4 விக்கெட்டுகளையும், தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளையும், ஷஃபாலி வர்மா, பிரேமா ராவத், கிராந்தி கவுட் ஆகியோர் தலா 1 விக்கெட்டை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17 தேதி முதல் 1 மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சம் பேசிடும் மரளை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மரளை மொழி நிகழ்ச்சியில் நாம் ஓடி நிற்கிறார் ஒரு ஆர்சோண்டிய நடுநிலைப்பள்ளி துறையூர் பள்ளி குழந்தை எஸ் கணேஷ். வணக்கம் கணேஷ்.
4: வணக்கம் சார்.
3: கணேஷ் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார்.
3: நல்லா இருக்கீங்கப்பா, மூக்கு மூலியமா அழகா வந்திருக்கீங்க. உங்க அழகோட ரகசியம் என்ன?
4: தண்ணி நிறைய குடிப்பேங்க சார்.
3: மேட்டூர்ல காவிரி தண்ணி வருதுல்ல, அந்த தண்ணியெல்லாம் நிறைய குடிப்பீங்களா?
4: எஸ் சார்.
3: ஆமாப்பா, காவிரி தண்ணி தனி சுவையா இருக்கும். சரி, காவேரி தண்ணியில வேற என்ன கிடைக்குது?
4: மீன் சார்.
3: மீன்லாம் புடிச்சிட்டீங்க நீயா?
4: எஸ் சார்.
3: அப்படியா, எப்படி புடிச்சீங்க மீன்
4: சார்? வலையில சார்.
3: ஓ, வலை வீசி புடிச்சீங்க. எப்படி, பெரிய மீன் கிடைச்சதா சின்ன மீன் கிடைச்சதா?
4: சின்னது பெருசு சார்.
3: எல்லாமே

0: கலந்து கிடைச்சது. பரவாயில்ல, அவ்வளோ பெரிய திறமைசாலி நீங்கள்.
1: எஸ் சார்.
0: மீனை பிடிச்சி என்ன பண்ணீங்க?
1: பாதி வித்துட்டும் பாதி சாப்பிட்டுட்டும்.
0: ஓ, இப்பயே விற்பனை பண்ண ஆரம்பிச்சிங்களா? சரி, யார் செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மீனா?
1: சார், எங்கள் அம்மா சார்.
0: எப்படி, வறுத்த மீனா, குழம்பு மீனா, எப்படி சாப்பிட்டீங்க அதை?
1: சார், குழம்பு மீனுங்க சார்.
0: குழம்பு மீன் வச்சு மீன் எல்லாம் சாப்பிட்டு மீதி குழம்பு கடக்க மட்டும் குடிச்சிட்டீங்களா?
1: எஸ் சார்.
0: அவ்வளோ வெறித்தனமாக சாப்பிட்டீங்களா மீனா?
1: மீன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார்.
0: வெரி குட், வெரி, ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. என்ன எடுப்போம், நல்லா சாப்பிடுங்க. சரி கவின், மேட்டூரில் எந்த இடத்துல இருக்குது உங்கள் வீடு?
1: துறையூர் சார்.
0: பக்கத்தில் ஒன்று பெருசாக இருக்குது, பெரிய பெரிய புகையெல்லாம் போகுது. என்ன இருக்குதுங்க?
1: பெருமல் சார்.
0: ஓ, பெருமல் இருக்கு. அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க?
1: நிறைய பேர் வேலை செய்கிறாங்க சார்.
0: அப்புறம் வேற என்ன பண்ணாங்க, என்ன பண்ணுறாங்க?
1: கரண்ட் எடுக்கிறாங்க சார்.
0: ஓ, தமிழ்நாட்டுக்கே கரண்ட் இங்கே தான் எடுக்கிறாங்களா?
1: எஸ் சார்.
0: பரவாயில்லையே, நிறைய தெரியுது உங்களுக்கு. சரி, என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் கணேஷ்?
1: ஆடலாம் சார்.
0: இங்கே பாடுங்க.
1: ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம் பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டே குதிக்கலாம் குதிக்கலாம் குதிச்சு கொண்டே தட்டலாம் தட்டலாம் தட்டி கொண்டே சிரிக்கலாம் சிரிக்கலாம் சிரிச்சு கொண்டு சேர்ந்து நானும் சிரிக்கலாம்.
0: அழகாக இருக்குதுப்பா உங்கள் பாட்டு கேட்குறதுக்கு. சரி, எப்பப்பெல்லாம் நீங்கள் ஆடுவீங்க?
1: பாட்டு போட்டால் ஆடுவோங்க சார்.
0: ஓ, வீட்டில் டிவியில் பாட்டு ஓடிட்டுச்சுன்னா நீங்கள் இந்த பாட்டு ஆடிட்டுப்பீங்களா?
1: எஸ் சார்.
0: அம்மா என்ன சொல்லும்
1: சார்? படிக்கவும் எழுதியும் சார்.
0: சார், அடுத்து என்ன தெரியும் உனக்கு?
1: சார், ஒன்றும் தெரியாது சார்.
0: தெரியாதா? சரி பரவாயில்ல, ஒரு பாட்டுனாலும் முத்தான பாட்டை பாட்டிங்க. சரி, மேட்டூரில் அந்த பார்க் இருக்குதுல்ல, பார்க்கெல்லாம் போய் என்ன பார்த்தீங்க, என்ன பண்ணீங்க நீங்கள்?
1: முயல் குட்டி சார், ஒட்டகம், மான்கு சார்.
0: ஓ, இதெல்லாம் மேட்டூர் பார்க்கில் இருக்கா?
1: எஸ் சார்.
0: இல்லை, ஒட்டகம்லாம் இல்லை, முயல் குட்டி இருக்குது, அப்புறம் பாம்புகள்லாம் கீழே படுத்துருக்குது, அதானே இருக்குது?
1: எஸ் சார்.
0: அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தீங்க?
1: தண்ணி எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு சார், பார்த்தோங்க சார்.
0: ஓ, ஆமாம்ல, இப்போ பக்கமாக மேட்டூர் டேம் திறந்தாங்கல்ல, அப்போ தண்ணி போயிட்டு இருந்துக்குது. பார்க்கறது எப்படி இருக்கும்?
1: சூப்பராக இருக்கும் சார்.
0: வெறிகிட்டு வரைக்கும் நிறைய நோட் பண்ணுறீங்க. சரிங்க கணேஷ், இப்போ சின்ன பையனாக இருக்கீங்க இல்லையா, அழகான பேபியா, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையனாக அப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
1: கலெக்டர்.
0: வாவ், கலெக்டர். கலெக்டராக என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்?
1: நேர்மையாக வேலை செய்வீங்க சார்.
0: ஓ, நேர்மையாக வேலை செய்வீங்க. எப்படி நேர்மையாக வேலை செய்வீங்க?
1: மக்களே சின்ன எல்லாம் தீர்த்து வைப்பேன்.
0: சரிங்க கணேஷ், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சியராக மாற தருமபுரி பொம்பளை 102.5 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: இணைய நிலை இன்றைய மரலைமேல் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி துறையூர் பள்ளி குழந்தை எஸ் கணேஷ்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம். நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று செப்டம்பர் 14.
7: முழு முதற் கடவுள்.
8: நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு
7: இந்த கடவுளை வணங்கிவிட்டுதான் தொடங்குவோம்.

0: அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து.
1: ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று
2: கொண்டாடப்படும் பண்டிகை இந்நாள்.
1: இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் பெரும்பாலும் கொண்டாடப்படும் பண்டிகை.
2: தமிழ்நாட்டில் ஊரெங்கும் பந்தல் அமைக்கப்பட்டு
1: களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை நிறுவி
2: பூஜைகள் செய்யப்படுகின்றன.
1: பிறகு அருகில் உள்ள நீர்நிலைகளில் கரைக்கப்படுகிறது.
2: கொழுக்கட்டை,
1: சுண்டல்,
2: பொரி,
1: பழங்கள்
2: இவைகள் வைத்து பூஜைகள் நடைபெறும்.
1: வீடுகளிலும் சிறிய அளவிலான

0: சிலைகள் வைத்து பூஜைகள் நடைபெறும்.
1: கணபதி,
0: ஆணைமுகன்,
1: பிள்ளையார்
0: என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும்
1: விநாயகர் அவதரித்த நாள் இன்று.
0: விநாயகர் சதுர்த்தி இன்று.
1: தமிழ் கவிஞர்,
0: மொழிபெயர்ப்பாளர்,
1: தமிழ்,
0: ஆங்கிலம்,
1: தெலுங்கு,
0: கன்னடம்,
1: மலையாளம்,
0: வடமொழி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர்.
1: 56 உரைநடை நூல்கள்,
0: 9 புதினங்கள்,
1: 7 கவிதை நூல்கள்,
0: 2 நாடகங்கள் மட்டுமல்லாது
1: 17 திரைப்படங்களில் 52 பாடல்களை எழுதியுள்ளார்.
2: ராமத்தின் இதயமே பேரன்பின் நிலையம், ஆனந்தம் அலைவீசும் எல்லாளும் இங்கே.
0: இவர் எழுதிய காக்கை மனிதனை பார்த்து கேலி செய்யும் என்ற கவிதை
1: பாரத தேவி இதழில் முதன் முதலில் வெளிவந்தது.
0: மாலதி என்ற வார இதழ்,
1: இலக்கிய மன்றம் உள்ளிட்ட இதழ்களுக்கு
0: ஆசிரியராக இருந்தார்.
1: குயிலன் பதிப்பகத்தையும் துவங்கி நடத்தி வந்தார்.
0: பல்வேறு வகைகளில் இலக்கிய தொண்டாற்றிய எழுத்தாளர்.
1: கு. ராமலிங்கம் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1922.
1: இந்தியாவின் முன்னணி வழக்கறிஞர்,
0: அரசியல் தலைவர்,
1: நாட்டின் பிரபலமான வழக்குகளில்
0: திறமையாக வாதாடியுள்ளார்.
1: இவர் ஆஜரான 90% வழக்குகள்
0: இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தவை.
1: இந்தியாவின் சட்ட அமைச்சராகவும்
0: பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் தலைவராகவும் இருந்த,
1: மும்பை மாகாணம் சிக்கார்பூர் எனும் இடத்தில் பிறந்த
0: மூத்த வழக்குரைஞர்
1: ராம்ஜத் மலானி என அழைக்கப்படும்
0: ராம் புல்சன் ஜெத் மலானி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1923.
0: அறிவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்ற
1: முதல் பெண் இந்தியர்,
0: பெங்களூரு இந்திய அறிவியல் கழகத்தில் பணியில் சேர்ந்ததன் மூலம்
1: பெண்கள் முதல் முறையாக அதன் வரலாற்றில் அனுமதிக்கப்படுவதற்கு வழிவகுத்தார்.
0: தனது ஆய்வுகளுக்காக
1: குடியரசு தலைவர் விருதும் பெற்றார்.
0: பிரித்தானிய பல்கலைக்கழகத்தில் அறிவியல் துறையில்
1: முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்தியரும் இவரே.
0: முன்னோடி இந்திய உயிர் வேதியியலாளர்
1: கமலா சகோனி பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1912.
1: பழம் பெறும் தமிழ் திரைப்பட நடிகை
0: மற்றும் பாடகி
1: 9 வயது நாடக கம்பெனியில் இணைந்தார்.
0: முறையாக இசை பயிற்சியும் பெற்றார்.
1: தமிழ்
0: தெலுங்கு மொழி படங்களில் நடித்துள்ளார்.
1: 1937 ஆண்டில் வெளிவந்த
0: சதி அகல்யா படத்தில் தோன்றினார்.
1: தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்தார்.
0: பக்தகௌரி திரைப்படத்தில் இவர் பாடி நடித்த
1: வேலன் என்ற பாடல்
0: பெரும் வரவேற்பை பெற்றது.
1: இசைக்குயில் பட்டம் பெற்ற
0: ஈரோடு ஊஞ்சலூரில் பிறந்த பழம்பெரும் நடிகை
1: யூஆர் ஜீவரத்னம் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1927.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாவள்ளி, சேலம்.
6: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேதோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
7: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
9: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு.

0: அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்: தக்காளி 24 ரூபாய், கத்திரி 24 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 40 ரூபாய், கொத்தவரை 20 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 26 ரூபாய், சுரைக்காய் 18 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 25 ரூபாய், சர்க்கரை பூசணி 15 ரூபாய், சின்ன வெங்காயம் 72 ரூபாய், 78 ரூபாய் இரண்டு விலையில் உள்ளது. பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 64 ரூபாய், பீட்ரூட் 52 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிப்புளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 70 ரூபாய், தேங்காய் 74 ரூபாய், எலுமிச்சை பழம் 298 ரூபாய், ஏலைக்கு வாழைப்பழம் 90 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 70 ரூபாய், கொய்யாப்பழம் 70 ரூபாய். இவையாவும் இன்றைய தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க, நெகிழிப்பைகளை தவறுங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பே நம் பாதுகாப்பு.
5: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அபித குஜாம்பால் உடனாகிய ஸ்ரீ அருணீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது.
6: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
4: தொடர்ந்து கேட்கலாம்.
10: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
11: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
12: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் சாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிடல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
10: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
13: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். இனிய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள். கர்த்தவீரிய அர்ச்சுனாயன் என்ற மன்னன் காட்டுக்கு போகிறார், வழி தவறி விடுகிறார். அப்போது அந்த அடர்ந்த காட்டிலே ஜமதக்னி முனிவர் குடில் இருக்கிறது, அங்கு போய் சேர்கிறார். வந்திருப்பவர் மன்னனாயிற்றே, நல்ல அருஞ்சுவை விருந்து கொடுக்கிறார். அதை சாப்பிட்டு கொண்டே மன்னன் கேட்கிறார், நம்முடைய நாட்டில் கூட இப்படி உணவு கிடைப்பதில்லை, எப்படி இவ்வளவு உணவு அருஞ்சுவையாக இருக்கிறது என்று கேட்கிறார் மன்னன். அதற்கு ஜமதக்னி முனிவர் காமதேனு பசுவை காட்டுகிறார், இதுதான் இவ்வளவு சுவையான உணவை எங்களுக்கு கொடுக்கிறது என்று சொல்கிறார். உடனே கர்த்தவீரிய அர்ச்சுன அந்த மன்னன், இந்த காமதேனு பசுவை என்னிடம் கொடுங்கள் என்று கேட்க அந்த முனிவர் ஜமதக்னி முனிவர் மறுத்து விடுகிறார். அரச கட்டளை அந்த பசுவை கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய வீரர்களுக்கு ஆணை பிறப்பிக்கிறார் அந்த மன்னன். அந்த காமதேனு பசுவை அபகரித்து செல்கிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட முனிவருடைய மகன்

0: பார்க்கவா அதை நான் மீட்டு வருகிறேன் என்று சொல்லி அரசனிடம் சென்று வாதம் செய்கிறார். முடிவு அரசனை கொன்றுவிட்டு அந்த காமதேனு பசுவை அழைத்து செல்கிறார். இதை அறிந்த ஜமதக்னி முனிவர், நீ போய் இந்த பாவத்தை நீக்குவதற்கு தவம் செய் என்று சொல்ல சிவனை நோக்கி, பார்க்கவாவும் தவம் செய்ய சிவன் தோன்றி பல சக்தி நிறைந்த ஆயுதங்களை கொடுக்கிறார். அந்த பார்க்கவாதான் பிற்காலத்தில் அந்த பார்க்கவாதான் பரசுராமர் ஆகிறார். மிகுந்த கோபமுடையவராக திகழ்கிறார் அவர். ஒரு நாள் மேலோகத்தில் சிவபெருமானை பார்ப்பதற்காக செல்கிறார். அங்கு காவல் காத்து கொண்டிருப்பவர் யார்? விநாயகர். அவரிடத்திலே சென்று நான் சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்று சொல்ல, அதெல்லாம் முடியாது, இப்போது அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் என்று விநாயகர் மறுத்து விடுகிறார். நான் முதல் சேடன், அளவில்லா பக்தி கொண்டவன் சிவபெருமானின் மீது, என்னை விட்டாக வேண்டும் என்று பரசுராமன் சொல்ல, யாராக இருந்தாலும் விதிமுறைகள் ஒன்றுதான், உங்களை விட முடியாது என்று விநாயகர் சொல்ல இருவருக்கும் சண்டை ஏற்படுகிறது. விநாயகர் தும்பிக்கையால் பரசுராமரை தூக்கி போட, பரசுராமர் தன்னுடைய ஆயுதத்தை வீச, அந்த ஆயுதமானது விநாயகருடைய தந்தத்தின் மீது பட்டு அந்த தந்தமானது துண்டிக்கப்படுகிறது. விநாயகர் மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார். உள்ளே இருந்து வந்த சிவபெருமானும் பார்வதியும் பரசுராமரிடத்திலே கோபம் கொள்ள, என்னை மன்னித்து விடுங்கள் என்று தன்னுடைய தவறை உணர்ந்து வருத்தப்படுகிறார் பரசுராமர். பிறகு சிவபெருமானும் பார்வதியும் பரசுராமரை மன்னித்து விடுகிறார்கள். முழுமுதற் கடவுளாகிய விநாயக பெருமானும் பரசுராமரை மன்னித்து விடுகிறார். பரசுராமரால் சிதைக்கப்பட்ட ஒரு தந்தம் இன்றும் அப்படியே காட்சி கொடுக்கிறது. ஆகையால் ஏகதந்த விநாயகர் என்று அவர் போற்றப்படுகிறார். முழுமுதற் கடவுளே, மூல விநாயகனே, முன்னை விநாயகருக்கும் முக்கன் ஈஸ்வரனின் முதல் மகனே, அண்டமெல்லாம் ஆளுகின்ற ஆதிபராசக்தியின் அருந்தவ புதல்வனே, அழகுமையில் விநாயகனின் அன்பு சகோதரனே, நின்னை தொழுகின்றேன், அரிய தமிழ் எனக் அருள்வா என எல்லோரும் வேண்டுகிறார்கள். நாமும் அவரை வணங்கி மகிழ்வோம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இரு நாட்கள் நடைபெற்ற உச்சிமாநாட்டின் முக்கிய தருணங்களை கொண்ட காணொலி ஒன்று பிரதமரின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த காணொலியில் பிரிக்ஸ் அமைப்பு மூலம் இந்தியா நட்பு, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தியுள்ளது என்று பிரதமர் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி இடம்பெற்றுள்ளது. இந்த உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர்களில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் மற்றும் அபுதாபி இளவரசர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹியான் ஆகியோர் முக்கியமானவர்கள். இவர்களுடன் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் பேச்சுக்கள் நடத்தினார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.

0: மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் ஏற்கனவே பல மாநிலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், 2029 ஆண்டுக்குள் 21 மாநிலங்களிலும் இது அறிமுகப்படுத்தப்படும் என்று தமக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார். முத்தலாக் முறை ஒழிக்கப்பட்டுள்ளதன் மூலம் முஸ்லிம் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டம் மூலம் நாட்டின் குற்றவியல் நீதித்துறையை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஒரே ஆண்டில் பல மாநிலங்களில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் விகிதம் 30% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 3 ஆண்டுகளுக்குள் நீதி வழங்குவதை உறுதி செய்வதற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதாகவும் உள்துறை அமைச்சர் கூறினார். தேசிய பாதுகாப்பு குறித்து பேசிய திரு அமித்ஷா, அரசியலமைப்பு சட்டம் 370 மற்றும் 35A பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டது, ஒரு துளி ரத்தம் கூட சிந்தப்படாமலோ அல்லது ஒரு குண்டு கூட வெடிக்கப்படாமலோ வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இன்று ஹிந்தி தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் அலுவல் மொழியாக தேவநாகரி எழுத்துருவில் எழுதப்பட்ட ஹிந்தியை கடந்த 1949 இதே நாளில்தான் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. இன்று உலகளவில் பரவலாக பேசப்படும் மொழிகளில் ஒன்றாகவும், 52 கோடிக்கும் அதிகமான மக்களின் தாய்மொழியாகவும் ஹிந்தி திகழ்கிறது. நவி மும்பையில் இன்று நடைபெறவுள்ள ஹிந்தி தின விழா மற்றும் 6வது அகில இந்தி அதிகாரப்பூர்வ மொழி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்து கொள்ளவுள்ளார். இந்த 2 நாள் மாநாட்டில் அறிஞர்கள், இலக்கியவாதிகள், கல்வியாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு ஹிந்தியை அலுவல் மொழியாகவும் மக்களின் மொழியாகவும் இணைப்பு மொழியாகவும் வளர்ப்பது குறித்தும், பிற இந்திய மொழிகளுடன் அதனை ஒருங்கிணைப்பது குறித்தும் விவாதிக்க உள்ளனர். இந்த விழாவில் அலுவல் மொழித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய நிறுவனங்கள் மற்றும் நபர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி சிரத்தையுடனும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். விநாயகர் ஞானம், வளம் மற்றும் மங்களகரமான தொடக்கங்களின் அடையாளமாக திகழ்கிறார் என்றும், விநாயகர் சதுர்த்தி திருவிழா நமது வாழ்வில் ஆற்றலையும் அறிவையும் நேர்மறை சிந்தனையையும் கொண்டுவரும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லாவும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 10 நாட்கள் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று காலை தொடங்கியது. 1893 முதல் புனே நகரில் நடைபெற்று வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக இந்த ஆண்டும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மறைந்த விடுதலை போராட்ட தலைவர் பாலகங்காதர திலக் தொடங்கிய இந்த விழா சமூக ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இந்த விழாவையொட்டி மகாராஷ்டிர மாநில அரசின் சார்பில் சிறப்பு கண்காட்சியும் நடத்தப்படுகிறது. கர்நாடகா மாநிலத்திலும் 1வார கால விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அசாமின் நாகோன் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது. அந்த தொகுதியில் திரு அப்துல் சலாம் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி இன்னும் அறிவிக்கவில்லை. மணிப்பூரில் 1951 அடிப்படை ஆண்டாக கொண்டு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சமீபத்தில் நிறைவடைந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வலியுறுத்தப்பட்டதாக மணிப்பூர் அரசு செய்தித் தொடர்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தொக்சேம் ராதேஷியாம் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக அமைச்சர் கோவிந்தாஸ் குஞ்சாம் தலைமையிலான குழுவினர் தற்போது புதுதில்லியில் முகாமிட்டுள்ளனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளையும் தற்காலிகமாக நிறுத்த முடிவு எடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதனால் அரசு அலுவலகத்தின் செயல்பாடுகளை தடை செய்யும் நடவடிக்கையை எல்லை நிர்ணய குழு கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி

0: செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை ஏற்பாடு செய்வது குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதர் பின் ஹமத் அல் வசைதி அறிவித்துள்ளார். ஓமனின் தொடர்ச்சியான உரையாடல், பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்டகால ஒத்துழைப்புக்கான அர்ப்பணிப்பை வலியுறுத்திய அவர், சலலா நகரில் இன்று நடைபெறவிருந்த பிராந்திய கூட்டம் வளைகுடா நாடுகளின் நலனை கருதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சில நாடுகளின் வேண்டுகோளின் பேரில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும், ஈரானும் ஓமனும் இணைந்து இந்த முடிவை எடுத்ததாகவும் ஈரான் அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்மோஸ் நீரிணை வழியாக புதிய கடல்வழி பாதை குறித்து ஓமனுடன் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதாக ஈரான் இதற்கு முன்பு தெரிவித்திருந்தது. ஹார்மோஸ் நீரிணை மற்றும் செங்கடல் ஆகிய இரண்டு முக்கிய பிராந்திய கப்பல் வழித்தடங்கள் மீதும் அழுத்தம் அதிகரித்து வரும் காலகட்டத்தில் ஈரான் வளைகுடா நாடுகளின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ராஜதந்திரத்திற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் மின்னல் தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தின் போது இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது மிகவும் துயரமானது என்று முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்ட அவர், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 183 ரன் எடுத்தது. 184 ரன் வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய இலங்கை 20 ஓவரில் 111 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
3: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
4: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
5: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
7: அரசு பணி உங்கள் கனவா? TNPSC, TNUSRB, SSSC, RRB, TRB, TET, TNPSC குரூப் 1 மற்றும் குரூப் 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள், பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 8072568641.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி.

0: ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
6: தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
7: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
8: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
9: PCOD PCOS ரெண்டுமே ஆங்கில அப்ரிவியேஷன் சொல்ற வார்த்தைகள். PCOD பாலி சிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், PCOS பாலி சிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பிரச்சனையை சார்ந்த வார்த்தைகள் தான். அப்படின்னா செனமுட்டை பையில அளவுக்கும் அதிகமா ஃபாலிக்கல்ஸ் இருந்ததுன்னா அதை நீர்க்கட்டிகள்னு பாமர மொழியில சொல்லுவாங்க. அதை தான் இங்கிலீஷில் PCOD PCOS சொல்லுவோம். நார்மலாக செனமுட்டை பையில உங்களுக்கு இத்தனை ஃபாலிக்கல் தான் தெரியும்னு ஒரு கணக்கு இருக்கு ஸ்கேனில். அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டான கணக்கு இருந்து கரெக்டான ஃபாலிக்கல் வளர்ச்சி இருந்தால் ரெகுலராக நார்மல் பீரியட்ஸ் வரும், அவங்க ஹார்மோனல் பேலன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு எடுத்துப்போம். பட் PCOD PCOS என்ன நடக்கும்னா அளவுக்கும் அதிகமான குட்டி குட்டி ஃபாலிக்கல்ஸ் ஸ்கேனில் தெரியும். அந்த அப்பியரன்ஸை எங்களுடைய மருத்துவ மொழியில பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுப்போம். இந்த பிரச்சனை ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்கும்போது அவங்க உடல் பருமனோடோ அல்லது அவங்களுக்கு வந்து மாத்திரை போட்டால் மட்டும்தான் தீட்டு வரும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலோ சில லேப் டெஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸை வெரிஃபை பண்ணி அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுடைய மாதவிடாய் ஓட கேலண்டர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாதமும் கடந்த 6 மாதமா ஒரு வருடமா எப்படி இருக்குன்னு ஒரு கணக்கு மாதிரி எடுப்போம். அதை பேஸ் பண்ணி டயக்னோசிஸ் கொடுக்கறது தான் PCOD. வெறும் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு அந்த டயக்னோசிஸை கொடுக்க கூடாது. அது வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட பேசி அவங்க ரத்த அணுக்கள் ரிப்போர்ட்டு பிளஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் அதுதான் நிர்ணயிக்கும் அந்த டயக்னோசிஸை. பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக மருத்துவ ஆராய்ச்சிக்குள்ள இருந்துட்டுருக்கிற ஒரு கண்டிஷன். அது கிட்டத்தட்ட ஒரு மில்லினியம் டிசீஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் அது அளவுக்கும் அதிகமாக உலகளவில் மற்றும் நம்ம நாட்டிலேயே இது ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டுருக்கு. யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேம் ஆஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அப்படின்னா நம்ம நடைமுறை வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்போது நம்ம மரபணுக்கள் ஏற்கனவே ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம், நம்ம மரபணுக்கள் ரீதியாக நமக்கு அதுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நம்மளோட வாழ்க்கை முறை சரியில்லை, நம்மளுடைய சுற்றுப்புறம் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம், சுற்றுப்புற சூழ்நிலை மாறி போயிருக்கு, பொல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா, மாசுபடைஞ்சிருக்குன்னா நம்மளுடைய உள்ள பாடி ப்ரோக்ராம் ஆனது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த புரிதலோட இன்றைய கால பெண்கள், அவங்களுக்கே தெரியும் அவங்க பாட்டி அவங்க அம்மா வாழ்ந்த வாழ்க்கையை இன்றைய கால பெண்கள் வாழ்றதில்ல. ஸோ லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சுன்னும் போது PCOD உங்களுக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இன்றைய காலகட்டத்தில் 10 to 11 வயசுக்குள்ள பெண்கள் வயசுக்கு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய முதல் மாதவிடாய் வரும்போது அவங்க பாடி ப்ரோக்ராமிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெகுலர் பீரியட்ஸ் வருதா அல்லது இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருதான்னு. இர்ரெகுலர் பீரியட்ஸை நோக்கி போகிறாங்க, பாடி வெயிட் ஏறிக்கிட்டே போகுதுன்னா அப்பயே ஸ்கூல் லெவல்லையே அவங்கள பிடிச்சி அவங்கள நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் கரெக்டாக கொண்டு வர பார்க்கணும். இல்லையே நாங்கள் பீரியட்ஸ் வந்து 7வது 8வது வருஷம் தான் PCOD இருக்குன்றதை டாக்குமெண்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு 13 வயசு பொண்ணு ஸ்கேன் ரிப்போர்ட்

0: பிசிஓடின்னு இருந்ததுன்னா அதை நாங்கள் பிசிஓடியாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி மூலமாக கிளியர் கட்டாக குறைந்தது 8 வருடங்கள் முதல் மாதவிடாய் வந்த பிறகு தான் பிசிஓடின்னு நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் பிசிஓடின்னு சொல்லிட்டோம்னா அது லைஃப் லாங் பிராண்டட் ப்ராப்ளம். ஸோ அதை இன் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வச்சுக்கிறது தான் அதுக்கப்புறம் வர ட்ரீட்மெண்ட். இப்போ ஒரு ஆஸ்துமா நோயாளி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சின்ன வயசுலேருந்தே ஆஸ்துமேட்டிக்காக தான் இருப்பாங்க, பட் அதுக்குன்னு அவங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மூச்சு அழைப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அவங்க அதை கண்ட்ரோலை வச்சுட்டு அதோட வாழ கற்றுப்பாங்க இல்லையா. அதே மாதிரி நீர்க்கட்டிகள் உள்ளவங்களுக்கு அதோட எப்படி வாழ்றது, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படி வாழ்றதுன்றத ட்ரீட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடும். நீங்கள் சொன்ன மாதிரி 18-19 வயதுலேருந்து அதை நாங்க இந்த ஏஜ் குரூப், ரிஸ்க் ஏஜ் குரூப், டயக்னோசிஸ் ஏஜ் குரூப்க்குள்ள அவங்க வந்துருவாங்க.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி.

0: இசைத்தேன் சிந்தம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். இனி வரும் அரை மணி நேரமும் உங்கள் இதயம் முழுவதும் இசை நிரப்ப இந்த சந்தோஷ சாரல். இதோ முதல் பாடலாக வருகிறது ஜேம்ஸ் வசந்தன் இசையில தாமரை பாடல். வரிகளுக்கு பெல்லிராஜ், தீபா மிரியம் குரல்ல சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: இசை தேன் சிந்தம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:41. நேரில் இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். விநாயகர் சதுர்த்தி தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இன்று கொண்டு வருகிறது வெற்றி தரும் விநாயகர் சதுர்த்தி. தருமபுரி சாலை விநாயகர் கோயில். சேலம் சன்னியாசிப்பட்டி விநாயகர் கோயிலிருந்தும், தருமபுரி SV ரோட்டில் இருக்கக்கூடிய சாலை விநாயகர் கோயிலிருந்தும், இண்டூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயிலிருந்தும் இன்று காலை 9:05 நேரலையாக வர காத்திருக்கிறது.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு தினமும் காலை 9:00.

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும். அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் சந்தோஷாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு இடம்பெறக்கூடிய பொதுரை வினா, ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் தங்கப்பதக்கம்.

0: பெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிக்கொண்டிருக்கும் சந்தோஷாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு இடம்பெறக்கூடிய பொதுரை வினா, ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டு அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா? ஆமாங்க, ஹாரிஸ் ஜேரஜ் இசையில் விவேகா பாடல் வரிகளுக்கு விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஸ்ரேயா ஹோஷல் குரலில் மாற்றான் திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடல்

0: கடற்கரை சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7:50. சந்தோசரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருகிறது ஹாரிஸ் ஜார்ஜ் இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளுக்கு ஹரிஸ் ராகவேந்திரா குரலில் தாம் தூம் திரைப்படத்திலிருந்து.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி ரங்கா நியூரோகேர் மருத்துவ மையம்.

நேரிலே தருமபுரி ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 7000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.

நேர்களே, இன்று சந்தோஷ சாரல்ல நாம கேட்டிருந்த புதிரி வினா அதற்கான விடை, ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில வந்து தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் பிரமோத் பகத். நேர்களே, இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிவு நேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அந்த நேரத்தில் இதுவரையும் பண்பலையில் பேசாத நேர்களுக்கான நேரங்க அந்த நேரம். புதிய நேர்கள் அந்த நேரத்தில் அழைக்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன் இணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்லேயோ அல்லது 24-40-31 அப்படிங்கிற எண்லேயோ அழைக்கலாம்.

வாட்ஸ்அப் வழியாக அறிமுனையர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிப்பதற்கு 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச படம் பேர், பாட்டு பேர், உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர் டைப் செய்து அனுப்புங்கள். அமைச்சர்களே, இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். விநாயகர் சதுர்த்தி தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வருகிறது. இன்றைய தலைப்பு, வெற்றி தரும் விநாயகர் சதுர்த்தி. தருமபுரி சாலை விநாயகர் கோயிலிருந்தும், சேலம் சன்னியாசிப்பட்டி விநாயகர் கோயிலிருந்தும், இண்டூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயிலிருந்தும் நேரலையாக வர காத்திருக்கிறது. இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிலையத்தில் நேரம் காலை 8 மணி. தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று September 14 உணவுக்கான உப்பு எடுக்கிற பொழுதெல்லாம் நாம் நன்றி மறவாமல் நினைக்க வேண்டிய ஒரு திருத்தலம் வேதாரண்யம். திருமறைக்காடு என்று போற்ற பெறுகிற இந்த திருத்தலத்தில் தான் தாய்மான சுவாமிகளின் அவதாரமும் நிகழ்ந்தது. அந்த மரபில் வாழையடி வாழையென வந்து பிறந்த 9ஆம் தலைமுறையை சார்ந்தவர் தான் பத்மஸ்ரீ வே அப்பாக்குட்டி அவர்கள். அவருடைய அற்புத தந்தையார் உப்பு சத்தியாகிரக தியாகத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மூலமாக தன் சொத்துக்கள் அனைத்தையும் நாட்டு விடுதலைக்காக இழந்த சர்தார் ஆ வேதரத்னம் ஆவார். அப்பாக்குட்டி என்கிற தந்தையின் பெயரையே தன் மகனுக்கு சூட்டிய அப்பெருமகனார் தன் கருத்திலிருந்து மாறுபட்ட ஒரு கட்சி கருத்தில் இணைந்தவராக மகன் திகழ்ந்த போதிலும் அவரவர்கான பாதையில் தள்ளக்கூடிய ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஜனநாயக பண்பை மகனுக்கு ஊட்டி வளர்த்தவர். செல்வ சீமானாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த வேதரத்னம் குடும்பத்தில் அவர்களின் சத்தியாகிரக போராட்டத்தின் விளைவாக அவர்கள் சொத்துக்கள் அனைத்தையும் ஆங்கில ஏகாதிபத்தியம் பறிமுதல் செய்துவிட்டது. இளம் வயதில் சகல வசதிகளோடும் வளர்ந்த இளம் குழந்தையாக இருக்கிற அப்பாக்குட்டிக்கு மதிய உணவில் பருப்போடு நெய் சேர்த்து உண்பதுதான் வழக்கம். நெய் கூட இல்லாத தரித்திர நிலை ஏற்பட்ட காலத்தில் நெய் இல்லாமல் உண்ணமாட்டேன் என்ற அந்த குழந்தை அடம்பிடிக்க வேறு வழி இல்லாமல் நெய் இருந்த பாத்திரத்தில் சிறிது நீரை விட்டு அந்த நீரையே நெய் என்று பொய் சொல்லி ஊற்றிய அந்த தாய் காலை உணவை ஒரு வகையாக குழந்தைக்கு படைத்து விட்டார். அடுத்த வேளை உணவிற்கு உணவில்லாத சூழலில் பக்கத்திற்கக்கூடிய தான் பிறந்த தாயார் வீட்டிற்கு செல்லுகிறார். ரயிலில் ஏறி இறங்குவதற்கு 2 அணா கட்டணம். அதற்கு கூட வழி இல்லாமல் அந்த இளம் குழந்தையை இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்று உணவு கொடுக்க வேண்டிய நிலையில் வளர்ந்தவர். வறுமை வந்த போதிலும் வளமிகுந்த செல்வம் நிகழ்ந்த போதிலும் தன் பெருமை குலையாமல் காக்க வேண்டும் என்கிற பண்பை வழி வழியாக பெற்றிருக்கக்கூடிய இந்த தலைமுறையில் சர்தார் ஆ வேதரத்னம் அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் பொறுப்பேற்றிருக்கிற அப்பாக்குட்டி என்கிற இந்த பெருமகனார் தந்தை மரபுகளை தாங்கி பிடித்தவராக இருக்கிறார். அண்ணல் காந்தியடிகள் 2வது வட்டமேஜை மாநாட்டிற்கு செல்ல வேண்டிய நெருக்கடி. முதல் வட்டமேஜை மாநாட்டிற்கு போகாத அவரை 2வது வட்டமேஜை மாநாட்டிற்கு

0: சபையில ஏகாதிபத்தியம் அவரை அழைக்கிறது. அவர் ஒரு நிபந்தனை விடுக்கிறார், பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் திருப்பி தந்தால் ஒழிய நான் வரமாட்டேன் என்று சொல்ல ஆங்கில ஏகாதிபத்தியம் அடிபணிந்தது, அனைத்தும் திருப்பி கொடுக்கப்பட்டது என்பதாக தகவல் வருகிறது. அதில் சர்தார் வேதரத்னம் குடும்பத்திற்கு திருப்பி கொடுக்கவில்லையே என்று கேட்ட பிறகு அதனையும் செய்ததற்கு பின்னால் தான் அதற்கான ஒப்புதலை சர்தார் வேதரத்னம் அவர்கள் குடும்பத்திலிருந்து பெற்ற பின்னாலே தான் அண்ணல் காந்தியடிகள் சென்றார் என்பது தமிழகத்திற்கு கிடைத்த தனிப்பெரும் வரலாறு. அந்த மரபில் உதயமான அப்பாக்குட்டி அவர்கள் தந்தை காலமான போது அவர் தோற்றுவித்த அற்புதமான நிறுவனங்களில் ஒன்று கன்னியாகுருகுலம். 2 லட்சம் ரூபாய் நஷ்டத்தில் இருக்கிற அந்த கன்னியாகுருகுலத்தை அரசிடம் ஒப்படைத்து விட்டால் எந்த சிரமமும் இல்லை என்று எல்லோரும் வலியுறுத்துகிற போது அப்பாக்குட்டி அவர்கள் சொன்னார்களாம், தந்தையுடைய சொத்துக்கள் எல்லாம் தனக்கு என்று ஏற்றுக்கொள்ளுகிற போது தந்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கடனுக்கும் நான் பொறுப்பாவதுதானே முக்கியம், எனவே நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அந்த கடனையும் கட்டி குருகுலத்தை நிலைநிறுத்தி தந்தை செய்த அறப்பணிகள் அனைத்தையும் தன் நிலையில் நின்று தவறாமல் செய்து பெருமை கொண்டவராக திகழ்ந்தவர் அப்பாக்குட்டி அவர்கள். பத்மஸ்ரீ விருது அரசு அவருக்கு வழங்குகிற காலத்தில் நலக்குறைவாக தாயார் இருக்கிறார். அவர்களின் நலம் சரியில்லாத சூழலில் பெறுவதை கூட தவிர்த்து விட வேண்டும் என்கிற நிலையில் எப்படி அண்ணல் காந்தியடிகள் பட்டம் பெற்று திரும்பிய போது தாயில்லையோ, அதே போல பத்மஸ்ரீ விருது பெற்ற போது அவர் தாயில்லாத சோகம் வந்து அவரை கவ்வியது. செல்வம் ஓங்கி சிறந்த போதிலும், வறுமை வந்து தாக்கிய போதிலும், இன்னலுற்றிடும் போதிலும், எதற்கும் அஞ்சாமல் தன் தாய் நாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய அந்த தியாக பரம்பரையில் வந்த அப்பாக்குட்டி அவர்கள் இனிய பிறந்த நாள் இன்று. அவருடைய நூற்றாண்டாகவும் இது மலர்கிறது. எனவே இந்த புனித திருநாளில் உன்னத தமிழராக வாழ்ந்து உயர்ந்த இடத்தை பிடித்த இத்தகைய வரலாற்று அறிஞர்களை நினைவு கூறுவதும் அவர்களின் பாரம்பரிய பண்புகளை, மனித குலத்தின் மாண்புமிக்க குணங்களை மீண்டும் எடுத்துரைப்பதும் கூட இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் அப்பெருமக்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடப்பாடு ஆகும் என்பதே இன்றைக்கு நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய இந்தியமையாட்சி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
0: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிவு நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க 0-43-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். அதே போல் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சு தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்குறதுக்கு அறிவு நேர்கள் 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500-84-8820.
0: பொன்னியின் புதுப்புணல்ல இணையக்கூடிய நேயர் அறிமுகக்கூடிய நேர் வணக்கம்.
6: குட் மார்னிங் சார்.
0: வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? அருண். அருண், என்ன பண்றீங்க?
6: டெக்னிக்கல் மேனேஜரா
0: இருக்கீங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க?

0: 6 வருஷமா இருக்கீங்களா? சரி சரி, எப்படி போகுது?
1: போயிட்டு இருக்குது, நல்லா தான் போயிட்டு.
0: நல்லா தான் போயிட்டுருக்குது. ம், சரி. இப்போ நீங்கள் டூர்லாம் போயிருக்கீங்களா?
1: போயிருக்கேன் சார்.
0: இப்போ நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் எதுங்க?
1: லே லடாக் சார்.
0: லடாக். அங்கே போகணுமா, குளிர்ச்சியாக இருக்கிற இடத்துக்கு?
1: ஆமாம் சார்.
0: சரி சரி, என்ன எத்தனை நாள் ஆசை அப்படி?
1: 1 மந்த் போயிட்டு இருந்தோம்.
0: சரி சரி, உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: சார் நெற்றிகன் படத்தில்
0: ம்,
1: சுடரி
0: சுடர் இதுவும் கடந்து போகுமா?
1: ஆமாம் சார்.
0: சரிங்க, இது உங்களுக்காக அந்த பாடல். தொடர்ந்து பண்பலியோடு இணைந்திருங்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நிலையத்தில் நேரம் காலை 8:15 தொடர்ந்து கேட்கலாம்.
5: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
6: தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
7: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல காக்கா வலிப்பு, தலையில் அடிபட்ட காரணங்களால் வரக்கூடிய தொந்தரவு, நேற்று நம்ம சொல்லி இந்த எக்ஸ்ட்ரா டூரல் ஹெமோட்டோமா, அதாவது மூளையில மண்டவோடுக்கு கீழேயும் மூளை ஜவ்வுக்கு மேலே இருக்கக்கூடிய ரத்த கசிவு. சமீபத்தில் ஒரு 15 வயது மிக்க பையனுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணது, நம்ம அறுவை சிகிச்சை செய்தோம் தருமபுரியில், இப்போ நல்லா இருக்கான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய ரத்த கசிவு வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமான ரத்த கசிவு. எடுன்னு கேட்டிங்கன்னா சப்டியூரல் ஹெமரேஜ். சப்டியூரல் ஹெமரேஜ் அப்படின்னா என்னென்னா, அதாவது மூளையை சுற்றி இருக்கக்கூடிய ஜவ்வு, இந்த ஜவ்வுக்கு கீழே ஏற்படுகின்ற ரத்த கசிவு, மூளைக்கு வெளியிலையும் அந்த ஜவ்வுக்கு அடியிலையும் வரக்கூடிய ரத்த கசிவு, இது வந்து மிக மோசமான விளைவுகளை உருவாக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ரத்த கசிவு மூளையை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்கும், இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ மூளையுடைய செயல்பாடு வெகுவாக பாதிக்கப்படும். அப்போ முதல்ல என்னாகும், வலிப்பு தான் முதல்ல வரும். சில பேருக்கு சுயநினைவு இழந்தே போயிடுவாங்க, அடிப்பட்ட உடனே சுயநினைவு இழந்து போயிடுவாங்க. இது எதனால் வருது? அடிப்படுறது பலமாக அடிப்பட்ட வரலாம், அந்த அடிப்பட்டதுலேயும் சின்னஞ்சிறு சிறைகள்னு சொல்லுவோம், சிறைகள்னா வெயின்ஸ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், சிறைகள் அப்படின்னா கெட்ட ரத்தத்தை மூளையிலிருந்து இதயத்துக்கு செல்லக்கூடிய சிறு சிறு ரத்த குழாய்கள், அந்த ரத்த குழாய்கள் உடஞ்சிரும், கிழிஞ்சிரும் கூட சொல்லலாம், பிரிட்ஜிங் வெயின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது வந்து பாதிக்கப்படும் போது ஏற்படுகின்ற ரத்த கசிவு தான் இந்த சப்டி.

0: உயிரொலி மட்டுமா. இது ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல வந்து நோயாளிக்கு வலிப்பு வரலாம், அல்லது லேசான இரத்த கசிவு வந்ததுன்னா வலிப்பு மட்டும் வந்து சிறிது நேரம் சுயநினைவு இழந்து அப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. இதுவே இரத்த கசிவு அளவு அதிகமாக இருந்ததுன்னா எடுத்த உடனே நேராக சுயநினைவு இழக்கக்கூடிய ஒரு நிலைமை, மோசமான நிலைமை தான் உருவாகும். இது வந்து மோசமான விளைவுகளை உருவாக்குங்கிறது எப்படி வருது யோசிச்சிங்கன்னா, சுயநினைவு இழந்து போகிறது ரொம்ப அதிகமாக காணப்படும். கை கால்கள் அசைவு இருக்காது, சுவாச கோளாறு ஏற்பட்டுரும். ஏறத்தாழ வந்து அவங்க செயற்கை சுவாச கருவி மூலமாக தான் அவங்க சுவாசிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தின் அல்லது நிர்பத்தின் பேரில் அவங்க பாதிக்கப்படுவாங்க. இந்த இரத்த கசிவு லேசாக இருந்ததுன்னா வலிப்பு வரும், தலைவலி வரும், அதிகமாக இருந்ததுன்னா மயக்கம் வரலாம். இந்த மாதிரி லேசான இரத்த கசிவு இருந்ததுன்னா இது மருந்து மாத்திரை சரிப்படுத்திடலாம். இரத்த கசிவு ஆறுதற்கும் இரத்த கசிவு ஏற்பட்டு மூளையில் ஏற்படுகின்ற வீக்கத்தை ஆற்றுவதற்கும் நல்ல மருந்துகள் இருக்கின்றன, அதில் சரியாயிடும். இதுவே இரத்த கசிவு பலமாக இருந்ததுன்னா அடிபட்ட உடனே வலிப்பு வந்து சுயநினைவு இழந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்த்து இரத்த கசிவு இருக்கு நம்ம ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நியூரோசர்ஜிக்கல் எமர்ஜென்சி, அதாவது மூளை நரம்பில் அறுவை சிகிச்சை துறையிலேயே மிக மிக அவசர சிகிச்சை அப்படின்னா இந்த ஒரு சிகிச்சை தான். இரத்த கசிவு சப்டியூரல் ஹெமட்டோமான் நிலைமை இருந்ததுன்னா உடனடியாக அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். சரி, இந்த அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்கிறீங்க, அறுவை சிகிச்சை செய்யாமல் மருந்து மாத்திரை கரைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருந்து மாத்திரை கரைக்கலாம். எப்போ கரைக்கலாம், இரத்த கசிவு லேசாக இருந்து மூளையில் வீக்கம் மட்டும் அதிகமாக இருந்தால் கரையலாம். இப்போ கை கால்கள் அடிபட்டால் வீக்கம் வருது இல்லவா, அதுபோல் மூளையில் வீக்கம் இருந்துச்சுன்னா வலிப்பு வரும், சுயநினைவு இழந்து போவாங்க. அந்த மாதிரி வீக்கம் மட்டும் அதிகமாக இருக்குது ஆனால் இரத்த கசிவு லேசாக இருக்குது அப்படின்னு வச்சுங்க, அவங்களுக்கு மருந்து மாத்திரையே பரிபூர்ணமாக குணப்படுத்தலாம். அந்த மாதிரி லட்சக்கணக்கில் நோயாளிகளை குணப்படுத்துகிறோம். இதுவே இரத்த கசிவு அதிகமாகி மூளையில் வீக்கம் இருந்ததுன்னா மூளையை ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் அழுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு பலூனில் குறிப்பிட்ட காற்று தான் அடைக்க முடியும். குறிப்பிட்ட காற்றுக்கு மேலே அதிகமான காற்றை அடைச்சி வச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, பலூன் வெடிச்சிடும். அப்போ இவ்வளோ இரத்த கசிவு இருந்தால் மூளை வெடிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கான பதிலை தொடர்ந்து நான் நாளைக்கு பேசுகிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் என்னோடு. நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
6: வருகின்ற 13 முதல் 3 செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
7: நமது கானங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 8:21. தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புணல். அறிமுனையர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க 0-43-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர்கள் 0-43-42-24-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். இது தருமபுரியிலிருந்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் எஸ் விசாகன் இவங்க வந்து அறிமுகமாகறாங்க. வாழ்த்துக்கள். அவங்க கேட்டிருக்காங்க டியூட் 3 படத்திலிருந்து இந்த பாடல்.

0: மூட்டுமாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

பொன்னியின் புதுப்பனல் நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அமரக்குந்தி பகுதியிலிருந்து தேவரசன். இவர் கேட்டிருக்கிறார், தேவராட்டம் திரைப்படத்தில்

0: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம். தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
0: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். இந்த உலகம் யாருக்கு சொந்தம்னா நமக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா உயிர்களுக்கும் தான். எளிய உயிர்களாகிய எறும்பு கரையான் தொடங்கி எல்லாவற்றுக்குமானது தான் இந்த உலகம். எல்லாமே நம்ம நண்பர்கள்

0: இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் சொல்கிறாரு, கரையான் கூட நம்முடைய நண்பன் தான் அப்படின்னு ஒரு அழகான செய்தியை சொல்லியிருக்கார். அப்படியா அப்படின்னு கேட்குறீங்களா? அது கரையான் பிடிச்சி போச்சுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அவன் ஒரு பயங்கரமான கரையாங்க, உள்ளேருந்தே அரிச்சு போடுவான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வாரம் கழித்து போய் பார்க்குறோம், வீடெல்லாம் கரையானா போச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த கரையான்ங்கிறது என்ன செய்யுது, ஏன் நண்பன் அவர் சொன்னார், அவர் தெரியாமல் சொல்வாரா? அவர் சொல்கிறாரு, இந்த கரையான் எறும்பு வகையில் ஒரு வகை, இது ரெக்க முளைச்சா தான் ஈசல் ஆகுது. இது பூமிக்கடியில் அவங்க அம்மாவுக்கு உணவு கொண்டு போகிறதுக்கும் தாய் போன்ற மற்றவற்றுக்கு உணவு கொண்டு போகிறதுக்கும் தரைக்கு வந்து மக்கி போன பொருள்களினுடைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப உள்ளே போயிட்டு வருதான். இது போடுற பாதையில் தான் பூமிக்கு காற்று கிடைக்குதாங்க. அது மட்டும் இல்லை, பூமியினுடைய நீர்நிலைகள் கீழே இருக்கும் இல்லையா, நீர்மட்டம், நிலத்தடி நீர், அந்த நிலத்தடி நீருக்கான தண்ணி எல்லாம் மழை பெஞ்சா இது வழியாக தான் போதாம். அப்போ இந்த கரையான்கள் இருந்தால் தான் பூமிக்கு காற்று, பூமிக்கு நீர் எல்லாமே கிடைக்குது. சரி, இந்த கரையான் வந்து தனக்காக பொற்றெடுக்குதா அப்படின்னா, அது அதுக்கு தாங்க எடுக்குது. பாம்புக்கு புத்து கட்ட தெரியாங்க, தெரியுமா உங்களுக்கு? பாம்பு புத்து, பாம்பு புத்துன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த புற்றை உருவாக்குவதே கோடிக்கணக்கான கரையான்கள் தான். கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடிபுகுந்த கதையாக நம்ம வீடு கட்டி எல்லா படமும் அதை இதில் போய் வாடகை விட்டுட்டு நம்ம வந்து வேறு வீட்டில் இருக்கோம்னு சொல்லுவோம். சரி, இருக்கட்டும். இப்படிப்பட்ட இந்த சின்ன கரையானை பற்றி இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்களா? ஔவையார் சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு ஆற்றல் வேணும்னா சின்ன சில உயிரினங்களை பாருங்கள், அதுகிட்டருந்து நமக்கு கிடைக்கும். வான்குருவியின் கூடு, வல்லறக்கு தொல்கரையான், யாம்பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான், எல்லாருக்கும் ஒவ்வொன்று அறிது. அதாவது இந்த உலகத்தில் கூடு கட்டக்கூடிய குருவிக்கு கை இல்லை, அதே போல் தேனீக்கள் தனியாக கையோடு இது பண்ணுறதில்ல. கரையான்கள் வந்து அதே போல் மண்ணுக்கடியிலிருந்து வந்து பூமியில் இது பண்ணுது. சிலந்தி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் சலைவா மூலமாக தன்னுடைய சிலந்தி கூட்டை கட்டி அதில் உணவு பெற்று வாழுது. மனிதா, உனக்கு கை இருக்கு, கால் இருக்கு, கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலை நம்மை அணுகுவதேன். கரையானை கூட பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறாங்க. எல்லா உயிரினமும் நண்பன் தான், கரையானும் நண்பன் தான். அந்த கரையான்கள் நமக்கு எந்த வகையில் தொல்லை கொடுக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றபடி நம்ம சரி பண்ணிக்கிறதுங்க. மருந்து வாங்கிட்டு போய் அம்முட்டி அடித்து கொண்டு விடப்படாதுங்க. எறும்புக்கு வர மருந்து வாங்கிட்டு போனப்போ குழந்தை கேடிச்சான், என்னப்பா எறும்புக்கு உடம்பு சரியுமில்லையான்னு கேடிச்சான். அந்த மருந்தை நான் பயன்படுத்தவில்லைன்னு ஒரு கவிதை முடியும். கரையான்களும் நம்முடைய நண்பன் தான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:35.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 84820.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில அறிமுனையர்கள் பங்கேற்க 0-43-42 அப்படிங்கிற முன்னெண்ணிப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாக 0-43-42-24-30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர்

உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். இது வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர், தருமபுரி பாளையம்புதூர் பகுதியிலிருந்து தேவி. இதோ இவங்க கேட்டிருக்காங்க வேங்கை திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: சரியான நேரத்துல

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
5: என்ன, உண்மையாவா?
6: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
7: மேலும் விவரங்களுக்கு
8: 1800-419-1800 and 1097.
9: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
10: நேர்களே, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் விநாயகர் சதுர்த்தி தின சிறப்பு நேரலையாக வர காத்திருக்கிறது. இன்றைக்கான தலைப்பு பார்த்திங்கன்னா, வெற்றி தரும் விநாயகர் சதுர்த்தி. எங்கிருந்தெல்லாம் நேரலை வருது அப்படின்னா, தருமபுரி சாலை விநாயகர் கோயிலிருந்தும், சேலம் சன்னியாசிப்பட்டி விநாயகர் கோயிலிருந்தும், இண்டூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயிலிருந்தும் நேரலை வர காத்திருக்கிறது.
11: அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை, விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500-84820.
12: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
13: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் கருமா சைபால்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: சைபால்
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: இந்த உலகத்தில் நாம் நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ரெண்டு. ஒன்று செல்வம், இன்னொன்று அறிவு. சரி, இது ரெண்டில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இதே கேள்வியை ஹஸ்ரத் அலி அவர்கள்கிட்ட கேட்டாங்களாம். அவர் ஒரு பெரிய அறிஞர். கேள்வி கேட்டவங்களும் சாதாரண ஆட்கள் இல்லை, இவங்களும் அறிஞர்கள். ஒரு நாள் ஹஸரத் அலி அவர்கள்கிட்ட 10 அறிஞர்கள் வந்தாங்களாம். ஐயா, நாங்கள் 10 பேரும் உங்கள்கிட்ட ஒரே கேள்வியை தான் கேட்க வந்திருக்கிறோம், ஆனால் எங்கள் 10 பேருக்கும் நீங்கள் தனித்தனியாக பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஒரே கேள்விக்கு இவர்கிட்டேருந்து 10 விதமான பதில் எதிர்பார்க்குறாங்க. சரி கேளுங்க, என்ன கேள்வி அப்படின்னார் அவர். அப்போ தான் அவங்க கேட்டாங்களாம், செல்வம் அறிவு இது ரெண்டில் சிறந்தது எது

0: இதுதான் கேள்வி. ஹசரத் அலி என்ன பண்ணார் தெரியுமா? அவங்கள ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார், ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லி அனுப்பினார். முதல்ல ஒருத்தரை கூப்பிட்டார், சொன்னார், அறிவுங்கிறது தீர்க்கதரிசிகள், ஞானிகள், மகான்கள் இவங்களோட பரம்பரை சொத்து. ஆனால் செல்வம்ங்கிறது கொடுங்கோலரின் ஆயுதம், அதனால் அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். ரெண்டாவது ஆளை கூப்பிட்டார், உங்கள்கிட்ட செல்வம் இருந்தால் நீங்கள் தான் அதை காப்பாற்றணும், ஆனால் அறிவு வந்து உங்களை எப்பவும் காப்பாற்றும், ஆகவே அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். மூணாவது ஆளை கூப்பிட்டார், செல்வந்தனுக்கு எப்போதும் விரோதிகள் அதிகம், ஆனால் அறிஞனுக்கு நண்பர்கள் அதிகம், அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். அடுத்தவரை கூப்பிட்டார், செல்வம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையும், ஆனால் கல்விங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வரும், கொடுக்கறதுனால குறையாது, அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். இன்னொருத்தரை கூப்பிட்டார், அறிவுள்ளவன் எப்பவும் வந்து அதை அடுத்தவங்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டே இருப்பான், அதனால் அவங்ககிட்ட தாராளத்தன்மை இருக்கும், ஆனால் செல்வந்தன்கிட்ட கஞ்சத்தனம் தான் இருக்கும், அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். ஆறாவது நபரை கூப்பிட்டார், செல்வத்தை வந்து கள்ளுவர்கள் திருடிக்கிட்டு போக முடியும், ஆனால் அறிவை வந்து அப்படி திருடிக்கிட்டு போக முடியாது அப்படின்னார். ஏழாவது நபரை கூப்பிட்டார், செல்வம் வந்து கால ஓட்டத்தில் அழிஞ்சிரும், ஆனால் அறிவை வந்து கால ஓட்டம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆகவே அறிவே சிறந்ததுன்னார். எட்டாவது ஆளை கூப்பிட்டு சொன்னார், செல்வத்துக்கு எப்பவும் எல்லை உண்டு, நிறை உண்டு, அளவு உண்டு, கணக்கு உண்டு, ஆனால் அறிவுக்கு அப்படிப்பட்ட எல்லை எதுவும் கிடையாது, அதனால் அதுதான் சிறந்ததுன்னார். அடுத்தவனை கூப்பிட்டார், செல்வம் வந்து உள்ளத்தில் உள்ள ஒளியை வந்து போக்கிவிடும், இருட்டை உண்டாக்கிவிடும், விரிந்த மனப்பான்மையை வந்து குறுகலாக்கிவிடும், ஆனால் அறிவு அப்படி இல்லை, இருண்ட உள்ளத்தில் ஒளியை பாய்ச்சி அதை விசாலப்படுத்துது, அதுதான் சிறந்ததுன்னார். கடைசியாக பத்தாவது நபரை கூப்பிட்டார், செல்வம் வந்து மனசில் செருக்கை உண்டாக்குது, ஆணவத்தை ஏற்படுத்துது, அதனால் நானே கடவுள்னு நினைக்கிற அளவுக்கு மனுஷனை வந்து தாழ்த்தி விடுது, ஆனால் அறிவு வந்து பணிவையும் பண்பாட்டையும் வளர்க்குது, அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். ஆக இப்படி 10 பேருக்கும் 10 விதமாக பதில் சொன்னது மூலமாக ஹசரத் அலி அவர்கள் அறிவு தான் செல்வத்தை விட சிறந்தது அப்படிங்கிறதுக்கு 10 காரணங்களை சுட்டி காட்டியிருக்கார். அந்த அறிஞர் 10 பேர் கேட்ட ஒரே கேள்விக்கு 10 பதிலை சொன்னார். நமக்கு வேண்டிய ஒருத்தர் 10 பேர் கேட்ட கேள்விக்கு ஒரே பதிலை சொல்லி சமாளித்தார். கேள்வி என்ன தெரியுமா? என்கிட்ட வாங்கின கடனை எப்போயா திருப்பி கொடுக்க போகிற? இதுதான் அந்த 10 பேரும் கேட்ட ஒரே கேள்வி. இந்த மாதம் 26ஆம் தேதி தந்துடுறேன் அப்படிங்கிற ஒரே பதில் சொல்லி அவ்வளவு பேரையும் இவர் அனுப்பி வச்சுட்டாராம். எல்லாரும் போனதுக்கப்புறம் இவரை தனியாக கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க, அது என்ன சார் கணக்கு, 26ஆம் தேதி அன்னைக்கு என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிசயம் அன்னைக்கு இல்லை, அதுக்கு முத நாளே நடக்க போகுதுன்னாராம். விவரமாக சொல்லுங்கன்னு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, 26ஆம் தேதி தானே எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறேன், அதுக்கு முத நாளே நான் புறப்பட்டு தலைமறைவாயிட போகிறேன் அப்படின்னாராம். ரொம்ப பெருமையாக.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: Viking Bunions and Briefs.
1: இதய நரம்புகளில் இனிசை மீட்டுக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பொன்னியின் புதுப்புணல். இது அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாக கூடிய

0: பழி மதிக்காதே.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1

0: ரத்தம் தன்கோ.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs. நேர்களே, இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நேரலையாக வர காத்திருக்கிறது. வெற்றி தரும் விநாயகர் சதுர்த்தி. தருமபுரி சாலை விநாயகர் கோயிலிருந்தும் சேலம் சன்னியாசிப்பட்டி விநாயகர் கோயிலிருந்தும் இண்டூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயிலிருந்தும் இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் நேரலையாக வருகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: நமது காணங்களை அளித்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 9 மணி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: வியாசர் சொல்ல சொல்ல விநாயகப் பெருமான் மகாபாரதத்தை எழுதினார் என்று சொல்வார்கள். அப்போது எழுதுவதற்கு எழுதுகோலை தேடினார் விநாயகப் பெருமான். தன்னுடைய தந்தத்தையே, அழகிய தந்தத்தையே ஒடித்து அதை கொண்டு எழுதினாராம். தந்தம் என்பது அழகியின் குறியீடு. ஆனால் அதை பயன்பாட்டுக்காக, எழுதுவதற்காக பயன்படுத்தினார் விநாயகப் பெருமான். யூட்டிலிட்டி பியூட்டி என்று சொல்வார்கள். யூட்டிலிட்டி பியூட்டி எது முக்கியம்? அழகு முக்கியமா, பயன்பாடு முக்கியமா என்றால் பயன்பாடுதான் முக்கியம் என்று சொல்வார்கள். அந்த நிலையில் விநாயகப் பெருமான் அழகிய தந்தத்தை பாரதம் எழுதுவதற்கு பயன்படுத்தினார் என்கிற போது பயன்பாடுதான் வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுகிறது. சிவபெருமான் உமையம்மைக்கு ஞான உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அம்மை அந்த உபதேசத்தை சரியாக கவனிக்கவில்லை. சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. பூமியில் பிறக்க கடவா என்று உமையம்மையை சபித்து விட்டார். அதைப்போல முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் தன் தாயாருக்கு சாபம் கொடுத்து விட்டாரே என்று சிவபெருமானுடன் சண்டையிட்டார்கள். அவருடைய ஞான நூல்களையெல்லாம் கடலில் தூக்கி எறிந்தார்கள். கோபம் கொண்ட சிவபெருமான் வாயிலில் இருந்த நந்தி தேவரிடம் தன் கோபத்தை காட்டினார். எப்படி முதலாளி தன் வேலைக்காரன் மீது கோபத்தை காட்டுவாரோ, தன் பிள்ளைகள் மீது உள்ள கோபத்தை தன்னுடைய நந்தி தேவரிடம் காட்டினார். நந்தி தேவரை சுறாமீனாக பிறக்க கடவாய் என்று சபித்தார். பிறகு முருகப்பெருமானையும் பேசா பிள்ளையாக பூமியில் பிறக்க கடவாய் என்று சாபம் கொடுத்தார். விநாயகப் பெருமானை மட்டும் சபிக்கவில்லை. ஏன் விநாயகப் பெருமானை சிவபெருமான் சபிக்கவில்லை? அதற்கு ஒரு காரணம் உண்டு. விநாயகப் பெருமானை யார் சபித்தாலும் அந்த சாபம் சபித்தவர்களையே போய்ச் சேரும். அது விநாயகருக்கு மட்டுமில்லை, விநாயகரை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கும் எந்த சாபமும் துன்பத்தை தராது. அதனால்தான் விநாயகப் பெருமானுக்கு நாம் விடலை தேங்காய் உடைப்போம். தேங்காய் உடைத்து சுக்கு நூறாக சிதறுவதைப் போலதான் நம் துன்பமும் சிதறிப்போகும் என்பார்கள். விநாயகரின் பெயர் பிள்ளையார். பிள்ளை ஆர் என்ற விகுதியோடு அழைக்கப்படுகிறார். பிள்ளைகளின் சாமி அவர், குழந்தைகளின் சாமி அவர். அதனால்தான் குழந்தைகளுக்கு எவையெல்லாம் பிடிக்குமோ, அவர்களுக்கு பிடித்த கொழுக்கட்டை, சுண்டல், மோதகம் எல்லாம் பிள்ளையாருக்கு படைக்கப்படுகிறது. படைத்த பிறகு எல்லாம் குழந்தைகளுக்கு உணவாக மாறிப்போகிறது. அந்த பிள்ளையாரிடம் பிள்ளைகள் என்ன வேண்டுகோள் வைப்பார்கள்? தேர்வில் வெற்றி பெற்றால் உனக்கு தேங்காயை காணிக்கையாக தருகிறோம் என்று. ஆனால் பாரதி

0: விநாயகரிடம் வேண்டுகோள் வைக்கிறார். என்ன வேண்டுகோள் வைக்கிறார்? இந்த உலகத்தில் உள்ள மக்கள், விலங்குகள், பூச்சிகள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்னரில் பெற வேண்டும். அங்கன ஆகுக அருள்புரிக தேவதேவா. இந்த உயிர்க்குலம் நலம் பெற வேண்டும். அப்படி நலம் பெறுவதற்கு உன்னுடைய ஆசீர்வாதம் வேண்டும். ஆனால் உன் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நான் அதற்கு கடமையாற்ற வேண்டும். என் வினையால்தான் அந்த இடும்பை தீர வேண்டும், அந்த துன்பம் தீர வேண்டும். அதற்கு நீ அருள் புரிய வேண்டும், ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். மனித முயற்சியும் இறை நம்பிக்கையும் இணைந்து பயணம் செய்வதுதான் உண்மையான ஆன்மீக தடம் என்று பாரதி அடையாளம் காட்டுவார்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடங்கவிருக்கும் நிகழ்ச்சி வானலையில் வசந்தம். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
3: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
6: பூத்து குழுங்கும் பூஞ்சோலை, அடர்ந்து வளர்ந்த பசுமரங்கள், நீர் நிறைந்த நதிக்கரைகள், பச்சை போர்த்திய புல்வெளிகள், துள்ளி திரியும் மானினங்கள், பறந்து திரியும் பறவைகள் என இயற்கை காட்சிகளை எழிலோவியங்களாய்க் கொண்ட இத்திருநாட்டில் இன்று ஒரு புதிய நாள். முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு உகந்த நாள். ஆம் நேயர்களே, விநாயகர் சதுர்த்தி பெருநாள். நேய உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் அன்பான வணக்கங்களோடு நான் உங்கள் அறிவிப்பாளர் சசிகலா கிருஷ்ணன். இன்று வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி வெற்றி தரும் விநாயகர் சதுர்த்தி என்ற தலைப்பில் வலம் வரவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பிரசித்தி பெற்ற 3 விநாயகர் கோவிலின் சிறப்புகளை நேரடி வருணனையாக நமது பண்பலையின் 3 முத்தான அறிவிப்பாளர்கள் எடுத்துச் சொல்ல கேட்டறியலாம். முதலாவதாக தருமபுரி சாலை விநாயகர் கோயிலின் சிறப்புகளை எடுத்துரைக்க நம்முடன் இணைகிறார் நமது அன்பு அறிவிப்பாளர் எம் கவியரசி அவர்கள். வணக்கம் கவியரசி. வணக்கம் கவியரசி.
7: வணக்கம்
6: வணக்கம். இனிய விநாயகர் தின சிறப்பு நல்வாழ்த்துக்கள்.
7: விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
6: சேர்ந்தே சொல்றோம், உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் சகோதரி.
7: ஆவணி வந்ததும் புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா. அதிகாலை முதலே மங்கள மேளம் ஒழிக்குதம்மா என்று ஆங்காங்கே கணபதி கோயில்கள்ல மங்கள மேளங்கள் ஒழிக்க கணபதிக்கு

0: பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக, தடைகள் தகர்க்கும் தெய்வம், தொடங்கும் செயல் அனைத்திற்கும் துணை நிற்கும் தெய்வம், முதற் கடவுளாம் விநாயக பெருமானின் திருவடிகளை வணங்கி தருமபுரி நகரின் ஆன்மீக அதிர்வுகளை உங்களது இல்லங்களுக்கே கொண்டு வரும் இந்த இனிய நேரத்தில் தருமபுரி சாலை விநாயகர் திருக்கோவிலில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவின் நேரலை வர்ணனையை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கி கொண்டிருக்கிறோம். முதலில் வணங்கும் மூத்தோனே, முக்கண்ணன் மைந்தனே, முழுமுதற் கடவுளே, மோதக பிரியனே, வினைகள் தீர்க்கும் வெற்றிகளை சேர்க்கும் விநாயகனே, இன்று சாலை விநாயகர் திருக்கோவில் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பக்தர்களின் கூட்டம், எங்கு திரும்பினாலும் விநாயகா விநாயகா என்ற பக்தி முழக்கம், மலர்களின் மனமும் மங்கள இசையின் ஓசையும் மந்திரங்களின் அதிர்வும் பக்தர்களின் பரவசமும் ஒன்றிணைந்து இந்த ஆலயத்தையே ஒரு ஆன்மீக பெருவிழா தலமாக மாற்றியிருக்கிறது. விநாயகர் என்றாலே நினைவுக்கு வருவது முதன்மை. எந்த நல்ல காரியத்தை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வணங்குவது நமது மரபு. அதனால்தான் வினை தீர்ப்பான் விநாயகன், வழிகாட்டுவான் விநாயகன், வாழ்வில் வெற்றி தருவான் விநாயகன் என்று தலைமுறை தலைமுறையாக மக்கள் விநாயக பெருமானை போற்றி வருகின்றனர். பெரிய காதுகள் நல்லவற்றை கேட்போம் என்பதற்கான அறிவுரை, சிறிய கண்கள் கூர்ந்து கவனிப்போம் என்பதற்கான குறியீடு, பெரிய வயிறு வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை சமமாக ஏற்றுக்கொள்வோம் என்பதன் அடையாளம். இப்படி விநாயகரின் திருவேலியே நமக்கு ஒரு வாழ்வியல் பாடமாக திகழ்கிறது. தற்பொழுது ஆலயத்தின் முன்பகுதியில் பக்தர்கள் நமது நேரலை வாயிலாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் சன்னிதி, தெய்வங்களின் ஒளியில் திகழும் திருக்கோலம், மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட திருமேனி, கையில் மோதகம், அருகில் மூன்று வாகனம், பார்க்கும் ஒவ்வொரு பக்தரின் உள்ளத்திலும் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும் அற்புதமான திருக்காட்சி. பிள்ளையார் துணி போட்டு பயணம் தொடங்குவோம், விநாயகன் அருள் பெற்று வெற்றியின் வாசல் திறப்போம். இப்பொழுது விநாயக பெருமானுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் பக்தர்களின் கண்களுக்கு கொண்டிருக்கிறது. பால், தயிர், தேல், சந்தனம், பன்னீர், இளநீர், விபூதி என பல்வேறு திரவியங்களால் நடைபெறும் அபிஷேகத்தில் விநாயக பெருமானின் திருமேனி ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு அழகில் ஜொலிக்கிறது. அபிஷேக நீர் விநாயகரின் திருமேனியில் வழிந்தோடும் அந்த காட்சி காண கிடைக்காத காட்சி அல்ல, கண்களை மூடினாலும் மனதில் நிலைக்கும் காட்சியாக இருக்கின்றது. தற்பொழுது இங்கே பக்தர்கள் கூடி விநாயக பெருமானை வேண்டி அவர்களுடைய குறைகளையும் நிறைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் ஒரு பக்தரிடம் தற்பொழுது பேசலாம். ஐயா வணக்கம். தொடரட்டுமாக அடுத்து வேற ஒரு பக்தர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். உங்க பே இங்க வந்து நிறைய பக்தியில தொலைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க விநாயகனை மட்டுமே சென்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க பக்தர்கள் அனைவரும். ஒரு பெரிய விடங்குற இடைவெளியை தொடர்ந்து நம்ம மீண்டும் பேசலாம்.
1: சரிங்க சரிங்க கவியரசி.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: ஆயிஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி

0: மனை மைசுவள்ளி தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: பாடலை கேட்டாச்சு. தொடர்ந்து கவியரசி தருமபுரி சாலை விநாயகர் கோயிலோட சிறப்புகளை சொல்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம் கவியரசி.
1: சசிகலா பொண்ணு சொன்ன மாதிரி கல்வியர்கள் இன்னும் வந்த வண்ணமே இருக்கிறாங்க. இன்னும் இப்பதான் கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு. சாலை விநாயகர் கோயில் இருக்கிறோம். தருமபுரி சாலை விநாயகர் கோயில் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக உள்ளது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயில்ல வாகனங்கள் வாங்கும் ஒவ்வொருவருமே முதல் முதலாக இங்க வந்து செய்து விட்டுதான் செல்வாங்க. வெளியே போறவங்களோ வெளியே ஊருக்கு வாகனங்கள் எடுத்து செல்பவர்கள் வந்து இந்த விநாயகரை வணங்கிவிட்டு அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று அதன் பிறகுதான் மற்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் குறிப்பாக இங்க வந்து

0: போவாங்க அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை. இந்த விநாயகர் காப்பாரு அப்படிங்கறது நம்பிக்கை. இங்க பக்தர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம், என்ன சொல்றாங்க அப்படிங்கறது. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் முருகனுங்க.
0: முருகன் ஐயா, எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? சாலை விநாயகர்
1: இதே ஏரியா சேர்ந்தவங்க, போறதுல இருந்து இங்கதாங்க இருக்கிறோம். அதை விட இந்த கோயில் ஒரு சிறப்பு என்னன்னா, எப்பவுமே பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும், யாருன்னு தெரியாம இருந்தாலும் இரவு நேரங்கள்ல ஒலி கேட்டுக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வாகனம் மற்றும் பல கனரக வாகனமா இருந்தாலும் இங்க பூஜை பண்ணிட்டு தொடங்குவாங்க. டூரு உள்ள உல்லாச டூரு மற்றும் ஆன்மீக டூரு இது போன்ற சகல விதமான டூர் பயணங்களும் இங்க வந்து பூஜை பண்ணிட்டு தான் தொடங்குவாங்க. ரெண்டாவது புதுசா வீடு கட்டுறதா இருந்தாலும், புதுசா வீடு கட்டி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அந்த ஏரியாவுக்கு எல்லா மக்களும் வந்து இங்க பூஜை பண்ணிட்டு தான் போய் அடுத்த வேலை அவங்க வீடு செய்யறதோ வாகன வாகனத்தாலும் செய்வாங்க. இது தனி சிறப்பு. நிறைவேற்ற மாட்டாரு.
0: சரிங்க.

0: ரொம்ப அருமையாக கவியரசி அவர்கள் வந்து அந்த கோயிலோட சிறப்புகள் பற்றியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து கேட்போம்.
1: கதைகளை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த சாலை விநாயகர் கோயில பத்தி சொல்லிட்டு இருக்கோம்.
0: ஆமா,
1: அந்த வகையில அடுத்த பக்தர் இருக்காங்க. குடும்பத்தாரங்க இருக்கீங்களா? சரிங்க ஐயா. இப்ப எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு
2: வந்து வந்து பிறந்து வளர்ந்தது இந்த இடம்தான். இந்த இடத்துல என்ன ஒரு சிறப்புனா, நம்ம இந்த கோயில் மேல கருங்கல் சீலைகளை வந்து இந்த பள்ளி ஆண்டவர்கள் இவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் சிறப்பான ஒரு கோயில் இது. பள்ளி ஆண்டவர்கள் இவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் இது சிறப்பான ஒரு கோயில். எந்த ஒரு கிறிஸ்தவத்தையா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நுழைஞ்சு ஒரு பூஜை போட்டு போனாங்கன்னா அது ஒரு நல்ல சிறப்பாக நடந்தாலும் தெப்படுத்தி
1: கொடுப்பாங்க.
2: எல்லாம் மனநிறைவா இருக்கு. எல்லாருக்குமே இந்த விநாயகர் வந்து சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், சிறப்பான ஒரு
1: விநாயகர்.
3: இது வந்து பாண்டிய மன்னர்கள் அரசர்கள் கட்டின கோயில். மீன் கொடி இருக்கு பாருங்க.
1: எந்த கோயிலும் இருக்கு,
2: எந்த கோயிலும் இருக்காது.
1: சரி சரிங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். பந்தலைக்கங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. இது மாதிரி பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்காங்க. நம்மளுக்கு நேரம் இன்னும் இருந்தாலும் பக்தர்கள் கிட்ட கூட பேசலாம். ஆனா நம்ம நிறைவு செய்யக்கூடிய தருணத்துல இருக்கிறோம். பக்த துண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமய தேவ சர்வ ஏஷ்டி சர்வதா விநாயகரின் திருநாமத்தை சொல்லும் ஒவ்வொரு நொடியும் மனதிற்கு அமைதியும் தருகிறது. அவரை நினைத்தாலே தடைகள் விலகும். அவரை வணங்கினாலே வாழ்வில் பலம் பெருக்கும். அவரது அருள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலைத்திருக்கட்டும். அன்பார்ந்த நேயர்களே, தர்ம சாலை விநாயகர் திருக்கோவிலில் நடைபெறும் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா ஒரு சமய விழா மட்டுமல்ல, மக்களை ஒன்றிணைக்கும் விழா, மனங்களை இணைக்கும் விழா, நம்பிக்கையை விதைக்கும் விழா, நல்ல எண்ணங்களுக்கு வழிகாட்டும் விழா. விநாயகரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தடைகள் அனைத்தும் விலகட்டும். வாழ்வு வளம் பெருகட்டும். குடும்பங்களில் மகிழ்ச்சி நிறையட்டும். நோய் துன்பம் கவலை நீங்கி நலமும் அமைதியும் நிலைக்கட்டும். பிள்ளையார் தொழில் தொடங்கட்டும். புதிய பாதைகள் திறக்கட்டும். விநாயகர் அருள் பெருகட்டும். வாழ்க்கையில் வெற்றி சிறக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. தருமபுரி சாலை விநாயகர் திருக்கோவிலின் விநாயகர் சதுர்த்தி திருவிழா நேரலை வர்ணனையை இத்துடன் நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு சகோதரி கவியரசி. நன்றி நேர்களே.
0: ரொம்ப அழகா வந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி கொடுத்தீங்க. உங்களுக்கும் ரொம்ப நன்றி கவியரசி. நேர்களை, தொடர்ந்து அடுத்தடுத்த கோவில்களை தரிசிப்போம். அதற்கு முன்னதாக

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அபித குஜாம்பால் உடனாகிய ஸ்ரீ அருணீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது.
6: அரசு பணி உங்கள் கனவா? TNPSC, TNUSRB, SSSC, RRB, TRB, TET, TNPSC குரூப் 1 மற்றும் குரூப் 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25ஆம் இடங்களை பெற்ற மாணவர்கள், பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 8072568641. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
9: இருக்காதா பின்ன? மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
11: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
12: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கி வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பரப்பட்டி.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

நேரம் 9:27, இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பண்பலையின் வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி. இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு வெற்றி தரும் விநாயகர் சதுர்த்தி என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் 3 விநாயகர் கோவிலின் சிறப்புகளை நேரடி வர்ணனைகளாக கேட்க இருந்தோம். அதில் ஒரு கோவிலை வெற்றிகரமாக கவியரசி அவர்கள் அதன் சிறப்புகள் மற்றும் பக்தர்களிடம் பேசி முடித்து வைத்தார். அடுத்தடுத்து கோவில்களை தரிசிப்போம். முன்னதாக உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: ஐயங்கரனின் அருளால் தடைகள் அனைத்தும் விலகட்டும். அவரது திருவருளால் நம் எண்ணங்கள் அனைத்தும் நல்ல வகையாக நிறைவேறட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் அமைதியும் வாழ்வில் வளமும் பெருகட்டும். அத்தகைய அருள் நிறைந்த விநாயகர் பெருமானின் திருக்கோவில் சிறப்புகளையும் அவரது பெருமைகளையும் பக்தி மனம் கமழும் பாடல்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வகையாக வானலையில் வசந்தம் நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கோவிலை தரிசிப்போமா? சேலம் சன்னியாசிப்பட்டி விநாயகர் கோவிலை. அக்கோவிலிடம் அக்கோவிலுக்கு மிக அருகே நமது அக்கோவிலின் உள்ளே என்று கூட சொல்லலாம். அங்கே இருந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்த நம்முடன் இணைகிறார் RS ஜனனி அறிவிப்பாளர் அவர்கள். அவர்களிடம் பேசிடலாம். வருக. வணக்கம்.
5: வணக்கம் சசி.
4: வணக்கம் ஜனனி. கோவிலுக்கு போயிட்டீங்களா? எப்படி இருக்கு கோவில்?
5: கோவில் ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். உங்களுக்கும் நேயர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
4: உங்களுக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஜனனி.
5: உங்கள் அனைவரையும் இந்த ஆலயத்திற்கு நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம்.
4: சூப்பர் ஜனனி, ரொம்ப அட்டகாசமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. கோவில் எப்படி இருக்கு பாக்க?
5: பாக்க கோவில் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. இன்னைக்கு அவரோட பிறந்த நாள்ங்கறனால இந்த டெக்கரேஷன்ஸ் அலங்காரங்கள்லாம் பயங்கரமா இருக்கு.
4: எனக்கு கூட குஷியா இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. என்ன கலர்ல இருக்காங்க? கலர்ஃபுல்லா நானும் வரவழியில எல்லாம் பாத்துட்டே வந்தேன். ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தாங்க ஒவ்வொரு விநாயகரும். அவர் வந்து என்ன கலர்ல இருக்காரு?
5: இங்க பாத்தீங்கன்னா விநாயகர் ஆலயத்துல அந்த விநாயகர் சிலை வச்சிருக்காங்க. அவர் ஒரு பிங்கான ஃபேஸ்ல கியூட்டா அழகான விநாயகரா இருக்காரு.
4: அதையும் ரொம்ப கியூட்டா சொல்றீங்களே. ஓகே ஓகே.
5: அழகான மாலை அணிவிச்சிருக்காரு. இந்த டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைகள் தான்.
4: ஓ, அவங்களே எடுத்து எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிருக்காங்க. சூப்பர்.
5: இந்த முறை நாங்க தான் வந்து விநாயகர் சதுர்த்திய கொண்டாடுறதுக்கு முன்னிருந்து எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் எல்லாமே பண்ணிருக்காங்க.
4: ரொம்ப அருமை. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுன்னு சொல்லிருங்க.
5: சொல்லிடலாம் கண்டிப்பா. குழந்தைங்களே உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அவங்க கூடயும் நம்ம நிகழ்ச்சியில பின்னாடி பேசலாம்.
4: பேசலாம் பேசலாம்.
5: அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வரிகளோட இந்த சதுர்த்திய நம்ம ஆரம்பிக்கலாம்.
4: ஆரம்பிங்க. அதோட அந்த கோவிலோட சிறப்புகளையும் சொல்லுங்க கேக்கலாம். அதை தெரிஞ்சுக்கதான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேயர்களும்.
5: சரி சசி. வெற்றி தரும் பிள்ளையார வினை தீர்க்கும் பிள்ளையாரு வேண்டிக்கிட்டு வந்தோமே பாருமையா பட்டி தொட்டி ஆளுகின்ற பானை வயிற்றோனே பார்த்தா போதும் இட தீருமையா. வெற்றி தரும் பிள்ளையாரு வினை தீர்க்கும் பிள்ளையாரு வேண்டிக்கிட்டு வந்தோமே பாருமையா பட்டி தொட்டி ஆளுகின்ற பானை வயிற்றோனே பார்த்தா போதும் இட தீருமையா. ஐயா கணபதியே எங்க ஆனமுகநிதியே. இன்னைக்கு ஞானத்தோட முதல்வன் விநாயக பெருமானோட பிறந்த நாள். அவரோட பிறந்த நாளதான் நம்ம விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடிட்டு இருக்கோம். சிவன் பார்வதியோட செல்ல பிள்ளை விநாயகர்.

எந்த ஒரு செயல தொடங்கறதுக்கு முன்னாடியுமே நாம முதல்ல விநாயகரை வழிபட்டு அவரோட சுழி போட்டு ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு பாடல் வரி கூட இருக்கு இல்லையா, சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. அப்படி நாம விநாயகரை வழிபட்டுட்டு எந்த செயலையும் ஆரம்பிக்கிறப்ப அந்த செயல்ல நமக்கு நல்ல வெற்றிகள் வந்து குவியும். விநாயக பெருமானுக்கு பல பேர் இருக்கு, வக்ர துண்டர், சிந்தாமணி விநாயகர், கஜநாதர், விக்னராஜர், மயூரேசர், பாலச்சந்திரர், தூமகேது, கணேசர், கணபதி, மகோத்துதர், முந்தி விநாயகர், வல்லப கணேசர், இப்படி எத்தனையோ பேரு நம்மளோட பிள்ளையாருக்கு இருக்குங்க. பிள்ளையார் பிறந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். கைலாயத்துல சிவன் பார்வதி இருக்காங்க. பார்வதி தேவி வந்து ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா அவங்க கொஞ்சம் தனியா வந்து ஃபீல் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நமக்கும் ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்ணில ஒரு உருவம் செஞ்சு அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்குறாங்க. அப்போ அதிலிருந்து வந்த விநாயகர் அவங்க அம்மாவை வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டோனையும் பார்வதி வந்து அளவு கடந்த பக்தி. அப்படி ஆனவர் தான் நம்ம விநாயகர், பார்வதி தேவியோட செல்ல பிள்ளை. அப்படிப்பட்ட விநாயகரோட பிறந்த நாளதான் நாம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் வீடு தூதுல ஒரு வரிகள் இருக்கு, அதை பத்தி நாம பேசலாம். சிவன் யானை திரள் ஏட்டில் ஓர் ஏடு கையில் எடுத்த கணபதியும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை புகழ்றாங்க. இயற்கையோட இயற்கையா கலந்து மக்களுக்கு அருள்புரிய கூடியவர் தான் நம்மளோட விநாயகர். ஆற்றங்கரை ஓரங்கள்ல அரச மரம், ஆலமரம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடியோட நிழல்ல இருந்து நமக்கு வந்து அருள் பாலிக்க கூடியவருங்க. இப்ப விநாயகர் வந்து ரொம்பவே எளிமையானவர். அவருக்கு மாளிகை, கோபுரங்கள் அப்படிப்பட்ட ஆலயங்களை விட ஒரு சிம்பிளான மரத்தடியில இருந்து அருள் தரக்கூடியது அவருக்கு மிகவும் பிடித்தமானது. இப்போ நம்ம வீட்டுல கூட ஒரு மஞ்சள் அல்லது சாணம் பிடித்து ஒரு அருகம்புல் வச்சு வழிபட்டோம்னாவே வீட்டுக்கு மங்களத்தை தரக்கூடியவர் இந்த பிள்ளையார். அதே மாதிரி அரசமரத்து பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பேருந்துகள்ல போகிறப்போ அடிக்கடி இந்த அரச மரத்துக்கடிய பிள்ளையார் வீட்டு இருக்கத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நம்ம அந்த மாதிரி மரத்துக்கடியில வழிபடுறப்ப இயற்கையோட ஒரு நெருங்கிய தொடர்பும் நமக்கு உண்டாகுது, பிள்ளையாரோட அருளும் நமக்கு கிடைக்குது. இறைவன் வந்து நம்ம முன்னையே சொன்ன மாதிரி முழு முதற் கடவுள். அவரோட பிறந்த நாள் தான் இந்த சதுர்த்தி நாள். எல்லா விநாயகர் ஆலயங்கள்லயும் பாத்தீங்கன்னா வண்ண வண்ண மலர்களால அலங்கரிச்சு அழகு மிளிர காட்சி தந்துட்டு இருக்கு. வாழை மரங்கள் ஆலை நுழைவாயில்ல அழகு செய்யுது. நாம இப்ப இருக்கிற சன்னியாசிப்பட்டி கோவில்லையும் கூட அழகழகான மலர் மாலைகள் எல்லாமே விநாயகர் கோவில சுத்தி இருக்கு. அதே மாதிரி மாவிலை தோரணங்களும் இருக்கு. அப்புறம் சீரியல் லைட்ஸும் எல்லாமே இந்த குழந்தைகள் போட்டு வச்சிருக்காங்க. விநாயகர் பெருமான் வந்து எப்படி காட்சி தருவார் பொதுவா அப்படின்னா, அழகிய பட்டாடி உடுத்தி முகம் முழுக்க சந்தனம் பூசிட்டு புன்னகை பொங்க பக்தர்களுக்கு அருட்காட்சி தருபவர். அழகான வண்ணவரர் மாலைகள், வெள்ளருக்கு மாலை, அருகம்புல் மாலை, இந்த எல்லா மாலைகளுமே விநாயகருக்கு ரொம்பவும் பிடிச்சது. இப்போ விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டுனால நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, பொருட்செல்வம், இன்பம், சௌபாக்கியம், கல்வி, பெருந்தன்மை, வீரம், நுண்ணறிவு, நல்ல புகழ், இது மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கையில இருக்க எல்லா செயல்களுக்கும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு கதை எல்லாருக்குமே தெரியும், மாம்பழம் ஒன்னே ஒண்ணு இருக்கும் நாரதர் கொண்டு வந்தது, அதை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றப்ப போட்டி வைப்பாங்க முருகருக்கும் விநாயகருக்கும். இப்ப விநாயகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்ன போட்டியோட இது என்ன, உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் மாம்பழம். விநாயகர் வந்து அவரோட ஞானத்தை பயன்படுத்தி தாய் தந்தைய சுத்தி வந்தாவே நாம வந்து உலகத்தை சுத்தி வந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பார்வதிய வந்து சுத்தி வந்து அந்த மாம்பழத்தை பெற்றுக் கொள்வார். அதே மாதிரி நாமளும் நம்மளோட தாய் தந்தைய தினமும் வணங்கணும். அவருக்கு பிடிச்ச எல்லாமே அவருக்காக இந்த ஆலயத்திலயும் தயாராயிட்டு இருக்கு. அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, லட்டுக்கள், அருகம்புல் மாலை, இப்படி எல்லாமே. அடுத்ததா ஔவையார் வந்து விநாயகர் அகவல் அப்படின்ற நூல்ல அவரோட திருமேனிய அழகா வர்ணிச்சிருக்காங்க. அந்த வரிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீத கலப செந்தாமரை பூங்காத சிலந்து பல இசை பாட, பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும், வண்ண மருங்கில் வளர்ந்தலை கெரிக்க பேழை வயிறும், பெரும்பாறு கோடும், வேள முகமும், விலங்கு சிந்தூரமும்.

0: கரமும் அங்குச பாசமும் நெஞ்சு குடிகொண்ட நீலமேனியும் திரண்ட முப்பூரினுள் திகழ் ஒளி மார்கும் சொற்பதம் கடந்த சூரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்கல கலிரே அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் பெருமானோட திருமேனிய ரொம்பவே அழகா வர்ணிச்சிருப்பாங்க. இப்ப அடுத்ததா இந்த ஆலயத்துல இருக்க குழந்தைகளோட நாம வந்து பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சித்தரஞ்சன்.
0: சித்தரஞ்சன், என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
1: ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறீங்க. சரி, நீங்க தான் இந்த விழா கமிட்டியோட தலைவரா?
1: போன மாசத்துல இருந்து நாங்க வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும்.
0: என்ன சொல்றீங்க, போன மாசத்துல இருந்தேவா? சரி, என்ன மாதிரிலாம் ரெடி பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இந்த சிலை எல்லாம் எங்க இருந்து வாங்குனீங்க, அத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க.
1: சங்கிரி பிரிவு ரோட்ல வாங்கணும், அங்க நல்லா இருக்கும்னு சொல்லி அங்க சூஸ் பண்ணி வாங்கணும்.
0: சரி, ஓகே. இந்த ஆலயத்துக்கு எத்தனை ஆண்டுகளா நீங்க வந்துட்டு இருக்கீங்க?
1: நான் இந்த ஊர் நான் வந்து பிறந்ததெல்லாம் கர்நாடகா. நான் இந்த ஊர்ல வந்ததுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துருக்கேன்.
0: ரொம்பவே சிறப்பு. சரி, உங்க நண்பர்கள் கிட்டயும் கேட்டலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஸ்ரீநிதீஷ், நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கு விநாயகர்னா ரொம்ப பிடிக்குமா?
2: பிடிக்கும்.
0: சரி, விநாயகர் சதுர்த்தி நாம எதுக்காக கொண்டாடுறோம்? விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடுறோம். சரி, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
2: நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தாத்தா, பாட்டி.
0: சரிங்க, ஓகே. அடுத்தவங்க கிட்ட பேசிடலாம். உங்க பேர்?
3: என் பேர் ஆதவ், நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: ஏழாம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரிங்க, நீங்க காலையில எத்தனை மணில இருந்து இங்க கோயில்ல இருக்கீங்க?
3: நான் 6 மணில இருந்து இங்க கோயில்ல தான் இருக்கேன்.
0: 6 மணில இருந்து? அப்ப காலையில நேரமா எழுந்திருச்சிங்களா?
3: ஆமா.
0: விநாயகருக்காக எல்லாமே பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு?
3: ஆமா.
0: சரி, ஓகே. உங்களுக்கு விநாயகரை எந்த அளவுக்கு பிடிக்கும்?
3: எனக்கு விநாயகரை என் உயிர் அளவுக்கு பிடிக்கும்.
0: உயிர் அளவுக்கு பிடிக்கும், ரொம்பவே அழகா சொல்றீங்க. சரி, அடுத்ததா வணக்கம், உங்க பேரு?
4: என் பேர் நவீன் பிரசாந்த், நான் 5th படிக்கிறேன்.
0: வாழைமரம் எங்க இருந்து எடுத்தீங்க? குழந்தைங்க நீங்களே கொண்டு வந்துட்டீங்களா?
4: இல்ல, என் அண்ணன் எடுத்துட்டு வந்தான் காட்டுல இருந்து.
0: ரொம்பவே பரவாயில்ல, அற்புதமா பண்ணிருக்கீங்க. சரி, நீங்க எல்லாருமே இந்த சிலையெல்லாம் இது பண்ணிருக்கீங்களா? எப்போ இதை வந்து ஆத்துல கரைப்பீங்க, எந்த மாதிரின்னு சொல்லுங்க.
4: நாளைக்குதான் ஆத்துல கரைப்போம்.
0: சரி,
4: அங்க கிணத்துலதான் எங்கேயாவது கரைக்கிறோம்.
0: சரி சரி, ரொம்பவே நல்லா சொன்னீங்க. அடுத்ததான் நம்ம கூட இப்ப பக்தர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் அம்மா.
5: வணக்கங்க அண்ணா.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
5: மீனாட்சி.
0: மீனாட்சி அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? இதே ஊரா இல்ல
5: பக்கத்து வீடு
0: தான்? சரிங்கம்மா, நீங்க விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
5: விநாயகர் எல்லா உலகத்துக்குமே நல்லது செய்வோம், எல்லாம் நல்லா இருக்கு. விநாயகர் தான் எடுத்த உடனே முதல்ல போடுறது விநாயகர்.
0: கண்டிப்பாங்கம்மா, எல்லா ஆளுங்களையுமே பாத்தீங்கன்னா விநாயகரை நம்ம முதல்ல தரிசிச்சுட்டுதான் அடுத்ததான் அங்க பேர்.
5: விநாயகர் தான் நமக்கு முதல் கடை.
0: சரிங்கம்மா, நல்லா சொன்னீங்க. இப்ப நீங்க சாமி கும்பிடுறதுக்காக இங்க வந்து உங்க வாழ்க்கையும் திறக்கட்டும். பக்தர்கள் எல்லாமே விநாயகரோட பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தோரணம் கட்டுறதும் மாலைகள் சரி பண்றதும் அப்புறம் சிலைகள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பாடலோட நம்ம நிறைவு செய்யலாம்.
6: கண்டிப்பா ஜனனி, பாடல்.
0: கைத்தல நிறை கனி அப்பா மாடாவல் போரி

அனைவருக்கும் மீண்டும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி உங்க வாழ்க்கையில எல்லா வெற்றிகளையும் குவிக்கட்டும். இதுவரைக்கும் நம்ம சன்னியாசி பட்டி விநாயகர் கோவில் பத்தி தான் கேட்டுட்டு இருந்தோம். நன்றி நேயர்களே, இதுவரைக்கும் உங்க கூட ஜனனி சேகர்.

ஜனனி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அழகாக ஒரு பாட்டோட தொடங்கி விநாயகரோட பல்வேறுபட்ட சிறப்புகளை கூறி குழந்தைங்க கூட பேசி அகமகிழ்ந்து அதே போல் ஒரு பாட்டை பாடி முடித்து இந்த விழாவை ரொம்ப கலகலப்பாக கொண்டு போனீங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நேர்களே, தொடர்ந்து பயணிப்போம் அடுத்த கோவிலோடு. அதற்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
5: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
7: நேர்களே, இன்று வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி வெற்றி தரும் விநாயகர் சதுர்த்தி என்ற தலைப்பில் வளம் வந்துட்ருக்கு. இந்நிகழ்ச்சியில் 3 விநாயகர் கோவிலின் சிறப்புகளை நம்ம கேட்டு அறிஞ்சிட்ருக்கோம். 2 கோவில்களின் சிறப்புகளை கேட்டு அறிந்தோம். அடுத்த கோவிலின் சிறப்புகளையும் சொல்ல நம்ம கூட காத்துட்ருக்காரு அறிவிப்பாளர் ஜே மாரிமுத்து. இண்டூர் பகுதியிலிருந்து, இண்டூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயிலிருந்து அந்த கோயிலோட சிறப்புகளை சொல்வதற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கூட பேசிடலாம்.

0: இண்டூர் பகுதி ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயிலிருந்து ஜே மாரிமுத்து நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர் கூட பேசிடலாம். வணக்கம் மாரிமுத்து.
1: வணக்கங்க சுசிலா. வணக்கம் நேர்களே. இனிமையான இந்த விநாயகர் சதுர்த்தி நல்ல நாளில நம்ம நேர் நிகழ்ச்சி இன்னொரு அருள்மிகு திரு சக்தி விநாயகர் திருக்கோயில் தான் நேரில் கொடுக்க போறோம். பொதுவாக பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் பல்வேறு வகையான திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இருந்தாலும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது மிகவும் உன்னதமான விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம். ஏன்னா குழந்தைகள் ரொம்ப ஆர்வத்தோட மகிழ்ச்சியோட கொண்டாடக்கூடிய விநாயகர் கோயில். மற்ற விநாயகருக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்ற தெய்வங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உருவம் இருக்கணும், இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நம்ம இருப்போம். ஆனா விநாயகர் அப்படி கிடையாதுங்க. நம்ம என்ன உருவம் கொடுத்து நம்ம கண்ணால பாத்தீங்கன்னா மண் எடுத்து செய்வோம், மஞ்சள்ல செய்வோம், இல்ல சாணத்துல செய்வோம், எது செஞ்சாலும் நமக்கு வணங்கக்கூடிய சக்தி வாய்ந்த விநாயகர் கோயில் தான். ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இந்த கொண்டாடப்படுகிற விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு நம்ம இங்க அருள்மிகு சக்தி விநாயகர் கோயில் இந்தூர்ல இருந்து பேசுறதுக்கும் நம்ம கூட அர்ச்சகர் கருத்துதான். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. விநாயகர் சதுர்த்தி பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுங்க. குருப்யோ நமஹ ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எல்லாம் வல்ல எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய முதற் முதற் கடவுளாக விநாயகர் பெருமானாக விளங்குகின்றார். லோகம் எங்கிலும் விநாயகர் பெருமானானது திருவுருவ சிலையானது வைத்து கண் திருப்பு செய்யப்பட்டு விநாயகர் பூஜை, யஜமான சங்கல்பம், புண்ணியாக வாசனை, மகாகணபதி ஹோமம், நவகிரஹ ஹோமம், இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் செய்து வெகும் சீரும் சிறப்பாக எல்லாம்

0: தாவலையும் கண் திறப்பு பெயர் சுட்டல் விழா இந்த மாதிரி திருவுருவ சிலை எல்லாம் வைத்து பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் இந்த விநாயகர் திருவுருவ சிலையானது வைத்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அது போல தருமபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி எழுந்தருளி உள்ள நமது இண்டூர் ஓட்டுநர் நலசங்கத்தின் சார்பாக ஒரு 20 வருடங்களாக இந்த விநாயகர் வைத்து வழிபடும் நிகழ்வானது மிகவும் சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இன்றி விநாயகர் சிலை வைத்து பூஜைகள் ஹோமங்கள் அன்னதானங்கள்லாம் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று விழாக்குழுவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு மிக அருமையாக செய்கிறார்கள். இதில் இண்டூர் பகுதி சார்ந்த பகுதி வாழ் மக்கள், இண்டூர் ஓட்டுநர் நலசங்க உரிமையாளர்கள், டாடா ஏசி, டூ வீலர், ஜேசிபி, கார் ஆபரேட்டர்கள், ஆட்டோ நல ஓட்டுநர் சங்கர் அனைத்து அன்பர்களும் இணைந்து ஒத்துழைப்போடு மக்கள்கள், தாய்மார்கள், மகளிர், குழந்தைகள், பெரியோர்கள், உரிமையாளர்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களால் முடிந்த நன்கொடை அளித்து பூஜை செலவு பொருட்கள், பூஜை பொருட்கள், திருவுருவ சிலை, இதில் குறிப்பாக மிகவும் விசேஷமாக அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு சுவாமிக்கு கண் திறப்பு செய்யப்பட்டு அனைத்து அன்பர்களுக்கும் ஹோம பூஜை மங்களாரதி காண்பிக்கப்பட்டு மகா பிரசாதமானது விழா குழுவின் சார்பாக மிகவும் சீரம் சிறப்பாக அளிக்கப்பட்டுள்ளது. அதனால் எல்லாம் வந்த அந்த விநாயகர் பெருமான் அருளானது இண்டூர் நலசங்க ஓட்டுநர் அவர்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் பகுதிவாழ் மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று மனமாற கேட்டுக்கொள்கிறேன். விநாயகர் பெருமாள் அருளானது எல்லாருக்கும் வாரி வழங்கி விநாயகர் பெருமான் அருளானது பரிபூர்ணமாக இருக்குமாறு வேண்டி தாழ்வுடன் கேட்டுக்கொள்ள
1: ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. பொதுவாக நம்ம மற்ற விநாயகர் வந்த தெய்வங்களுக்கு விநாயகர் பெரிய வித்தியாசம் அப்படின்னா விநாயகரை பொறுத்த வரைக்கும் நம்ம விளையாட்டு வீரரை தான் மாற்றி வச்சிருப்போம், இல்லைன்னா அரசியல் தலைவர்களாக மாற்றி வச்சிருப்போம். இப்போ நமக்கு பிடித்த உருவங்கள், நமக்கு பிடித்த அந்த மாதிரி வந்தால் வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான பண்டிகை தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா நிறைய கொழுக்கட்டெல்லாம் வைப்பாங்க, அதனால சில சில சுண்டல்களை வச்சுட்டு மக்களுக்கு பறிக்கக்கூடியது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அன்னதான் வந்து சூப்பர் அடியே இருக்கு. நம்ம கூட ஆனால் வணக்கம், நமக்கு பேர் சொல்லலாம்.
2: ராதாகிருஷ்ணன்.
1: என்ன பண்றீங்க நீங்க?
3: பொதுமக்கள் எல்லாமே வருவாங்க. மத்த ஊர்ல வந்து தனித்தனியா வந்து ஊர் சார்பாகவும்
1: பண்றாங்க.
3: இந்தூர் பஞ்சாயத்து சொல்ல போறீங்களா? இந்தூர் பகுதி மட்டும் ஒரு 500-600 கோடி.
4: இந்தூர் பகுதி வந்து ஒரு கிராமப்புறங்களை சார்ந்த ஒரு சென்ட்ரல் பகுதி இந்தூர். இந்தூரை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல எல்லா வில்லேஜ்லயும் வந்து விநாயகர் வச்சிருக்காங்க. ஒரு ஒரு ஊர்ல 2-3 ஒரு தெருவுக்கு ஒண்ணு கூட வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப 21 இது இப்ப இந்த விநாயகர் வச்சிருக்கு. 21வது வருஷம். 20 வருஷத்துக்கு கடந்து 21வது வருஷம் வைக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. அவரு இப்ப அசோசியேஷன் தலைவர், அவரு அவர் சொல்ற மாதிரி இந்த பகுதியில ஸ்டார்ட் பண்ணும்போது களிமண்ணால் தான் செஞ்சது. நாங்கெல்லாம் இப்ப சின்ன பசங்க, இப்ப நாங்க இருக்கிறவங்க எல்லாருமே தான் அன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசு இருந்திருக்கோம். இன்னைக்கு 21 வருஷம் கடந்து அவங்க இருக்கும்போது இன்னைக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னு சொன்னா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க பகுதியை வந்து ஒற்றுமையா வைக்கிறதுனா விநாயகர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யாராவது எங்கெங்கயும் இருப்பாங்க, ஆனா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னும் போது டிராவல்ஸ் மார்க்கெட்ல ஏதோ ஒரு சுபகாரியன்றதுனால வந்து கலந்துக்கிறவங்க நிறைய பேரு. தவிர்க்க முடியாத சூழல்ல வராதவங்க தான், மற்றவங்க எல்லாமே இங்க வந்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம கிட்ட வந்து சண்டை சச்சரவு இல்லாம ஜாதி மத பாகுபாடு இல்லாம பாக்குறது நம்ம விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி தான் அந்த விநாயகரை வந்து நிச்சயமா வருஷம் வருஷம் தவறாம யாராவது ஒருத்தர் எதுக்கோ வரலனாலும் மத்த இருக்கிறவங்க அதை வந்து

0: இங்க கொண்டு போயிடுவாங்க. அதுல வந்து எங்க பகுதிக்கு சந்தோஷம். நீங்க கேட்டீங்க நம்ம பகுதியில எவ்வளவு மக்கள் தொகை வீடு இருக்குன்னு சொல்லிட்டு, எங்க பகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 மக்கள் தொகை எங்க ஊர்ல. வீடுகள் பாத்தீங்கன்னா ஒரு 2800-850 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒவ்வொரு கிராமத்திலயும் விநாயகரை வச்சிருக்காங்க. அது வந்து எங்க பகுதிக்கு நிச்சயமா சந்தோஷத்தை கொடுக்கும். இங்க நடக்கிற இப்ப யாகசால பூஜை பாத்தீங்கன்னா நம்ம ஐயர் வந்திருக்காரு. வருஷம் வருஷம் ஃபேமிலில இருந்து யாராவது ஒருத்தர் வந்து சிறப்பா நடத்தி கொடுத்துருவாங்க. இங்க நாங்க வேண்டிக்கிறது எல்லாமே இந்த பகுதியில இருக்கிறவங்க எல்லாமே வண்டி வாகனங்களை வச்சு தொழில் பண்றவங்கதான். இந்த பகுதி ஃபுல்லுமே ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பமும் அவங்க சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் தான் அந்த யாகசாலையே நடத்துறாங்க. இத வந்து டிராவல்ஸ் மார்க்கெட் சார்பா நடக்கிறதுனால எல்லா வண்டிக்காரருமே கலந்துப்பாங்க. அதுல வந்து எங்க பகுதிக்கு மிக்க சந்தோஷம். அதே போல இந்த சமயத்துல நீங்க வந்து 102.5 தருமபுரி FM வந்து நீங்க ஒரு பேட்டி எடுத்து எங்களை இந்த பகுதியை வந்து பலதர மாவட்ட மக்களை தெரியப்படுத்தியதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி.
1: ரொம்ப மகிழ்ச்சினா நம்ம கூட எல்லாரும் பெரியண்ணா அவர்கள் அவர் பள்ளிக்கூடத்துல தாளலா இருக்காரு. பிரபலமான முகம் கூட வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். உங்க பேசணும்னா பேசணும். வணக்கம். உங்க பேசணும். மாரியப்பன். எந்த ஊரு நீங்க?
2: பல்லப்பட்டி.
1: பல்லப்பட்டினா சரிங்கண்ணா.
2: டிரைவர்
1: வணக்கம். உங்க பேசணும்.
2: என்னோட பேர் அன்பரசங்க. நான் வந்து JCB ஆபரேட்டருங்க.
1: உங்க பேரு என்ன?
2: பெரியண்ணா.
1: எந்த ஊருங்க?
2: இதே எந்த ஊர் தான்.
1: ரொம்ப மகிழ்ச்சினா
3: வண்டியை மோட்டார இயக்குவோம். எப்பயுமே வண்டியில பார்த்தா கணபதி தான் வச்சிருப்போங்க. அதுக்கு ஒரு ஊதுபதி கொடுத்துட்டோ ஏதோ எங்களால் முடியாது வச்சு அதை கணபதி கும்பிட்டு தான் நான் மோட்டாரை இயக்குவோங்க. குலதெய்வம் ஏதோ இருந்தாலையோ ஆனா முக்கடலான கணபதியை ஃபர்ஸ்ட் வணங்கிட்டு தான் அடுத்த மோட்டார் தொழில் நாங்கள் ஆரம்பிப்போங்க. எங்களோட இது இதுதான்.
1: அப்புறம் ரொம்ப ஒற்றுமையா செய்யறீங்க. விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஆனா வணக்கம். உங்க பேர் சொல்லணும்.
4: என்ன
1: படிக்கிறீங்க? வணக்கம். எப்படி கொண்டாடி இருக்கு? எப்படி இருக்கு விநாயக சதுர்த்தி நிக்கிறீங்க?
4: நல்லா
1: இருக்கு. அப்ப என்ன விநாயக சதுர்த்தி வாங்கி கொடுத்தாருங்களா? சரிங்க. பொதுவா நம்ம விநாயக சதுர்த்தி பெரியவங்க கூட குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா வந்து இருப்பாங்க. நம்ம சின்ன குழந்தைங்க இருக்காங்க. வணக்கம். உங்க பேசுங்க. பேசுறேங்க. ரொம்ப வெக்கப்படுறாங்க. வணக்கம். உங்க பேசுறோம். உங்க பேசுறேங்க. சரி, ரொம்ப வெக்கப்படுறாங்க. ஆனா வணக்கம். உங்க பேசுறேன்.
2: வீரமணிங்க.
1: எந்த ஊர்? வீரமணி தான்.
2: இங்கே தான். லோக்கல் இங்கே தான்.
1: என்ன பண்றீங்க நீங்க?
2: நான் ஜேசி போட்டு இருக்கேன்.
1: போட்டு வணக்கம். உங்க பேசுறீங்க. பொதுவா நம்ம இன்னைக்கு விநாயக சதுர்த்தி நிகழ்ச்சியாக இந்து சக்தி விநாயகர் கோயில் இருந்து ரொம்ப பிரபலமா ரொம்ப விசேஷமா கொண்டாடி இருக்காங்க. என்னென்ன நாட்கள் இதை நேரடி குறித்த மகிழ்ச்சியோடு வெளிப்படுகிறேன். நன்றி. வணக்கம்.
5: நன்றி. நன்றி மாரிமுத்து. உங்களுக்கும் நன்றி. அதே போல விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருந்தோம். வானொலியில் வசந்தம் இன்னைக்கு வந்து வெற்றி தரும் விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற தலைப்பில் வளம் வந்து இருந்தது. 3 முத்தான கோயில்கள், பிரசித்தி பெற்ற கோயில்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் முதலாவதாக தருமபுரி சாலை விநாயகர் கோயில், இரண்டாவதாக சேலம் சன்னியாசிப்பட்டி விநாயகர் கோயில், மூன்றாவதாக இந்தூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயிலின் சிறப்புகளை கேட்டு அறிஞ்சோம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினாங்க அறிவிப்பாளர்கள் எம் கவியரசி, RS ஜனனி, ஜே மாரிமுத்து. அவங்களுக்கும் நன்றி. கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு

0: தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடல் இறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
7: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன், அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
8: எல்லாருக்கும் நல்லவனாக நடக்க வேண்டும் என்கிறார்களே, என் நண்பனுக்கு நல்லவனாக என்னால் நடக்க முடியும், ஆனால் என் பகைவனுக்கும் நல்லவனாக என்னால் எப்படி நடக்க முடியும்? ஓர் அரிய கேள்வியோடு வந்தார் நண்பர் புகழ்மதி. நண்பர் நம்மோடு இருப்பவர். அவருக்கு நல்லவராக நாம் இருப்பதால் தான் அவர் நம்மிடம் நட்போடு இருக்கிறார். ஆனால் பகைவர் என்பவர் யார்? நண்பர் புகழ்மதியிடம் கேள்வியை திருப்பி கேட்டேன். பகைவர் என்பவர் நம்முடைய செயல்களை பிடிக்காதவர், எப்போதும் நமக்கு எதிராகவே சிந்தித்து கொண்டிருப்பவர், நாம் நல்லபடியாக நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர். அடுக்கிக் கொண்டே போனார் புகழ்மதி. நிறுத்துங்கள் புகழ்மதி, பகைவர் என்பவரை நாம் உருவாக்கவில்லை, அவரை அவராகவே உருவாக்கி கொள்கிறார் என்பது உங்களின் வாதம். அப்படியானால் பகைமை எண்ணம் என்பது நம்மிடம் இல்லை, அவரிடம் மட்டுமே இருக்கின்றது என்றால், நம்மிடம் உள்ள நல்லெண்ணத்தின் மூலம் அவரையும் நண்பராக்கிக் கொள்ள முயலலாமே என்றேன் நான். நம் எல்லோருக்கும் ஓர் நேர்மறை எண்ணம் உண்டு. நம்முடைய பகைவரிடம் மட்டுமே எதிர்மறை எண்ணங்கள் உள்ளன, நம்மிடம் இல்லை என்பதே அது. இந்த நேர்மறை எண்ணத்தை முதலீடாக்கி பகைவரை

0: யும் நண்பராக்கி கொள்ளலாம். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய பிறகு பல்வேறு தேசிய ஆக்கப்பணிகளில் ஈடுபடத் தொடங்கினார். பீகார் மாநிலம் சம்ப்ரானில் வெள்ளைக்கார தோட்ட முதலாளிகளின் பிடியில் எண்ணற்ற இந்திய விவசாயிகள் கொத்தடிமைகளாக வருந்துவதாக கேள்வியுற்றார். நேராக சம்ப்ரான் சென்றார். வெள்ளை தோட்ட முதலாளிகளுக்கு எதிராக விவசாயிகளை திரட்டினார். அவர்கள் அமைதி வழியில் போராட்டம் நடத்துவதற்கு திட்டங்கள் வகுத்தார். அநீதிக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். இதனை கண்ட வெள்ளைக்கார முதலாளிகளுக்கு மகாத்மாவின் மீது ஏகப்பட்ட வெறுப்பு உண்டானது. அவர்களில் ஒருவருக்கு காந்தியின் மீது எல்லையற்ற கோபம் ஏற்பட்டது. காந்தியடிகளை கொன்றுவிட வேண்டும் என்று கூட அவர் திட்டமிட்டார். அந்த அளவுக்கு பகைமை உணர்வு இருந்தது. இதனை கேள்வியுற்றார் மகாத்மா காந்தி. ஒருநாள் நள்ளிரவு நேரத்தில் நேராக அந்த வெள்ளைக்காரரின் வீட்டுக்கு சென்று கதவை தட்டினார். வெள்ளைக்காரர் அப்போது படித்து கொண்டிருந்த ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து கொண்டு வந்து கதவை திறந்தார். வெளியில் காந்திஜி நின்று கொண்டிருந்தார். யார் நீ? கேட்டார் வெள்ளைக்கார முதலாளி. அவர் அதுவரை காந்திஜியை பார்த்தது கிடையாது. நான் தான் காந்தி. என்னை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களாமே? சொன்னார் காந்தி. தான் பகைமை உணர்வோடு பழிவாங்க துடித்து கொண்டிருக்கும் மனிதர் இப்படி நிராயுதபாணியாக அமைதியான நள்ளிரவு நேரத்தில் இப்படி நேருக்கு நேராக தன் வீட்டில் வந்து நிற்பார் என்பதை எதிர்பார்க்கவில்லை அந்த வெள்ளை முதலாளி. திடுக்கிட்டு போனார். கையில் வைத்திருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது. காந்தியின் சாந்த சுரூபம் கண்டு அதிர்ந்து போனார். ஒன்றுமில்லை, உங்களிடம் எனக்கு கோபம் இருந்தது உண்மை. ஆனால் உங்களை நேராக பார்த்ததும் அந்த கோபம் மறைந்து போயிற்று. உங்களின் துணிச்சலும் எளிமையும் அமைதி தோற்றமும் என்னை மாற்றியிருக்கிறது. உங்களை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக வருந்துகிறேன். வீட்டிற்குள் வாருங்கள், மகிழ்ச்சி என்று மரியாதையாக பேசத் தொடங்கினார். பகைவர் நண்பரானார். நம்மிடம் தவறில்லை என்றால் எந்த பகைவரையும் நாம் நண்பராக்கிக் கொள்ளலாமே. நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: வணக்கம் நேயர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்கடன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்கடன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-40 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து குரல் பதிவாக அனுப்பிவியுங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடலை கேட்கலாம். அம்மையர்களே, 0-43-42-24-40 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து குரல் பதிவாக அனுப்புங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா

0: நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
3: என்னுடைய பேர் சி ஆர்வம், தருமபுரி மாவட்டம் தோரந்தி கிராமத்தை சேர்ந்த ஒன்றான். எனக்கு பிடித்த பாடல் வந்து கண்ணெதிரே தோன்றின படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி,
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 10:17. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து குரல் பதிவாக அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
9: தருமபுரி தங்க பண்பலைக்கு அன்பான காலை வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் இண்டூர் அகரகரத்திலிருந்து தகடூர் தமிழ்முருகன். எனக்கு பிடித்த படம் வால்டர் வெட்டிவேல். பாடல், மன்னவா மன்னவா மன்னாதி மன்ன நல்லவா.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில்

0: ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.
2: இசையின் இளவரசி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:24. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமலை வழங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
3: இனிய விநாயகத்தின் நல்வாழ்த்துக்கள். என் பேர் ரவி, நான் காவேரிப்பட்டினம் தலியலி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து அமர்கலம் படத்திலிருந்து அப்பா அப்பா தொப்ப கணேசா.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நிலையத்தில் நேரம் 10:30.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
1: வணக்கம், நான் எரப்பட்டையிலிருந்து சின்னத்தம்பி பேசுறேன். எனக்கு சூரிய வம்ச படத்திலிருந்து ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ இந்த பாட்டு வேண்டும்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நேரில் இன்று காலை 11 மணிக்கு தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 கணபதி விழா, திருச்சிராப்பள்ளி அன்பில் செவி சாய்த்த விநாயகர் சித்திரம் கேட்கலாம். 102.5 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் கேட்டு ரசிக்க நீங்கள் 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்கள் இதோ வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
4: கில்லி படத்தில் இருந்து அப்படி போடே அப்படி போடே என்ற சாங். என் பெயர் சோபன்ராஜ், பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: சிவிதனில் இசை தேன் பாய்த்து கொண்டிருக்கும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது நீங்கள் கேட்டவை. நிலையத்தில் நேரம் 10:42. விநாயகர் சதுர்த்தியை பசுமையாக கொண்டாடுவோமா? அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? களிமண் சிலை அப்படின்னா இயற்கை சாயங்களை பயன்படுத்தலாம். இயற்கை பூக்கள், இலைகள், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய துணிகளால் அலங்கரிக்கலாம். பிரசாதத்துக்கு பயன்படுத்தும்போது மக்கும் அப்புறம் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தட்டுக்களையே நம்ம பயன்படுத்தலாம். எல்இடி விளக்குகளை பயன்படுத்தி மின்சாரத்தை சேமிக்கலாம். அறிவிக்கப்பட்ட நீர்நிலைகளில் மட்டுமே சிலையை கரைக்கலாம். இப்படிலாம் செஞ்சு நாம் வந்து பசுமையாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
1: ஹலோ, நான் ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் செல்லூர் காரிக்கும் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் உடன் பிறப்பு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியினால் சாமிக்காக பாட்டு கேட்டுக்கிறேன். சாமி வருது, சாமி வருது வழி.

0: நன்றி, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் உடன்பிறப்பு படத்திலிருந்து சாமி வருது சாமி வருது வழிய விடுங்கடா இந்த பாடல். நன்றி, வணக்கம்.
2: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மாவட்டம் சிக்காத்தம்மாலேருந்து மஞ்சளை பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச படம் உடன்பிறப்பு, அதில் சாமி வருது சாமி வருது வழிய விடுங்கடா.

0: மூக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: நேர்களே, நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று பிற்பகல் 3 மணிக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றம். பட்டிமன்றத்தின் தலைப்பு: எந்த தலைமுறை மகிழ்ச்சியாக உள்ளது, முந்தைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா? பட்டிமன்றத்தின் நடுவர் JS லீல வினோதன். முந்தைய தலைமுறையே என்ற அணியில் பங்கேற்போர் எம் கவியரசி, ஜி தமிழ் செல்வி, எம் திவி செல்வி. இன்றைய தலைமுறையே என்ற அணியில் பங்கேற்போர் கே கதிரொளி, கே சசிகலா, வி சுபலட்சுமி. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்:
1: ஹலோ, வணக்கம் சார். முத்தூர்லிருந்து சுதா பேசுகிறேன். காதலர் தினம் படத்திலிருந்து என்ன விலை அழகு அந்த பாடல்.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை கேட்க குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
1: சேலம் அம்மாப்பேட்டையிலிருந்து நான் ஜான்சி மேரி பேசுகிறேன். எனக்கு பம்பாய் படத்துலேருந்து கண்ணாலனே சாங் வேணும்.

0: ஒலித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம ஸ்பெஷலா செய்ய போற ரெசிபி என்ன அப்படின்னா, ரவா உப்மா. அட, ரவா உப்மால என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறவங்க கூட ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. அதுதாங்க இந்த தக்காளி ரவா உப்மா.

0: வாங்க, தக்காளி ரவ உப்புமா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கலாமா? ஒரு கப் ரவை, தண்ணீர், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, தக்காளி 2, இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, நல்லெண்ணெய் தேவையான அளவு, நெய் 2 ஸ்பூன், முந்திரிப்பருப்பு 10, பெரிய வெங்காயம் 1, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு கேட்போம். ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்ல வச்சு கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடான பிறகு ரவையை சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அதாவது ரவை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுல தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா கடாய் எடுத்து அடுப்புல வச்சு கடாய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரியற வரைக்கும் வறுத்துக்கணுங்க. அதோட கருவேப்பிலை சேர்த்து முந்திரி பருப்பு 10 போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணுங்க. பொடியா கட் பண்ணி வச்சிருக்கணும் இல்லைங்க பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து, இப்ப அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்க தக்காளி விழுது, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதிச்ச பிறகு வறுத்து வச்சுள்ளீங்க ரவை, அதை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொதிக்க விடணுங்க. அவ்வளவுதாங்க. கடைசியா கொத்தமல்லி இலை தூவி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி இறக்கி வச்சுட்டா நல்ல சுவையான தக்காளி ரவை உப்புமா ரெடி. என்னங்க கேட்கும் போதே சூப்பரா இருக்குல்ல, நீங்களும் செஞ்சு கண்டிப்பா அசத்துங்க. என்னங்க நீங்களும் தினமும் அரு சுவைய ரசிச்சு ருசிக்கணுமா? அப்ப நம்ம கேட்டா சுவைக்கும் நிகழ்ச்சியை கேளுங்க. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:07. தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கணபதி உலா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது கணபதி உலா. செந்தமிழ் கேட்ட செவிகள், திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர் சித்திரம்.
1: சுவாமி, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்று என்ன திருவிளையாடலோ, யார் அகப்பட போகிறார்களோ தெரியவில்லையே.
2: யார் தெரியுமா? தெரிந்தால் அச்சம் கொள்வாய். ஞானப்பால் பருகிய ஞான சம்பந்தன் தான்.
1: என்ன, ஞான சம்பந்தனா? அவன் குழந்தையாயிற்றே, அவனிடமுமா தங்கள் விளையாட்டு?
2: விளையாடியதால் தானே அவன் ஞான சம்பந்தனானான். அது மட்டுமல்ல, விளையாட்டில் சிறியவர் பெரியவர் என்ற பேதம் எனக்கு இல்லை.
1: அது சரி, தெரிந்த கதைதான். இன்றென்ன புது கதை, அதை சொல்லுங்கள்.
2: ஞானசம்பந்தன் அடியார்களோடு கொள்ளிடக்கரையில் இருக்கும் ஆலந்துறை ஆலயம் செல்கிறான்.

0: அதிக காலங்கள் ஆகிவிட்டது. அவன் தேனமுது குரலை கேட்டு.
1: அப்படியா? என் குழந்தை படும் பாடு நான் காண சகியாது. புறப்படுகிறேன். ஆனந்தம் மிக கொண்டு அதீதமாய் சோதிக்காதீர்கள்.
2: அடியார்களே, பின்னால் வருகிறவர்கள், சீக்கிரம் வாருங்களே.
3: ஆ, திடீரென கருமேகம் சூழ்கிறதே. மழை வரும் போல் இருக்கிறது. வாருங்கள் வாருங்கள். ஆளுடை பிள்ளையை மழையில் நனையாமல் அழித்துக் கொண்டு போக வேண்டும்.
2: அடடா, இது என்ன குளிர்காற்றும் பேய் மழையும்! இப்போது என்ன செய்வது?
4: திடீரென எப்படி இவ்வளவு மழை பெய்ய முடியும்? மேகம் திறந்து கொட்டினார் போல. அடியார்களே, யாரும் நினையாதீர்கள். இப்படி ஓரமாய் நில்லுங்கள். மழை நின்ற பின் ஆலயம் செல்லலாம். பல்லக்கை கீழே இறக்கி வையுங்கள்.
3: சுவாமி, பேய் மழை மட்டுமல்ல, பெரு வெள்ளமே வந்து கொண்டிருக்கிறது. கீழே நின்றால் வெள்ளம் அடித்துக் கொண்டு போகும். எல்லோரும் அப்படி மேட்டில் ஏறி நின்று கொள்ளலாம். வாருங்கள் வாருங்கள்.
4: ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இதுவும் உன் இன்னருளோ இறைவா, பெரு வெள்ளம் வரச் செய்தாயோ. நான் எப்படி ஆலந்துரை செல்வேன்? சௌந்தரநாயகி அம்மையையும் சத்தியவாகீசனான உம்மையும் எப்படி தரிசிப்பேன்?
2: சுவாமி, நாம் வரும் வழியில் ரசித்து பார்த்து கொண்டு வந்தோமே இயற்கை எழில். சற்று நேரத்தில் நம் கண் முன்னே ஆற்றில் அடித்து செல்கிறதே.
3: அடடா, என்ன சொல்வது! இதுதான் நிலையாமையா? காட்டாற்று வெள்ளத்தின் பேரிரைச்சல். அப்பப்பா, காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். வெள்ளம் வடிய இன்னும் பல நாட்கள் ஆகும் போல் தெரிகிறது. என்ன செய்ய? இறைவா, எல்லாம் உன் திருவிளையாடல்.
4: அடியவர்களே, பதறாதீர்கள். இறைவன் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டான். அக்கரைக்கு சென்று அவன் புகழை பாட முடியாவிட்டால் என்ன? இக்கரையில் இருந்து கொண்டே அவன் அருளை ரசித்து பாடுவேன்.

0: சுவாமி, இது என்ன விளையாட்டு? என் குழந்தை சிரமப்பட்டு பாடுகிறான், ஆனால் தெளிவாக கேட்க முடியாதபடி வெள்ளத்தின் பேரிரைச்சல் தடை செய்கிறதே.
1: அவ்வளவுதானே ஞான முதல்வனே, ஞானப்பழம் பெற்றவனே. விநாயகா, ஞான சம்பந்தன் பாடும் தமிழ் கேட்க முடியாதபடி செய்கிறது பெருவெள்ளத்தின் பேரிரைச்சல்.
2: தந்தையே, நான் சற்றே தலை சாய்த்து என் முரம் போன்ற காதுகளால் இந்த பேரிரைச்சலை தடுக்கிறேன். நானும் சம்பந்தனின் தேனினிய தமிழ் கேட்பேன், நீங்களும் மகிழ்ச்சியோடு கேட்கலாம்.

0: அடடா அடடா,
1: இந்த குழந்தையின் குரல் தேனாய் இனிக்கிறதே.
2: என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! வெள்ளம் வடிய பல நாட்கள் ஆகும் என்று நினைத்தோம், சில மணி நேரத்தில் வடிந்து விட்டதே.
3: எம்பெருமானின் கருணையே கருணை, அவனின் அன்பு எத்தனை சோதித்தாலும் நம்மை கைவிடாது. அவன் அருள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
0: விநாயகா, ஞானசம்பந்தனின் பாடல் கேட்க நீதான் முதன்மை காரணம். காதுகளால் வெள்ளத்தின் ஓசையை அடக்கி செவிகளை சாய்த்து நீ அவர்ந்த திருக்கோலத்தில் இங்கேயே காட்சி தருவாய்.
4: வாருங்கள், விநாயகர் சதுர்த்தியான இன்று ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் பேரெழிலாய் செம்மாந்து நிற்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் சௌந்தரநாயகி

0: தினமே.
1: ஊர் பெயரும் கோயிலின் பெயரும் சேர்ந்து அன்பிலாலந்துறை ஆனது. ஐந்து நிலை ராஜகோபுரம். ஆலயத்தின் ராஜகோபுரத்திற்கு முன்னால் எழிலான வேலைப்பாடுகளோடு கூடிய இரண்டு நந்தியம் பெருமான் அமர்ந்திருக்கிறார்கள். நான்கடி உயரத்தில் கல்லாலான நந்திகள் எவ்வளவு அழகு! நுழைவாயில் தொடர்ந்து நீண்ட முன் மண்டபம், வலது பக்கம் யாக குண்டங்கள் அமைக்க பெரிய இடம் இருக்கிறது. அதேபோல திருக்கல்யாணம் செய்யும் மண்டபமும் அமைத்திருக்கிறார்கள். இடது பக்கம் திருக்குளம் தண்ணீர் இல்லாமல் சற்று வறண்டு போயிருக்கிறது.
2: அண்மையில்தான் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. ஆலய திருச்சுற்றுகளில் அநேக மரங்கள் சோலையாக குளிர்ச்சி தருகிறது. மரத்தாலான புது கொடிமரம் பளபளக்கிறது. ஆலயத்தின் தூண்களில் அற்புதமான சிலைகள் சிற்பியின் கைவண்ணத்தில் மிளிர்ந்ததை பார்க்கிறோம். கருவறை மண்டபத்தின் முகப்பில் விநாயகர், கஜலட்சுமி, முருகன் தரிசனம். மூவரும் ஒரே கல்லால் ஆனவர்கள் என்பதுதான் சிறப்பு.
1: மூலவர் சத்யவாகீஸ்வரர். பெயருக்கேற்றபடி அழகாய் சௌந்தர நாயகி. அம்பிகையை தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்தில் அருள் செய்யும் நம் செவிசாய்த்த விநாயகரை தரிசனம் செய்தோம். அடடா, பேரழகு! சிறிய திருமேனி, ஆனால் பெரிய கீர்த்தி. தேவாரம் கேட்க வலதுபுறம் தலை சாய்த்து ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை குத்துக்காலிட்டு புன்னகை தவழும் முகத்தோடு அமர்ந்திருக்கிறார். விநாயகரின் பெருமைகளை குருக்கள் சொல்ல கேட்போமா?
3: முத்து சுவாமிநாத குருக்கள் நம்ம கூட இருக்காங்க. சௌந்தர நாயகியுடனே சத்யவாகீஸ்வரர் திருக்கோயில்ல விநாயகர் சன்னிதி பக்கத்துல நாம நின்றுட்டு இருக்கோம். அவருக்கு பக்கத்திலே செவிசாய்த்த விநாயகரா, அந்த விநாயகரை பத்தி சொல்லுங்க ஐயா.
4: சிவதனய வரிஷ்டம் சர்வ கல்யாணமூர்த்தியும் பரசுகமலகஸ்தம் பூஷிதம் மோதகேன அருணகுஷ்மமாலா வியாழலம்போதனந்தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீகணேசம் நமாமி. அன்பிலாளந்துரைன்னு பேரு. பிரம்மா பூஜை பண்ணதுனால பிரம்மபுரீஸ்வரராகவும் சத்யவாகீஸ்வரருங்கிற பேரும் இந்த சுவாமிக்கு உண்டு. இந்த கோயிலில் வலதுபுறத்தில் சவிசாய்த்த விநாயகர்னு சொல்லியிருக்காரு. இது சார்வதியும் பரமேஸ்வரனும் அந்த பாடலில் கேட்க சொன்னதாகவும் திருஞான சம்பந்த திருநாவரசர் பாடல் பெற்ற ஸ்தலத்தை பத்து பத்து பதிகம் பாடியிருக்காங்க. அந்த பத்து பதிகத்தை விநாயகர் சவிசாய்த்துக்கு ஏற்றுறதாக ஐதீகம். அதனால் இந்த கோயிலுக்கு வரவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு காது கேட்காமல் இருந்தாலோ, காது ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணாலும் வழி இருந்தாலோ, இந்த விநாயகரை பிரார்த்தனை பண்ணி அபிஷேக பூஜைகள்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி ஒரு ஏழு வாரம் அஞ்சு வாரம் தொடர்ந்து பூஜைகள்லாம் நடத்தி பண்ணால் அவளுக்கு காது கேட்கறதாக வெளியிலேருந்து ஜனங்கள்லாம் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
3: செவிசாய்த்த விநாயகர் அவரோட தோற்றம் பற்றி சொல்லுங்கள்.
4: சாய்ச்சி கொண்டு இருக்கிறனால செவிசாய்த்த விநாயகர் அதில் ரெண்டு அடி உயரத்தில் இருக்கார். கைகளில் வந்து பாசம் அங்குசம் ரெண்டு வச்சுருக்காரு. தும்பிக்கையில் மோதகம் வச்சுட்டு இருக்காரு. திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் ரெண்டு பேரும் பத்து பதிகம் பாடிருக்காங்க. அந்த பத்து பதிகம் கல்வெட்டில் இருக்குது. அதை பாடினதாக பார்வதி பரமேஸ்வரன் வந்து செவிசாயத்து கேட்க சொன்னதாக விநாயகர் செவிசாயத்து கேட்கிறார்.

விநாயகத்தின் போது பிற்பாடு சங்கரத்தி அபிஷேகம் பூஜைகள்லாம் நடக்கணும். யாராவது பிரார்த்தனை மண்ட அபிஷேகம் சந்தனம் பண்ணி பூஜை பண்ணுறது இருக்குது. விக்ரமெலாம் பழமையான இது. இப்போ நடுப்புற வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் திருப்பணி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நாட்டுக்கோட்டை சிட்டி காலத்தில் பண்ணியதாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள காமௌண்ட் கோயிலே பெரிய கோயிலாக இருந்திருக்கு. இல்லை இவருக்கு சன்னதி இல்லையான பிரதான விநாயகர் இவர் தான். அதனால் அந்த விநாயகருக்கு பதிலாக அந்த விநாயகருக்கு வெளியில் வச்சுருக்காங்க. யானை மூத்தானைங்கிற மாதிரி விநாயகர் யானை மூத்தானா இருக்க இவர் சவிசாயத்து காக்கும்போது அந்த விநாயகர் கிரீடமெல்லாம் இல்லாதனால அந்த யானை முகம் மாதிரி தெரிகிறது உங்களுக்கு. இந்த கோயிலில் வந்து மகநட்சத்திரத்துக்கு விசேஷம் சுவாமிக்கு அபிஷேக பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு மகநட்சத்திரக்காரராக அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதேமாரி சித்ரா பௌர்ணமி போது திருக்கல்யாணம் நடக்கிறோம்.

அந்த திருக்கல்யாணம் கல்யாணம் ஆகாததால் மாலை மாற்றுறதுன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அந்த மாலை மாற்றி நிகழ்ச்சி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆனால் மாலை ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்து அந்த மாலை மாற்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்துருந்தாக்க அவங்களுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிறது. அது ஒரு பிரார்த்தனைங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம், திருக்கல்யாணம். கோஷத்தில் வசிஷ்டர் முனிவர் பூஜை பண்ணுற மாதிரி, பிரம்மா பூஜை பண்ணுற மாதிரி, சூரியன் சந்திரன் பூஜை பண்ணுற மாதிரி, அந்த பக்கம் அம்பாள் பூஜை பண்ணுற மாதிரி, அப்படி ஒவ்வொரு கோஷத்துலேயும் ஒரு இது வச்சுருக்காங்க. இது வந்து எப்பவும் போல தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, மகாவிஷ்ணுலாம் எப்பவும் போல உள்ளது. விநாயகர் பெருமானை வச்சு தான் எந்த காரியமும் நடத்தணும். அவருக்கு தான் முதல் பூஜையே. மற்ற சுவாமிக்கு பூஜை பண்ணாட்டாலும் எல்லா சுவாமியும் நினச்சி விநாயகருக்கு பண்ணினாலே அது எல்லா சுவாமியும் பூஜை பண்ணதாக இது.

0: விநாயகர் சதுர்த்தி என்பதால் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிருக்கிறது. கையில் அர்ச்சனை பொருட்களோடு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். செவிசாய்த்த விநாயகருக்கு பின்னால் திருவாசி இல்லை, மிகப்பெரிய பீடம் இல்லை. ஆனால் அழகான திண்டு மாலை அணிந்து வெண்பட்டுடுத்தி சந்தன காப்பில் அருமையாய் காட்சி தருகிறார். செந்தமிழ் பாடிய ஞான சம்பந்தன் குரல் கேட்டு சந்தங்கள் ரசித்து தன் காதை திருப்பி பக்தியின் ஆழத்தில் பரவசம் கொண்டவரை பார்த்து நாங்களும் பரவசம் கொண்டோம். செவிசாய்த்த இறைவன் நம் பிரார்த்தனைகளுக்கும் நிச்சயமாய் செவிசாய்ப்பான் என மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் நிலையம் திரும்புகிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா. செந்தமிழ் கேட்ட செவிகள், திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர் சித்திரம்.
2: பிள்ளையார் பட்டி மலையார் எழுந்து உள்ளத்தை ஈர்க்கும் வல்லவன் திருப்பெருந்துறை பதியில் வெயிலுகந்த ஸ்ரீ விநாயகர் என்று அருள்பவன்.
1: பங்கேற்றவர்கள் கலைச்செல்வி பிரதீப், தனலட்சுமி மயில்வாகனன், விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
2: கள்ளவாரண பிள்ளையாராக திருக்கடவூரில் நடிப்பவன் காசியம்பதியில் குண்டி விநாயகர் என்றே அருளை கொடுப்பவன்.
1: அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார்.
2: முகம் ஆருடைய முகனில் அண்ணனவன்.
1: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர் வெங்கடேஸ்வரன்.

0: படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
3: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500 84820.
7: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
9: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
10: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
11: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
3: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
12: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படித்தான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு.

0: நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
0: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
8: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
9: நேரம் 11:26. நேயர்கள் கேட்கவிருப்பது
10: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
11: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
12: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
13: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
14: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
15: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
16: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
17: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
18: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
19: ரத்த நாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
20: தொடர்புக்கு 9500848420.

நேர்களை 11:28 இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடங்கவிருக்கும் நிகழ்ச்சி பூவே பெண் பூவே இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் என்ற தலைப்பில் வலம் வர உள்ளது.

முழு முதல் கடவுளாயிருந்து நம் வாழ்வின் ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் துணை நிற்கும் முழு முதற் கடவுள் விநாயகரை போற்றி வணங்குவோம். தும்பிக்கையோடு அழகாக காட்சி தரும் விநாயகர், ஒரு கையில் மோதகம் மற்றொரு கையில் அருள், நம்முடைய தடைகளை நீக்கி நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் வெற்றியை நம் வாழ்வில் கொண்டு வருபவர் விநாயகரே. அவர் பிறந்த நாளை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது. நேயர்கள் நீங்களும் கொண்டாடி வருவீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். பெண் தோழிகள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டிய

0: எண்கள் 0, 43, 42 என்ற முன்னணி இணைப்போடு 24, 40, 30 என்ற எண்ணிலும், 94, 86, 81, 10, 25 என்ற எண்ணிலும் புதிய நேயர்கள் அழைக்கலாம். வழக்கமாக வரும் நேயர்கள் 0, 43, 42, 24, 40, 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94, 86, 65, 20, 25 என்ற இரு எண்களையும் பயன்படுத்தி அழைக்கலாம். பெண் தோழிகள் மட்டுமே பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். பண்பலையின் நேயர்களும் அதை கேட்டு அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. நேயர்களே, நாம் இதுவரை கேட்டு இணைந்திருந்தோம்
1: தர்மபுரி வைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
0: பெண் தோழிகளே, பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் இன்று எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்த உங்களது கருத்துக்களை பண்பலையோடு பகிர்ந்து கொள்ள அலைங்கள். எங்களுடைய நிலைய எண்களான அலைபேசி எண்களான 0, 43, 42 என்ற முன்னணி இணைப்போடு 24, 40, 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94, 86, 81, 10, 25 என்ற எண்கள் இரு எண்களில் புதிய நேயர்கள் அழைக்கலாம். வழக்கமாக வரும் நேயர்கள் 0, 43, 42 என்ற முன்னணி இணைப்போடு 24, 40, 31, 94, 86, 65, 20, 25 என்ற இரு எண்களில் அழைக்கலாம். நேயர் ஒருத்தர் வந்துட்டாரு, அவங்க கிட்ட பேசிடலாம். வருக. வணக்கம். வணக்கம் தோழி.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: நல்லா இருக்கிறீங்களாம்மா?
0: நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேம்மா.
0: சரிங்கம்மா. உங்களுக்கு விநாயகர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா.
2: உங்களுக்கும் நல்வாழ்த்துமா.
0: சரிங்கம்மா. இப்போ உங்க பேரையும் ஊரையும் சொல்றீங்களா?
2: ரங்காபுரம்
0: கனகாம்மா. சரிங்கம்மா. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன தெரியுங்களா? விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க.
2: நாங்க வீட்டுல விநாயகர்
0: வைக்கிறோம்மா. வச்சிருக்கீங்களா? எத்தனை அடி இருக்கும் அந்த விநாயகர்?
2: சின்னதா வச்சிருக்கோம். எங்க மருமகளா செய்யறது.
0: நீங்களே செய்யறீங்களா விநாயகர் சிலைய? சிலைக்கு கண்ணுக்கு கட்டி விட்டு இருப்பாங்க இல்லம்மா, அதை இன்னும்
2: என்னென்னலாம்
0: படைக்கலான்னு செஞ்சு வச்சிருக்கீங்க?
2: சுண்டல், அப்புறம் புளிசாதம்,
0: சிறப்புமா சிறப்பு. எங்களுக்குலாம் இல்லையா?
2: ஆப்பிள், ஆரஞ்சு.
0: சரிங்கம்மா. ஏமா இந்த நாளை கொண்டாடுறாங்க உங்களுக்கு தெரியுமா?
2: பிள்ளையார் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் தான்மா. எந்த வீடு கட்டினாலையும் எந்த நல்லதுனாலும் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான்மா செய்வாங்க. எந்த தொழில் ஆரம்பிச்சாலும்
0: அவருடைய பிறந்த நாள், அதனால விநாயகர் சதுர்த்திய கொண்டாடுறோம். ரொம்ப ஜாலியா கொண்டாடுங்க. ஆடல் பாடல் அப்புறம் பல
2: வகையான
0: ரேடியோ வச்சிருக்காங்க. அதான் கொண்டாடுங்க, நல்லா ஜாலியா கொண்டாடுங்க. ஆடல் பாடலோட அந்த கடவுளை வழிபட்டு வணங்குங்க.

0: சரிங்கம்மா, இனிப்பில் இணைந்தமைக்கு நன்றி. ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா.
1: ரொம்ப நன்றிம்மா.
0: நன்றிம்மா, நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த பெண் தோழி வருக, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: வணக்கம், பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க சாந்தி அம்மா, கொண்டாட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்
2: ரொம்ப கலக்கத்தி இருக்குதுங்க எங்க ஊர்ல.
0: ம்,
2: கேரளா மேல முதற்கொண்டு வச்சிருக்கிறாங்க.
0: வாவ், சூப்பர்.
2: பிரசாதமா நிறைய வழங்கி இருக்கிறாங்க, எங்க வீட்லயும் செய்யறாங்க எல்லாருமே வச்சு.
0: ம்,
2: கொழுக்கத்தை.
0: அந்த கேரளா மேலனா செண்ட மேலம் சொல்லுவாங்களே, அதுங்களா?
2: ஆமாங்க, ஆமாங்க, அது பம்பைங்க எல்லாம் நிறைய விமர்சனமா செய்யறாங்க. இன்னைக்கு 25வது வருஷம்.
0: ம்,
2: அதனால எங்க வீட்டு பக்கத்துலதான் கோயிலு, அங்க வச்சிருக்கிறாங்க, ரொம்ப விமர்சனமா செய்யறாங்க.
0: சிறப்புமா, கரியாம்பட்டியில செய்யறாங்களா?
2: ஆமாங்க.
0: சரிங்கம்மா, சரி. என்னென்னலாம் சாமிக்கு படைச்சிருக்கீங்க?
2: நாங்களா சுண்டல், சக்கரை பொங்கல், அபிஷேகம், மற்றது அவளு, பொறி, கல்ல, அவளு, இதெல்லாமே வச்சு படைப்பாங்க.
0: சரிங்கம்மா, எத்தனை நாள் வந்து வச்சிருப்பீங்க சிலைய?
2: அது 3 நாள் தான் வச்சிருப்பாங்கப்பா. இதுல இது கொடுத்துருக்குறாங்களாம், இத்தனை நாள் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு.
0: ஓகே ஓகே, அதனால 3 நாள் மட்டும்தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க இந்த டைம், அப்படி தானே?
2: ஆமாங்க, ஆமாங்க.
0: சரி, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆறு என்ன ஆறுமா?
2: அதாவது இந்த புலாப்பட்டி ஆறுன்னு ஒண்ணு இருக்கு.
0: புலாப்பட்டி ஆறு,
2: நம்ம தும்பல்பட்டி டேம் இருக்கு, அந்த ஆறு தாங்க, அதுல கட்டி இருக்காங்க டேம்.
0: சரிங்கம்மா, அந்த ஆறுல தான் போய் சிலையை கரைப்பீங்க இல்லீங்களா?
2: இல்லைங்க, தண்ணி இல்லைங்க, செந்தண்ணி ஆறுக்கு தான் போகணும்.
0: சரி சரி, அப்படி போகும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு கரைச்சிட்டு வாங்க. சிறு குழந்தைகள் எல்லாம் கையோட புடிச்சுக்கோங்க.
2: பிள்ளைங்களுக்கெல்லாம் தனியா வண்டிங்க வைப்பாங்க, பெரிய ஆளுங்க எல்லாம் கூட போவாங்க.
0: கூட இருந்து போறதுதான் கரெக்ட்.
2: போயிட்டு கூட்டிட்டு வருவாங்க.
0: சரிங்கம்மா,
2: சரி வாங்க. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் மின்னியா சொல்லலாம்னு பிளான் கிடைச்சுதான், டக்குன்னு பேச முடியல.
0: ரொம்ப நன்றிம்மா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நானும் சொல்ல மறந்துட்டேன்.
2: சரிங்க, நம்ம ரெண்டு பேரும் தேசத்துலயே மறந்துட்டேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் மேம், ரொம்ப சந்தோஷம். அடுத்த பெண் தோழி வருக, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: ரொம்ப சிறப்பா போயிட்டு
0: இருக்கீங்க. எப்படி, உங்க வீட்டு பக்கமே சிலைய வச்சிருக்காங்களா இல்ல கோயில்
3: பக்கமே வச்சிருக்காங்க? வீட்லயே செஞ்சிருக்கோம்.
0: நீங்களே செஞ்சிருக்கீங்களா? எப்படி செஞ்சீங்க, களிமண் வச்சியா?
3: என்னென்னலாம்
0: பயன்படுத்தி இந்த சாமி அலங்கரிச்சிருக்கீங்க?
3: ரொம்ப
0: சிறப்பு, நீங்களும் நல்லா போயிட்டு கொண்டாடுங்க. உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெம்பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அணி

0: சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திரு.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: அன்புடனும் ஆரவாரத்துடனும் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தியை கொஞ்சம் பசுமையாகவும் கொண்டாடுவோமே. களிமண் சிலைகள் மற்றும் இயற்கை சாயங்களை பயன்படுத்துவோம். இயற்கை பூக்கள், இலைகள், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய துணிகளால் அலங்கரிப்போம். பிரசாதத்திற்கு மக்கும் மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தட்டுக்களை பயன்படுத்துவோம். எல்இடி விளக்குகளை பயன்படுத்தி மின்சாரத்தை சேமிப்போம். அறிவிக்கப்பட்ட நீர்நிலைகளில் மட்டுமே சிலைகளை கரைப்போம். பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் என்ற தலைப்பில் வளம் வந்துட்டுருக்கு. பெண் தோழிகளும் ஒவ்வொருத்தராக அழைச்சிட்டே இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது வெறும் விழா மட்டும் அல்ல, குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொண்டாடும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். பக்தியோடு விநாயகரை வழிபட்டு மோதகம் படைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் விழாவை கொண்டாடி நம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லும் ஒரு அழகான நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நாளை நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க அப்படின்றத எங்களோட பகிர்ந்துக்கோங்க. பெண் தோழிகளே, அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற இரு எண்களில் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற இரு எண்களில் அழைத்து பங்கு பெறலாம். நம்பர் சொல்லி முடிச்சதும் ஒரு தோழி வந்துட்டாங்க, அவங்க கூட பேசிடலாம். வருக, வணக்கம். வணக்கம் தோழி, விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
6: வணக்கம்.
5: வணக்கம், யார் எங்கிருந்து?
6: தர்மபுரி மாவட்டம்
5: சரிங்கம்மா, தனலட்சுமி அம்மா. பெண்ணாகரம் எங்க
6: சொன்னீங்க?
5: விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி தான் வளம் வந்துட்டு இருக்கு. நீங்க எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. சரி விடுங்க, மனசார நினைச்சுக்கோங்க. அதுவும் மனசார நினைச்சாலும் சந்தோஷம் வரும் இல்லைங்களா? மனசார வேண்டிக்கோங்க, மனசார நினைச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் சீரும் சிறப்பமா கொண்டாடிடலாம். சரிங்கம்மா, வாழ்த்துக்கள். இணைப்பில் இணைந்த மிக்க நன்றிம்மா. இணைப்பில் இணையும் அடுத்த தோழி வருக, வணக்கம். இணைப்பில் இணையும் அடுத்த தோழி வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. தர்மபுரி பண்பலை 102.5 வந்தார் வென்றார் சென்றார்ன்ற மாதிரி டக்குன்னு வந்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
7: வணக்கங்க.
5: வணக்கம், யார் இங்கிருந்து?
7: தர்மபுரி மாவட்டம் கடத்தப்பட்ட சிவகாமி மேம். என்ன நல்வாழ்த்துக்கள் மேம்.
5: நல்வாழ்த்துக்கள்மா உங்களுக்கும். எப்படி போயிட்டு இருக்கு சிவகாமி அம்மா விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்?
7: ஒன்னா
5: சேர்ந்து வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே?
7: ஆமா மேம், ஒன்னா சேர்ந்து.

0: வச்சுக்கிறேங்க. நல்லா அழகா அலங்காரம் பண்ணி எருக்கும் பூ இல்லவாங்க, அதுவும் புல்லு
1: இலை
0: கணக்கே இல்ல. சாமி கிளத்துல அலங்காரம் பண்ணி
1: ரொம்ப அழகா இருப்பாரு பாக்குறதுக்கு.
0: ஆமாங்க மேம், நல்லா பைக்கே வச்சுக்கிறேன் வீடு பக்கத்துலயே. காய் சாப்பாடு பண்ணி பாவாசம் கொழுக்கட்டை சுண்டலு
1: அன்னதானமே விட்டுருக்கீங்க.
0: எல்லாமே வச்சு ஊருக்கெல்லாம் வீட்டுல சாப்பாடு பண்ணல மேம், எல்லாம் கோயிலாண்டியே சாப்பிடுற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறேங்க.
1: ஓகே ஓகேம்மா, எப்படி போகுது இன்னைக்கு நாள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா?
0: ரொம்ப சந்தோஷமா.

0: எல்லாம் பாக்குறாங்க, நாங்களும் வேண்டிக்கிட்டு வந்தங்க.
1: ஓகேம்மா, ஓகே, ரொம்ப அருமை. உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு இந்த சிறப்பான தினத்துல உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. எப்பவும் ஹாப்பியாவே இருங்க.
0: உங்களுக்கு வாழ்த்துக்கள்மே. உங்களுக்கு இந்த எங்க தாமியோட நல்லது உங்களுக்கு பண்ணுது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமே.
1: ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி.
0: ஆ, நன்றிங்க மேம்.
1: நேர்களே, நாம் இதுவரை கேட்டு இணைந்திருந்தோம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

நேரம் 11:47. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியில் பெண் தோழிகளை சந்திக்கும் முன் ஒரு இனிமையான பாடலை கேட்டு வருவோம்.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
2: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: பதினோரு மணி 53 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் என்ற தலைப்பில் அடுத்து வரும் பெண் தோழியை சந்திப்போம். வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க, பேசுங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். யார், எங்கிருந்து? சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. சரிங்கம்மா.
8: ஹலோ
7: சொல்லுங்கம்மா. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க இணைப்பு வந்து சரியா கேக்கலமா? விட்டு விட்டு கேக்குது. இணைப்பு சரியா கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. கேக்குதுங்கம்மா, பேசுங்க. விநாயகர் சிலை வந்துருச்சா ஊருக்கு? கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்களா?
8: ஏதோ ஓரளவு போயிருக்கு மேடம். வருஷம் வருஷம் மாதிரி எல்லாமே இந்த வருஷம் கம்மியாதான் இருக்கு மேடம். இங்க வந்து மெயினா? ஹலோ
7: சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு தான் இருக்கே, சொல்லுங்க.
8: தண்ணி இருந்தா விநாயகர் சதுர்த்தி பண்டிகை ஒரு கொண்டாட்டமா இருக்கும்.
7: ஏங்கம்மா,

0: குட்டியா அப்படி சொல்றீங்க? கரைக்கிறதுக்காக சொல்றீங்களா? இன்னைக்கு தாம்மா ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு இன்றைய நாளை வந்து நம்ம தனித்துவமாக கொண்டாடுவோம். நாளைய யோசனையே நாளைக்கு வச்சுப்போம். அதனால கவலைப்படாதீங்க, சரிங்களா? கவலைப்படாதீங்க. ஆடல் பாடலோட இன்னைக்கு நாளை கொண்டாடி மகிழுங்க. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி மேம். அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: காலை வணக்கம் தோழி.
0: காலை வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
1: என்ஜிஓ காலையிலேருந்து ராணி.
0: சரிங்கம்மா, எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு?
1: காலையிலேயே விரதிலிருந்து நான் சாமி கும்பிட்டோம்மா எங்க வீட்டில்.
0: கோயிலுக்குலாம் போலீங்களா?
1: கோயிலுக்கு போக முடியலம்மா, கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால வீட்லயே எழுந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு, குழந்தைங்களாம் ரெடி பண்ணிட்டு, பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பாக்கணும் இல்லையா?
0: ஆமா ஆமா, கண்டிப்பா
1: ஈவினிங் போயிடலான்ட்டு விட்டுட்டு அதே 11 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு கொடுக்குறது, டிஃபன் செஞ்சு, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், கொள்ளுக்கட்டை, கொட்டை,
0: இதெல்லாம் நீங்களே செஞ்சிருந்தீங்களா வீட்டுல?
1: ஏமா,
0: இதெல்லாம் நீங்களே செஞ்சிருந்தீங்களா வீட்டுல?
1: ஆமாமா.
0: படையல் போட்டீங்களா? சிறப்புமா, சிறப்பு. அப்புறம் வேற என்னெல்லாம் செஞ்சீங்க?
1: சாமி கும்பிட்டேன். ஒரு மஞ்ச பிள்ளையார் வச்சு, ஒரு போட்டோ வச்சு. அது செலவு வைக்க கூடாதான் இதுல வீட்டுல, அதனால நான் எனக்கு ரொம்ப ஆசை அது வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 முறை வச்சுட்டேன் தெரியாம, அதுக்கே திட்டு வாங்கினா. அதனால போட்டோ வச்சு அதுக்கு மாலை போட்டு படையல் போட்டு சாமி கும்பிட்டு.
0: சரிம்மா, மஞ்ச பிள்ளையாருன்னு சொன்னீங்களே, மஞ்சள்லயே அதை புடிச்சு வைப்போமே அந்த மாதிரி?
1: ஆமாமா, மஞ்சள்லயே தண்ணி தீர்த்தம் போட்டு தெளிச்சு அதை புடிச்சு பொட்டு வச்சு இலையில வைக்கணும். நான் வெத்தலையில வச்சிருந்தேம்மா, வெத்தலையில வச்சு அது கூட நான் சாதா நாள்லயே வந்து அது மாதிரி கும்பிடுவேன். எப்பயாவது ஒரு டைம் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி கல்கண்டு வெத்தலை பாக்க பூவு மஞ்சள் குங்குமம் அதை வச்சு ஒரு வேண்டுதலுக்காக அதை வைக்கிறதுமா.
0: சரிங்கம்மா, சரிங்க. அருகம் புள்ள அதோட உச்சியில சொருகுனா?
1: அருகம் புள்ள அதுல சொருகணுங்கம்மா,
0: ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு.
1: ஆமா ஆமா,
0: தெய்வீகமா இருக்கும்.
1: அந்த போட்டோவுக்கும் பூ போட்டு பிள்ளைக்கு ஒரு ஒரு அருகும் கொத்து வச்சிருக்கேன். அதுக்கும் படையல் டேபிள் போட்டு படையல் போட்டு அது அப்படியேதான் இருக்கும். நீ ஃபுல்லே அது இலையிலேயே தான் இருக்கும். அதை மாட்டுதான் கொடுப்பேன்.
0: சரிங்கம்மா, ரொம்ப சிறப்பா கொண்டாடி இருக்கீங்க. ஊருக்குள்ளேயும் போய் சாயந்தரம் பாத்துட்டு வந்துருங்க. வண்ணமயமான அந்த சிலைகளையும் பார்க்கும் போது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் இல்லைங்களா?
1: கண்டிப்பா. எங்க 2 வீதி தள்ளி வச்சிருக்காங்கம்மா, பசங்க வந்து காசு கேட்டாங்க, நான் கூட குடுத்துருக்கேன். நீங்க ஒரு காசு கொடுங்க அங்கிள், ஒரு காசு கொடுங்க.
0: ஆமா ஆமா, அது மாதிரி எல்லாம் செய்வாங்க.
1: ஒரு ஆசை பாருங்கம்மா, அது
0: அவங்களுக்கு தாம்மா ரொம்ப பெரிய உற்சாகமா இருக்கும், ஜாலியா அந்த கலெக்ஷன் எல்லாம் பண்ணாங்க.
1: ஒரு 2 பசங்களுக்கு மட்டும் கொடுத்தேன், தெரிஞ்ச ஏரியா பசங்களுக்கு மட்டும் கொடுத்தேன்.
0: ஆமாமா, 1 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இந்த மாதிரி நாங்க செலவுக்கு போறோம்
1: வாங்க ஆண்டின்னு சொல்லிட்டு போனாங்க காலையில கூட பாத்து.
0: நம்மள விடவும் அவங்க வந்து ரொம்ப சீரும் சிறப்புமா கொண்டாடுவாங்க. பாட்டு எல்லாம் போட்டு
1: பாருங்க, படிக்கிறது விட்டுட்டு வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாம பைய தூக்கிக்கிட்டு.
0: ஆமாங்க, அதெல்லாம் ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? அப்படி நினைச்சு பாக்குறதுக்கு நினைவுகள் எல்லாம் அவங்க சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க.
1: சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சுமா, ஊர்ல அப்படிதான் கொண்டாடுவாங்க. 6 பக்கமா இருக்கிறதுக்கு மஞ்சள் இந்த கலர் பவுடர் எல்லாம் கரைச்சின்னு மேல ஊத்தின்னு பயங்கரமா விளையாடுவாங்க. ஒரு விசேஷம் மாதிரி
0: கொண்டாடட்டும், ஜாலியா இருக்கட்டும்.
1: இருக்கட்டும், நன்றிங்கம்மா.
0: நன்றிங்கம்மா, உங்களுக்கு விநாயகர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் நன்றிமா, உங்களுக்கும் விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றிமா, நன்றி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்துட்டோம். இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் அப்படின்ற தலைப்பில் வளம் வந்து இருந்துச்சு. எப்படியும் ஒரு 3 நாளைக்கு விநாயகர் சிலையோடு தான் உறவாடிட்டுருப்போம். இந்த திருநாளை நீங்கள் பக்தியோடு கொண்டாடுங்க, பாரம்பரியத்தோடு கொண்டாடுங்க, சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொண்டாடுங்க, சந்தோஷத்தை எல்லாரோடையும் பகிர்ந்து கொண்டாடுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி நம் இல்லங்களில் மகிழ்ச்சியும், நம் மனங்களில் நிம்மதியும், நம்ம முயற்சிகளில் வெற்றியையும் கொண்டு வரட்டும். இப்படிப்பட்ட சிறப்பான திருநாளில் உங்களோட பயணித்ததில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் பக்திமயமான விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் என்ற தலைப்பில் பூவே பின் பூவே நிகழ்ச்சியினை. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்

நேர்களே, இளையத்தில் நேரம் 12:01. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சி நிரல் பற்றிய முன்னோட்டத்தினை கேட்டு அறியலாம். இன்று பிற்பகல் 12:10 அறிவியல் மலர். அறிவியல் அணுகுமுறையில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் குறித்த கலந்துரையாடலை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 12:50 சூழல் காப்போம், மெல்லிசை, அறிவிப்புகள் ஆகியன கேட்கலாம். தொடர்ந்து 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி குறித்து திருள் வேளாண்மை நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 2:30 பூங்கொத்து, 3:00 விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றம், எந்த தலைமுறை மகிழ்ச்சியாக உள்ளது, முந்தைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா, முந்தைய தலைமுறையே என்ற தலைப்பில் பங்கேற்பவர்கள் எம் கவியரசி, ஜி தமிழ்ச்செல்வி, எம் திவ்யச்செல்வி. இன்றைய தலைமுறையே என்ற தலைப்பில் பங்கேற்பவர்கள் கே கதிரொலி, கே சசிகலா, வி சுப்பலட்சுமி. பட்டிமன்ற சிறப்பு விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள் நேர்களே. அதனைத் தொடர்ந்து 4:00 விளைத்தேடும் வினாக்கள், 5:00 மாலை தேன்றல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை. அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் எம் செல்வராஜ், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் எல் மற்றும் பருத்தி சாகுபடி குறித்து ஈச்சப்பாடி பகுதியைச் சேர்ந்த சி பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:00 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லுக வெள்ளுக. 8:30 ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். அதனைத் தொடர்ந்து 9:00 செய்திகள், செய்தி சுடர் ஆகியவனை கேட்கலாம். 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள் தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வரவுள்ளது. நேயர்களை நீங்கள் கேட்ட யாவும் இன்று உலாவர காத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஆகும்.

மீண்டும் நேயர்களின் கவனத்திற்கு இன்று பிற்பகல் 3 மணிக்கு விநாயகர் சதுர்த்தி தினத்தின் சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சி. எந்த தலைமுறை மகிழ்ச்சியாக உள்ளது, முந்தைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா? கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நேரம் 12:10. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள், இனி கேட்கலாம் அறிவியல் மலர்.

0: நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
0: அறிவியல் மலர். இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் அணுகுமுறைகளில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் குறித்த கலந்துரையாடல் கேட்கலாம்.

0: மலர். இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் அணுகுமுறையில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் குறித்த தகவல்களை கேட்கலாம்.
1: ஏ சசி, வா வா, விநாயகர் சதுர்த்தி அதுமா வந்திருக்க, கரெக்டா வந்துட்ட பிரசாதத்தப்போ.
2: என்ன பிரசாதத்தப்போ கரெக்டா வந்துட்ட? அதே வழக்கமான சுண்டல், அவல், பொங்கல், அப்புறம் கொள்ளுக்கட்டை. எனக்கு அதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. இப்பதான் எங்க வீட்டாண்டியும் சாப்பிட்டு வந்தேன். எனக்கு வேற ஏதாவது ஸ்பெஷல்லா தாங்க.
1: ஏமா, நீ 2K கிட்டன்றதுக்காக உனக்காக ஸ்பெஷலா என்ன ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம வச்சு கடவுளுக்கு படைக்க முடியும்?
2: அதேதான், எனக்கு ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் தான் வேணும்.
1: சரிதான்.
3: என்ன கொடுமை சரவணன்.
1: சரி, டேபிள் மேல ஏதோ சாக்லேட் வச்சுதான் ஞாபகம் இருக்கான்னு பாரு.
2: இதோ இப்பயே போய் பாக்குறேன். சாக்லேட்னா எனக்கு கொல்ல பிரியம். என்னது இது, சாக்லேட் இருக்குன்னு பார்த்தா சாக்லேட் கஞ்சி தான் இருக்கு.
1: அதுவாமா, கொடைக்கானல இருந்து வாங்கிட்டு வந்தேன். அங்க இருக்க கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு. இங்க வந்த உடனே கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கோயே.
2: குடிச்சுக்கணுமா? முடியவே முடியாது மம்மி. எனக்கு இதோட பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன்.
1: சரி, அத ஃப்ரீசர்ல வை, திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துற போது.
2: எப்படி மம்மி?
1: இதுதான் பாப்பா மாற்றம்ன்றது.
2: மாற்றமா? என்ன மம்மி மாற்றம் கீற்றம் எல்லாம் எதோ சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃப்ரீசர்ல வச்சா மட்டும் அது மாறிடுமா? மெல்ட் ஆனது மெல்ட் ஆனது தான்.

0: அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கொடைக்கானல் சில் பிளேஸ், அங்க இருக்க டெம்பரேச்சருக்கு அது சாலிடா இருந்தது. நம்ம ஊர் அடிக்கிற வெயிலுக்கு அது மெல்ட் ஆகதான் செய்யும். திரும்ப நம்ம ஃப்ரீசர்ல வச்சுனா அது சாலிடாக போகுது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு சலிச்சுக்கிற, இதைத்தான் நம்ம மாற்றோம்னு சொன்னேன். இதுக்குதான் ஸ்கூல் பக்கம் போன்னு அடிச்சுக்கிறது.
1: ஸ்கூல் பக்கம் போவோமா? ஸ்கூலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் மம்மி?
0: இப்ப ஸ்கூல்ல எல்லாம் நீ படிச்சது இல்லையா?
1: நீங்க சொல்றதே எனக்கு புதுசா இருக்கு. நான் என்னத்த படிச்சிருக்க போறேன் சொல்லுங்க சொல்லுங்க.
0: இது நம்ம அறிவியல் இருக்க சின்ன சின்ன மாற்றங்கள்ல தான் இப்படி சொல்லுவோம். நம்ம சுத்தி அறிவியல் இருக்கு, அதுல இந்த மாதிரி சாக்லேட் மெல்ட் ஆகுறதும் மெல்ட் ஆயிருக்கிறது சாலிட் ஆகுறதும் கூட ஒரு மாற்றம், அறிவியல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அப்படிங்களா? சரி, எனக்கு இதை பத்தி எல்லாம் ஃபுல்லா தெரியாது, அதை பத்தி டீட்டெயிலா சொல்றீங்களா? நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
0: இந்த அறிவியல் மாற்றங்கள்லயே நிறைய டைப் இருக்கு தெரியுமா?
1: நிறைய டைப் இருக்கா? சரி சொல்லுங்க கேப்போ.
0: மொத்தம் இதுல 5 வகை இருக்கு. நான் கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொன்னா உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
1: சரி கேளுங்க, நானும் ட்ரை பண்றேன்.
0: இப்போ நீ நகம் வெட்டுறியா?
1: ஆமா வெட்டிட்டு தான் இருக்கேன். நாளா சுத்தமா இருப்பேன் மம்மி.
0: கரெக்ட் தான், ஆனா எத்தனை நாளைக்கு ஒரு முறை வெட்டுற?
1: நான் எனக்கு தெரிஞ்சு 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி வெட்டுவேன்.
0: ஏன் உடனே வெட்டுறதில்ல?
1: ஏன்னா அது உடனே வளரதில்ல.
0: இது பேர் தான் மெதுவான மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அப்படியா மம்மி? நகை வளர்றது கூடவா?
0: ஆமா, இப்ப என்ன முடி கூட வேகமாக வளர்ந்துருது. நீ கூட வளர்றதுக்கு என்னென்ன ட்ரை பண்ற, அப்பயும் இப்படிதான் இருக்குன்னு எவ்வளவு சலிச்சுக்கிற?
1: ஆமா ஆமா, இதுக்கு பேரு தான் மெதுவான மாற்றமா? இதுவும் சயின்ஸ்ல வருமா?
0: கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, சரியாவும் புரிஞ்சுகிட்ட.
1: அப்போ வேகமான மாற்றம்னா என்ன மம்மி? அச்சு மம்மி, உங்க விநாயகர் பக்கம் அலங்காரத்துக்காக கட்டியிருந்த பலூன்ல ஒண்ணு உடஞ்சிருச்சு, அததான் இவ்ளோ பர்ஸ்டான சவுண்டா கேக்குது.
0: பயப்படாத பயப்படாத, பிரஷர் அதிகமானனால வெடிச்சிருக்கும். இத கூட வேகமான மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம்.
1: இதுலயுமே வேகமான மாற்றமா? எப்படி மம்மி சொல்றீங்க?
0: டக்குன்னு ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அததான் வேகமான மாற்றம் அப்படின்னு சொல்றது.
1: ஓ,
0: ஒண்ணுமே இல்ல. நீ பட்டாச பத்த வைக்கிறியா?
1: ஆமா.
0: டக்குன்னு வெடிக்குதா?
1: ஆமா, நிமிஷத்துல இல்ல நொடியில நடந்துருது மம்மி.
0: அதுதான், அது வேகமான மாற்றம்னு சொல்லுவாங்க. இப்போ நகம் வெட்டுறது முடி வளர்றது லேட் ஆகுற மாதிரி இது உடனே நடக்குது பாரு, அது ஒரு மாற்றம்னா இது வேற வகையான மாற்றம்.
1: ஓ, நகம் வளருது மெதுவான மாற்றம், பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கிறது வேகமான மாற்றம். சரிங்க மம்மி, அவ்வளவுதான். நீங்க சொன்ன 5 வகையில 2 வகை முடிஞ்சிருச்சா? இன்னும் 3 வகை இருக்கா? சரி சொல்லுங்க பாக்கலாம்.
0: அவசியப்படாத, இதுவே ஒரு வகை மாற்றம் தான்.
1: ஓ, அப்போ இன்னும் 4 வகை இருக்கு.
0: ஆமாமா இருக்கு.
1: சரி அடுத்த வகை என்ன?
0: பேசிட்டு தானே இருக்கும், கையை வச்சுட்டு கம்முன்னு இருக்கியா, அந்த பொம்மை எதுக்கு அந்த இழு இழுக்குற?
1: மம்மி நல்லா இருக்கு மம்மி, ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கு. இழுத்து விட்டாலும் பாருங்க பழையபடி வந்துருது, அதுக்கு எந்த டேமேஜும் இல்ல மம்மி.
0: இதுவும் ஒரு வகை மாற்றம்னு தான் சொல்லுவாங்க.
1: அப்படியா மம்மி, இதுலயுமா ஒரு மாற்றம்?
0: ஆமா, இது வந்து நீ இழுக்கிற, இருந்தாலே அந்த பொம்மை பாரு பழைய நிலைமைக்கே வந்துடுச்சு இல்லையா. இது வந்து இதை வந்து மீள் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அப்படிங்களா மம்மி? அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு இருக்கணுமே.
0: கண்டிப்பா இருக்கு, அதுக்கு பேரு தான் மீளா மாற்றம்.
1: அதுக்கு என்ன மம்மி எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க? ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க.
0: காலையில என்ன சாப்பிட்ட?
1: காலையில இட்லி சாப்பிட்டேன்.
0: அது அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது?
1: மாவா இருந்தது.
0: மாவை இட்லி சட்டியில ஊத்தி வச்ச உடனே இட்லி ஆயிடுச்சு, கரெக்டா?
1: ஆமா மம்மி, ஆமா.
0: திரும்ப அது மாவா மாறுமா?
1: மாறாது மம்மி, அது எப்படி போய் மாறும்?
0: அதுதான் மீளா மாற்றம்னு சொல்லுவாங்க.
1: ஓ சரிதான் மம்மி,
0: பரவாயில்லையே, உனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வேலை செய்யுது போலயே.
1: என்னவா படிக்காத மேதைன்னு சும்மாவா சொல்லிக்கிறாங்க மம்மி? என்ன,
0: யார சொல்ல?
1: வேற யார மம்மி சொல்லுவ? என்னத்தான், நான் தான் அது.
0: போதும் போதும் உன் தற்புகழ்ச்சி. அடுத்ததா இன்னும் சில மாற்றங்கள் இருக்கு.
1: என்ன மாற்றம் மம்மி சொல்லுங்க சொல்லுங்க, கேட்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன்.
0: ரொம்ப தான் புத்திசாலின்னு சொன்னியே, இந்த இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
1: ஃபர்ஸ்ட் எனக்கு இயற்பியல் வேதியியல்னாவே என்னன்னு தெரியாது மம்மி.
0: அதானே பார்த்தேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொன்னாதான் தெரியும், இயற்பியல் வேதியியல்னு சொன்னா சப்ஜெக்டா தெரிய போகுது.
1: ஆமா மம்மி, நான் கொஞ்சம் தமிழ்ல வீக் தான்.
2: என்ன கொடுமை சார் இது.
1: சரிங்க மம்மி, இயற்பியல் மாற்றம்னா என்ன சொல்லுங்க.
0: இப்போ சாக்லேட்டை ஃப்ரீசர்ல வச்சதானே?
1: ஆமாங்க மம்மி.
0: போய் எடுத்துட்டு வா.
1: சரி இருங்க, போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மம்மி சாக்லேட்.
0: இப்ப எப்படி இருக்கு
1: சாக்லேட்? அதோட பழைய நிலைமைக்கு திரும்பிருச்சு, சாக்லேட்டா இருக்கு.
0: சாப்பிட்டு பாரு.
1: நிறைய
0: பொங்கல் சுண்டல் இதெல்லாம் செஞ்சேன். அடுப்புலதான் செஞ்சேன், கவனிச்சு.

0: ஆமா மம்மி, அடுப்புல தான் செஞ்சீங்க, நான் கவனிச்சேன்.
1: எந்த அடுப்புல செஞ்ச சொல்லு?
0: விறகடுப்புல செஞ்சீங்க.
1: இப்போ அந்த விறகு திரும்ப வந்துச்சா?
0: இல்ல மம்மி, அது சாம்பல் ஆயிடுச்சு, அது போய் எப்படி திரும்ப வரும்?
1: அததான் வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் அதோட நிலைமையிலிருந்து முற்றிலுமா மாறி போகுது இல்லையா, அததான் வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஓ, இப்படி கூட இருக்கா மம்மி? வேற எதெல்லாம் வேதியியல் மாற்றத்துக்கு உட்படும் மம்மி?
1: இன்னும் நிறைய இருக்கு, நம்ம சுத்தின விஷயங்கள் தான். அது குறிப்பா பால் தயிர் ஆகுது இல்லையா, அது நீ போட்டிருக்க வெள்ளி வளையல் அடிக்கடி கருத்து போதுன்னு சொல்ற இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஓ, இதுக்கெல்லாம் இதுதான் ரீசனா? சரிங்க சரிங்க மம்மி. ஓகே மம்மி, ரொம்ப சூப்பரா வேதியியல் மாற்றம்னா என்ன, இயற்பியல் மாற்றம்னா என்னன்னு சொல்லி புரிய வச்சிட்டீங்க. அடுத்து என்ன வகை இருக்கு மம்மி?
1: சரி, உனக்கு ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கு, அதை செய்ய சொல்ற அப்படின்னா நீ எப்படி செய்வ?
2: சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்கெடுத்தா காத்தோட சுத்த வச்சாருங்க.
0: என்ன மம்மி இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்போ எனக்கு ஏதாவது பரிசு வச்சிருப்பீங்க?
1: கண்டிப்பா, லாஸ்டா உனக்கு தரேன்.
0: அப்படியா? நான் ரொம்ப ஈடுபாட்டோட செய்வேன் மம்மி.
1: பிடிக்காத விஷயமா இருந்தா
0: சே பக்கம் கூட போக மாட்டேன் மம்மி.
1: இதுலயே மாற்றங்கள் வந்தா?
0: இதுல மாற்றங்கள் வருது. ஓ, நீங்க கண்டென்ட்டுக்குள்ள வரீங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க மம்மி. ஏதோ பெருசா கண்டென்ட் வச்சிருக்கீங்க, சொல்லுங்க கேட்போம்.
1: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன், அதேதான். விரும்பத்தக்க மாற்றங்களும் இருக்கு, விரும்பத்தகாத மாற்றங்களும் இருக்கு. இதையும் ஒரு வகையான மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க.
0: அப்படிங்களா? அப்ப எனக்கு பரிசு கிடைக்காது, ஏன்னா நீங்க கண்டென்ட்டுக்காக இல்ல அதை கேட்டிருக்கீங்க.
1: கண்டென்ட்டே இருந்தாலையும் கடைசியா உனக்கு ஒரு சர்ப்ரைஸும் காத்துட்டு இருக்கு.
0: சரிங்க மம்மி, உங்க சர்ப்ரைஸ நான் வெயிட் பண்ணியே தெரிஞ்சுக்கிறேன். விரும்பத்தகுந்த மாற்றம் விரும்பத்தகாத மாற்றம் சொன்னீங்க இல்லைங்களா? அப்படி எப்படி மம்மி? ஏன்னா நம்ம சயின்ஸ் ரிலேட்டடா பேசிட்டு இருக்கோம். நமக்கு பிடிச்சது மாற்றம், நமக்கு பிடிக்காத மாற்றம்னா எங்கேயோ இடிக்கிற மாதிரியே இருக்கே, எனக்கு புரியவே இல்லை மம்மி. இதை டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கேப்போம்.
1: கொஞ்சம் தள்ளி நில்லு, இடிக்காம இருக்கும்.
0: ஓ, பஞ்சா? சரிங்க மம்மி, வர வர நீங்களும் நல்லா பேச கத்துக்கிட்டீங்க.
1: உன் கூட சேர்றல்ல. சரி சரி, கண்டென்ட்டுக்கு வருவோம். இப்போ பால் தயிர் ஆகுது இல்லையா?
0: ஆமா மம்மி.
1: அது பால் தயிர் ஆகுறதுனாலதானே உனக்கு பிடிச்சிருக்கு?
0: ஆமா மம்மி, தயிர் ஆகுறதுனாலதானே நம்ம தயிர் சாதம் சாப்பிடுறோம். கண்டிப்பா எனக்கு பிடிக்கும் மம்மி.
1: அப்போ அது விரும்பத்தக்க மாற்றம் தானே?
0: ஆமா, இல்ல நான் இப்படி யோசிக்கவே இல்ல மம்மி. அப்போ விரும்பத்தகாத மாற்றங்களுக்கு உதாரணம் சொல்லுங்க, அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
1: உனக்கு பிடிச்ச பழம் என்ன சசி?
0: எனக்கு பிடிச்ச பழம் ஆரஞ்சு, ரொம்ப பிடிக்கும் மம்மி.
1: அது நல்லா இருந்தா சாப்பிடுவியா, அழுகி இருந்தா சாப்பிடுவியா?
0: அது எப்படி மம்மி முடியும்? நல்லா இருந்தா தான் சாப்பிடுவேன்.
1: அப்போ அழுகி இருக்கிறதுனா நான் முன்ன சொன்ன மாற்றங்கள்ல ஏதாவது ஒண்ணு நடந்துதானே அது அழுகி இருக்கணும்?
0: கண்டிப்பா மம்மி, அது அழுகுதுன்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆயிருக்கும் அதுக்குள்ள.
1: அப்போ நமக்கு அது ஒவ்வாம இருக்க இல்லையா?
0: ஆமாங்க மம்மி,
1: அததான் விரும்பத்தகாத மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஓ, அது பாயிண்ட் புரிஞ்சது மம்மி, இப்ப எனக்கு நல்லா புரியுது.
1: கரெக்டா புரிஞ்சுகிட்ட, பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் மூளை வளருதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஒரு மாற்றம் இருக்கு தெரியுமா?
0: என்ன மாற்றம் மம்மி? நீங்க சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்?
1: கரெக்ட் தான், இயற்கையான மாற்றம் இல்லனா மனிதனால ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு ஒரு வகை இருக்கு.
0: இயற்கையான மாற்றம்னா எனக்கு கூட தெரியும் மம்மி, இயற்கையா இருக்கிற எல்லாமே அப்பப்ப மாறுது இல்ல, அதுதானே இயற்கையான மாற்றம். எப்படின்னா கரெக்டா சொன்னா எனக்கு எவ்வளவு அறிவு பாத்துக்கோங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா, உனக்கு ரொம்ப அறிவு இல்ல, கரெக்டா சொன்ன. இந்த மழை பெய்யுது, பூமி எல்லாம் சுத்துது இல்லையா, அமாவாசை பௌர்ணமி எல்லாம் வருதுன்னு கேக்குற இல்லையா, இதெல்லாம் தான் இயற்கையான மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க.
0: ஓ, ஓகே ஓகே மம்மி. அப்போ செயற்கையான மாற்றம்னா
1: நீங்க பண்றதெல்லாம் தான்?
0: நாங்க பண்றதெல்லாம் தான்? எனக்கு புரியலையே மம்மி, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க கேப்போம்.
1: குப்பையெல்லாம் எரிக்கிற.
0: குப்பைன்னு வந்தா எரிக்க தானே செய்வாங்க மம்மி.
1: பிளாஸ்டிக் எல்லாம் அதிகம் பயன்படுத்துற.
0: அதை பயன்படுத்தாம இருக்க முடியாதுல்ல மம்மி,
1: அதனால எவ்வளவு பாதிப்பு வருது.
0: ஆமாங்க மம்மி,
1: அதுதான் மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க.
0: மம்மி நானா? நான் மட்டும் இல்ல மம்மி, நம்ம எல்லாரும் தான்.
1: நானும் உன்னை மட்டும் சொல்ல, நம்ம எல்லாரும் தான் இந்த மனிதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றேன்.
0: அப்படி மனுஷனால என்னென்ன மாற்றம் எல்லாம் ஏற்படும்?
1: மனுஷனால எல்லா மாற்றமும் தான் ஏற்பட்டு இருக்கு. பூமி இந்த அளவுக்கு வளம் இழந்து காணப்படுறதுக்கு முக்கிய காரணமே மனிதன் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் எந்த அளவுக்கு வெப்பம் உயர்ந்திருக்கு தெரியுதா?
0: ஆமாங்க மம்மி, போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப சுட்டு இருக்குது. அது இல்லாம மழையே இல்ல மம்மி, போன வருஷம்லாம் இந்த நேரத்துக்கு மழை இருந்துச்சு.
1: கரெக்டா சொன்ன, கொஞ்ச நேரம் அந்த சாக்லேட் வெளியிருந்ததுக்கே எந்த அளவுக்கு மெல்ட் ஆயிருக்கு. அப்போ ரூமோட டெம்பரேச்சர், வெளியில இருக்க டெம்பரேச்சர், இதெல்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும்?
0: கரெக்ட் தான் மம்மி, நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயம்.
1: எவ்வளவுதான் நம்ம மாற்றம் மாற்றம் அப்படின்னு பேசினாலையும் அந்த மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து உருவாக்குவோம், நல்ல மாற்றத்தை உருவாக்குவோம்.
0: கண்டிப்பா மம்மி, நாளையில இருந்து நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன் மம்மி.
1: அது என்ன, நாளையில இருந்து?
0: சரிங்க மம்மி, இன்னில இருந்தே ட்ரை பண்றேன் மம்மி.
1: இன்றே தொடங்குங்கள், நன்றே தொடங்குங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டது இல்லையா?
0: சரிங்க மம்மி.

0: அதான் சொல்லிட்டேன்ல, இன்னைக்கே ட்ரை பண்றேன்.
1: சரி, இவ்வளவு நேரம் ஜாலியா விளையாட்டா நீ சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட, அது உனக்கு சீரியஸா நான் சொல்றேன். உலகத்துல இருக்க அனைத்துமே ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு தான் உள்ளாகுது. அது இடம், வடிவம், உருவம், நிலை, வண்ணம் மற்றும் வெப்பநிலையில நிகழலாம். வேகமான மாற்றம் குறுகிய கால அளவுல நடக்கும். மெதுவான மாற்றம் அப்படின்னா அதிக காலம் எடுத்துக்கும். மீள் மாற்றம் அப்படின்னா மீண்டும் தான் ஆரம்ப நிலையை அடைஞ்சுக்கும். மீளா மாற்றம் அப்படின்னா ஆரம்ப நிலையை அடையாது. விரும்பத்தக்க மாற்றம்னா சுற்றுச்சூழலுக்கு பயன் தரக்கூடியது, ஆபத்து இல்லாதது. விரும்பத்தகாத மாற்றம் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு பயன் தராது மற்றும் ஆபத்தானதாகவும் அமையும். இயற்கையான மாற்றம்னா இயற்கையில தன்னிச்சையா நடைபெறக்கூடியது. மனிதனால ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் அப்படின்னா மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்காக உருவாக்கியது அப்படின்னு சொல்றாங்க. இயற்பியல் மாற்றம் அப்படின்னா அது தற்காலிக மாற்றம், ஆனா வேதியியல் தன்மை மாறாம இயல்புல மட்டும் மாறக்கூடியது. வேதியியல் மாற்றம் அப்படின்னா வேதி பண்புகள்ல அதனுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க.
0: பலே மம்மி, எங்க சயின்ஸ் டீச்சரை விட எனக்கு ரொம்ப நல்லாவே புரிய வச்சிட்டீங்க.
1: மாற்றங்கள் நம்மள சுத்தி தான் இருக்கு, அதை நம்ம கூர்ந்து கவனிச்சாவே போதுமானது சசி.
0: சரிங்க மம்மி, இனிமே நான் அன்றாட வாழ்வியல்ல அறிவியலை தேடி கத்துக்கிறேன்.
1: பரவாயில்லையே, டக்குன்னு புரிஞ்சுகிட்ட.
0: சரிங்க மம்மி, நீங்க சொன்னதெல்லாம் இவ்வளோ நேரம் சமத்தா கேட்டுட்டு இருந்தேன் இல்லைங்களா. நீங்க கூட நடுவுல எனக்கு பிரைஸ் தரேன்னு சொன்னீங்க, சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அது என்ன இப்போ, அதை எனக்கு கொடுங்க பாக்கலாம்.
1: சர்ப்ரைஸ் தானே, இந்த புடி.
0: என்ன மம்மி ஆப்பிள் குடுக்கறீங்க சர்ப்ரைஸ்ன்ட்டு?
1: இதுதான் அந்த சர்ப்ரைஸ். இப்ப இந்த ஆப்பிள கட் பண்ணு.
0: இத கட் பண்ணவா? சரி ஓகே, நான் கட் பண்ணிடுறேன்.
1: கட் பண்ணிட்டியா? ஒரு பாதி அந்த டேபிள் மேல வச்சிடு.
0: சரிங்க மம்மி, வெச்சிட்டா.
1: இன்னொரு பாதி நீ வெச்சுக்கோ. இப்போ இதுல எது வேதியியல் மாற்றம் இயற்பியல் மாற்றம் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டு சாப்பிடு பாக்கலாம்.
0: எதுக்கு மம்மி இத ரெண்டா கட் பண்ண சொன்னீங்க? என்ன விஷயம், எனக்கு ஒண்ணுமே புரியல மம்மி.
1: இப்போ உன் கையில இருக்க ஆப்பிள் ஏதாவது டிஃபரெண்டா இருக்கா?
0: இல்லையே மம்மி, எப்படி கட் பண்ணனா அப்படியே தான் இருக்கு.
1: சரி, அதோட டேஸ்ட்ல ஏதாவது மாறி இருக்கும்னு நினைக்கிறியா?
0: சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். இல்ல மம்மி, டேஸ்ட்லயும் எந்த சேஞ்சஸும் இல்ல.
1: இதுதான் இயற்பியல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஓ, எதுவும் மாறாம அதோட பண்புகளும் மாறாம இருந்தா அது வந்து இயற்பியல் மாற்றம். புரிஞ்சது மம்மி.
1: இப்போ அந்த டேபிள் மேல இருக்க ஆப்பிள பாரு
0: மம்மி, அதுல லைட்டா கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு.
1: ஆமா, சேஞ்ச் ஆயிருக்கும்
0: மம்மி. என் கையில இதுக்கு முன்னாடி வச்சிட்டு இருந்த ஆப்பிள்ல எந்த சேஞ்சஸும் இல்ல, இதுல மட்டும் எப்படி மம்மி சேஞ்சஸ் இருக்கு?
1: ஆப்பிள் கட் பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல ஒரு மாற்றம் நிகழுது இல்லையா, அதாவது கலர் மாறுது இல்லையா, அதான் வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம்.
0: ஏன் மம்மி அந்த சேஞ்சஸ் அந்த பீஸ்ல மட்டும் ஆச்சு?
1: கட் பண்ணி வைக்கிறப்போ அந்த கட் பண்ண பகுதியில காத்து படுறப்போ அந்த ஆப்பிள்ல இருக்க ஆசிடும் சேர்ந்து ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்துது. அதனாலதான் அந்த ஆப்பிள்ல கட் பண்ண பகுதியில மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். அதான் நம்ம வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க.
0: ஓ, இவ்வளவு நேரம் என்ன நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்க?
1: சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல, உனக்கு கிஃப்ட் தான் தந்த, நீதா அதை சாப்பிடல. சரி கொண்டா, எனக்காச்சி ஆகட்டும்.
0: சரிங்க மம்மி, உங்க கூட பேசிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. என்னோட தாய்க்குளம், அதான் உங்க தங்கச்சி, அருமை தங்கச்சி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பொண்ணு காணோன்னு தேடிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வீட்ல ஒரு அட்டன்ஸ் போட்டுட்டு ஈவினிங் வந்துடுறேன். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம தவறாம கடவுளுக்கு படைச்சிட்டு எனக்கும் கொஞ்சம் எடுத்து வைங்க.
1: திருத்த முடியாது உன்ன.

நேயர்களே, இதுவரை கேட்டறிந்தோம் அறிவியல் அணுகுமுறையில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் குறித்த தகவல்களை. தொடர்வது சமீபத்திய அறிவியல் தகவல்கள். நிலவை ஆய்வு செய்ய ஏஐ நாசா மற்றும் ஐபிஎம் இணைந்து லூனார் பவுண்டேஷன் மாடல் என்ற திறந்த ஏஐ மாதிரியை உருவாக்கியுள்ளன. நிலவின் பல்வேறு பகுதிகளின் தரவுகளை ஆய்வு செய்து பனிப்படிவங்கள், பள்ளங்கள் மற்றும் எரிமலை பகுதிகளை கண்டறிய இது உதவுகிறது. சில சோதனைகளில் முன்பு பயன்படுத்தப்பட்ட முறைகளை விட 23% வரை அதிக துல்லியமாக இது முடிவுகளை காட்டியுள்ளது. புதன்கோள் உண்மையிலேயே சுருங்குகிறதா? புதிய ஆய்வின்படி புதன்கோள் விஞ்ஞானிகள் முன்பு நினைத்ததை விட சுமார் 30% அதிகமாக சுருங்கியிருக்கலாம். அதன் இரும்பு மையம் குளிர்ந்து வருவதால் இந்த மாற்றம் ஏற்படுவதாக கருதப்படுகிறது. இந்த செப்டம்பர் மாதம் வானியல் ஆர்வலர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கிறது. புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி ஆகிய 5 கிரகங்களையும் வெறும் கண்களால் பார்க்கும் வாய்ப்புள்ளது. டிஎன்ஏவை புரிந்து கொள்ள ஏஐ டீப் மைண்டின் புதிய ஆல்பா ஜீனோம் ஏஐ மாதிரி மனித மரபணுவில் உள்ள சுமார் 9 பில்லியன் டிஎன்ஏ மாற்றங்களின் விளைவுகளை கணிக்க உதவும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது எதிர்கால உயிரியல் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகளில் பயன்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கைக்கோள் மீண்டும் பூமிக்குள் வரும்போது என்ன நடக்கிறது? ESA-வின் பழைய செயற்கைக்கோள்கள் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழைந்து எரியும் நிகழ்வை விஞ்ஞானிகள் சிறப்பு விமானத்திலிருந்து கேமராக்கள் மற்றும் கருவிகள் மூலம் பதிவு செய்துள்ளனர். இதன் மூலம் விண்வெளி கழிவுகள் வளிமண்டலத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஆறுகள் மூலம் கடலுக்கு செல்லும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். சமீபத்திய ஆய்வுகள் கனமழையுடன் மோசமான கழிவு மேலாண்மை இணைந்தால் ஆறுகள் வழியாக கடலுக்கு செல்லும் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்களின் அளவு அதிகரிக்கக்கூடும் என காட்டுகின்றன. அறிவியல் என்பது ஆய்வகத்துக்குள் மட்டும் இருப்பதில்லை. நம் வாழும் பூமியிலும், நம் உடலிலும், நம்மை சுற்றியுள்ள தொழில்நுட்பத்திலும், விண்வெளியிலும் தினமும் புதிதாக மாற்றங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்து நமது இயற்கை வளங்களை பாதுகாப்போம்.

0: நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய அறிவியல் மலர். நேயர்களின் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 3 மணிக்கு விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றம். எந்த தலைமுறை மகிழ்ச்சியாக உள்ளது, முந்தைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா? கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர்.

0: தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த நாள் அனைவரின் வாழ்வில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், இவ்விழா அனைவரின் வாழ்விலும் வளத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விழா அனைவரின் வாழ்க்கையிலும் ஆற்றலையும் செழிப்பையும் வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். விநாயக பெருமானின் அருளால் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறட்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாடு முழுவதும் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் இந்நாளில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளம் மற்றும் வெற்றியை விநாயக பெருமாள் அருளிட பிரார்த்திப்பதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், நல்லாட்சி, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தொலைத்தொடர்பில் ஹிந்தி முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய மொழிகளுடன் முன்னேறி வரும் ஹிந்தி மொழி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி மொழியாக உருவெடுத்துள்ளதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோடிக்கணக்கான மக்கள் பேசும் மொழியாக ஹிந்தி திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இலக்கியம், ஊடகம், திரைப்படம், தொலைக்காட்சி, கல்வி மற்றும் தற்போதைய டிஜிட்டல் உலகிலும் ஹிந்தி மொழி பிரபலமாகி வருவதாக அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹிந்தி மொழி இந்தியாவை ஒருங்கிணைப்பதாக தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் ஹிந்தி மொழி கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின்போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை ரஷ்ய அதிபருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கியதை சுட்டிக்காட்டினார்.
1: நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 இலக்கு, நம் அனைவரும் அனைவருடைய முயற்சியோடு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். ஒரு மிகப்பெரிய பிரிக்ஸ் விழா மாநாடு, அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இது மூலமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். இந்த ராமேஸ்வரம் கோயிலினுடைய முகப்ப பேக்டிராப்ல வச்சு இந்த உலக தலைவர்கள் எல்லாம் வரவேற்றது ஒவ்வொரு தமிழனுக்கும் கூட அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருக்கிறார். காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தும் விதமான காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் ஒரே தேசம் ஒரே மக்கள் என்ற அந்த கண்ணோட்டத்தோடு இந்த விழாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: அமெரிக்காவின் ஹியூஸ்டனில் இன்று தொடங்கவுள்ள G20 எரிசக்தித்துறை அமைச்சர்களின் உச்சிமாநாட்டில் பங்கேற்க மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அங்கு சென்றுள்ளார். ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த உச்சிமாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக ஹியூஸ்டனில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர், இந்திய கலாச்சாரத்தை பேணி காப்பதில் அவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடற்படை உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்லாந்தில் உள்ள ஃபிலோமெல் கடற்படை தளத்தில் அந்நாட்டு கடற்படை அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாட உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள்

நிலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: மேம்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பங்களாதேஷின் வளர்ச்சிக்காக உலக நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்தார். பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1022 அதிகரித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து பரவி வரும் இந்த நோயால் மேலும் 905 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலால் இந்த ஆண்டு 149 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட 1561 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பு, புத்தாக்கம், நிலையான நிதி ஆதாரம் போன்றவை அவசியம் என்று கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டெட்ரோஸ் அதனோம் கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடித்து நேரிட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஹர்னாய் மாவட்டத்தில் உள்ள இந்த சுரங்கத்தில் எரிவாயு கசிந்து வெடித்து விபத்து நேரிட்டதாக அம்மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் மக்கள் கல்வி நிறுவனம் மதுரையில் தொழில் பயிற்சி அளித்து வருகிறது. 15 முதல் 49 வயது வரை உள்ளவர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கி வருவதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் திரு ஜான் டேவிட் தெரிவித்துள்ளார்.
1: மக்கள் கல்வி நிறுவனம் என்பது மத்திய அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் என்ற மினிஸ்ட்ரிக்கு கீழே தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரெண்டும் சேர்ந்து மதுரையில் நடந்துச்சு. இதனுடைய முக்கியமான நோக்கம் 15 வயதிலிருந்து 49 வயது வரை பெண்களுக்கோ தொழிற்பயிற்சி கொடுப்பது. மினிமம் ஒருத்தருக்கு ஒகேஷனல் ஸ்கில்ஸ் தேவை என்பதை நம்முடைய அரசாங்கங்கள் ப்ரொமோட் பண்ணுவதற்காக, செல்ஃப் கான்பிடன்ஸை வளர்ப்பதற்காகவும், நம்முடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்காகவும் இந்த தொழிற்பயிற்சி செய்கிறாங்க. மக்கள் கல்வி நிறுவனம் தொழிற்பயிற்சி கொடுப்பதை தாண்டி லிவ்லிஹுட் செல் நிர்மாணித்து அதன் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு லைவ்லிஹுட் செல் ஒன்றும் உருவாக்கியிருக்கிறது. இந்த செல் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும், தொழிலை துவங்கினவர்கள் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும், விரிவாக்கம் செய்தவர்கள் அநேகருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும்.
0: குஜராத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காந்திநகர், அகமதாபாத், வதோதரா, ராஜ்கோட் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மணிக்கு 61 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துவாரகா, போர்பந்தர், கட்ச் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகாரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சம்பரன், போஜ்பூர், கோபால்கஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவின் சால்சிலோவில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் அவர் ஜப்பானின் நகானிஷி ஜூனியாவை 6-5 என்ற கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் தங்கப்பதக்கம் வெல்லும் முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை தீரஜ் பொம்மதேவரா படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் பிற்பகல் 12:50. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் தொடர்வது சூழல் காப்போம்.
3: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.

0: கழுத்தை தானே வெட்டினாங்க, அதுக்கேன்னு என்னமோ கப்பலே கவுந்து போன மாதிரி இப்படி சோகமா இருக்கீங்க.
1: ஏப்பா கயல், மரம்னா உனக்கு அவ்வளவு அலட்சியமா? மரத்தால நமக்கு எவ்வளவு நன்மை தெரியுமா உனக்கு?
0: என்னன்னா போய் நன்மை இருக்க போகுது, மரத்தடியில உட்காந்தா நிழல் மட்டும்தான் கிடைக்குது. ஊர் உலகத்துல இல்லாத மரத்தை வெட்டிட்டு போன மாதிரி இப்படி எப்ப பாரு இடிஞ்சு போய் உட்காந்துருக்கியே.
1: ஏப்பா, ஒரு மரத்தை ஒரு விதையாகவோ இல்ல செடியாகவோ நடும்போது
0: என்ன சொன்ன? என்ன சொன்ன? விதையா நடலாமா? நான் மரத்தை செடியா தானே பாத்திருக்கேன். நெட்டு நீ என்ன புதுசா விதை நடலான்னு சொல்ற?
1: ஏமா, ஒரு மரத்துல காயாகவோ இல்ல பழமாக மாறும்போது அது விதை ஏற்படுது இல்லையா?
0: ஆமா,
1: அந்த விதையை எடுத்து நடும்போது நம்மளுக்கு மரம் வந்து செழிப்பா வளரும் இல்லையா?
0: அப்படியா? நான் இவ்வளவு நாள் செடியா தான் நடறதா பாத்திருக்கிறேன், நீ தான் இப்ப புதுசா சொல்ற. ஏதோ
1: விதையும் நடலாமா?
0: அப்படியாண்ணே. சரி, இப்ப விதையா நட்டுட்ட அந்த செடியும் மரமா வளர்ந்துருச்சு. அப்புறம் அந்த மரத்தை வச்சு வேற என்ன பண்றது? நிழலுக்கு உட்காரத்தானே முடியும். வேற என்ன பயன் இருக்குது அதுல போய்? இல்லனா சுடுதறி காய வைக்கிறதுக்கு விறகு பயன்படுத்தி அடுப்புக்கு வச்சுக்கணுக்கோ. நானு
1: உனக்கு என்ன மரத்தை பத்தி இவ்வளவுதான் தெரியுது, மரம் என்னன்னா தெரியுமா?
0: வேற என்ன இருக்கு சொல்லு பாக்கலாம்.
1: மரத்தால நமக்கு பழங்களை தருது, வீடு கட்ட மர சாமான்களை தருது, அப்புறம் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் அந்த பேப்பரா நம்ம பயன்படுது.
0: அந்த பேப்பர் கூட இந்த மரத்துலதான் வருதா?
1: பின்ன அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நல்ல குடி தண்ணீரும் தருது, சுத்தமான காற்று.
0: மரம் பேப்பர் குடுக்குதுன்னு சொன்ன, சரி தண்ணி எப்படி போய் மரத்துல இருந்து வரும்?
1: மரத்துக்கு நம்ம தண்ணி ஊத்துறோம் இல்லையா?
0: ஆமா,
1: அந்த தண்ணியே தமக்கு தேவைக்கு அதிகமா மரம் வந்து தண்ணீரை உறிஞ்சிரும். உறிஞ்ச பின்னாடி மீதி தண்ணிய அந்த இலையின் வழிய நீராவி போயிட்டு மேகமா மாறி நம்மளுக்கு மழையா பொழியுமா?
0: ஓ, மழை அப்ப வந்து ஆவியாகி போய் தான் வருதுன்னு சொல்ற?
1: அப்படிதாம்மா. அப்ப மரங்கள் இப்ப ஆண்டுதோறும் மழை வருது இல்லீங்களா? அப்ப மரங்கள் அதிகமான இருக்கிற இடத்துல ஆண்டுதோறும் அதனாலதான் மழை வருது.
0: அப்ப நம்ம ஊருக்குலாம் மழை வரலன்னா மரம் இல்லன்னு நீ சொல்ற?
1: அப்படிதாம்மா. இப்ப மரத்தை வளர்க்குறோம், வெட்டுறோம், யார் வெட்டுறான்னு தெரியுமானுக்குது. நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்படையுது.
0: இதனால எப்படி சுற்றுச்சூழல் பாதிப்பு வருது நீ சொல்ற?
1: ஆமா, தொழிற்சாலையிலிருந்து வரும் புகை, வாகனத்தினால வரும் புகை, இதனால கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வர வர வந்துச்சுன்னா நம்மளுக்கு சுத்தமான காற்று இதனாலதானே கொடுக்குது.
0: அதெல்லாம் சரிதான். இப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி நமக்கு சுத்தமா மாறும் சொல்ற?
1: வாகனத்தினால் வரும் புகை, தொழிற்சாலையிலிருந்து வரும் புகை.
0: ஆமா, வருது.
1: இந்த புகையெல்லாம் மரம் வந்து ஈர்த்து,
0: சரி,
1: மரத்தில் வரும் அந்த கார்பன் டை ஆக்சைடை ஈர்த்து அசுத்த காற்றை சுத்தமா மாத்தி நம்மளுக்கு ஆக்சிஜனா மாற்றி கொடுக்குதுமா?
0: அப்படியா? மரங்களாலதான் சுத்தமான காத்தும் கிடைக்குது, தண்ணியும் கிடைக்குது இப்படின்னு நீ சொல்ற?
1: ஆமா.
0: சரி, அப்ப வந்து மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்ற?
1: வேற என்ன பண்ணக்க, மரத்தை எப்பயுமே இல்ல, ஒரு மரத்தை வெட்டினா 10 செடியாவது குறைஞ்சது நடணும்.
0: சரிண்ணே, நீ சொன்னதான் நான் வேற வாக்க எடுத்துக்கிறேன். இன்னைக்கே நான் போய் ஒரு விதைய போட்டு மரத்தை வந்து எங்க வீட்டை சுத்தி நடுறேன். நான் மட்டும் நடுறதில்ல, எங்க வீட்டை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், எங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி மரத்தை நான் கண்டிப்பா நடுறேன்.
1: சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் கயல்மா.

0: அண்ணே வாசண்ணே, ஏன் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க?
1: கையல், நான் ரொம்ப நாளாக வளர்த்த மரங்களை எல்லாம் யாரோ வந்து வெட்டிட்டு போயிட்டாங்கம்மா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: நேரம் 12:55 நேயர்களினை கேட்கலாம்.
4: அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, கோயம்புத்தூர் ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகம் மூலம் அக்னிவீர் திட்டத்தின் ஆன்லைன் பொது நுழைவுத் தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர் பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு முகாம் இம்மாதம் 25 முதல் அடுத்த மாதம் 7 வரை கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் நடைபெற உள்ளது. இவற்றில் அக்னிவீர் கிளார்க், அக்னிவீர் பொது பிரிவு அனைத்து ஆயுத பிரிவுகளுக்கும், அக்னிவீர் தொழில்நுட்ப பிரிவு அனைத்து ஆயுத பிரிவுகளுக்கும், அக்னிவீர் டிரேட்ஸ்மேன் 10 தேர்ச்சி அனைத்து ஆயுத பிரிவுகளுக்கும், அக்னிவீர் டிரேட்ஸ்மேன் 8 தேர்ச்சி, ஹவுஸ் கீப்பர் மற்றும் மெஸ் கீப்பர் அனைத்து ஆயுத பிரிவு

0: அமைப்புகளுக்கும் மகளிர் ராணுவ காவல்படை இந்த பணியிடங்களுக்கு இணையதளத்தில் விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்கள் www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்களையும் ஆட்சேர்ப்பு முகாமிற்கு கட்டாயமாக கொண்டு செல்ல வேண்டும். அக்னிவீர் மகளிர் ராணுவ காவல் உட்பட அனைத்து பிரிவுகளுக்கும் அனுமதி சீட்டுகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. இணையதளத்தில் விண்ணப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களின் மின்னஞ்சல் முகவரிகளை சரிபார்த்து ஆட்சேர்ப்பு முகாம் விவரங்களை தெரிந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு கோயம்புத்தூர் ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகம் தொலைபேசி எண் 042-22-22-20-22 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது. எனவே இவ்வரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் மூலம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. TNPSC மற்றும் SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சத்தியாகராயா கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரியில் 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது. மேற்படி பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும் தமிழக அரசால் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெறும். மேற்படி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை. இணையதள வழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் கூடுதல் விவரங்களை பெற www.cecc.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கை மூலம் அறிந்து கொள்ளலாம் என தமிழ்நாடு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் ஆராய்ச்சி நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் இயங்கும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டயப்படிப்பு செப்டம்பர் 2026 3ஆம் வாரத்தில் துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டயப்படிப்பு 1 வருடம் 2 பருவங்கள். கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் 25,000 மற்றும் விண்ணப்ப கட்டணம் ₹100 ஆகும். இந்த பட்டயப்படிப்பு படிப்பதன் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதைக்கடை மற்றும் தாவர மருத்துவ மையம் வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர் ஆகலாம். சுய வேலை வாய்ப்பும் பெறலாம். மேலும் தொடர்புக்கு 99-42-27-91-90 என்ற எண்ணிலோ அல்லது 73-39-00-23-90 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் ஆராய்ச்சி மண்டல திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: நேரம் 1:01. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களினை கேட்கலாம் மெல்லிசை.

0: இனிய மதிய வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மதியம் 1:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர்களின் கடித வழி விருப்பம், நேயர் விருப்பம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள்.

0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

யதார்த்தமான கடித தேடலுக்கு எதிர்பாராத பதிலாய் உங்களின் கடித வழி விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது. ஆம் நேர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை முதல் பாடலை அலங்கரிக்க வரும் நேயர் ஏரிக்கோடிப்பட்டி பகுதியிலிருந்து பரமேஸ்வரி என்ற நேயர். இந்த நேயர் கேட்டிருக்கும் பாடல் முதல் மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து ராசாவே உன்னை நம்பி என்ற பாடல். பாடல் வரிகள் வைரமுத்து, பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார் எஸ் ஜானகி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்
3: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்
4: வானலையில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 ஆம் நேர்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த நேயர் பெரியாம்பட்டி பகுதியிலிருந்து சாந்தி இவர் கேட்டிருக்கும் பாடல் தங்கப்பதக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து நல்லதொரு குடும்பம் என தொடங்கும் பாடல் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன் இந்த பாடலை பாடியிருக்காங்க TM சவுந்தரராஜன் PSுசீலா

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நாளும் இன்னிசை மழையால் நம்மை நினைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7 நிலையத்தில் நேரம் 1:23. ஆம் நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு விநாயக சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றம். தலைப்பு: எந்த தலைமுறை மகிழ்ச்சியாக உள்ளது, முந்தைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா? கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மேல் கங்காவரம் பகுதியிலிருந்து எம் ரமேஷ். இவர் கேட்டிருக்கும் பாடல் காயத்ரி திரைப்படத்திலிருந்து காளை பணியில் என தொடங்கும் பாடல். இந்த பாடல் வரிகள் வந்து பஞ்சு அருணாச்சலம் எழுதியிருக்காரு, இசை இளையராஜா அமைச்சிருக்காரு. இந்த பாடலை பாடியிருக்காங்க சுஜாதா மோகன்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: காற்றலையில் ஓர் கானக்குயில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர் விருப்பம். ஆம் நேர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துறை நக்கீரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு விநாயக சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றம். தலைப்பு: எந்த தலைமுறை மகிழ்ச்சியாக உள்ளது, முந்தைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா? நடுவராக பங்கேற்கிறார் எஸ் லீல வினோதன். முந்தைய தலைமுறையே என்ற அணியில் பங்கேற்கிறார்கள் எம் கவியரசி, ஜி தமிழ் செல்வி, எம் திவ்யசெல்வி. இன்றைய தலைமுறையே என்ற அணியில் பங்கேற்கிறார்கள் எம் கதிரொளி, கே சசிகலா, வி சுப்புலட்சுமி. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு விநாயக சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றம். நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மதியம் 1:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.

0: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ், தருமபுரி பிஜிஆர் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நான் இந்த ஒரு 16-17 வருட காலமாக நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணினது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாத்தையும் பற்றி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், சேரம் பண்ணுறேன். இதனால் ஒன்று, நான் 100க்கு 100 எல்லாத்தையும் வந்து நம்மளால் வைத்தியம் பண்ணிட்டோம் காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. பட் அனுபவம் கண்டிப்பாக வந்து பெரியது, நிறைய பேருக்கு பார்த்துருக்குறோம், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை மீட் அவுட் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸிமம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்தெல்லாம் வந்து வெளியே வந்திருக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணியிருக்கிறோம், ஓரளவு சக்ஸஸும் ஆகிருக்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சதை பண்பலை நேயர்களுக்கு நான் வந்து ஒரு அனுபவமாக சொல்லுகிறேன். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலையும் இதை சொல்லுகிறேன். நிறைய பேஷண்ட்ஸு என்கிட்ட இப்போ வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லை 5 எண்டோஸ்கோப் நாம் பண்ணுறோம். பேஷண்ட்ஸுக்கு எண்டோஸ்கோப் என்றதுனா அந்த வாயில் டியூப் விட்டு அந்த எண்டோஸ்கோப் ஸ்கேன் பண்ணுறது. இதில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வர்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்க செஞ்சிங்கனாக்கா இந்த வயிறு எரிச்சல், நெஞ்சுகரிப்பு, புளிச்சேப்பம். இந்த நெஞ்சுகரிப்பு புளிச்சேப்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம GERD அப்படின்னு சொல்கிறோம், கேஸ்ட்ரோ யூசோஃபகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம், அந்த நெஞ்சுகரிப்பு புளிச்சேப்பம். இது சாதாரண விஷயம் தானே சார், இது என்ன பொய், எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குது, 5 வருஷம்

0: அடுத்த வருஷமா இருக்கு நெஞ்சுகரிப்பு புளிச்சே போகிறோம். போய் லோக்கலில் மாத்திரை வாங்கி போட்ட செஞ்சு பண்ணோம்னா நல்லாயிடும், ஒரு நாலஞ்சு நாள் நல்லா இருக்கும், அப்புறம் திரும்ப வரும், போய் மாத்திரை வாங்கி போட்டோம்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஜாஸ்தி. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க இல்லை மாத்திரை கேட்க மாட்டேனுது. மெயினாக வரவங்க வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எல்லாருமே அந்த அட்டையை எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த ஒமிப்ரசோல் ஒமிஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கும், அதுதான் ரொம்ப ஃபேமஸ் மக்களுக்கு. அந்த ஒமிஸ் மாத்திரை வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன், இது வந்து இப்போ கேட்க மாட்டேனுது அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்போம் எப்படி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது ரொம்ப முத்தி போய் படுத்தா நைட்டு படுத்தா நைட்டில் மட்டும் வரட்டெருமல் நிறைய வந்துட்டுருக்கும், அது எல்லாமே வந்து இதுக்கான காரணங்களாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்படி குனிஞ்சு வேலை செய்வாங்க, குனிஞ்சு வேலை செஞ்சால் அந்த குடிச்ச நீராகாரம் தண்ணி மட்டும் அப்படியே வந்து ஒரு புளிப்பான தன்மையோடு வந்து வெளியே வரும், அது நைட்டு படுத்தாலும் அந்த மாதிரி புளிப்பான தன்மையோடு வெளியே வரும் செய்யும் பண்ணும். இதெல்லாம் இதோட அறிகுறிகள்னு வைங்களேன். இதை ஏன் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்றத நாம் வந்து பார்க்கணும். இதோட முதல்ல இதோட பேசிக் தன்மை என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து இயல்பாக நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே வாய்ப்பகுதி, வாய்ப்பகுதியிலிருந்து அடுத்தது வந்து நேராக வர்றது உணவுக் குழாய். உணவுக் குழாயின்றது வந்து ஒரு டியூப் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து தான் வந்து போகும். அந்த டியூப் மாதிரி போகிற பகுதியில் வந்து ஜீரணம் நடைபெறாது, அது வந்து சும்மா ஒரு உணவு வந்து கடத்தக்கூடிய ஒரு உறுப்பு, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இறப்பை வந்தோம், இறப்பையில் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து ஜீரணம் ஆரம்பிக்கும். நம்ம வாய்ப்பகுதியிலேயே வந்து நம்மளோட எச்சி வந்து கொஞ்சம் ஜீரணிச்சு ஆரம்பிச்சிருதுன்னு சொல்கிறாங்க. பட் அதோட வந்து மெயினான பார்ட் வந்து நமக்கு வந்து ஜீரணம் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்மளோட இறப்பை பகுதி தான். இறப்பையில் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த அமிலத்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அமிலம்தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல வந்து இந்த ஜீரணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பேஸாக வந்து இருக்கும் செய்யும் பண்ணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நிறைய இப்போல்லாம் வந்து இந்த 6th, 7th, 8th வந்து சயின்ஸ் புக்கிலலாம் வந்து இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, கேஸ்ட்ரிக் ஜூஸ் அது இதெல்லாம் வந்துருச்சு, அதனால வந்து அதை பற்றி நான் பெருசாக வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த சாப்பாடு உணவு குழாய் தாண்டி வந்து இறப்பைக்குள்ளே வருது, இந்த சாப்பாடு திரும்ப மேல் நோக்கி போகக்கூடாது, கீழ் நோக்கி தான் போகணும். கீழ் நோக்கினாக்க அதாவது இறப்பைக்கு வந்துருச்சு, இறப்பையிலிருந்து சிறுமுடலுக்கு தான் போகணும், திரும்ப வந்து உணவு குழாய்க்கு மேல் வழியாக வந்து வந்த வழியே வந்து சாப்பாடு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து இந்த சாப்பாடெல்லாம் வந்து அமிலத்தன்மை கலந்துருக்கும், இந்த சாப்பாடு வந்து திரும்ப மேலே போச்சுன்னா இந்த உணவு குழாய்க்கு அமிலத்தன்மை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது, அதனால் இந்த சாப்பாடு வந்து மேலே போகக்கூடாது. இது மேலே போகாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அழகாக வந்து நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. அது என்ன படைப்பு, அது என்ன நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுதுன்றதை அடுத்த பதிவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

காற்றலையில் ஓர் கானக்குயில் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினை அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் மேட்டூர் கொளத்தூர் பகுதியிலிருந்து ராஜா குருநாதன். இவர் கேட்டிருக்கும் பாடல் பல்லாண்டு வாழ்க என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் புலமைப்பித்தன், பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். இந்த பாடலை பாடியிருக்காங்க கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம்.

காற்றலையில் ஓர் வானம்பாடி. தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 நிலையத்தில் நேரம் 1:40. ஆம் நேர்லே, இன்று பிற்பகல் 3 விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றம். தலைப்பு: எந்த தலைமுறை மகிழ்ச்சியாக உள்ளது, முந்தைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா என்ற தலைப்பில் வளம் வர காத்திருக்கிறது. நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடலை அலங்கரிக்கும் நேயர் ஆத்தூர் பகுதியிலிருந்து விஜயகுமார். இவர் கேட்டிருக்கும் பாடல் சூரியகாந்தி என்ற திரைப்படத்திலிருந்து பரமசிவன் கழுத்தினில் என்று தொடங்கும் பாடல். இந்த பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். இந்த பாடலை பாடியிருக்காங்க TM சௌந்தரராஜன்.

0: நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் பாடல்கள் தந்த மன நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் மலையனூர் எஸ். கார்த்திக் செல்வராஜ். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள் திருச்சி அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள். வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி திருக்கோவில் மேம்பாட்டுப் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் பல்வேறு மொழிகள் இருப்பது மிக

பெரிய வலிமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஹிந்தி மொழி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஹிந்தி மொழி பிற மொழிகளுக்கு போட்டியான மொழி அல்ல என்றும் தேசிய ஒற்றுமையின் முக்கியமான இணைப்பு சங்கிலி என்றும் குறிப்பிட்டார். காலனித்துவ மனப்பான்மையிலிருந்து விடுபடுவதில் மொழி முக்கிய பங்கு வகிக்கிறது என கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் அனைத்து மொழிகளும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பொற்காலத்தை கண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். தற்போதைய சூழலில் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் இந்திய மொழிகளுக்கு இடையிலான எளிதான மொழிபெயர்ப்பு வாய்ப்புகளை வழங்குவதாக கூறிய

0: களும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பொற்காலத்தை கண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். தற்போதைய சூழலில் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் இந்திய மொழிகளுக்கு இடையிலான எளிதான மொழிபெயர்ப்பு வாய்ப்புகளை வழங்குவதாக கூறிய அமைச்சர், புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியை கல்வியின் மையமாக கொண்டுள்ளது என்றார். நம் நாட்டின் கலாச்சாரம், யோகா, ஆயுர்வேதம் போன்றவை மொழி வாயிலாகவே உலகை சென்றடைகின்றன என்றும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையராக இந்தியா மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை முன்னிறுத்தியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை ஒட்டி அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், பிரிக்ஸ் ஒத்துழைப்பை சாமானிய மக்களுடன் நேரடியாக இணைப்பதில் இந்தியா சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதை குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய மனிதநேயத்தை மையமாக கொண்ட இந்த அணுகுமுறை இம்மாநாட்டின் தனிச்சிறப்பாக அமைந்தது என்றார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மிகவும் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழர்களது அடையாளங்களை உலக அளவில் பிரதமர் எடுத்துச் சென்றதை குறிப்பிட்டதோடு, திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
1: பிரிக்ஸ் மாநாட்டில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை கொடுத்தார்கள். இது மூலமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 35 மேற்பட்ட உலக மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறோம். இந்திய மொழிகளில் அனைத்து மொழிகளிலும் கூட திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
0: புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டின் போது உலகத் தலைவர்கள் வரவேற்பில் ராமேஸ்வரம் கோவில் முகப்பின் மாதிரி இடம்பெற்றதை குறிப்பிட்ட அமைச்சர், ஒவ்வொரு தமிழருக்கும் இது சிறந்த அங்கீகாரம் என சுட்டிக்காட்டினார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு பிஜேபி ஆதரவு வழங்கும் என்றார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. மக்கள் தங்களது வீடுகளை சுத்தம் செய்து களிமண்ணால் செய்யப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வைத்து கொழுக்கட்டை, பொரிகடலை, பழங்கள் உள்ளிட்டவைகளை சுவாமிக்கு படைத்து சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாநிலத்தின் பல்வேறு விநாயகர் திருக்கோவில்களில் இன்று அதிகாலை முதலே சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள உச்சிப்பிள்ளையாருக்கு 75 கிலோ எடை கொழுக்கட்டை படைத்து வழிபாடு நடைபெற்றது. அதேபோல் மலையடிவார மாணிக்க விநாயகருக்கு 75 கிலோ எடை கொழுக்கட்டை படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிவகங்கை பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர், கோவை புலியகுளம் முந்தி விநாயகர், சேலம் செவ்வாய்ப்பேட்டை கல்யாண விநாயகர், மன்னார்குடி ஆனந்த விநாயகர், தென்காசி அணைக்கரை விநாயகர் உள்ளிட்ட விநாயகர் திருக்கோவில்களில் காலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏலேல சிங்க விநாயகர் திருக்கோவிலில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை ஏராளமானோர் தரிசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் மாசு அடைய செய்யும் பெங்களூரு ரசாயன கழிவுநீர் குறித்த காட்சியை எடுத்துரைக்கும் விநாயகர் சிலைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணை மாசுபடுவது குறித்து விநாயகர் சிலையின் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் விவசாயம் செய்வது போன்றும் தத்ரூபமாக சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. நீர் மாசுபடுவதால் சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடுவது போன்றும் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தேன்கனிக்கோட்டையில் காந்தாரா திரைப்படத்தின் மூலமான காட்சிகள் குறித்தும் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவிலில் மேற்கொள்ள வேண்டிய மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை அனைத்தும் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சீரான மின் விநியோகம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நம் நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். உலகத்தரமான உள்கட்டமைப்பை அடித்தளமாக மேற்கொண்டு சர்வதேச தரத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் உறுதியான நிலைப்பாடாகும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். சர்வதேச தரத்தில் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் விரைவில் தமிழகத்தில் அமைய உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். முதலமைச்சர் தலைமையிலான லண்டன் பயணம் தமிழ்நாட்டின் விளையாட்டு வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும் என குறிப்பிட்டுள்ள அவர், விளையாட்டுத்துறையை நவீனமயமாக்கவும் உலக நாடுகளுக்கு இணையாக உருவாக்கவும் புதிய செயல் திட்டங்களை இப்பயணத்தில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசின் நலத்திட்டங்கள் அனைவரையும் சென்றடையும் வகையில் அனைத்து துறைகளிலும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் வரிப்பணம் முழுமையாக நலத்திட்டங்களுக்கு செலவிடப்படுவதோடு நேர்மையான ஆட்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 4724 தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்ற திருமதி சரண்ய ஆரி தெரிவித்துள்ளார்.
1: வேர்ல்ட் கிளாஸ்ல சிவகாசி பட்டாசுனா எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணிருக்கோம். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீபாவளி கொண்டாட்டமா இருக்கும்போது அங்க இருக்க தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல், ஒரு ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ப்ராப்பரா கொடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகமின் கடமை. வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்ஸ் ஆல்ரெடி இருக்கும் நம்ம கிட்ட, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட், அதை புனரமைக்கிறதுக்கான எல்லா வழிமுறையும் எடுத்து நாங்க எடுத்துட்டு இருந்தோம்.
0: தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சி மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 முதல் 5 சென்டிமீட்டர் மழை பதிவானதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் சம்பா சாகுபடி பணிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மயிலாடுதுறை, மணல்மேடு, குத்தாலம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், பூம்புகார், தரங்கம்பாடி, பொறையார் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கடுமையான வெயிலுக்கு பிறகு பெய்துள்ள இந்த மழையால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ள நிலையில் சம்பா பருவத்திற்கான நேரடி நெல் விதைப்பு பணிகளை மேற்கொண்டுள்ள விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மழை சம்பா சாகுபடிக்கு சாதகமாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவில் மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நேரம் 1:55. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் தொடர்வது வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. அதிகபட்ச மழையளவாக திருவண்ணாமலை புலியூர் பகுதியில் 98 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை

ஊட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டை பகுதியில் 40.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தென்மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு விதர்பா பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை, மாரத்வாடா, வடக்கு உள் கர்நாடகா, ராயலசீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. எனவே நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை முதல் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகள், தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகள் ஆகிய 3 பகுதிகளிலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

நேயர்களின் கவனத்திற்கு இன்று பிற்பகல் 3 மணிக்கு விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றம். எந்த தலைமுறை மகிழ்ச்சியாக உள்ளது, முந்தைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா என்ற தலைப்பில் வலம் வரவுள்ளது. நேயர்களே, கேட்க தவறாதீர்கள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றத்தினை. பண்பலியில் தொடர்வது விவசாய அரங்கம்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால்

0: होंगे।
1: आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: காற்றலையில் ஓர் வானம்பாடி, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
5: வள்ளி, அதுக்குள்ள இவ்வளவு கத்திரிக்காய பறிச்சிட்டியா? ஆனாலும் நீ ரொம்ப வேகம் புள்ள. அன்னைக்கு கத்திரி பறிக்க நம்ம ரமணியை கூப்பிட்டுருந்தேன். நான் பறிச்சதுல காவாசி கூட அவ பறிக்கல. அப்படின்னா எவ்வளவு மெதுவா பறிச்சிருப்பான்னு பாரு.
6: காய்கறிகளை பறிக்கிறதுனா எனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்து தோட்டங்களை விட உங்கள் தோட்டத்து காய் எல்லாம் நல்லா பருமனா வாலிப்பாக இருக்கு. அதான் வேகமாக பறிச்சிட்டேன் போல.
5: இன்னைக்கு காய்கறி அறுவடை சீக்கிரமே முடிஞ்சிடும் போல.
6: செல்வி, அது என்ன ஏதோ ஒரு வாசம் வீசுது.
5: வாசமா? என்ன வாசம்? அட ஆமாவள்ளி, இன்னைக்கு செடிகளுக்கு மீனமிலம் கொடுத்தோம், அதான் அந்த வாசம்.
6: மீனமிலமா? ஓ, இதுதான் உங்கள் தோட்டத்தில் காய்கறி திருச்சியாக இருக்கிறதுக்கு காரணமா? சரி சரி, வேற என்னென்னலாம் செடிகளுக்கு கொடுக்குறீங்க சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
5: அட, இம்புட்டு ஆர்வமாக இருக்கியா? அப்படின்னா நீ அவசியம் தெரிஞ்சுக்கணும். அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. இந்த விவரங்களை கேளு, உனக்கே புரியும்.
7: இப்போ சமீப காலமாக ஒரு 40-50 வருஷமாக வந்து ரசாயன முறையில் சாகுபடி செய்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். இது வந்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பார்க்குறோம். இது வந்து பல இடங்களில் ஒரு விழிப்புணர்வு இப்போ வந்திருக்குன்னு சொல்லலாம். பல விவசாயிகள் வந்து அங்கக வேளாண்மையை கையில் எடுத்து செஞ்சுட்டு வராங்க. இதில் தானிய பயிர்களில் தான் நிறைய விவசாயிகள் முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறாங்க. எல்லாருமே மாறிட்டாங்களோன்னா நிறைய பேர் மாறலை. இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்போர்ட்னு பார்த்தோம்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய காய்கறி ஆகட்டும், பழப்பயிராகட்டும், அதை சார்ந்த வாசனை திரவியங்களாகட்டும், அதோடய மதிப்பு பார்த்தோன்னா 80,000 கோடி ரூபா வந்து வருஷத்துக்கு பண்ணுறாங்க. நம்மளால் அவ்வளோதான் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இதோட 2-3 பங்கு அளவுக்கு நம்மளால் செய்ய முடியும். பொட்டன்ஷியல் இருந்தால் கூட நம்ம வந்து அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கிறதில்ல. காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளிநாட்டில் கேட்கக்கூடிய நுகர்வோரோட எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்கானிக்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அங்கக வேளாண்மையில் விளைஞ்ச ஒரு காய்கறியோ மற்ற பொருட்களோ இருக்காங்க. நம்ம வந்து காய்கறியாக இருந்தாலும் சரி, அது பழங்களாக இருந்தாலும் சரி, ராவா ஃப்ரெஷ்ஷாகவும் ஏற்றுமதி பண்ணுறோம். அதே மாதிரி அதை பதப்படுத்தியும் ஏற்றுமதி பண்ணுறோம், மதிப்பு கூட்டி ஏற்றுமதி பண்ணுறோம். ஏற்றுமதிக்கு மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் வந்து அந்த ஆர்கானிக்காக நம்ம அதை செய்யணும், அதை அங்க முறையில் அதை செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு சில பேர் முன் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் முன் வரலை, இன்னும் வரணும். இது வந்து செய்யக்கூடியது சாத்தியமானால் சாத்தியம்தான், ஆனால் எல்லாரும் சாத்தியமானால் ஒரு சில பெரிய விவசாயிகளுக்கு இது உடனே சாத்தியமாகும். பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு வந்து உடனே ஆர்கானிக் ஃபார்மிங் அங்கக வேளாண்மை போகும்போது கொஞ்சம் மகசூல் குறைவு ஏற்படும். 2-3 வருஷத்துக்கு பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து அதோட தன்மை வந்து கூடிரும். பொதுவாக இந்த அங்கக வேளாண்மையில் செய்யக்கூடிய காய்கறிகளாகட்டும், அந்த பழங்களாகட்டும், மற்ற பொருட்களாகட்டும், இதோட அந்த நிலைத்தன்மை நம்ம அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதோட டேஸ்டாக இருந்தாலும் சரி, அந்த மனமாக இருந்தாலும் சரி, ருசியாக இருந்தாலும் சரி, ரொம்ப அருமையாக அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் விளைவிக்கக்கூடிய அந்த காய்கறிகளுக்கு அந்த தன்மை இருக்கிறத வந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி 1-2 நாள் கிடக்கூடிய பொருட்கள் ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் வந்து அதனுடைய தன்மை மாறாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை வந்து ஏன் நம்ம தொடர்ந்து அதிகமாக செய்யக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம், அதுக்கு ஆர்வம் தான் தேவை. நம்முடைய எதிர்கால சந்ததியினரை நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் கடைபிடிச்சால் கூட

நம்ம இந்த தோட்டக்கலை பயிர்களில் அதிக உற்பத்தி செய்யலாம், அதிக விலை கொடுத்து உள்நாட்டு சந்தையிலையும் நம்ம வைக்கலாம், அதே மாதிரி வெளிநாட்டுக்கும் நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். இதை வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறியாகவும் ஏற்றுமதி பண்ணலாம், அதே மாதிரி மதிப்பு கூட்டியும் நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். அதுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களோட இப்போ பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதில் வந்து பொதுவாக தோட்டக்கலை பயிர்களை பொறுத்தளவு காய்கறிகள், பழப்பயிர்கள், வாசனை திரவியங்கள், அதுமாரி தென்னை போன்ற பயிர்கள் இதிலேருந்து விளையக்கூடிய பொருட்களுக்கு ரெண்டு மூணு விஷயம்தான் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒன்று வந்து விதைகள் மூலமாக இதை வந்து நம்ம பரவலாக்கம் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த குழித்தட்டு நாற்றங்கள், அதன் மூலியமாக நம்ம வந்து இதை வந்து உற்பத்தி பண்ண போகிறோம். அடுத்தது வந்து சில இதில் கட்டிங்ஸ், கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, கிராஃப்டிங் சொல்லுவோம், கட்டிங் சொல்லுவோம். இது மூலியமாக நம்ம வந்து இந்த தோட்டக்கலை பயிர்களை நம்ம உற்பத்தி செய்யும்போது இந்த கெமிக்கல் பயன்படுத்தாமல் அங்கக முறையில் எப்படி செய்யலன்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசில் வச்சுக்கணும். அந்த ட்ரைகோடர்மா விருடி, எதிர் உயிரி பூஞ்சின்னு சொல்கிறோம், அந்த விதைகளை ட்ரீட் பண்ணும்போது ட்ரைகோடர்மா விருடி, அப்புறம் வந்து சூடோமோனாஸ், இது எல்லாமே விவசாயிகளுக்கு தெரிஞ்சதான். இதையே நம்ம தோட்டக்கலை பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விருடி, பேசில்லஸ், இதை மூணுமே வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதில் குறிப்பாக வந்து தோட்டக்கலை பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டியது வந்து ட்ரைகோடர்மா விருடி. இது வந்து அந்த வேர்பகுதியில் ஏற்படக்கூடிய பூஞ்சனங்கள், அழுகல் போன்ற நோய்களை வந்து இது பாதுகாக்க, செடியை பாதுகாக்குது. அதுமாரி விதைகளுக்கு அந்த ஒரு வீரியத்தன்மை கொடுக்குது. அடுத்து வந்து குழித்தட்டு நாற்றங்கள்லாம் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணால், அந்த குழித்தட்டுக்கு நம்ம தேவையான மீடியம்னு சொல்லுவோம், அது வந்து இதில் பண்ணோம்னா மண்புழு உரம், அப்புறம் கம்போ தென்னை நார் உரம், இதெல்லாம் கலந்து பண்ணும்போது அதில் ட்ரைகோடர்மா விருடி கலந்துக்கலாம், அதுமாரி சூடோமோனாஸ் கலந்துக்கலாம், பேசிலஸ் கலந்துக்கலாம், இதெல்லாம் கலந்து செய்யலாம். இது மட்டும்தான் செய்யலாமான்னு கேட்டால், இன்னும் மேற்கொண்டு அசோஸ்பெர்லம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, இது எல்லாமே கலந்து அதை நம்ம மீடியம் தயார் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து இந்த குழித்தட்டில் பயன்படுத்தும் போது வரக்கூடிய நாற்றுக்கள், காய்கறி நாற்றுக்கள் ரொம்ப வீரியமாக இருக்கும். இது எல்லாமே வந்து அருகிலுள்ள உங்களுடைய வேளாண்மை விரிவாக்க மையங்கள்லேயே கிடைக்கும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் இந்த பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து கட்டிங்ஸ் போடுறோம். நம்ம வந்து இந்த தோட்டக்கலை பயிர்கள் வந்து கட்டிங்ஸ் போடும்போது அதை வந்து கெமிக்கல் நினைச்சு வைக்காமல், இப்போ ஒரு கற்றாழை இருக்குது, கற்றாழையிலேருந்து இந்த ஜெல் வருது, அந்த ஜெல்லில் நினைச்சு வச்சா கூட உங்களுக்கு அருமையான ஒரு கிளை வெடித்து அருமையாக காய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே விட மெயின் ஃபீல்டு முக்கியமான பயிர், அதாவது காய்கறியாக இருந்தாலும் சரி தோட்டக்கலை பயிராக இருந்தாலும் சரி, மெயின் ஃபீல்டில் நம்ம நடும்போது அதுக்கு தேவையான என்னென்ன பண்ணலான்னா, நம்ம சொல்கிற மாதிரி மண்புழு உரத்தை பயன்படுத்தலாம், அடுத்தது வந்து சாண எருவை பயன்படுத்தலாம், அதுமாரி ஆட்டு எருவு, ஆட்டு எருவு ரொம்ப அருமையான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது, அந்த ஆட்டு எருவை பயன்படுத்தலாம், கோழி எருவை பயன்படுத்தலாம், அந்த கோழி எருவை உடனே பயன்படுத்தாமல் அதை மக்க வச்சு பயன்படுத்தலாம். எல்லாமே நம்ம செஞ்சால் கூட புதுசாக என்ன சொல்கிறீங்க, இது ஏற்கனவே நாங்கள் செஞ்சிட்ருக்கோமே அப்படின்னாலும் ஒரு சில விவசாயிகளால் இது வந்து நிறையா இடங்களில் செய்ய முடியலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அதில் வந்து மாடுகள், ஆடுகள்லாம் நிறைய இடத்துல இல்லை. அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம வரக்கூடிய அந்த வேளாண் கழிவுகள், அந்த வேளாண் கழிவுகளை கொஞ்சம் எடுத்து வச்சு, ஒரு இலைகள்லாம் எடுத்து வச்சு அதை வந்து பயோமினரலைசர் அப்படின்னு இருக்குது, நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கிடைக்குது, பயோ டீகம்போசர்னு இருக்குது. இது வந்து உடனே மக்கக்கூடியது, அந்த இலைகளுக்கு அதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதை தெளிக்கும்போது இது வந்து ரொம்ப சீக்கிரம் மக்கக்கூடியது. இல்லை எதுவுமே நல்லா செய்ய முடியல அப்படின்னா, பசும் சாணத்தை வந்து உடனே அது மேலே கரைச்சி உங்களுக்கு தெளிக்கும்போது உங்களுக்கு அருமையான ஒரு உரம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அதை நீங்கள் வந்து மற்ற பயிர்களுக்கு, தோட்டக்கலை பயிர்களுக்கு இருந்தாலும் சரி, காய்கறி பயிராக இருந்தாலும் சரி, இதை பயன்படுத்தலாம். அதுமாரி உயிர் உரங்கள், உயிர் உரங்களை பொறுத்தளவு நம்ம வந்து அதிகம் தெரிஞ்சது, அதிகம் பயன்படுத்தாத ஒரு விஷயம் வந்து அசோஸ் பயிரிலம், பாஸ்போ பாக்டீரியா, ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இது வந்து விவசாயிகளுக்கு தெரியும், அதனாலும் பயன்படுத்த தவறுவாங்க. அசோஸ் பயிரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, இது மூணையும் நம்ம கலந்து போடலாம். இது வந்து நான் நிறையா பகுதி மாமரம் வச்சுருக்கேன், தென்னை மரம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு 100 கிலோ எருவை நம்ம எடுத்துகிட்டு, நாட்டு எருவை எடுத்துகிட்டு அது ஒரு நிழலான இடத்துல வச்சுக்கணும். இதில் வந்து 1 கிலோ அசோஸ் பயிரலாம் லிக்விடாக தான் இருக்கும், அது வந்து 1 கிலோ பாஸ்போ பாக்டீரியா, 1 கிலோ பொட்டாஸ் பாக்டீரியா, இதெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டு ஈரப்படுத்தி அதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். 2 நாளைக்கு ஒரு கிளறி விட்டு இருக்கும்போது அதை வந்து மறுபடியும் அப்ளை பண்ணணும். இது இல்லாமல் நம்ம வந்து சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விருடி, பேசில்லஸ் இதுவும் பயன்படுத்தலாம். இதுவும் பயன்படுத்தி நம்ம கிளறி விட்டு இருக்கணும். அது வந்து இப்போ நீங்கள் ஒரு லிட்டர் போட்டீங்கன்னா அது வந்து பன்மடங்காக, கோடிக்கணக்காக பெருகி இருக்கும். அதை வந்து நீங்கள் 1 மாதம் கழித்து, மரச்செடிகளாக இருந்தால் 1-5 கிலோ அளவுக்கும், அதே காய்கறி பயிராக இருந்தாலும் 1 கிலோ அளவுக்கும் பயன்படுத்தலாம். இல்லை நான் அந்த மாடி தோட்டத்தில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கும் பயன்படுத்தலாம். மேல் மண்ணை கிளறி விட்டுட்டு வைக்கும்போது ரொம்ப அருமையாக

0: ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் வந்து உரம் வைக்காமல் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து இப்போ பல விவசாயிகள் பின்பற்றக்கூடிய ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா மீன் அமிலம் மிக அருமையான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லலாம். இது வந்து விவசாயிகளால் மிக எளிமையாக தயாரிக்கக்கூடியது. ஸோ மீன் அமிலம் பயன்படுத்தும் போது ரொம்ப அருமையான ஒரு மகசூல், காய்கறியாக இருந்தாலும் சரி அதே வந்து பழங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அதனால் பல விவசாயிகள் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இது ரொம்ப தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதேமாரி மார்க்கெட்லேயும் நிறைய விவசாயிகள் இப்போ வந்து இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, விற்பனை செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும் பஞ்சகாவியம் அதேமாதிரி நம்ம விவசாயிகள் இதை பயன்படுத்தலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அதேமாதிரி அந்த பழங்களோட சுவைகள் வந்து இதாக காய்கறிகளோட சுவைகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது பஞ்சகாவியம். அது மாதிரி ஜீவாமிரதம் சொல்கிறோம், ஜீவாமிரதம் பல விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கி பயிரில் உள்ள கரிமச்சத்துக்களை அதிகப்படுத்தக்கூடியது, கீழே உள்ள பாக்டீரியாக்களை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது, சீக்கிரம் வந்து உங்களுக்கு மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து தரக்கூடியது. ஜீவாமிரதம், கணஜீவாமிரதம் இதுமாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இப்போலாம் விவசாயிகள் வந்து தேமூர் கரைசல் ஒன்று அரிக்கிறாங்க. எந்த பயிராக இருந்தாலும் சரி தேமூர் கரைசல், மோர், தேங்காய்ப்பால் இதை மட்டும் வச்சே வந்து ரொம்ப அருமையான ஒரு கரைசலை ரெடி பண்ணி விவசாயிகள் அடிக்கிறாங்க. வடிகட்டி அடிக்கும்போது அந்த பூச்சிகள் கூட அதில் அவ்வளோவா வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப வந்து சிம்பிளான விஷயம், விவசாயிகள் செய்யக்கூடியது. அந்த பயோடிகம்போஸ்டெல்லாம் வந்து ஒரு விவசாயி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான லிட்டர் வந்து வாங்கி அந்த ட்ரிப் இரிகேஷன்லேயே விடுறாரு, அந்த சொட்டு நீர் பாசனத்திலேயே வந்து விட்டு நம்ம தயார் பண்ணுறாரு. இல்லை நம்ம ஒரு டேங்கில் வச்சுட்டு கூட ஒரு ரெண்டு ரெண்டு ட்ராப்ஸ் உழுவுற மாதிரி பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான முறை தான். இதெல்லாம் வந்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பயன் கிடைக்கும். அதுமாரி இப்போ வந்து இந்த கீரை சாகுபடிகள் வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து நுகர்வோர் அதிகம் இருக்கிறதுனால சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் வந்து கீரை சாகுபடி வந்து விவசாயிகள் கையில் எடுத்து கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து ஆர்கானிக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா நான் சொன்ன மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அதோட டேஸ்ட் மாறும், பூச்சி வராது, காலநிலையும் அதிகரிக்கும். அதேமாதிரி முருங்கையெல்லாம் பண்ணும்போது வெளிநாட்டுக்கு பவுடர் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணி அனுப்பும்போது ரொம்ப நல்ல விலையும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உதவிகள் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது மாதிரி விவசாயிகளுக்கு வந்து இந்த அசோஸ்பேர்லாம் பாஸ்பெக்ட்லாம் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்க வேளாண்மை விரிவாக்க மையத்தில் கிடைக்கும். வேற ஏதாவது இடத்துல சொல்லுங்கள் சார் அப்படின்னா எங்களுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வரக்கூட வேண்டியதில்லை. கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் TNAU அக்ரிகார்ட் TNAU அக்ரிகார்ட் CART கார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்பை எந்த விவசாயி வேணாலும் பதிவு பண்ணி அதுலேருந்து இறக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பதிவு பண்ணிட்டு பணத்தை அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு தேவையான பஞ்சகாவியமாக இருந்தாலும் சரி அது மற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதில் ஒரு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது இல்லாமல் எந்த விவசாயம் வேணாலும் பண்ணுங்கள். அந்த தோட்டக்கலை பயிர்கள் பண்ணும்போது அங்கக வேளாண்மைன்னு பண்ணும்போது அதில் வந்து தேனீ வளர்ப்பை கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய பயிர் திட்டத்தில் சேர்த்துக்கங்க. நான் பொதுவாக சொல்லும்போது இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் ஒருங்கிணைந்த பணையத்தை பற்றி நான் சொல்லுவேன். அதை பற்றி உங்களுக்கு ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு ஒவ்வொரு இதாக சொல்லும்போது வேளாண் சார்ந்த தொழிலும் சொல்லும்போது இதே மாதிரி தான் தோட்டக்கலை பயிர்களுக்கும். இப்போ அந்த தேனீ வளர்ப்பை வந்து பயன்படுத்தும் போது அந்த பூக்களில் மகரந்த சேர்க்கை நடக்குது. இதுவும் வந்து தேனை எடுத்து வந்து நம்மளுக்கு கொடுக்குது. மகரந்த சேர் நடக்கும்போது தென்னை விவசாயமாக இருந்தாலும் சரி மா விவசாயமாக இருந்தாலும் சரி ரொம்ப அதிகமான விளைச்சல் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது மாதிரி ரெண்டு பங்கு அளவுக்கு மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தேனீ வளர்ப்பையும் உங்களுடைய பயிர் திட்டத்தில் சேர்த்துக்கணும். அதை சேர்த்துக்கும் போது உடனே நம்ம போய் தேனீ வளர்க்கணுங்கிறதுக்காக டகால் நிற்கக்கூடாது. அது எங்கே பூ இருக்குது அதுக்கு தகுந்தாப்பில் சாதகமான சூழ்நிலை இருக்கா அப்படின்னு ஒரு பயிற்சி எடுத்துட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னும் அருமையான மகசூல் கிடைக்கும். இதேமாரி நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம், உள்நாட்டில் வந்து ஆர்கானிக்காக நம்ம விவசாயிகளுக்கோ நம்ம அடுத்த சந்ததியருக்கோ நம்ம வந்து நல்ல தரமான காய்கறிகளையும் பழங்களையும் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு மனநிறைவாக இருக்கும், வருங்கால சந்ததியினரும் வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு கேட்டுக்கிறேன்.
1: இனப்பிள்ள அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவங்க எம்புட்டு அருமை எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமாம், அடேங்கப்பா எளிமையாக நமக்கு கிடைக்கிற பொருட்கள்

0: பொருட்களை வச்சே தோட்டத்துக்கு தேவையான இயற்கை உரங்களை தயாரிக்க முடியுமா? இதனால பயிரும் தரமா இருக்கு, மண்ணும் ஆரோக்கியமா இருக்கு, அதோட தேவையில்லாத செலவுகளும் குறையுதே.
1: புத்திசாலிதான், விவரங்களை சரியா புரிஞ்சுகிட்டிய.
0: புரிஞ்சுகிட்டது மட்டும் இல்ல, அங்கக முறையில தோட்டம் போட்டு இது போல இயற்கை உரங்களை நானே தயாரிச்சு ஏன் சிறுசாவாச்சும் ஒரு தோட்டம் போடக்கூடாதுன்னு ஆசையே வந்துருச்சு.
1: நல்ல ஆசைதான் வள்ளி, அவசியம் செயல்படுத்து. துணையா இந்த செல்வி இருக்க. இந்தா புள்ள, இந்த கத்திரிக்காய் எல்லாம் உனக்குத்தான், வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போ.
0: செல்வி தோட்டத்து கத்திரிக்காயை வச்சு என்ன கத்திரிக்காய் செஞ்சு இன்னைக்கு மணக்க மணக்க சாப்பிட வேண்டியதுதான்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: நெல்லில் இலையுறை கருகல் நோய். நெல்லில் இலையுறை கருகல் நோய் இளம் பருவத்தில் பாம்பின் தோல் போன்று தோற்றம் அளிப்பதால் பாம்பின் தோல் நோய் என்றும் இந்நோய் அழைக்கப்படுகிறது. இந்த நோய் பயிர் தூர்வைக்கும் பருவத்திலிருந்து முதிர்ச்சி அடையும் பருவம் வரை தாக்கும். பொதுவாக நீர்மட்டத்திற்கு அருகில் இருக்கும் இலை உறைகளின் மேல் முதன்மை நிலை அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். இது செயலற்ற நிலையில் உள்ள பூஞ்சாணத்தின் கடின அமைப்பை உருவாக்குவதன் மூலம் பல ஆண்டுகளாக மண்ணில் சாருண்ணிகளாக வாழும். நெல் சாகுபடி செய்யும் பகுதிகளில் தொடர்ந்து நெற்பயிர்களை பயிரிடுவதனாலும் குட்டை ரக நெல் ரகங்களை பயிரிடுவதனாலும் இலையுறை கருகல் நோய் அதிகரிக்கின்றது. அதிகமான நெல் தூர் பிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்நோய் தீவிர தாக்குதலை உண்டாக்கும். முதலில் நீர் தேங்கி இருக்கக்கூடிய நெல்லின் தண்டு பகுதி அல்லது இலையுறை பகுதியில் நீரை உமிழக்கூடிய புள்ளிகளுடன் விளிம்புகளின் பகுதிகளில் பழுப்பு நிற புள்ளிகளுடன் இந்நோய் தோன்றும். பின்னர் இலை உறைகளின் மேல் நீள்வட்ட வடிவ பச்சை கலந்த சாமல் நிற புள்ளிகள் தோன்றும். பயிரின் மேல் பகுதியில் உள்ள புள்ளிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அனைத்து தூர்களிலிருந்தும் இந்த நோய் பரவும். ஒரு கட்டத்தில் பயிரின் அனைத்து இலைகள் மற்றும் தண்டுகள் கருகி இறந்துவிடும். பொதுவாக நாற்று நடப்பட்ட 5 முதல் 6 வாரங்களுக்கு பிறகு உள்ள நெற்பயிரையே இந்நோய் தாக்கும். இந்த நோயினால் நெல்லில் தானியங்கள் நிரப்பப்படாமலும் ஒழுங்கற்ற முறையிலும் காணப்படும். இந்நோய் பாதிக்கப்பட்ட தண்டு பகுதிகள் எளிதில் சாய்ந்துவிடும். தொடர்ச்சியான மழை, அதிக அளவு தழைச்சத்து இடுவது, தொடர்ந்து நெற்பயிரை பயிரிடுவது மற்றும் பயிர் இடைவெளியை குறைத்து நெருக்கமாக நடுவது போன்றவை இந்நோய் பரவுவதற்கு மிக முக்கிய காரணங்கள் ஆகும். இனி ஒருங்கிணைந்த முறையில் நோய் கட்டுப்பாட்டு முறைகளை தெரிந்து கொள்ளலாம். தொழு உரம் ஏக்கருக்கு 5 டன் அல்லது பசுந்தாள் உரம் 2.5 டன் அல்லது வேப்பம் புண்ணாக்கு 60 கிலோ இடுவது

இந்நோயை கட்டுப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த முறையாகும். அதிக அளவு உரங்களை அளிப்பதை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். முறையான பயிர் இடைவெளியை பின்பற்ற வேண்டும். நெருக்கமாக பயிரிடுதலை தவிர்க்க வேண்டும். மாற்று களை செடிகளை முழுவதுமாக அழிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து மற்ற வயல்களுக்கு நீர் வழிந்தோடுவதை தவிர்க்க வேண்டும். கோடைக்காலத்தில் வயலை ஆழமாக உழுவது மற்றும் பயிர் தூர்களை முழுவதுமாக எரிப்பது மிகச்சிறந்த கட்டுப்பாட்டு முறையாகும். நோயின் ஆரம்ப காலகட்டத்தில் வேப்ப எண்ணெய் தெளிக்கும் போது இந்நோய் முழுவதுமாக கட்டுப்படும். தண்டு துளைப்பான் அல்லது குருத்து பூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்நோய் பரவுதலை குறைக்கலாம். நாற்றின் வேர்களை உயிர் பூசண கொல்லியை கொண்டு நனைத்தல். 25 சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள நாற்றங்காலில் 2.5 சென்டிமீட்டர் ஆழம் வரை நீரை தேக்கி வைக்க வேண்டும். இதில் உயிர் பூசண கொல்லியான சூடோமோனாஸ் ஃபுளோரசன்ஸ், பேசிலஸ் சப்டிலிஸ், 2.5 கிலோ என்ற அளவில் தூவி நன்கு கலக்க வேண்டும். பின்னர் நெல் நாற்றுகளின் வேர்களை இதில் 30 நிமிடங்கள் ஊற வைத்து பின்பு நடுவதன் மூலம் நெல்லில் வரக்கூடிய பூசண மற்றும் பாக்டீரியா நோய்களை கட்டுப்படுத்தலாம். நெல் நடவு செய்த 45 நாட்களுக்கு பின்னர் 15 நாட்கள் இடைவெளியில் உயிர் பூசண கொல்லி மருந்துகளை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இலை உறை நோய் மட்டுமல்லாமல் நெல்லில் வரக்கூடிய பூசண மற்றும் பாக்டீரியா நோய்களை முழுவதுமாக கட்டுப்படுத்தலாம். இந்நோயை கட்டுப்படுத்த பூசண கொல்லியான ஹெக்சகோனசோல் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். நோயின் தாக்குதல் தீவிரமாக இருக்கும் போது டெபுகோனசோல், புரோபிகோனசோல் இவற்றில் ஏதேனும் ஒன்றை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலமும் இந்நோயின் தாக்கத்தை குறைக்கலாம். காய்கறி பயிர்களில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள். உலக அளவில் காய்கறி பயிர் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளது. இருந்தபோதிலும் இந்தியாவில் மட்டும் 30 முதல் 40% காய்கறிகள் அறுவடைக்கு பின் வீணாவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் உழவர்களுக்கும் உண்பவர்களுக்கும் பெருமளவு பொருளாதார இழப்புகள் ஏற்படுகின்றன. இந்த இழப்புகளை தவிர்க்க அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை கையாள்வது இன்றியமையாத ஒன்றாகும். காய்கறிகளில் அறுவடைக்கு பின் பின்பற்ற வேண்டிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளலாம். காய்கறிகளை அறுவடை செய்தவுடன் சூட்டை தணிக்க முன் குளிர்விப்பு செய்ய வேண்டும். இதன் மூலம் நுண்ணுயிர்களின் வளர்ச்சி தடுக்கப்பட்டு சுவாச வீதம், எத்திலின் உருவாக்கம், நீராவியாதல், நொதிகளின் செயல்பாடு போன்ற வினையியல் செயல்பாடுகளின் வேகம் குறைக்கப்படுகிறது. அறுவடை செய்த காய்கறிகளை காற்றோட்டமுள்ள அறைகளில் சேமித்தாலோ அல்லது தண்ணீர் தெளித்தோ சூட்டை குறைக்கலாம். மண்ணுக்கு கீழ் விளையும் உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றை அறுவடை செய்தவுடன் குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் ஒப்பிட்டு ஈரப்பதத்தில் சில நாட்கள் சேமித்து வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அறுவடையின் போது ஏற்பட்ட காயங்கள் சரியாவதோடு நீராவி போக்கில் வெளியாகும் நீர் இழப்பு குறைக்கப்படுகிறது. ஓரளவு நிழலில் வெங்காய குமிழ்களை அறுவடை செய்தவுடன் வயலிலேயே பரப்பி 3 முதல் 5 நாட்களுக்கு வைத்திருந்து 10 முதல் 15 நாட்கள் நிழலில் உலர்த்தும் பொழுது குமிழ்களின் கழுத்து பகுதி இறுக்கமடைந்து நுண்ணுயிர்கள் உள்ளே செல்வது தடுக்கப்படுகிறது. அறுவடை செய்த காய்கறிகளை நீரில் கழுவும் போது மேல் தோலில் காணப்படும் மெழுகு வீணாகிறது. இதனால் மேல் தோலில் ஏற்படும் கீறல்களின் ஊடாக நுண்ணுயிர்கள் நுழைந்து பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. மேலும் சுவாச விகிதம் மற்றும் நீர் இழப்பு போன்றவை விரைவாக நிகழும். மெழுகு பூச்சி செய்வதன் மூலம் வாயு பரிமாற்றம் கட்டுப்படுத்தப்படுவதோடு காயங்களினால் ஏற்படும் பாதிப்புகள் குறைக்கப்படும். மெழுகின் தடிமனும் செறிவும் அதிகரிக்கும் போது துர்நாற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதால் மெழுகு சிறு அடுக்காக 1 மைக்ரான் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். மெழுகேற்றுதலின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். காய்கறிகளின் பராமரிப்பு தன்மை அதிகரிக்கும். நீர் இழப்பு குறைவதால் காய்கறிகள் சுருக்கங்கள் இன்றி காணப்படும். எடை குறைவு மற்றும் சுவாச வீதம் குறைவாக இருக்கும். மேல் தோல் தடிமன் உயர்வதால் நுண்ணுயிர் தாக்குதல் குறைந்து மேற்புற அழுகல் குறையும். குளிரூட்டல் வசதி இல்லாத இடங்களில் காய்கறிகளின் சேமிப்பை நீண்ட நாட்களுக்கு மேற்கொள்ளலாம். இனி மெழுகேற்றலுக்கு ஏற்ற காய்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். வெள்ளரி, குடமிளகாய், கத்தரி, தக்காளி, பூசணி, புடலை, கோவக்காய், உருளைக்கிழங்கு போன்ற பயிர்களின் காய்கறிகளில் மெழுகை தெளித்தோ நனைத்தோ அவற்றின் மேற்பரப்பில் மெழுகு பூச்சை ஏற்படுத்தலாம். காய்களை நீரில் கழுவுவதற்கு முன்பாக அறுவடையின் போது காயம் பட்ட பூச்சிகள் மற்றும் நோய்கள் தாக்கிய மிகவும் முதிர்ச்சியடைந்த மற்றும் முதிராத காய்களை குவியலிலிருந்து நீக்கிவிட வேண்டும். இதன் மூலம் ஒரு காயிலிருந்து மற்றொரு காய்க்கு பூச்சிகள் மற்றும் நோய்கள் பரவுவதை தடுக்கலாம். காய்கறியின் அளவு, எடை, நிறம், வடிவம், முதிர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் தரம் பிரிக்கப்படுகிறது.
காய்களின் மேல்

0: இருந்துள்ள மண் மற்றும் தூசியை நீரில் கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். நுண்ணுயிரிகளின் பாதிப்பை குறைக்க சுத்தமான நீருடன் குளோரின் கலந்து காய்களை கழுவ வேண்டும். நீரில் கார அமில நிலை 6.5 முதல் 7.5 வரை இருக்க வேண்டும். கிழங்கு வகை காய்கறிகளை தண்ணீரில் கழுவக்கூடாது. காய்கறிகளை போக்குவரத்தின் போது எளிமையாக கையாள சிப்பமிடல் அவசியமாகிறது. நீரிழப்பு, சுவாசித்தல், பூச்சி மற்றும் நோய்களின் தாக்குதல் ஆகியவற்றை குறைக்கும் வகையில் சிப்பமிடல் அமைய வேண்டும். காய்கறிகளை சிப்பம் செய்ய சணல் பைகள், மரப்பெட்டிகள், நெகிழி பெட்டிகள், நெளி நார் பெட்டிகள், மூங்கில் கூடைகள் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன. காய்கறிகளை சிப்பமிடும் போது அவை பாதிப்புகள் அடையாமல் காய்ந்த புல், வைக்கோல், தழைகள், காகித துணுக்குகள், கடற்பஞ்சு போன்றவற்றை பெட்டிகளில் சிறு படலமாக பரப்பி அவற்றின் மேல் காய்களை அடுக்க வேண்டும். இவை வெப்பத்தை வெளியேற்றக்கூடியதாகவும் நுண்ணுயிரிகளின் பாதிப்பற்றவையாகவும் காய்களுள் வினை புரியாதவையாகவும் அணைப்பு பொருட்களாக இருக்க வேண்டும். நுகர்வோர் காய்கறிகளை எளிதில் வாங்கிச் செல்ல ஏதுவாக 250 கிராம் முதல் 1 கிலோ வரை எடையுள்ள காய்கறிகளை சிப்பமிடும் தன்மை கொண்ட நெகிழி பைகளை பயன்படுத்தலாம். கீரைகள் சுரை, புடலை, பீர்க்கு போன்றவற்றை நெகிழி பைகளில் நிரப்பி பைகளின் திறந்த பக்கத்தை இயந்திரங்கள் கொண்டு மூடிவிடலாம். நீள்தன்மையுள்ள பாலித்தீன் தாள்களை கையால் இழுத்து காய்கறிகளை சுற்றிவிட வேண்டும். சுரை, புடலை, பீர்க்கு, முலாம்பழம் மற்றும் பிரக்கோலி ஆகியவற்றை பாலித்தீன் கொண்டு சுற்றலாம். சணல் பைகள் காற்றோட்டம் மிக்கவை, ஈரப்பதத்தை அனுமதிக்காதவை. எனவே சணல் பைகளை கொண்டு உருளைக்கிழங்கு, வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றை சிப்பமாக்க பயன்படுத்தலாம். நுகர்வோருக்கு ஏற்ற சிப்பமிடலின் மூலம் சமைப்பதற்கு தேவையற்ற இலைகள், தண்டுகள், வேர்கள் ஆகியவை நீக்கப்படுகின்றன. இதனால் போக்குவரத்து செலவு குறைவதோடு சிப்பமாக்கும் செலவும் குறைந்து காய்கறிகளை எளிதில் கையாள முடியும். இதுபோன்ற அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களை முறையாக பின்பற்றுவதன் மூலம் காய்கறிகளில் அறுவடைக்கு பிறகு ஏற்படும் இழப்புகளை குறைத்து ஊட்டச்சத்து மிக்க காய்கறிகளின் அளவை அதிகரித்து உடல்நலமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதோடு உழவர்களின் வருமானத்தையும் உயர்த்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாய அரங்கம்.

மீண்டும் ஒரு பிற்பகல் வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:31. 2:30 ஆயிடுச்சு. சில பேர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லைட்டாக ஒரு தூக்கம் போட்டிருப்பீங்க, சில பேர் வந்து டீ கடைக்கு சென்றிருப்பீங்க, டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் உங்களுக்கு செவிக்கினிய பாடல்களை தந்து மகிழும் இந்த நிகழ்ச்சி

தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூங்குத்து இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. ஆம் நேர்களே, நாம் இப்போ கேட்க போகிறது தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூங்கொத்து. இன்று இரண்டு திரைப்படங்களிலிருந்து தான் பாடல்களை கேட்க போகிறோம். அது என்னென்ன திரைப்படங்கள்னா, டியூட் அப்படின்ட்டு சொல்கிற திரைப்படமும் டிராகன் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து தான் பாடல்களை கேட்க போகிறோம். முதலாக நாம் இப்போ கேட்க போகிறது டியூட் படத்திலிருந்து பாடலை கேட்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2025 வெளிவந்த ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தை கீர்த்திஸ்வரன் இயங்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து சாய் அபியங்கர் அவர் வந்து இசையமைச்சிருக்காரு. இந்த திரைப்படத்திலிருந்து சிங்காரி அப்படின்ற ஒரு பாடல் வருது, அந்த பாடலை கேட்கலாம். இந்த பாடலுக்கு வந்து வரிகள் எழுதியிருக்கிறார் சஞ்சய் செல்வி. இந்த பாடலை பாடியிருக்காங்க பிரதீப் ரங்கநாதன், சாய் அபியங்கர், சாய் ஸ்மிருதி. இந்த இனிய பாடலை நாம் இப்பொழுது கேட்போமோ நேயர்களே?

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவிட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்கா.

0: AI robotic technology மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
1: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: காற்றலையில் ஓர் வானம்பாடி, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூங்கொத்து. இந்த நிகழ்ச்சியில் இப்போ நாம் கேட்டிருக்கக்கூடிய திரைப்படம் டியூட். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமார், ரோஹிணி அப்படின்ற பழைய நட்சத்திரங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்டான திரைப்படம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் கண்ணுக்குள்ள என தொடங்கும் பாடல். இந்த பாடலுக்கு வரிகள் வந்து ஆதவ் கிருஷ்ணா. இந்த பாடலை பாடியிருக்காங்க சாய் அபியங்கர், ஜோனிதா சாந்தி இவர்கள் பாடியிருக்காங்க இந்த பாடல். பாடலை இசையமைச்சும் சாய் அபியங்கர் தான் பாடியிருக்காரு. இப்போ அந்த இனிய பாடலை நாம் கேட்டுடலாம் நேயர்களே.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
4: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: ஆம் நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றம் இன்னும் 17 நிமிடங்களில் வளம் வரப்போகுது. இன்றைய தலைப்பு வந்து எந்த தலைமுறை மகிழ்ச்சியாக உள்ளது, முந்தைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா என்ற தலைப்பில் வளம் வர காத்திருக்கிறது. இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக பங்கேற்கிறார் ஜே எஸ் லீலவினோதன். முந்தைய தலைமுறையே என்ற அணியில் பங்கேற்பவர்கள் எம் கவியரசி, ஜி தமிழ் செல்வி, எம் திவ்ய செல்வி. இன்றைய தலைமுறையே என்ற அணியில் பங்கேற்கிறாங்க கே கதிரொளி, கே சசிகலா, பி சுப்புலட்சுமி. நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம்.
7: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூங்கொத்து இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: ஆம் நேர்களே, நாம் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூங்கொத்து நிகழ்ச்சியில் தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ டியூட் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டுட்ருக்கோம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இளைஞர்களிடையே ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களும் இளைஞர்களை, அதாவது ரசிக்கக்கூடிய வகையில், தூண்டும் வகையில் அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாங்க. இப்போ அந்த படத்திலிருந்து விவேகா பாடல் வரிகளில் பாடலை பாடியிருக்காங்க திப்பு தீபக் மோஷன். இவர் பாடியிருக்கும் பாடல்

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: காற்றலையில் கவிப்பாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை விளங்கும் பூங்கொத்து. இந்த நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் டியூட் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டோம். அடுத்தது வந்து டிராகன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்க போகிறோம். இந்த டிராகன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, இதுவும் 2025 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து வெளித்துணையே என தொடங்கும் பாடல் இந்த பாடல் வரிகளை விக்னேஷ் சிவன் எழுதியிருக்காரு. இந்த பாடலை பாடியிருக்காங்க சித் ஸ்ரீராம், சஞ்சனா. இந்த இனிய பாடலை கேட்போமா?

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேதோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: இந்த டிராகன் திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடல்கள் கொஞ்சம் அதிரடி திரைப்பட பாடல்கள்னே சொல்லலாம். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் லியோஸ் ஜேம்ஸ். பாடல் வரிகள் லியோஸ் ஜேம்ஸ், பாடலை பாடியிருக்கிறார் அனிருத் ரவிச்சந்திரன். அடுத்த பாடலை நாம் கேட்போமா நேர்களே? ரைஸ் ஆஃப் டிராகன்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: நேர்களே, நாம் இதுவரை இணைந்திருந்தோம் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூங்கொத்து. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

நேரம் 3:01. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றம். தலைப்பு: எந்த தலைமுறை மகிழ்ச்சியாக உள்ளது, முந்தைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா? நடுவராக JS லீல வினோதன். முந்தைய தலைமுறையே என்ற அணியில் பங்கேற்பவர்கள் எம் கவியரசி, ஜி தமிழ்ச்செல்வி, எம் திவ்யசெல்வி. இன்றைய தலைமுறையே என்ற அணியில் பங்கேற்பவர்கள் கே கதிரொலி.

0: കെ ശശികല, കെ സുബലക്ഷ്മി.
1: பொதிகைமலை காட்டுக்குள், பொருணை நதி வீட்டுக்குள், எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதிறந்து எழுந்தவளே. நதிவைகை நாட்டுக்குள் நடம்புரிந்த ஏட்டுக்குள், மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையில் வளர்ந்தவளே. கவியாலும் என் ஆசை கடலாக விருந்தோடி, செவியால புவியால சென்னாவில் வந்தவளே. தலைமகனாய் வள்ளுவனை, நிலைமகனாய் பாரதியை, கலைமகனாய் கண்ணதாசன் வாளியை கண்விழிக்க வைத்தவளே. பிழை மகனாய்கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா? அலைமகனாய் உன் நாவில் என் ஆயுள் எல்லாம் போகாதா? வளர்ப்பு மகனல்ல நான், உந்தன் வார்ப்பு மகன் எனக் காட்டு. சிவப்பு அல்லும் என் நாவின் செந்தமிழை நீ ஊட்டு. அலையானது வணங்கி கரை மணலின் அடிதொட்டு பணிவது போல் தலை வணங்கி நான் உன்னை தமிழ்தாயே வணங்குகிறேன். இன்று விநாயகர் சதுர்த்தி. முழுமுதற் கடவுளே, மூல விநாயகனே, முன்னை வினையருக்கும் முக்கன் ஈஸ்வரனின் முதல் மகனே, அண்டமெல்லாம் ஆளுகின்ற ஆதி பராசக்தியின் அருந்தவ புதல்வனே, அழகுமயில் முருகனின் அன்பு சகோதரனே, அடியேன் உன்னை தொழுதேன் அரிய தமிழ் எனக்கருள்வாய். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றம் இப்போது துவங்குகிறது. நேய உறவுகள் அனைவருக்கும், அவர்கள் குடும்பத்தாருக்கும், செவி வெளியில் செந்தமிழை கேட்டு கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சங்கடங்கள் தீர்க்கும் சங்கரனின் மகன் அருள் எல்லோருக்கும் இன்று கிடைக்கட்டும். பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி என்றாலே இனிப்பு, சுண்டல், அவுல், கொழுகட்டை என இன்றைய நாளே ஒரு இனிமையான நாள்தான். தெருவெங்கும் ஊரெங்கும் உமாமகனின் ஊர்வலம்தான். இந்த இன்ப நாளிலே அதிக மகிழ்ச்சியாக இருப்பது அன்றைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா என்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த பட்டிமன்றம் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக தொடங்க இருக்கிறது. அதாவது 80-90களில் பிறந்தவர்களா, இல்லை இல்லை நாங்கள் 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களா என்கின்ற அளவுக்கு இரு தரப்பிலே இரண்டு அணியாக பிரிந்திருக்கிறார்கள். பொதுவாக நான் எப்போதும் சொல்வதுண்டு, தர்மபுரி பண்பலை பொழுதுபோக்கும் பண்பலை அல்ல, இந்த சமுதாயத்தை பழுது பார்க்கும் பண்பலை என்று. அப்படி இந்த பட்டிமன்றம் ஒரு பழுது பார்க்கும் சுவை மிகுந்த பட்டிமன்றமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, நிற்பதற்கு நேரமில்லை. மகிழ்ச்சி என்பது எந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்யலாம் என்பதை போன்று பலர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆடுகள் மாடுகள் எல்லாம் காலில் நடக்கிறது, எனவே அவற்றை கால்நடைகள் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு கேள்வி எழலாம், அப்படி பார்த்தால் மனிதன் கூட காலால் தான் நடக்கிறான், மனிதனை ஏன் நாம் கால்நடைகள் என்று சொல்வதில்லை? ஏனென்றால் மனிதன் மனதால் நடக்கக்கூடியவன், ஆகையால் தான் அவனை மனிதன் என்று நாம் போற்றுகிறோம். முந்தைய தலைமுறையில் அந்த மகிழ்ச்சி அதிகமாக இருந்தது, மனதால் நடப்பதால் தான் அவன் மனிதன். அந்த மனது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா? முந்தைய தலைமுறையில் அந்த மகிழ்ச்சி அதிகமாக இருந்தது என்பதை அடித்து சொல்ல மூன்று சிறந்த சொற்பொழிவாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற திருப்தியோடு வாழ்ந்த தலைமுறை இவர்களுடைய தலைமுறை, அதாவது அன்றைய தலைமுறை. ஸ்மார்ட் போன் இல்லை, ஆனால் ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து பேசும் பழக்கம் இருந்தது. வாட்ஸ்அப் குறிப்புகள் இல்லை, ஆனால் திண்ணையில் அமர்ந்து பாசத்தோடு பேசும் பழக்கம் அன்று இருந்தது. போலியான சிரிப்பு இல்லை, கலப்படமான உணவு இல்லை, மன அழுத்தம் என்பது மருந்துக்கு கூட இல்லை. பேஸ்புக் இல்லை, ட்விட்டர் இல்லை, 1000 லைக்குகள் எப்போது வரும் என்கின்ற ஏக்கம் இவர்களிடத்தில் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரனின் புன்னகை, பாய் விரித்து நிலா பார்த்து பாட்டனோடு கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த வாழ்க்கை அந்த நாட்களிலே மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது, அதிக மகிழ்ச்சி மனதில் இருந்தது என முந்தைய தலைமுறையைச் சார்ந்த மூன்று பேர் பேச வந்திருக்கிறார்கள். முந்தைய தலைமுறையே என்ற அணியில் எம் கவியரசி, தமிழ் செல்வி, திவ்ய செல்வி என ஒரே செல்வங்களாக இந்த அணியிலே வரிசையாக பேச உள்ளார்கள். இல்லை இல்லை, முந்தைய தலைமுறை என்றாலே எங்களுக்கு அட்வைஸ் தொல்லை, எங்களுக்கு அளவில்லா ஆனந்தமே வாழ்வின் எல்லை என்று சொல்ல மூன்று முல்லைகள், நவீன தலைமுறை பிள்ளைகள் மூன்று பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் அற்புதமான

0: பேச்சாளர்கள், சும்மா பழங்கதைகளை பேசி பேசி அறுக்காதீர்கள். என்னையா பொல்லாத உங்கள் காலம். ஒரு கடிதம் போட்டால் அந்த கடிதம் போய் சேர 10 நாட்கள் ஆகும். ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பீர்கள். உலகத்தில் எந்த மூளையானாலும் ஒரு நொடியில் நாங்கள் வீடியோ காலில் பேசுவோம். மணி ஆர்டர் அனுப்பினால் போய் சேர 10 நாட்கள் ஆகும். நாங்கள் ஜிபே போன்பே என நொடியில் அனுப்புகிறோம். வாய்க்கு ருசியாக நல்ல சாப்பாடு உங்களுக்கு உண்டா? ஆனால் நாங்கள் ஆப்பிள் புக் செய்து அந்த கேப்பில் ஆர்டர் செய்து நாங்கள் சாப்பிடுகிறோம். தீபாவளி பொங்கலுக்கு ஏங்கிய உங்கள் காலம் எங்கே? தினம் தினம் தீபாவளி, இதுதான் எங்கள் காலம் எங்கே என்று ஆழமாக தங்களுடைய கருத்துக்களை பேச 3 பேர் வந்திருக்கிறார்கள். இன்றைய தலைமுறையே என்கின்ற தலைப்பில் கதிரொலி, சசிகலா, சுபலட்சுமி, மொத்தம் 6 பேர். இதிலே என்ன சுவை என்றால், மாலை, யாமம், வைகரை, விடியல், நண்பகல், ஏற்பாடு என சிறுபொழுதுகள் 6, கார் முன்பணி பின்பணி, இளவெனில் முதுவெனில் என பெரும்பொழுதுகள் 6, உட்பகைகள் 6, அரசனினுடைய அங்கங்கள் படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என அரசனின் அங்கங்கள் 6. அது மட்டுமல்லவா, அருஞ்சுவை, இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு என சுவைகள் 6. இதோ இந்த பட்டிமன்றத்தை சிறப்பிக்க வந்திருக்கிற பேச்சாளர்களும் 6. இந்த 2 அணியும் மோத போகிறது. இது கருத்து மோதலாகத்தான் இருக்குமோ தவிர கைகலப்பு மோதலாக ஒருபோதும் இருக்காது என்றே நான் நம்புகிறேன். முதலாவதாக அன்றைய தலைமுறையே எனும் தலைப்பில் பேச வருகிறார். திவ்யம் என்றால் புனிதமான, மங்களகரமான, உயர்வான என்று அர்த்தம். இவரும் உயரமானவர்தான். உருவத்தில் மட்டுமல்ல, பண்பிலும் அன்பிலும் உயரமானவர். திவ்ய செல்வியே வருக, உன் தீந்தமிழ் பேச்சை தருக.
1: நடுவர் அவர்களே, உங்களுக்காக ஒரு அற்புதமான கவிதை. மலர்கள் அழகு ரோஜா, பட்டிமன்றத்திற்கு நீங்கள் தான் ராஜா. எப்போதுமே விலை உயர்வானது தங்கம். தலைமை பண்புல நீங்கள் தான் சிங்கம். அதியமான் அவைக்கு வழங்கினது நெல்லி, சரியான தீர்ப்பு வழங்குறதுல நீங்க தான் கில்லி.
2: எதிரணிக்கு நீதாமா வில்லி.
1: அதனால தீர்ப்பு எங்க பக்கமா வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இனிது இனிது நாயகன், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களுக்கும், என் தாய்மொழி தமிழுக்கும், என் தமிழ் மண்ணுக்கும், ஏமாற்றம் பெறப்போகும் எதிரணியினருக்கும், கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தோடு அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எந்த தலைமுறை மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, இதுல என்ன சந்தேகம் நடுவர் அவர்களே? எங்க முந்தைய தலைமுறை தான் மிக மகிழ்ச்சியா இருக்கிறது.
2: உன்னை பார்த்தாவே தெரியுதுமா,
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை மகிழ்ச்சினா என்னன்னு தெரியாம இருக்காங்க. 150,000 கொடுத்து போன் வாங்குறது, வாரத்துக்கு 2 டிரஸ் ஆன்லைன்ல ஆர்டர் போடுறது, புல்லட் வண்டியில பறக்கிறது, மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஜுவல்லர் அக்சசரிஸ் வாங்குறதுன்னு இவங்க மகிழ்ச்சி எல்லாம் மணிய டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு நடுவர் அவர்களே.
2: அது மட்டும் இல்லம்மா, இந்த பைக் வீலிங் சுத்துறது அதை விட்டுட்டியே.
1: முந்தைய தலைமுறைக்கு மகிழ்ச்சிக்கு மணிலாம் தேவையே இல்லை. கையில ஒரு பைசா காசு இல்லைன்னா கூட தெரு முனையில இருக்கிற மரத்தடியில 4 நண்பர்கள் ஒன்னா சேர்ந்தா போதும். வாய் வலிக்க சிரிக்க மாட்டோம், வயிறு வலிக்க சிரிப்போம். அதே போல புதிய தலைமுறைக்கு அடிக்கடி புதிய ஆடைகள் உடுத்துறது மகிழ்ச்சியா. வீக்லி ஒன்ஸ் ஆன்லைன்ல ஆர்டர் போடு, இன்ஸ்டால போஸ்ட் போடு, அப்புறம் ரிட்டர்ன் போடு, இதுதான் இவங்க ட்ரெண்டா.
2: எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் போடு.
1: எங்க காலத்துல ஒரு தீபாவளிக்கு வாங்குற ஒரு புது துணியில 10 முறை அந்த புது துணியை எடுத்து கண்ணாடி முன்னாடி வச்சு பார்த்து அந்த புது துணியோட வாசனையிலே வசந்தமா இருப்போம் நடுவர் அவர்களே. ஆனா ஒரு புது துணியை வாங்கி ரீல்ஸ் போடுறவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்குமா? எங்க காலத்துல கரண்ட் போயிடுச்சுன்னா வெளியில தெருவுல வந்து உட்காந்துப்போம். நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: நானும் தெருவுல தான் உட்காருவேன்.
1: அக்கம் பக்கம் கதை பேசிக்கிட்டு நல்லா ஜாலியா இருப்போம். குழந்தைங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு இருப்பாங்க, நிலாவை ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இப்போலாம் கரண்ட் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம யூபிஎஸ் இருக்கு, போன் இருக்குன்னு போனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கரண்ட் போனா அவங்க நம்மள மாதிரி தெருவுக்குலாம் வரதுல, ஐயோ சார்ஜ் போடலையே, வைஃபை இல்லையே, கவலைதான் படுறாங்க. நாங்க சாப்பாடு கூட சாப்பிடாம நல்லா வெயில விளையாடுவோம். இப்ப இருக்கிற தலைமுறை வெயில், நான் அப்புறமா வரேன், சாயங்காலமா விளையாடலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா நாங்க வெயிலோடு உறவாடி, வெயிலோடு விளையாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே அப்படின்னு

0: வெயிலு மழை இது எதுவுமே பார்க்காம மகிழ்ச்சியா வாழ்ந்த காலம் எங்க காலம். இப்ப இருக்க தலைமுறை கிட்ட என்ன அதிகமா இருக்கு? ஸ்ட்ரெஸ் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, ஆனா எங்க கிட்ட நிம்மதி மட்டும்தான் இருக்கு. நடுவரார்களே, ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்க, ஆனா 4 பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து போனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. வீடு பெருசாயிடுச்சு, மனிதர்களுக்கு இடையே இடைவெளியும் பெருசாயிடுச்சு. குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு பெத்தவங்களுக்கு தெரியாத புரியாத புதிர்காலமா இருக்கு. நடுவரார்களே, மகிழ்ச்சி தேடலை விட மணி தேடல் தான் இப்ப இருக்க தலைமுறை கிட்ட அதிகமா இருக்கு. பணம் சம்பாரிச்சு மகிழ்ச்சியா இருக்கலாம்னு இந்த தலைமுறை இருக்காங்க. மகிழ்ச்சிக்கு பணமே தேவையில்லைன்னு எங்க முந்தைய தலைமுறை வாழ்ந்து காட்டியிருக்காங்க. எங்க தலைமுறை கஷ்டத்தையும் சிரிச்சுக்கிட்டே எதிர்கொண்ட தலைமுறை எங்க முந்தைய தலைமுறை. சின்ன கஷ்டம் வந்தா கூட ரீல்ஸ் போட்டு அழுகுற தலைமுறை தான் இன்றைய தலைமுறை. நடுவர் அவர்களே, எங்க கிட்ட பொருட்சாதனங்கள் குறைவா இருந்தாலும் சந்தோஷம் அதிகமா இருந்தது. நாங்கெல்லாம் கிராம வாழ்க்கையே வாழ்ந்தோம், இவங்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் வாழ்க்கைய வாழ்றாங்க. நாங்க ஞாபகத்துக்காக போட்டோ பிடிச்சோம், இவங்க போஸ்ட் போடுறதுக்காக போட்டோ பிடிக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல பேசிக்கிறத விட வாரத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்து பேசுற நட்பே நஞ்சில்லாதது. இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கலாம், வசதி வாய்ப்புகள் பெருகிருக்கலாம், உலகமே உள்ளங்கைக்குள் வந்திருக்கலாம். கையில டெக்னாலஜி இருக்கு, மனசு முழுசா ஸ்ட்ரெஸ் தான் இருக்கு. இவங்க கிட்ட உண்மையான மகிழ்ச்சி இல்ல. ஆன்லைன்ல நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஆனா நெருக்கம் குறைவாதான் இருக்கு. வாழ்க்கை வளர்ச்சி அதிகம்தான், ஆனா அதுல மன நிறைவு குறைவு. நாங்க சொல்ல வர்றது ஒன்றுதான் நடுவர் அவர்களே, வசதி வாய்ப்புகளால இன்றைய தலைமுறை முன்னேறி இருக்கலாம், ஆனா மகிழ்ச்சியில முந்தைய தலைமுறை நாங்கள் தான் முன்னணியில் இருக்கிறோம். நிம்மதியான தூக்கம், உண்மையான உறவு, மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை, இது எல்லாம் முந்தைய தலைமுறை மகிழ்ச்சியாக மகிழ்ந்த வாழ்க்கை. ஆகவே மிக மகிழ்ச்சியாக இருப்பது முந்தைய தலைமுறையே, முந்தைய தலைமுறையே என்று ஆணித்தரமாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: திவ்ய செல்வி மிக அழகாக பேசினார். நாங்கள் எல்லாம் கிராமத்தில் வாழ்ந்தோம், இந்த தலைமுறை இன்ஸ்டாகிராமத்தில் வாழ்கிறது என்று சொன்னார். அன்று வசதி வாய்ப்புகள் இல்லை என்றாலும் உள்ளம் நிறைய மகிழ்ச்சியோடு வாழ்ந்தோம். எனவே முந்தைய தலைமுறைதான் சிறந்தது, ஆரோக்கியமாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது என்று தன்னுடைய அழுத்தமான வாதங்களை எடுத்து வைத்து விட்டு போயிருக்கிறார். அடுத்து வரக்கூடியவர் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. இல்லை இல்லை, அதிக மகிழ்ச்சியாக இருப்பது இன்றைய தலைமுறையே என்கின்ற அணியில் பேச வருகிறார் புதிய அறிவிப்பாளர். தேனியைப் போல சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர் அன்பு சகோதரி சுபலட்சுமி, வருக, சுபம் நிறைந்த உன் பேச்சை தருக.
2: கள்ளில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புள்ளாங்குழல் வழியே புகுந்த இசை நெல்லி மணிப்பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியரால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே, சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே, சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாளாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடப்பயிலும் நருந்தமிழே என்று எப்பொழுதும் சிறப்பாக இயங்கும் என் தாயான தமிழை வணங்கி எந்த பக்கமும் சாயாமல் நியாயமாக தீர்ப்பை வழங்க காத்து கொண்டிருக்கும் அதியநாண்ட மண்ணில் பிறந்த நடுவர் அவர்களுக்கும் எங்களோடு கருத்து போருக்கு தயாராகி கொண்டிருக்கும் எதிரணியினருக்கும் அன்பு வணக்கத்தையும் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வழியா வணக்கத்தை வெற்றிகரமா சொல்லி முடிச்சாச்சு, நம்ம விஷயத்துக்கு வருவோம்.
1: வணக்கமே, எவ்வளவு லெந்தாமா?
2: இன்னைக்கு என்ன தலைப்புனா, எந்த தலைமுறை மகிழ்ச்சியாக இருக்கிறது, அன்றைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா? நடுவர் அவர்களே, நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா?
1: யாருமா சொன்னாதானமா தெரியும், புள்ளிங்கோவா?
2: நாங்கெல்லாம் 2K கிட்ஸ் நடுவர் அவர்களே, நாங்கெல்லாம் எப்படி இருப்போம்னு தெரியுமா உங்களுக்கு?
1: எப்படிமா இருப்பீங்க?
2: கையில போன் இருந்தா இந்த உலகமே எங்களோட தான், வைஃபை மட்டும் கிடைச்சிச்சுன்னா அது போல சொர்க்கமே கிடையாது. சோகமா இருந்தாலும் ஸ்டோரிய போடுவோம், சந்தோஷமா இருந்தாலும் சாங்க போடுவோம், ரெடியானாலும் போட்டோ தான், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனாலும் போட்டோ தான், டீ குடிச்சாலும் ட்ரீட்டு, சாட் பண்ணாலும் ட்ரீட்டு. பணம் என்ன குறைவா இருக்கலாம், ஆனா எங்க சந்தோஷத்துக்கு குறைவே இல்லாம தான் இருக்கும். இவங்க சொல்லிட்டு போறாங்க 2K கிட்ஸ்க்கு என்ன வாழ தெரியும்னு.
1: ஆமாமா, அவங்க கிடக்குறாங்கம்மா, கிமு கிபில இருந்து வந்திருக்காங்க, நீ பேசுமா?
2: நடுவர் அவர்களே, அவங்களுக்கு தெரியறது இல்ல, வாழ்க்கையோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி வாழ்றதே இந்த 2K கிட்ஸ் தானே.
1: சும்மாவாமா, அப்பா அத்தா காசு இல்லையா? நீங்க என்ஜாய் பண்ணுங்க.
2: அப்புறம் திவ்யா மேடம் சொல்லிட்டு போறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல ரெண்டு முறை துணி வாங்கி கொடுப்பாங்க, அதை வெச்சி வெச்சி பாப்பாங்கன்னு. ரெண்டு டைம் Dress வாங்கினா அப்படி வெச்சி வெச்சி தான நடுவர் அவர்களை பார்க்க முடியும்?
1: ஆமா, ஆடி ஆப்பிள் நிறைய வாங்கணும்ல, ஆன்லைன்ல பை 1 கெட் 2 ஃப்ரீ அப்படின்னா வாங்கணும்ல.
2: இது மட்டும் தான் நினைக்காதீங்க நடுவர் அவர்களே, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
1: சொல்லுமா.
2: நாங்கெல்லாம் ஒளிச்சு ஒளிச்சு ஓடா தேர 90s கிட்ஸ் கிடையாது, எப்பவுமே உட்கார்ந்த இடத்துலயே யோசிக்கிற 2K கிட்ஸ்.
1: ஆக உழைக்க மாட்டீங்க.
2: இப்போ Dress வாங்கணும், கடைக்கு போகணும்னா 4 கடை ஏறணும் இறங்கணும், 4 கோட்டிங் போடணும், பிடிக்கலன்னு சொன்னா சேல்ஸ்மேன் கிட்ட திட்டு வாங்கணும், இதெல்லாம் நமக்கு தேவையா? அதனாலதான் Dress வாங்குறதுக்கு மட்டுமே நானும் 4 ஆப் வச்சிருக்கேன்.
1: விளங்கிரும்.
2: அப்படியே Dress போட்டு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் போட்டு

0: நடந்து வரப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் கேக்கும் பாருங்க.
1: என்னம்மா சாங் கேக்கும்?
0: நைட்டானா கனவுல வாரதியே, பிரைட்டானா யோசிக்கிற உன்ன பத்தியே, மண்டையில படி பொண்ணு ஏறலடி, அழகுல உன்ன மிஞ்சால் இல்லடி, மீனுக்கு நீதாய நெஞ்ச குலுக்கி சிறுக்கி வாடிய முட்டை கலக்கி. இப்படி ஒரு சாங் பேக்ரவுண்ட்ல கேட்டா எப்படி இருக்கும்?
1: சும்மா அசத்தலா இருக்கும்மா.
0: இதுதான் நடுவர் அவர்களே, 2K கிட்ஸ். ஒரு டிரஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே அதை போட்டா எப்படி இருக்கும்னு ஒரு போட்டோ ஷூட்டே நடத்திட்டு தான் டிரஸ்ஸே வாங்குவோம். ஆனா அவங்க அப்படியா? அவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்காக டிரஸ் வாங்குறாங்க.
1: அம்மா அவங்க உடுமா, பச்சை கலர், நீல கலர், ஊதா கலர், டாவணி பாவாட குரூப் உடுமா, நீ பேசுமா.
0: நாங்க எல்லாம் டிரஸ் வாங்கிட்டு அதுக்கு ஃபங்க்ஷனே உருவாக்குறோம். இதுலதான் நடுவர் அவர்களே இருக்குது எங்களுக்கு சந்தோஷம். எங்க காலத்துல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. நாங்கள ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆடி பாடி விளையாடணும்னு சொல்றாங்க. ஐயா ஒரு நிமிஷம், இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுனாங்க, அப்ப நாங்க விளையாடவே இல்லையா? இவங்க கிரவுண்ட்ல கிரிக்கெட் உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு பேட் பாலால் அடிச்சாங்கன்னா, டே கேட்ச் போடுறா கேட்ச் போடுறான்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? டே வீடியோ ஏறா, ஸ்டேட்டஸ் போடலாம், ஸ்டோரி போடலாம், ரீல்ஸ் போடுவோம்னு சொல்லுவோம். சுருக்கமா சொல்ல போனா நாங்க எப்படி இருப்போம்னா, நாங்க நாலு பேரு எங்களுக்கு பயம் கிடையாது, அப்படிதான் இருப்போம். நடுவர் அவர்களே, அவங்க கில்லி விளையாடுனாங்க, நாங்க ரீல்ஸ்ல விளையாடுறோம். அவங்க கண்ணாமூச்சி விளையாடுனாங்க, நாங்க லாஸ்ட் சீன் பார்த்து விளையாடுறோம். அப்புறம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே நாலே பேர் தான், முன்னாடி வீட்டுக்காரன், பின்னாடி வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன். ஆனா எங்களுக்கு அப்படியா? ஆப்பிரிக்கால ஒரு ஃப்ரெண்ட், அமெரிக்கால ஒரு ஃப்ரெண்ட், ஜப்பானீஸ்ல ஒரு ஃப்ரெண்ட். அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆன்லைன்லயே வளர்த்துக்கிட்டு போறோம். அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இவங்க சாப்பாடு முறைய பத்தி வேற பேசினாங்க. இட்லி தோசை, அதுக்கே அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வரணும்.
1: பாவமா, ஏதோ கருநாடு தீபாவளிக்கு மட்டும்தான் கறி குழம்பு இட்லி தோசை. ஆனா நீங்களாம் அப்படி கிடையாது, சிக்கன் ரைஸ், எக் ரைஸ்.
0: எங்களுக்கு இப்ப டிஃபனே இட்லி தோசை பூரி பொங்கல் தான்.
1: அதெல்லாம் போர் அடிக்குதுமா.
0: அப்புறம் பீசா பர்கர் எல்லாம் சொல்றாங்க. இவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல, இவங்க எல்லாம் பீசா பர்கரை பாத்துருக்காங்களா? இப்பதான் பாக்க முடியும். அது எங்க ஜெனரேஷன்ல தான் பாக்க முடியும்.
1: நீ பேசிட்டு இருக்கிறப்பதான் திவி செல்வி போன் எடுத்து பாக்குது, பீசா எப்படி ரவுண்ட் ஆகுதா, சதுரமா இருக்கான்ட்டு.
0: அட்லீஸ்ட் ஒரு ஃபலூடாச்சும் இவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்களா?
1: ஆமா, இதெல்லாம் பக்காடோ சாப்பிடுற குரூப்மா.
0: நடுவர் அவர்களே, நாங்க எல்லாம் இன்ஸ்டன்டா சமைச்சு இமிடியட்டா சாப்பிட்டு இன்ஸ்டால ஸ்டோரி போட்டு இன்பமயமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல சரியான தீர்ப்பை வழங்க கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
10: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி.கே. சீனிவாசராவ் தெரு,
9: தருமபுரி.
1: அருமையாக பேசினார் சுபலட்சுமி. நிறைய செய்திகள், பாவம் அவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும் என்று கேட்டிருக்கிறார். போகிற போக்கை பார்த்தால் முந்தைய தலைமுறை டெபாசிட்டே இழந்துவிடும் போல இருக்கிறது. எங்கள் தலைமுறைதான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தன்னுடைய அணியை நிலைநிறுத்த பண்பலையின் தூண் போல இந்த அணிக்கு வலிமை சேர்க்க தன்னுடைய பெயரிலே தமிழை வைத்திருக்கிற செல்வி, புயலுக்கு முன்னாலும் அமைதி, புயலுக்கு பின்னால் அமைதி, அவர் பேச ஆரம்பித்தால் புயலே அமைதி, அப்படி என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. சில நேரங்களில் எரிமலை கூட வெடிப்பதற்கு முன்னால் அமைதியாகத்தான் இருக்கிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழ் செல்வியே வருக, உன் பேச்சை தருக.
9: சிரிப்புக்கும் சிந்தனைக்கும் பாலம் அமைப்பதோடு மட்டுமல்லாமல் சொல்ல

0: சமூகங்களை தடுக்க போகும் பேச்சாளர்களை கட்டுப்படுத்தி சபையை தன் சாதுரியத்தால் வழிநடத்தப் போகும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்ற தலைப்பிற்கு ஏற்றாற் போல நடுவர் அவர்களே, எங்க தலைமுறை தான் அதாவது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்றதுக்கு எடுத்து சொல்ல எக்ஸாம்பிள்ஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க வாழ்ந்த வாழ்க்கையே போதும் அப்படின்ட்டு சொல்ல வந்திருக்கக்கூடிய என்னுடைய சக அணியினரே, ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பழமொழி மாதிரிதான் இவங்களும், எங்க தலைமுறை தான் மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்றது தெரிஞ்சும் இந்த தலைமுறை தான் அப்படின்ட்டு பேச வந்திருக்கக்கூடிய எதிரணியினரே அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை கூறி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். நடுவர் அவர்களே, எனது எதிரணியில் இருக்கக்கூடிய சுபலட்சுமி சொன்னாங்க, நாலு ஆப் வச்சிருக்கேன் ட்ரெஸ் எடுக்கவே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா ஆப்பும் தான் வச்சிருக்காங்க. அப்படி போன பார்த்து பார்த்து அவங்க நிறைய நோய்களையும் வாங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க ட்ரெஸ் எடுக்கவே அகேஷன்ஸ் நிறைய நாங்களே வந்து ஏற்படுத்திப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ட்ரெஸ் எடுத்து எடுத்து ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க 1500 2000 சொல்லிட்டு, அதுவும் ஏன் இப்பெல்லாம் வந்து நிறைய மேரேஜ்க்கு நாங்க ஆரி ஒர்க் போறோம் 5000 10000 தான் எடுக்கிறாங்க. அதை எத்தனை முறை அவங்க யூஸ் பண்றாங்க நடுவர் அவர்களே, அவ்வளவு செலவு பண்றாங்க, அது ஒரு முறையோ ரெண்டு முறையோ தான் யூஸ் பண்றாங்க.
1: ஏமா நீங்க மட்டும் சும்மா இருக்கீங்களாமா, புடவை 1000 ரூபாய்க்கு எடுத்தா பிளவுஸே 700 800 ரூபாய் ஆகுது பேசிக்கா தைச்சாலே.
0: நடுவர் அவர்களே, அது மட்டுமா, இவங்க அதாவது எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் நாங்க அதை போட்டோ எடுப்போம் அதை ரீல்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு அடிபட்டா கூட அதை அவங்க ரீல்ஸா எடுத்து போஸ்ட் போடுறாங்க. இந்த இடத்துல மனிதாபிமானம் குறைஞ்சு போச்சு தானே நடுவர் அவர்களே, இதுல ரீல்ஸ் போட்டா அவங்க லைக் வாங்கி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க.
1: நிச்சயமா, ஒரு காலத்துல அடிபட்டா பழைய தலைமுறை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடுவார்கள், ஆனால் இன்றைய தலைமுறை அதை அப்படி செல்ஃபி புகைப்படம் எடுப்பது, அதே போல அதை சமூக ஊடகங்களே பரவ விடுவது போன்ற செயல்கள் எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
0: இதுவா நடுவர் அவர்களே மகிழ்ச்சி சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாம் வீதியில விளையாடிதான் பழக்கம், இவங்களுக்கோ வீட்டுக்குள்ள விளையாடுறது மட்டும்தான் வழக்கம். நாங்க விளையாடுறது எல்லாமே ஒன்லி அவுட்டோர் கேம்ஸ் தான், இவங்க விளையாடுறது எல்லாமே ஒன்லி இன்டோர் கேம்ஸ் தான். எங்க விளையாட்டு எல்லாம் மண்ணிலையும் தெருவுலையும் தான், ஆனா இப்ப எல்லாருமே விளையாடுறது போன்லயும் டிவிலையும் தான். நடுவர் அவர்களே, எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எது அப்படின்னு கேட்டா நான் கோட்டி பிள்ளி சொல்வேன், உங்களுக்கு எது பிடிக்கும்?
1: எனக்கு நிறைய இருக்குமா, ஆபியம் மணி ஆபியம் லகரம் லகரத்தின் கொக்கு அப்படிலாம் ஜம்ப் பண்ணுவோம், அப்புறம் அந்த குரங்கு விளையாட்டு, ஒரு கோல் எடுத்து மேல மரத்துல தொங்கறது, எத்தனை எத்தனை விளையாட்டுகள்.
0: நடுவர் அவர்களே, விளையாட்டுலதான் இப்படின்னு பார்த்தா படிப்புல நாங்க படிச்சதெல்லாம் புத்தகத்துல மட்டும்தான், இவங்க படிக்கிறதோ செல்போன்லதான். எங்க பள்ளி பருவத்தையும் இளமை பருவத்தையும் இப்பயும் நினைச்சு நிறைய நினைவுகளை அசைப்போட எங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு நடுவர் அவர்களே. நம்ம எல்லாம் பட்டன் போன்ல பாட்டு கேட்டோமே அதை சொல்றதா, நொண்டி விளையாடுனது பல்லாங்குழி ஆடுனதுலன்னு தொடங்கி, அந்த காலத்துல நம்ம பாட்டி எல்லாம் சந்தைக்கு போனா எப்படா வருவாங்க என்னடா வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோமே அதை சொல்றதா. சென்ற தலைமுறைக்கு கையில காசு இல்ல, ஆனா மனசு நிறைய நிம்மதி இருந்துச்சு, படுத்தா நல்ல தூக்கமும் வந்துருச்சு. ஆனா இப்ப இருக்கிற இந்த தலைமுறைக்கு போன் பே ஜிபே கிரெடிட் கார்டுன்னு எல்லாம் இருந்தாலும் மனசுல கவலை மட்டும்தான் இருக்கு, படுத்தா பல யோசனைகள் அப்படின்னு சொல்றவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு கடிதத்தை எழுதிட்டு பதிலுக்காக காத்துட்டு இருந்தோம், எத்தனை நாள் வேணாலும் காத்துட்டு இருந்தோம், 10 நாள் கூட ஆகும் நமக்கு பதில் வேற, ஆனா அதுலயும் ஒரு சுகம் இருக்கதான் செஞ்சது.
1: என்ன எழுதுவா அப்படின்ட்டு ஒரு சுகம் இருக்கத்தான் செய்தது.
0: ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ப்ளூடிக் வரலனா கூட 10 செகண்ட்ல டென்ஷன் ஆயிடுறாங்க. பண்டிகை பாப்போம் ஊர்ல இருந்தெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப இவங்களுக்கு எல்லாம் பண்டிகை வந்துச்சுனாலே யாரா வீடெல்லாம் கிளீன் பண்றது வேலை செய்யறது கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. பண்டிகைக்கு மட்டும்தான் புது துணி மணி உடுப்போம், ஆனா இவங்களுக்கு டென்ஷனா இருக்கா, வாடா விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு ஓடி போயிடுறாங்க. மொத்தத்துல எங்களுக்கு வரவுக்கேத்த செலவு இருந்துச்சு, ஏன் சேமிப்பு கூட வச்சிருந்தோம், இவங்களுக்கு வரவுக்கு மீறின செலவு தான் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் இப்போ கிரெடிட் கார்டு தேவைப்படுது நடுவர் அவர்களே, எங்களுக்கு டெபிட் கார்டே மிச்சம். நடுவர் அவர்களே, இன்னொரு சகத்தை மறந்துட்டோம் பாத்தீங்களா, மிதிவண்டி. உங்களுக்கு ஓட்டின அனுபவம் இருக்கா?
1: நல்லா குரங்கு பில்ட்டில இருந்து அடிச்சிருக்கமா.
0: ஆஹா, அதுலயும் ஒரு பாட்டு பாடிட்டு எல்லாம் போயிருப்பீங்களே.
1: இது என்ன பாட்டு?
0: கடலோரம் வாங்கிய காற்று அப்படின்ற பாட்டை பாடிட்டே சைக்கிள்ல ஓட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க நடுவர் அவர்களே. எங்க தலைமுறையில குறிப்பா எங்க தலைமுறைக்கெல்லாம் அந்த சைக்கிள் ஓட்டி அந்த அடிப்பட்ட தழும்பு இல்லாத ஆளுங்களே கிடையாது. பயணத்தை தாண்டி அது ஒரு உடற்பயிற்சியாவும் இருந்துச்சு, ஆனா இப்போ வண்டி எடுத்துட்டு போய் ஜிம்ல விட்டுட்டு எக்ஸசைஸ் பண்றாங்க நடுவர் அவர்களே. இதுவா மகிழ்ச்சி சொல்லுங்க.
1: இது மகிழ்ச்சி இல்லமா.
0: எங்க காலத்துலாம் புதுசா ஒரு ஊருக்கு போனோம், விலாசம் தெரியல அப்படின்னா அங்க யாராச்சும் கூப்பிட்டு கேட்டா இப்ப இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க?
1: இதே கேக்கணும் உப்பதான்.

0: வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மேப் இருக்கே,
1: அதையும் மீறி சரி அவங்களுக்கு பெரிய போன்ல யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா கூப்பிட்டு கேட்டா தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா எங்க காலத்துல எங்க தலைமுறையில அப்படி கிடையாது நடுவர்களுக்கு. அந்த வீடு தானே, வாங்க நானே கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் விட்டவங்க அதிகம் பேரு.
0: கண்டிப்பா
1: இன்னைக்கெல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பேர் கூட தெரியறதில்ல நடுவரவர்களே. அன்னைக்கு பேனாமை தீர்ந்தால் கவலைப்பட்டார்கள், இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் தீர்ந்தாலே கவலைப்படுறாங்க. நோட்டிபிகேஷன் சத்தமும் டேட்டா டெட்லைன் சத்தமும் இல்லாம குறிப்பா எதையோ நினைச்சு தனிமையிலையும் மன அழுத்தத்திலையும் வாழ்றவங்க இங்க நிறைய பேர். மகிழ்ச்சி அப்படின்றது வாங்கக்கூடிய பொருள் இல்ல, நம்ம வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்கு அப்படிங்கறதுக்கு இலக்கணமா வாழ்ந்த எங்களுடைய தலைமுறை, சென்ற தலைமுறை தான் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நடுவர் அவர்களே.
0: ஒரு அற்புதமான பேச்சை தமிழ் செல்வி பேசிவிட்டு போயிருக்கிறார். நான் சொன்னதை போல புயலுக்கு பின்னால் எரிமலை வெடித்திருக்கிறது. எப்படி என்றால், இதற்கு முன்னால் பேசியவர்கள், எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, நாங்கள் ஆன்லைனிலே பர்ச்சேஸ் செய்கிறோம், நாங்கள் ஆனந்தமாக வாழ்கிறோம், இவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்று கடுமையாக பேசினார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழ் செல்வி, என்ன பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு, எங்களை போல உங்களால் மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியாக நண்பர்களோடு உறவுகளோடு உங்களால் வாழ முடிகிறதா? நாங்கள் அன்று கைபேசி இல்லாத காலத்தில் கூட நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், இங்கு நீங்கள் அப்படி உங்களால் இருக்க முடிகிறதா? தூங்கும் போது கூட தலையணை வேண்டுமா, போன் வேண்டுமா என்று கேட்டால், இன்றைய 2K கிட்ஸ் எனக்கு தலையணை எல்லாம் வேண்டாம், போன் இருந்தால் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று தொழில்நுட்பத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆனந்தமாக இல்லை, நாங்கள்தான் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று தமிழ் செல்வி ஆழமாக கருத்தை பதிவு செய்து விட்டு போயிருக்கிறார். அடுத்து வர இருக்கிறார், அதிக மகிழ்ச்சியோடு இருப்பது இன்றைய தலைமுறையே என்கின்ற அணியில் பேச வருகிறார் நமது அறிவிப்பாளர். சிந்தனையோடு பேசக்கூடியவர், அது மட்டுமல்ல சிரிப்பும் சிந்தனையும் கலந்த கலவையோடு பேசக்கூடியவர். சசிகலா வருக, உன் சிந்தனை கருத்துக்களை தருக.
2: முரண்பாடான கருத்துக்களை முறையாக பேசி தீர்த்து கொள்ள அவை அமைத்தான் மனிதன். அந்த அவைக்கு பட்டிமன்றம் என்று பெயர் கொடுத்த திட்டிக்கும் தெல்லமுதே, தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, என் சித்தத்தில் குடிபுகுந்து உணர்ச்சியில் புது மெருகேற்றி என் உயிரின் உதிரம் எனும் ஊற்றாகி மதுரமாய் என் மனதோடு உறவாடும் உன்னதமானவளே, உயர்ந்தவளே தமிழே, உமக்கு என் முழுமுதற் வணக்கத்தை உரிதாக்கிக் கொள்கிறேன். உற்றதையும் உருவதையும் பேச காத்திருக்கும் மலர்ந்த தாமரை முகங்களை கொண்ட எங்கள் எதிரணியினருக்கும்,
0: உண்மையாலுமா
2: அவர்களுக்கு எதிராக நிலவாக உருவகம் எடுத்து கடினத்தை ஏற்படுத்தும் வகையில் உண்மையை உரக்கச் சொல்வோம் என உறுதிமொழி எடுத்திருக்கும் எங்கள் அணியினருக்கும், திருக்குறள் பட்டினப்பாலை போன்ற இலக்கியங்களில் எடுத்தாளப்பட்ட நடுவு நிலைமை என்ற சொல்லுக்கு பொருளாக அமைந்து சரியது என்று சந்தத்தோடு அவையில் உள்ள அனைவருக்கும் உரைக்க இப்பட்டிமன்ற விழா சிறக்க ஆதி முதல் அந்தம் வரை முறைப்பட மொழிகளை தொடுத்து சுவைப்பட சொல்லவிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, நான் எனது உரையை துவங்குவதற்கு முன் உங்களுக்கு ஒரு சிறிய நினைவூட்டல்.
0: என்னமா அது?
2: நீங்கள் ஒரு 80s kid என்பதால் பந்தம் அழைத்தது, பாசாங்கு பேசினேன் என்று சாய்ந்து விடக் கூடாது.
0: இப்ப ரொம்ப பட்டிமன்றத்துக்கு தேவையாமா? யாருமா சொன்னது நான் 80 கிட்ஸ்னு? நான் வந்து 2000 கிட்ஸ்மா.
2: எனக்கு முன் பேசிய தமிழ் செல்வி அடுக்கடுக்காக பல கேள்விகளை வைத்து விட்டு சென்றார். அவங்க வந்து கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கயா, அது வந்து தவறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
0: எப்படிமா சொல்ற?
2: திருவள்ளுவரே எவ்வது உறைவது உலகு, அவ்வது உறைவது அறிவுன்னு சொல்லியிருக்காருங்கயா. உலகம் முன்னோக்கி செல்லும் போது நீ ஏன் பின்னோக்கி செல்கிறாய் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரயா. அப்படி இருக்கும்போது அவங்க சொன்னதை எப்படிங்க ஏத்துக்க முடியும்?
0: ஏத்துக்க முடியாது.
2: அவங்க மண்ணுலயும் தெருவிலையும் விளையாடி ஆனந்தமா இருந்தாங்களா? வியர்வ வந்தாலும் அழுக்கானாலும் ஆனந்தம் ஆயிடுமா நடுவர் அவர்களே? அதே போல நினைவுகளை நினைக்கிறதுக்கு நைட் வந்தாதான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. எங்களுக்கு போன் இருந்தா போதும், உன் பர்த்டே இப்பமா கொண்டாடுமா அப்படின்னு சொல்லிடும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு யோசனையிலேயே இருக்காங்கன்னு சொன்னாங்க. என்ன யோசனை? எல்லாம் எதிர்கால யோசனை தான். முன்னாடியே பின்னாடி என்ன வரும் அப்படின்றத கணிச்சு அதுக்கேப்ப வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்து கொள்ளலான்னு தான் யோசனையாவே இருப்போங்க ஐயா. அப்புறங்க ஐயா, மிதிவண்டி பயணம் போது கடலோரம் வீசும் காற்று அப்படின்னு சொன்னாங்க. தகடூர்ல ஏதுக்கா கடலு? எப்படிக்கா மிதிவண்டி பயணத்துல அப்படி ஒரு பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடிச்சு?
0: அதாவது பரவாயில்லம்மா, பாடத்தான் பாடினேன், ரெக்க கட்டி பறக்குதம்மா ஐயாரோட சைக்கிள் அப்படி பாடிந்தா கூட பரவாயில்ல. கிமு கிபில இருக்கிற பாட்டை எடுத்து பாடுறாங்க.
2: அந்த காலத்துல அடுப்படியில இருக்கிற ஒரு அம்மா தன் கணவனோட அதட்டல் மொழிகளை கேட்டதும், ஐயோ பிராணநாதா என்னை மன்னிக்கவும் அப்படின்னு சரண்டர் ஆயிடுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த அம்மா மேல ஒரு தப்பு இருந்திருக்காது. அந்த மன்னிப்பு கூட கதவுக்கு பின்னாடி நின்றுதான் கேட்பாங்க. கணவனை பேர் சொல்லி அழைக்க மாட்டாங்க, நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க.

0: எதிர்த்து பேச மாட்டாங்க, எவ்வளவு அடக்குமுறைகள். இன்னைக்கு இப்படியா இருக்கு நடுவர் அவர்களே?
1: இல்லம்மா, இன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல. டே கணேஷ் வாடா, டே போடா, டே நான் மட்டும் சமைக்கணுமா, சண்டே இன்னைக்கு நீயும் சமையடா அப்படின்னு நீங்க சுதந்திரமா பேசிட்டு இருக்கீங்க.
0: கண்டிப்பாங்கய்யா. அதே போல இயர்லி மார்னிங் 6 AM க்கு கெட் ரெடி வித் மீ கைஸ். இன்னைக்கு டே ரொம்ப நல்லா போச்சு, ஐ ஹோப் நாளைக்கும் இப்படியே தான் இருக்கும்னு சோசியல் மீடியாக்கள்ல தன்னோட புகைப்படத்தையும் கருத்துக்களையும் பதிவிட்டு சமூகத்தோட தன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு இன்றைய நிலவரம் இருக்கு இல்லையா?
1: கண்டிப்பாமா.
0: அப்படி இருக்க அல்லல் பட்டு சிக்கி தவித்தது அந்த தலைமுறையினர் தான் நாங்கள் ஆனந்தமா தான் இருக்கோம். நடுவர் அவர்களே, பறவைக்கு அழகு என்ன? பறக்கிற
1: முறை
0: எங்க வாழ்க்கைய ஒரு பாட்டாவே பாடலாங்கய்யா. ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட ஓ ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உஷர் இருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். எனக்கு ராஜாவா நான் வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். இப்படி எங்க வாழ்க்கைய ஒரு பாட்டாவே பாடலாம்.
1: இது அல்லவா பாட்டு?
0: அடுத்துங்கய்யா, எங்களுக்கு ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரிங்கய்யா. பூமியில விவசாயம் செய்யற எங்க ஓல்டு ஜெனரேஷன் எங்க நிலவோட தென் துருவத்துல காராமணிய பயிரிட்டு கண்டிஷனை செக் பண்ணி இருக்க நாங்க எங்க? எங்க நெக்ஸ்ட் டார்கெட் நில உழவுதான்.
1: பயங்கர டார்கெட்.
0: நாங்க அப்டேட்டட் 5G ஜெனரேஷன்ங்கயா. வீட்டுக்கு வீடு LED டிவி, ஆண்ட்ராய்டு போன், OTT டிவி சீரிஸ், அட்லீஸ்ட் இதெல்லாம் என்னன்னாவது உங்களுக்கு தெரியுங்களாயா? தாய் கிழவி கேங்கு எங்களை என்னதான் கோளாறுன்னு சொன்னாலும் நாங்க சோளாருங்கய்யா. எங்களுக்கும் எங்க சந்தோஷத்துக்கும் எண்டே கிடையாது. மோட்டிவேஷன் சாங்னா எப்படி இருக்கணுங்கய்யா?
1: எப்படிமா இருக்கணும்?
0: ஸ்டவ் மேல கடாயி, சக்கடையில சடாயி, வடிவேலுனா துபாயி, கையா விட்டா தபாயி, லோக்கல்னா லோலாயி, அப்பாவா நீ ஆராயி, மட்டமா நையல்லோ பையன் பங்கமா நீ கலாயி, கும்பு கும்பா இடிகம்பா வாமச்சா நீ தேம்பா. இப்படி இருக்கணும் நடுவர் அவர்களே. ஐயா, இதே தேடல்களை இணையத்தில் பதிவிட்டு இன்பமாயிருக்கிறோம். ஏஐயோடு பேசிக்கொண்டு தனிமையை கடக்கிறோம். ரூரல் முதல் குளோபல் வரை ஃப்ரெண்ட்ஸோடு ஆன்லைன் கேம்ஸ் விளையாடி ஆனந்தமாயிருக்கிறோம். எங்களின் வாழ்க்கையில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. ஆகவே புகைவண்டி பயன்பாட்டினை கடந்து எலக்ட்ரிக் வாகன பயன்பாட்டிற்கு வந்த எங்கள் தலைமுறையினரே இன்பமானவர்கள் என்பதை அவையோருக்கு உரக்க கூறி எனது உரையை முடிக்கிறேன். நீங்களும் நடுநிலை தவறாமல் நயமாக நடந்து கொள்ளுங்கள். நன்றி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மிக அற்புதமான கருத்துக்களை சசிகலா பதிவு செய்து விட்டு போயிருக்கிறார். அனைத்து வசதிகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, எனவே அதிக மகிழ்ச்சியாக இருப்பது நாங்கள் தான், பாவம் வாடி போயிருக்கிறார்கள் என்று பேசிவிட்டு போயிருக்கிறார். அவருடைய உரையை நாம் முழுமையாக புறம் தள்ளிவிட முடியும்.

0: அது நிறைய செய்திகளை, நவீன வசதிகளுடைய பயன்பாட்டை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். புதிய தலைமுறைதான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று. இதை எப்படி அடுத்து வருபவர் சமாளிக்கப் போகிறார்? அடுத்து வருகிறார் தேனை போன்ற குரலுக்கு சொந்தக்காரர். அவரை கவி குயில் என்றே எல்லோரும் அழைப்பார்கள். கவியரசியே வருக, கவிதை மலையாய் உன் கருத்துக்களை தருக.
1: நம் வாழ்வில் தடைகள் நீக்கி எல்லா நலமும் எல்லா வளமும் தந்தருள்வானாக என்று விநாயகனை வேண்டி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களுடன் என் உரை இதோ. தமிழின் பெருமையை எப்பொழுதுமே தாங்கி நிற்கும் 90 வருட பாரம்பரியம் கொண்ட நமது அகில இந்திய வானொலியின் பட்டிமன்ற மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எதிரணி என்றாலும் எதிரிகள் அல்ல. கருத்துக்களில் வேறுபாடு இருந்தாலும் கற்பதில் அனைவரும் ஒரே அணிதான் என்பதில் ஐயமில்லை. ஆனாலும் சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு முகத்துல சஞ்சலத்தோட உட்கார்ந்திருக்க கூடிய என்னுடைய எதிரணியினருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஐயா, நீங்க சொல்ற தீர்ப்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல.
0: இது என்ன நவீன நூதன முறையில மிரட்டுற மாதிரியா இருக்கு?
1: ஏன் தெரியுமாங்க ஐயா இப்படி சொல்றேன்? உங்க தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா இருந்தா நடுவர் அவர்களுக்கு நல்ல தீர்ப்பு சொல்ல தெரியும்னு சொல்லுவோம். அப்படி இல்லையா, எங்களுக்கு எதிரா இருந்ததுன்னா நடுவருக்கு இன்னும் அனுபவம் பத்தலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இப்படி எதுவா இருந்தாலும் பாசிட்டிவா அத மன மகிழ்ச்சியோட கொண்டாடுறதுதான் முந்தைய தலைமுறையோடைய குணமே ஐயா. உண்மையிலே நடுவரவர்களே, அந்த காலத்துல எல்லாம் உறவுகள் ஒன்றோட ஒன்று ஒட்டி உறவாடி பின்னி பிணைந்து இருந்தாங்க. என்னதான் சண்டை வந்தாலும் நல்லது கெட்டதுன்னு வந்தா ஊர் கூடி ஒன்னா மன மகிழ்ச்சியோட இருந்தாங்க. அட என்ன, இப்போ மாமன் தானே திட்டின, மச்சான் தானே திட்டின, அத்தை தானடி திட்டின அப்படின்னு அதட்டல்ல கூட அன்பு தெரிச்சிருக்கும். அந்த அன்பால மன மகிழ்ச்சியா இருக்கும். இப்படிதாங்க ஐயா, ஒரு நண்ப ஐசியூல இருக்கிற அவனுடைய நண்பனை பாக்க போயிருக்கான். என்னடா முருகேசா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கும் அந்த நண்ப அசோ புசோன்னு மூச்சு விட்டுக்கிட்டு ஏதோ இருக்கம்பா அப்படின்னு சொல்ற. அப்படி உடனே இவன் சொல்றான் பாக்க போன நண்பன், அது ஒண்ணு இல்லடா முருகேசா, ஹாஸ்பிட்டலுக்குள்ளார என்டர் ஆகும் போது ஒரு டெட் பாடிய பார்த்தேன், நீதானோன்னு நினைச்சு பயந்துட்டேன் அப்படிங்கிறான். ஐசியூல இருக்கிறவனோட மனநிலைமை என்னவா இருக்கும்? ஆனாலும் அந்த நட்ப சிரிச்சிட்டு கடந்து வரான் பாத்தீங்களா? அதுதாங்க ஐயான்ற தலைமுறை. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல சொந்த பந்தம் எல்லாம் கூடி போயிருக்குது, அவங்க மருமகளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு வார்டு பாய் டோக்கன் நம்பர் கொடுத்து பெட் நம்பர் சொல்லி அனுப்பிச்சிருக்கிற. அப்படி இந்த சொந்த பந்தம் எல்லாம் போய் குழந்தைய பார்த்த உடனே மூக்க பாடுறா உன் மாமன் மாதிரியே இருக்கு, கண்ண பாடுறா உங்க தாத்தா மாதிரியே இருக்கு, காதை பாடுறா அப்படி இருக்கு, தலைய பாடுறா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது வார்டு பாய் வர, அப்படி யோ உங்க பெட் நம்பர் 9 நம்பர்யா, நீங்க 5 கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது மகிழ்ச்சி எங்க எங்கயா அந்த இடத்துல இருக்கும்? அது மட்டுமா, இப்ப இருக்கக்கூடிய சங்கதிகள் எந்த கேள்வி கேட்டாலும் கேள்விக்கு பதில் சொல்றதே கிடையாது, பதிலுக்கு கேள்விதான் கேக்குறாங்க. உதாரணமா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டா, ஏன் நான் நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற, சாப்பிட்டியான்னு கேட்டா, எனக்கு சாப்பிட தெரியாதா, வேலைக்கு எல்லாம் போறியாப்பா அப்படின்னு கேட்டா, ஏன் நான் போற கம்பெனிக்கு நீயும் வேலைக்கு வரையான்னு கேக்குறான். இப்படி அடிப்படையான கேள்விகளுக்கு பதில்கள் வந்தாதான் அடுத்தடுத்து நம்ம பேசுறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கும் ஐயா. அடுத்து பேச்சும் இருக்காது, மகிழ்ச்சியா இருக்க சந்தர்ப்பமும் அமையாது. அது மட்டும் இல்லங்க, குடும்பத்தை பத்தி எடுத்தாலே ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா அம்மா அம்மா சாப்பாடு ஊட்டுவாங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அப்பெல்லாம் நிலாவை பார்த்து சோறு ஊட்டுவாங்க. அந்த குழந்தை வாயில வாங்கலனா 5 விரல் இருக்குல்ல, அந்த 5 விரல்ல ஒரு வாய் அம்மாக்கு, ஒரு வாய் அப்பாக்கு, ஒரு வாய் அத்தைக்கு, ஒரு வாய் மாமாக்கு, ஒரு வாய் அக்காக்குன்னு இவங்களுக்கு ஒரு வாய் கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு வாய் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து பழக சொல்லி கொடுத்தவங்க அந்த கால தலைமுறை. சாப்பாடு ஊட்டும் பொழுதே அத்தனை விஷயங்களையும் அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுவாங்க. இப்படி சாப்பாடு ஊட்டும் போதே கொடுக்க பழகி கொடுத்த தலைமுறை பிறருக்கு கொடுப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை சொல்லிக் கொடுத்தது. இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை அப்படியாங்க ஐயா சொல்லி கொடுக்கறாங்க. டிவியை போட்டு விட்டா சூச்சு டிவி சுட்டி டிவி அப்படின்னு டிவியை போட்டு விட்டுட்டு சாப்பாடை ஊட்டி விட்டா அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? சாப்பாடு ஊட்டினதுக்கு அப்புறம் தூங்க வைப்பாங்க. தூங்க வைக்கும் போது அழகான பாட்டு தாலாட்டு ராகம் பாடுவாங்க. எங்க அம்மா எல்லாம் அவ்வளவு அழகா தாலாட்டு பாடி எங்களை எல்லாம் தூங்க வச்சாங்க. என்ன பார்த்து என்ன பாட்டு தெரியுமாங்க ஐயா பாடுவாங்க? கருப்பு

0: எட்டு திசையாவும் கட்டிய அரசாள வந்த ராசாத்தி நீதா.
1: ஆனே மணிக்குயிலே உன் மனசுல என்ன குறை அப்படின்ட்டு பாடுவாங்க இல்லையா, நல்ல அருமையான பாட்டு பாடியிருக்காங்க.
0: இப்படி அவ்வளோ அழகா பாடி தூங்க வைப்பாங்க. இந்த ராகத்தை கேட்டு தூங்குற குழந்தை அவ்வளோ ஆத்மார்த்தமா தூங்கும். இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைய ஒரு தாளாட்டு ராகம் பாடுமானா என்ன திறமையா பாடுறாங்க. சாசா கரிசா சாசா கரிசா இது கேட்கும் போது உங்களுக்கே எப்படி இருக்குங்க ஐயா? இந்த ராகத்தை பாடினா குழந்தை எப்படிங்க ஐயா தூங்கும்? வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், எதையோ நினைச்சு தூங்குறோம், மறுபடியும் மறுநாள் அதே வாழ்க்கை அதையே தொடர்றாங்க. ஆனா கேட்டா எங்களுக்கு ஜப்பான்ல ஜாக்கிசன் ஃப்ரெண்டா இருக்காங்க, அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னு மார் தட்டிட்டு திரியறாங்க. அவங்களுக்கு ஆத்திரம் அவசரம்னு ஒண்ணு இருந்தா பக்கத்து வீட்டுக்காரரும் எதிர் வீட்டுக்காரரும் பின் வீட்டுக்காரரும் தான் ஓடி வருவாங்களே தவிர லண்டன்ல இருக்க லாவண்யாவோ இங்கிலாந்துல இருக்க எலிசபெத்தோ ஓடி வர மாட்டாங்க. இது அவங்களுக்கு புரியறதே இல்லைங்கய்யா. கேட்டா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், வா வி ஆர் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயா ஒன்னே ஒன்னு சொல்றேன், அழகுல ரெண்டு விதம், ஒன்னு வெளி அழகு உள்ளழகு. காயில வெளி அழகு மாங்காய், உள்ளழகு தேங்காய். பழத்துல வெளி அழகு ஆப்பிள், உள்ளழகு பலா. பறவையில வெளி அழகு மயில், உள்ளழகு குயிலு. அதே போலதான் இன்றைய தலைமுறை வெளி அழகுல அவங்க வேணா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா உள்ளழகுல எப்பவுமே அன்றைய தலைமுறை தான். அகத்தின் அழகு மட்டும்தான் எப்பவுமே நிரந்தரமா இருக்குமே தவிர புறத்தின் அழகு எப்பவும் நிரந்தரமா இருக்கிறது இல்ல. பாக்கெட்ல பணம் இல்லைனாலும் பக்கத்து வீட்டுல அன்பு இருந்த காலம், கையில செல்போன் இல்லைனாலும் வாயில ஆயிரம் கதைகள் இருந்த காலம், வீடியோ கேம் என்னன்னு தெரியாது ஆனா வீதியில தான் எங்களுடைய விளையாட்டு மைதானம், வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியாது, வாசல் திண்ணையில தான் எங்களுடைய கலந்துரையாடல், இன்று ஆன்லைன் என்று உலகத்தோடு இணைகிறோம், ஆயிரம் பேரை அன்று நேரில் சந்தித்து வாழ்ந்தோம், அதனாலதான் இன்றும் மறக்க முடியாம அந்த சந்தோஷத்தை நினைச்சு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அன்றைய தலைமுறையினர். அதனால நடுவரவர்களே, அன்றைய தலைமுறையினுடைய மகிழ்ச்சி தான் சிறந்த மகிழ்ச்சியாக நிரந்தர மகிழ்ச்சியாக இருந்தது என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: ஒரு பேருரையே நிகழ்த்தி விட்டு போய்விட்டார். அதில் அற்புதமான சில கருத்துக்களை கவியரசி சொன்னார். எதிரணி எப்படி இதை சமாளிக்க போகிறது? எதிரணியிலிருந்து இல்லை இல்லை, மிக சந்தோஷமாக இருப்பது இன்றைய தலைமுறையே என்கின்ற தலைப்பில் பேச வருகிறார் கதிரொளி. பொதுவாகவே கதிரொளி கணீர் என்று பேசக்கூடியவர். கதிரவன் ஒளி எழுப்பினால் இருள் அங்கு நிற்குமா? எதிரணி ஒரு இருளை உருவாக்கி இருக்கிறது இந்த அணிக்கு. கதிரொளி வந்து அந்த இருளை நீக்குவார். கதிரொளியே வருக, சுல் என்று உன் உரையை தருக.
2: நடுவர் அவர்களே, எதை செய்தாலும் முழு முதற் கடவுளை தொழுதே செய்வோம். விநாயகப் பெருமானை தொழுது அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சேர சோழ பாண்டியன் என்னும் மூவர் செம்மொழியில் தவழ்ந்து முச்சங்கம் தொட்டிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசை போர் மஞ்சத்தில் துயின்று ஈராயிரம் ஆண்டுகள் தாண்டி நிற்கும் உன்னத மொழியாம் தாய் தமிழ் அன்னைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எதிரணியில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, ஏன்னா நீங்க 80s கிட்ஸ் இல்லைங்களா, என்னுடைய அணியை சார்ந்த சகோதரிகளே அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எந்த தலைமுறை மகிழ்ச்சியாக இருக்கிறது? முந்தைய தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்தது, இன்றைய தலைமுறை வாழ்க்கையை ரசிக்கிறது. நடுவர் அவர்களே,
1: அப்படி சொல்லுமா? எதிரணி கேட்கட்டும்.
2: கையில் கைபேசி, கண்களில் ஆயிரம் கனவு, காலம் வேகமாய் ஓடினாலும் கனவோடு ஓடும் தலைமுறை நாங்கள். வாய்ப்புகள் வாசல் தேடி வராதென்றால் வாசலையே தேடி ஓடுகிறோம். வாசல் மூடப்பட்டிருந்தால் ஜன்னலை திறந்து உலகத்தையே பார்ப்போம். இதுதான் இன்றைய தலைமுறை நடுவர்களே. மகிழ்ச்சி என்பது கடந்த காலத்தின் நினைவுகளில் மட்டுமில்லை, மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி தனக்கான வாழ்க்கையை தானே உருவாக்கும் இன்றைய தலைமுறையின் கைகளில் தான் இருக்கிறது. ஆகவே முந்தைய தலைமுறை நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது, ஆனால் அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பை உருவாக்கியது இன்றைய தலைமுறைதான். எங்கள் காலத்தில் என்ற வார்த்தை எதிரணியினர் பேசும்போது அனைவருமே சொன்னார்கள், எங்கள் காலத்தில் இப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்கிறேன், அதனால்தான் ஐயா உங்களுக்கு எங்களுடைய காலம் ஆச்சரியம், எங்களுக்கு உங்கள் காலம் வரலாறு. ஐயா அந்த காலத்துல ஜடைய இடுப்புக்கு கீழே பின்னிட்டு வருவோம், அது ஒரு மணி நேரம் ஆகுங்கய்யா. நாங்க ஃப்ரீயார் விட்டுட்டு லைட்டா கிளிப்பு வச்சுக்கிட்டு அப்படி ஸ்டைல் விட்டுட்டு போனோம்னு பாத்தீங்கன்னா பறக்கக்கூடிய அந்த சுகத்தை வந்து நீங்க கண்டிருக்கவே மாட்டீங்க. இறுக்கி பிடிச்சு தலையில அப்படி எண்ணெய வச்சு வலிஞ்சுக்கிட்டு நாங்க அப்படி

பார்த்தாங்கய்யா, ஷாம்பு போடுறோம், ஃபவுண்டேஷன் போடுறோம், லிப்ஸ்டிக் போடுறோம். லிப்ஸ்டிக் ஒரு கலர் இல்லைங்கய்யா, உலகத்துல எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலர் புதுசா கண்டுபிடிப்போம். அதுதான் எங்களுடைய தலைமுறை. அது மட்டும் இல்லைங்கய்யா, ஒரு பெண் வீட்டில் இருந்தபடியே தொழில் தொடங்குகிறாள். அவளுடைய வாழ்க்கையை மட்டும் வாழவில்லை, ஒரு பெண் தொழில் தொடங்கி அவளுடைய குடும்பம், சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய குடும்பத்தையும் வாழ வைக்கிறாள். ஒரு பெண் நிர்வாகம் செய்கிறாள். போனை வச்சிட்டு இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் பாக்குறீங்க. ரீல்ஸ் பார்த்தாலும் அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கோ நல்ல கருத்துக்களை மட்டும் தாங்க எடுக்கிறோம். உலகின் தலைச்சிறந்த ஆசிரியர்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கிறாங்க அதை நாங்க வீட்டுல இருந்து

0: செய்கிறாள். போனை வச்சிட்டு இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் பாக்குறீங்க. ரீல்ஸ் பார்த்தாலும் அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கோ நல்ல கருத்துக்களை மட்டும் தாங்க எடுக்கிறோம். உலகின் தலைச்சிறந்த ஆசிரியர்கள் எந்த கண்ட்ரில இருக்கிறாங்க, அதை நாங்க வீட்டுல இருந்தபடியே ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ல புது புதுசா வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கலைஞன் தன்னுடைய திறமையை உலகம் முழுக்க காட்டுகிறான். என்னுடைய மதிப்பு வந்து உலகம் மட்டும் பார்க்கவில்லை, என்னுடைய மதிப்பு வந்து என்னுடைய வாழ்க்கையின் தரத்தையும் உயர்த்துகிறது என்பதை நாங்கள் காட்டுகிறோம். யூடியூப்ல என்ன பாட்டு கேட்கினாலும் அட்டன் செகண்ட்ல நாங்க நினைத்த பாடல்களை கேட்போம். நினைத்த இசையமைப்பாளர்களோட பாடலை கேட்போம். லிரிக்ஸ் தெரியலையா, கரோக்கி போடுப்பா, பின்னாடியே நம்ம பாடிட்டே கேட்போம் அப்படின்ட்டு எங்களுடைய வாழ்க்கையை நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ஜாய் பண்ணி வாழ்றோம். டிவியில போடுற எல்லா விளையாட்டையும் நாங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து யார் வின் பண்றாங்க, நம்ம இந்தியா வின் பண்ணிட்டா அதுக்கு ஒரு ட்ரீட். உங்களுக்கு ட்ரீட்னாவே என்னன்னு தெரியாதுங்க ஐயா.
1: அம்மா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்ட்ரீட் தான்மா.
0: ஐயா சொன்னீங்க போன்ல எப்ப பார்த்தாலும் செல்ஃபி எடுத்து போட்டோ போடுறாங்க, ஸ்டோரி போடுறாங்க. ஐயா நீங்க செல்ஃபி எடுத்து பாத்திருக்கீங்களா உங்க போட்டோவை?
1: அம்மா தினமும் டைம் எடுத்து பாக்குறமா, நாளுக்கு நாள் அழகு கூடிக்கிட்டே போகுதுமா.
0: பாத்தீங்க ஐயா, நீங்களே எங்களோட ட்ரெண்டுக்கு வந்துட்டீங்க. ஒருத்தருடைய செல்ஃபி அவங்களுடைய போட்டோவையும் அவங்க போன்ல பார்த்து பார்த்து ரசிக்கிற அந்த சந்தோஷம் எங்க ட்ரெண்டுக்கு வந்த பின்னாடிதானங்க ஐயா உங்களுக்கு தெரியுது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: முந்தைய தலைமுறை வாழ்க்கை கொடுத்ததை ஏற்றுக்கொண்டது, இன்றைய தலைமுறை தனக்கு பிடித்த வாழ்க்கையை உருவாக்க நினைக்கிறது. வயது குறைவாக இருக்கலாம், அனுபவம் குறைவாக இருக்கலாம், ஆனால் கனவு குறைவாக இல்லை. தோல்விகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், ஆனால் தளராத மனம் இருக்கிறது. அதனால் தான் ஐயா நான் உரக்க சொல்கிறேன், நேற்றை மதிக்கும், இன்றை ரசிக்கும், நாளையை உருவாக்கும் தலைமுறை நாங்கள். அன்று ஒரு ஊர் தெரிந்தால் உலகம் தெரிந்தது. இன்று உலகமே எங்கள் கையில் இருக்கிறது, கைபேசியாக. அன்று பெண்கள் பல விஷயங்களில் இதை செய்யக்கூடாது என்று கட்டுப்படுத்தப்பட்டார்கள். இன்று பெண்கள் தங்கள் கனவுகளை நோக்கி தனியாக நின்று சாதிக்கிறார்கள். அன்று மகிழ்ச்சி என்றால் குடும்பத்தோடு இருப்பது மட்டுமே. இன்று மகிழ்ச்சி என்றால் தன் கனவை அடைவதும், தன் திறமையை நிரூபிப்பதும், தன் வாழ்க்கையை தானே தீர்மானிப்பதும். ஐயா ஐயா உங்களுக்கு ஹெல்பிங் சென்ஸே இல்லன்ட்டு எதிரணியினர் சொன்னாங்க. யாருங்க ஐயா சொன்னது? ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவர்களுக்கு முதல் உதவி எப்படி செய்ய வேண்டும்ட்டு நிமிஷத்துல நாங்க கூகுள் அடிச்சு உடனே முதல் உதவி செய்வோங்க ஐயா.
1: அது மட்டும் இல்லமா, இந்த குரூப் பிளட் வேணும்ட்டு வாட்ஸ்அப் வழியாக செய்தி அனுப்பி மிக விரைவாக அந்த ரத்தமானது அந்த நோயாளிக்கு போய் சேர்கிறது என்றால் அது உங்கள் தலைமுறை கொடுத்த வரம்.
0: ஐயா இப்பவாவது எங்களுடைய அருமை உங்களுக்கு புரிந்ததுங்க ஐயா. நேற்றைய தலைமுறை வாழ்க்கையை தாங்கியது, இன்றைய தலைமுறை வாழ்க்கையை மாற்றுகிறது ஐயா. நேற்றைய தலைமுறை வாய்ப்புக்காக காத்திருந்தது, இன்றைய தலைமுறை வாய்ப்பையே உருவாக்குகிறது. நான் முந்தைய தலைமுறையை குறை சொல்லவில்லை, அவர்கள் கட்டிய வீட்டில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அவர்கள் விதைத்த விதையில் தான் நாங்கள் இன்று நிழல் பெறுகிறோம். அவர்கள் நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள், நாங்கள் அந்த வாழ்க்கையை புதிய வழியில் வாழ்கிறோம். இறுதியாக இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பை நடுவர் அவர்களின் கைகளில் விட்டுவிட்டு ஒரே வார்த்தையில் முடிக்கிறேன். ஆம், இன்றைய தலைமுறைதான் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை உரக்க சொல்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். இறுதியாக ஐயா, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்று பாரதியின் புதுமை பெண்கள் நாங்கள் ஐயா. நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.
1: அருமையாக கதிரொளி அழுத்தமான வாதங்களை எடுத்து வைத்து விட்டு போனார். உண்மையிலே கதிரொளியினுடைய பேச்சிலே ஒளி இருந்தது, இன்றைய தலைமுறையினுடைய வலியும் இருந்தது. இரண்டு அணிகளும் மிக சிறப்பாக பேசியுள்ளார்கள். முந்தைய தலைமுறையினர் எளிமையான வாழ்க்கை, குறைவான தேவைகள், மகிழ்ச்சி, மனநிறைவோடு இருந்தார்கள். உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால் கூட்டு குடும்பங்கள், சமூக பிணைப்பு, சந்தோஷத்தை நேரில் பகிரும் மகிழ்ச்சி, தாத்தா பாட்டி அரவணைப்பு, அறிவுரைகள் என முந்தைய தலைமுறைக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, எந்த தேர்வுகள் என்றால் கூட குறைவான போட்டி, நிதானமான வாழ்க்கை, மன அழுத்தம் இல்லா மகிழ்வான வாழ்க்கை, தேர்வுகள் குறைவு, குடும்ப உறவுகள் முடிவெடுத்தார்கள். தோல்வி ஏற்பட்டால் கூட அந்த குடும்ப உறவுகள் துணை நின்றார்கள். ஆடம்பரங்கள் மீது முந்தைய தலைமுறைக்கு ஆர்வமில்லை, மற்றவர்களோடு ஒப்பீடு இல்லை, வேலை வாய்ப்புக்கு போட்டி இல்லை, கிடைத்ததை வைத்து நிறைவாக வாழ்ந்தார்கள். மனம் நிறைய மகிழ்ச்சி ததும்பியது. நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இனி யாராலும் வாழ முடியாது என நேற்றைய தலைமுறையினர் தங்கள் வாதங்களை வரிசையாக எடுத்து வைத்தார்கள். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், உங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா என்று இன்றைய தலைமுறையின் அணி முப்பெரும் தேவிகளாய் நம்மை மிரட்டி விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்கள் நியாயமானது, முற்றிலும் புறம் தள்ள முடியாது. இந்த நவீன தலைமுறைக்கு, அதாவது இன்றைய தலைமுறைக்கு நவீன வசதிகள், தொழில்நுட்ப வசதிகள் இன்றைய தலைமுறைக்குத்தான் அதிகம் கிடைத்துள்ளது. தனக்கு பிடித்த

வாழ்க்கை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். சுதந்திர வாழ்க்கை இன்றைய தலைமுறைக்கு கிடைத்துள்ளது. லட்சக்கணக்கில் சம்பளம், உலகளாவிய வேலை வாய்ப்புகள், மிரள வைக்கும் வருமானம், சோசியல் மீடியாக்களுடைய பயன்பாடு, வாழ்வின் ஆதாரம், பொருளாதாரம் அவர்களுக்கு அதிகம் கிடைத்துள்ளது. 5க்கும் 10க்கும் இயங்க வேண்டிய நிலை இன்றைய இளைஞர்களுக்கு இல்லை. சொகுசு வாழ்க்கை, முந்தைய தலைமுறையை காட்டிலும் நாங்கள்தான் அதிகம் வாழ்கிறோம், எனவே இன்றைய தலைமுறைதான் மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளது என இன்றைய தலைமுறையின் அணியினர் வாதாடி அமர்ந்திருக்கிறார்கள். நான் எந்த அணிக்கு தீர்ப்பு கொடுப்பது? 2 அணியினரும் மதிப்பெண்கள் சமமாக பெற்றிருக்கிறார்கள், எப்படி தீர்ப்பு கொடுப்பது? என் பாடு பெரும்பாடு. ஏற்கனவே பெண்களுக்கு 33% என்று சட்டம் சொல்லுகிறது. இங்கு 100% கொடுத்து அவர்களை நமது பண்பலை அழகு பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற சூழலில் 2 அணியும் சமமாக பேசியிருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி தீர்ப்பு கொடுப்பது? இந்த நேரத்தில் தலைப்பையும் என் தமிழையும் துணைக்கு அழைக்கிறேன். அதிகம் மகிழ்ச்சியாக இருப்பது முந்தைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா? முதலில் எது மகிழ்ச்சி, அதாவது எது இன்பம் என்று தெளிவாக நாம் சொல்ல வேண்டும். திரைக்கவி திலகம் மருதகாசியிடம் எது இன்பம் என்று கேட்டபோது மருதகாசி சொன்னார், கனிரசமாய் மது அருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம், இணையில்லா மணையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவில்லா இன்பம் என்று மருதகாசி சொன்னார். கவிப்பேரரசு வைரமுத்துவிடம் எது இன்பம் என்று கேட்டபோது அவர் சொன்னார், இன்பம் என்ற சொல்லை உச்சரிக்க சேரும் உதடுகளில் இன்பம், வாழ்வின் மர்மம் இன்பம், புலன்களின் பொறுப்பு இன்பம், திரவ சாலை போடும் நதிகள் இன்பம், திரை போட்டு பாடும் குயில்கள் இன்பம், மலையின் மார்பில் சுரக்கும் அருவிகள் இன்பம், மசக்கையில் நடக்கும் மாலை தென்றல் இன்பம், பிரசவ வழியில் சிவக்கும் கிழக்கு இன்பம், திறந்தே கிடக்கும் ரகசிய வானம் இன்பம், எல்லாம் இன்பம் எல்லாம் இன்பம், விண்ணில் இன்பம் மண்ணில் இன்பம், மனது தெளிந்தால் மனது தெளிந்தால் மரணமும் இன்பம் என்றார் கவிப்பேரரசு வைரமுத்து. காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் தாண்டி மனிதனுக்கு மகிழ்ச்சி தேவைப்படுகிறது. அது மட்டுமல்ல, அன்னை மடியில் ஆடுவது இன்பம், கன்னியின் கைகளில் சாய்வது இன்பம், தன்னை அறிந்தால் தரணியில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் என்றார் கவியரசர் கண்ணதாசன். இப்படி இன்பத்திற்கு ஒவ்வொருவரும் ஒரு இலக்கணத்தை வகுத்து கொண்டு போகலாம். ஆனால் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியை நோக்கிதான் எல்லா உயிர்களும் சுற்றி திரிகின்றன. மகிழ்ச்சி, அதுவும் மனமகிழ்ச்சி, ஓடி ஓடி உழைப்பதும் ஓயாமல் பொருள் சேர்ப்பதும் எதற்காக? மனமகிழ்ச்சிக்காக. இன்பத்தை 2 வகையாக நான் பிரிக்கிறேன். தான் மட்டும் மகிழ்ச்சி அடைவது ஒரு வகை இன்பம், தானும் மகிழ்ந்து மற்றவரை மகிழ்விப்பது மறுவகை பேரின்பம். இன்றைய தலைமுறையினருக்கு புற உலக வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது. அக வாழ்க்கையிலே குடும்ப பிரச்சனைகள், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, மன அழுத்தம், இப்படி பல பிரச்சனைகள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் படித்துவிட்டு சம்பாதிக்காமல் வேலையில்லாமல் பலர் இருந்து கொண்டுதான் இன்றும் இருக்கிறார்கள். பல பிரச்சனைகள் இளைய தலைமுறைக்கு உள்ளது. ஒரு நாணயத்தின் இரு பக்கத்தைப் போல இன்றைய தலைமுறை ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அக மகிழ்ச்சி இன்றைய தலைமுறைக்கு குறைவாக உள்ளது. வரவை தாண்டிய செலவு எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? முந்தைய தலைமுறைக்கு வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் வருமானத்துக்குள் வாழ அவர்கள் கற்றிருந்தார்கள். மன அழுத்தம் மருந்துக்கு கூட அவர்களுக்கு இல்லை, கடன் தொல்லை இல்லை, பொருட்களை தேவைக்கு வாங்கினார்கள், ஆசைக்கு வாங்கி குவிக்கவில்லை, உறவுகள் உடன் இருந்தார்கள். இன்றைய தலைமுறைக்கு புற உலக வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது, முந்தைய தலைமுறைக்கு அக உலக வாழ்க்கை புற உலக வாழ்க்கை இரண்டும் மகிழ்ச்சியாக இருந்தது. முந்தைய தலைமுறையினரிடம் அமைதி இருந்தது, அளவான ஆரவாரம் இருந்தது. ஆனால் இன்றைய தலைமுறையிடம் ஆரவாரம் மட்டும் அதிகமாக இருக்கிறது, அவர்கள் உள்ளத்தில் அமைதி குறைவாக இருக்கிறது. இன்றைய தலைமுறையிடம் பேரறிவு இருக்கிறது, ஆனால் பெரியவர்களை மதிக்கிற மாண்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. போதும் என்று

0: வாழ்ந்தது அன்றைய தலைமுறை. எவ்வளவு வந்தாலும் போதாது போதாது என்று வாழுகிறது இன்றைய தலைமுறை. இப்படி பார்க்கிற போது, பல கோணங்களில் ஆராய்கிற போது, இன்றைய தலைமுறையை விட அன்றைய தலைமுறையே மிக மிக மிக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் என்பது நிரூபணம் ஆகிறது. மிக மகிழ்ச்சியாக இருந்தது அன்றைய தலைமுறையே, அன்றைய தலைமுறையே, அன்றைய தலைமுறையே என்று சொல்லி என் தீர்ப்பை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைத்து நேயர்களுக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றம். தலைப்பு: எந்த தலைமுறை மகிழ்ச்சியாக உள்ளது, முந்தைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா? நடுவராக ஜே எஸ் லீல வினோதன். முந்தைய தலைமுறையே என்ற அணியில் பங்கேற்றவர்கள் எம் கவியரசி, ஜி தமிழ்ச்செல்வி, எம் திவ்யசெல்வி. இன்றைய தலைமுறையே என்ற அணியில் பங்கேற்றவர்கள் கே கதிரொளி, கே சசிகலா, கே சுபலட்சுமி. படைப்பு: தர்மபுரி வானொலி நிலையம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

இளையத்தில் நேரம் 4 மணி. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் அடுத்த அறிவிப்பு தொடரும்.

விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிகழ்ச்சியில் இணையலாம். வாங்க கார்த்திக்.
1: வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் நேரில்.
0: உங்களுக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும்.
0: கேள்விலாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா?
1: ஆ, ரெடியாக இருக்குது. கேள்விங்களாம் ரெடியாக இருக்குது. நேயர்கள் வந்தும் தயாராக இருப்பாங்க, அவங்கள இணைச்சிடலாம். இப்போ நேயர்கள் பங்கு பெறணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி,
0: புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால்
1: 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கலாம்.
0: இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, பரிசு பாடல் வென்றிருந்தாங்க அப்படின்னா 7 நாளைக்கு அப்புறம் தான் திரும்பவும் கூப்பிடணும்.
1: கண்டிப்பாக.
0: முதல் நேரம் இணைச்சிடலாங்களா?
1: ம்.
0: வருக. வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹலோ சார், வணக்கங்க.
1: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சேலம் ஆத்தூர் கீரிப்பட்டிலிருந்து பேசுறேங்க ஐயா. சேகர்.
1: சேகர், உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாமா?
2: ஆ, சொல்லுங்க ஐயா.
1: இது வந்து ஒரு மாநிலங்க, கல்வி அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமாக திகழுது.
2: சரிங்க.
1: தற்போது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தினால கல்வித்துறையில் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படிங்கிறது தான் நாம் கேட்கக்கூடிய கேள்வி.
2: கல்வித்துறையில் அதிகம் கேரளான்னு சொல்லலாங்க. கேரளா அதிக படிப்பு.
1: கேரளா அதிக படிப்பு. இந்த மாநிலம் வந்து இப்போ இந்த வருஷத்துக்காக ஒரு புரட்சி, அதாவது கல்வியில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
2: நன்றி.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்.
0: முயற்சிக்கு நன்றி.
1: வணக்கம்
3: ஐயா. மாலை வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
1: மாலை வணக்கம். சொல்வது யாருங்க
3: ஐயா? பட்டிமன்றம் நல்லா இருக்கு.
1: நன்றிங்க.
3: நாங்க மதியம் மாலை ராமகாயிலிருந்து 1வது பேசுறேன்.
1: லட்சுமண ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
3: கேட்டங்க ஐயா.
1: உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா?
3: கொடுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
1: அதாவது மாணவ மாணவியர்களுடைய கல்வி தரத்தினை வந்து தொடக்கப்பள்ளியிலிருந்து திறம்பட நடத்திட்டு வராங்க. திரிபுரா மாநிலம் அப்படின்னு
3: நினைச்சீங்களா?
1: எப்படி, எதை வச்சு சொல்றீங்க? சொன்ன குறிப்பு வச்சா கன்ஃபார்மா தெரியுமா?
3: ஐயா நீங்க சொன்ன எல்லாம் உங்க கையில் தான்.
1: சரிங்க ஐயா, சரியான பதில். திரிபுரா மாநிலம் அப்படின்றது சரியான பதில்.
3: வாய்ப்புக்கு நன்றி.
1: சரி, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? மேலும் குறிப்புகளை சொல்லிட்டு அதுக்கு மேல கொடுக்குறோங்க. நன்றி. மேலும் இத பத்தின குறிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாவட்டம் வந்து இந்த மாநிலம் வந்து குறைந்த அளவே மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம்.
0: அப்புறம் கல்வி அறிவில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம்.
1: ஆமாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வடகிழக்கு இந்தியாவில் தான் இந்த மாநிலம் அமைஞ்சிருக்கு. அதாவது இந்தியாவினுடைய ஒரு 3வது மிகச்சிறிய மாநிலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதனுடைய நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா 10491 கிலோமீட்டர் பரப்பளவு தான் கொண்டிருக்குது. இதை நாம் இன்றைக்கி ஏன் கொஸ்டின் எடுத்தோம்னா, அதாவது 2025-26 கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா 1-5 வகுப்புகளில் வந்து 0% இடைநிற்றல் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013-14 காலகட்டங்களில் வந்து 2.21% இருந்த இடைநிற்றலில் வந்து இப்போ 2025-26 காலகட்டத்தில் வந்து 0% வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த மாநிலத்தினுடைய ஒரு முக்கிய சிறப்பம்சம். மேலும் பார்த்தீங்கன்னா, இடைநிற்றல் மாணவர்கள், அதாவது 1-5 வந்து 0% பண்ணாங்க, இப்போ இடைநிற்றல் மாணவர்கள், அதாவது இடைநிலை மாணவர்கள், அந்த 6-8 வரைக்கும் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாணவர்களில் வந்து 25.51% இருந்து இப்போ 10% குறைச்சிருக்காங்க. மேலும் இது எந்த திட்டத்தின் மூலம்

0: செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நிபுண் பாரத் திட்டம், சகர்சா திட்டம், இந்த திட்டத்தின் மூலம் தான் இந்த கல்வியறிவில் இவ்வளோ புரட்சியை வந்து ஏற்படுத்தினாங்க. இன்னும் 2 ஆண்டுக்குள்ளே அனைத்து, அதாவது தொடக்கப்பள்ளி வந்து 2048 தொடக்கப்பள்ளிகள் அந்த மாநிலத்தில் இருக்குது. அந்த மாநிலத்தில் அனைத்து பள்ளிகள்லேயும் அந்த பால்வாடி பள்ளிகளை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. இதற்கான இந்த கொஸ்டின் வந்து இதுக்கு தான் எடுத்தோம். இது வந்து கல்வியறிவில் வந்து 0% இடைநிலை, அதாவது தொடக்கப்பள்ளியில் வந்து 0% இடைநிற்றல், அதாவது அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை முன் வச்சு இந்த சாதனையை வந்து செஞ்சுருக்காங்க.
1: அதாவது சிறிய மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சிறிய மாநிலமாக இருந்தாலும் அவனுடைய சாதனைகள் வந்து கல்வி அறிவில் வந்து அதிக முனைப்போட செயல்படுவாங்க.
1: எளிதாகவும் சொல்லிட்டாங்க நேயர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஒரு நல்ல பாடல்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அபித குஜாம்பால் உடனாகிய ஸ்ரீ அருணீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: புனித யாத்திரையா, குடும்ப சுற்றுலாவா, வெளிநாடு பயணமா? உங்கள் எல்லா பயணங்களுக்கும் ஒரே நம்பிக்கையான பெயர் ஏர் சைட் டூர்ஸ். காசி, குஜராத், சிரடி, கேரளா போன்ற உள்நாடு சுற்றுலாக்கள், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா போன்ற வெளிநாடு சுற்றுலாக்கள், உங்கள் பயணம் எங்கள் பொறுப்பு. கிளைகள் சேலம் 5 ரோடு அருகில், தர்மபுரி ரங்கா ஸ்டோர்ஸ் மேல்மாடி, கோயம்புத்தூர் கோவை ஸ்கேன் சென்டர் எதிரில். தொடர்புக்கு 9842307591.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
5: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவரும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி.
6: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
7: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
6: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
7: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.

0: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-யை கண்ட்ரோல் செய்வோம்.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: அரசு பணி உங்கள் கனவா? TNPSC, TNUSRB, SSSC, RRB, TRB, TET. TNPSC Group 1 மற்றும் Group 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள், பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 8072 6 6 6 4 1. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
7: புனித யாத்திரையா, குடும்ப சுற்றுலாவா, வெளிநாடு பயணமா? உங்கள் எல்லா பயணங்களுக்கும் ஒரே நம்பிக்கையான பெயர் ஏர் சைட் டூர்ஸ். காசி, குஜராத், சிரடி, கேரளா போன்ற உள்நாடு சுற்றுலாக்கள், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா போன்ற வெளிநாடு சுற்றுலாக்கள், உங்கள் பயணம் எங்கள் பொறுப்பு. கிளைகள் சேலம் 5 ரோடு அருகில், தர்மபுரி ரங்கா ஸ்டோர்ஸ் மேல்மாடி, கோயம்புத்தூர் கோவை ஸ்கேன் சென்டர் எதிரில். தொடர்புக்கு 9842307591.
8: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை, ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
9: நிலையத்தில் நேரம் 4:20. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. முதல் கேள்விக்கு அருமையா பதில் சொல்லிட்டாங்க.
10: கண்டிப்பா.
9: நீங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த பத்தி கேட்டீங்க. நம்ம இப்போ வெளிநாட்டுக்கு போலாமா?
10: வெளிநாட்டு பத்தி க்வெஸ்சன் கேட்கலாம்.
9: இது ஒரு நகரம், பசிபிக் பெருங்கடலுக்கு அருகில் அமைந்துள்ளது. முதல் குறிப்பை கொடுத்துட்டோம், நேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இணைப்பில் இணையும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
10: வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? திரைப்பட உலகத்துடன் வந்து மிக நெருங்கிய தொடர்புடைய ஒரு நகரம். இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா அழகான காட்சி அமைப்புகள் வந்து நிறைய இருக்கிறதுனால திரைப்படங்கள்லாம் நிறைய எடுத்திருக்காங்க.
9: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
11: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
10: சந்திரசேகர் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
11: குறிப்புகள்லாம் கேட்டால் மேலும் எனக்கான ஒரு குறிப்பு கொடுங்க, நான் முயற்சி செய்து பார்க்குறேன்.
10: இது வந்து ஒரு உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நகர பகுதியை.
11: நான் நினைக்கிறேன் இது வாட்டிகன் சிட்டி. அந்த நகரம்
10: வாட்டிகன் சிட்டி சொல்றீங்களா?
9: இல்லைங்க
10: இல்லைங்க. நன்றிங்க, நல்லதொரு முயற்சிங்க.
11: சரிங்க, நன்றி நன்றி.
9: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
12: வணக்கங்க.
9: பதிலோட வந்திருக்கீங்களா?
12: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
9: கோபால் ஐயா, பதிலோட வந்திருக்கீங்களா?
12: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க பாருங்க.
10: இங்க வந்து 2028 ஒலிம்பிக் போட்டிகள் வந்து நடத்த போறாங்க.
12: ஜப்பான் சொல்லலாம்.
10: ஜப்பான்,
9: ஜப்பான்ல வந்து ஏசியன் கேம்ஸ் தான் நடத்த போறாங்க. 2028 ஒலிம்பிக் போட்டி

0: தான் நடைபெற உள்ளது. இந்த நாங்கள் சொன்ன கேட்டிருக்கக்கூடிய அந்த இடம் தான்.
1: நன்றிங்க.
0: நன்றி நன்றி.
2: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
3: வணக்கங்க, திருப்பூர்லேருந்து பாலன் பேசுகிறேன்.
2: பாலன் ஐயா, குறிப்புகள் கேட்டிங்களா?
3: ஆ, கேட்டேங்க.
2: ம், பதில் சொல்லாமே.
3: அது ஐரோப்பா கண்டத்தில் இருக்கீங்களா?
2: ஐரோப்பா கண்டத்தில் இருக்கான்னு கேட்குறீங்களா?
3: ஆமாம்.
2: ம், சொல்லுங்கள்.
3: லண்டன்.
2: லண்டனுங்களா?
0: லண்டன் இல்லைங்க. நல்ல முயற்சி.
3: நன்றி நன்றி
0: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: ஐயா வணக்கம், மேச்சேரி வைத்தியநாதன். வைத்தியநாதன்
2: சொல்லுங்கய்யா.
4: எனக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு வருது.
2: லாஸ் ஏஞ்சல்ஸ்ங்களா அப்படின்னு வருதுங்களா, இல்ல அதுன்னு தான் சொல்றீங்களா?
4: அப்படிதான் இருக்குது.
2: அப்படிதான்
0: இருக்குங்களா? எங்க எங்க காட்டுது அப்படின்ட்டு?
2: கம்ப்யூட்டர் ஜெய் காட்டுது.
0: கம்ப்யூட்டர்ல காட்டுதா?
4: அமெரிக்கா தாங்க இது.
0: இல்ல எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: சரிங்க, நீங்க சொன்னது சரியான பதில். ஐயா
0: இருக்கீங்களா, இணைப்புல இருக்கீங்களா?
4: பாட்டு வேணும் கண்டிப்பா.
2: என்ன பாட்டு சொல்லுங்க?
4: முத்துக்கலை படத்துல இருந்து இந்த புன்னை வனத்து குயிலேங்கிற பாட்டு கொடுங்க. ஒரு அமைதியா நேரத்துல நல்லா இருக்கும்.
2: என்ன படத்துங்க ஐயா?
4: முத்துக்கலை படம்.
2: ஓ, முத்துக்காலை படத்துல இருந்து புன்னை வனத்துக்கு அந்த பாட்டுங்களா? சரிங்க, கொடுத்துடலாங்க.
4: போடுங்க.
2: மேலும் அதை பத்தின குறிப்புகள் கொடுத்துட்டு
4: நீங்களே சொல்லுங்க.
2: ம், சரிங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது சரியான பதில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வந்து இங்கே படமாக்கியிருக்காங்க. வாக் ஆஃப் ஃபேம் எனப்படும் புகழ்பெற்ற நடைபாதை வந்து இங்கே இருக்குது. மேலும் பல புகழ்பெற்ற கடற்கரைகளும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் வந்து இருக்குது. இந்த நகரத்துக்கு போகணுன்னாவே ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு நம்மையே மெய்மறந்து இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் இங்கே ஏற்படும். இப்போ வரக்கூடிய 2028 ஒலிம்பிக் போட்டிகள் இங்கே தான் நடைபெற இருக்குது. மேலும் அமெரிக்காவினுடைய பொழுதுபோக்கு தளங்களில் வந்து மிக முக்கியமான தளமாக இது இருக்குது. இந்த தளத்துக்கு போகணுன்னாலாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிச்சஸ் ஃபேமிலி அந்த மாதிரி ஆளுங்க தான் அதிகமாக வந்து ஸ்டேன் பண்ணுவாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த பொழுதுபோக்கு தளங்களில் அங்கே வந்து காணப்படாத காட்சிகளே இல்லை. நிறைய காட்சிகள் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா, நம்ம புகைப்படங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம அந்த இடத்துல வந்து இருந்துக்கிட்டே இருக்கலாம், நம்ம இருந்து அந்த இடத்த ரசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும் அந்த இடம். அப்படிப்பட்ட ஒரு பல்நோக்கு தன்மை கொண்ட ஒரு இடம் தான் சொல்லணும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் வந்து அங்கே வந்து போவாங்க. அதாவது இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு போனால் ஒரு புதுமையை கண்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த பகுதியில் வந்து மக்கள் வராங்க. மிகவும் உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் என அழைக்கப்படுகிறது இந்த நகரப்பகுதி. திரைப்பட உலகத்தினர் வந்து இங்கே வந்து அதாவது முக்கியமான படங்கள்லாம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கூடுதலான செய்தியும் கூட. இந்த கேள்விக்கான சரியான பதிலை சொன்ன நேயருக்கு இப்போ நம்ம பரிசு பாடலை கொடுத்துடலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த நகரம் வந்து பசிபிக் பெருங்கடலுக்கு அப்பால் அமைந்திருக்குது. இந்த பசிபிக் பெருங்கடல் ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துக்கு, அதாவது நம்ம சொல்லக்கிலேயே வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கே தோணும். இங்கே வந்து உலக புகழ்பெற்ற வாக் ஆஃப் ஃபேம் அப்படின்ற அந்த நடைபாதை இருக்குது. அந்த நடைபாதையில் வந்து மக்கள் வந்து நடைபயணம் செய்யவே நிறைய பேர் இங்கே வருவதாகவும் செய்திகள் உள்ளன. மேலும் பார்த்திங்கன்னா இந்த 2028 ஒலிம்பிக் போட்டிகளும் நடைபெற உள்ளது. நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 4:28.

0: வருகின்ற 13 தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: புனித யாத்திரையா, குடும்ப சுற்றுலாவா, வெளிநாடு பயணமா? உங்கள் எல்லா பயணங்களுக்கும் ஒரே நம்பிக்கையான பெயர் ஏர் சைட் டூர்ஸ். காசி, குஜராத், சிரடி, கேரளா போன்ற உள்நாடு சுற்றுலாக்கள், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா போன்ற வெளிநாடு சுற்றுலாக்கள். உங்கள் பயணம் எங்கள் பொறுப்பு. கிளைகள் சேலம் 5 ரோட் அருகில், தர்மபுரி ரங்கா ஸ்டோர்ஸ் மேல்மாடையில், கோயம்புத்தூர் கோவை ஸ்கேன் சென்டர் எதிரில். தொடர்புக்கு 9842307591.
6: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை. புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்.
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
11: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அபிதகுஜாம்பால் உடனாகிய ஸ்ரீ அருணீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16 தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது.
12: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
13: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
14: தொடர்புக்கு 9500848820.
15: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17 தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சியம்மன் பெறுக.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
11: தங்க நாணயங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
16: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
17: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
12: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
13: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
14: தொடர்புக்கு 9500848820.

நிலையத்தில் நேரம் 4:32. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. அவர் கேட்ட பரிசு பாடல் இதோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வருகின்ற 13-ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கொலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
4: நிலையத்தில் நேரம் 4:40. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
5: நேர்களே, நாம் இணைகிறோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கவிருப்பது விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இடத்த பற்றிலாம் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ அடுத்து வந்து கொஞ்சம்
1: வித்தியாசமாக
0: கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக
1: இன்ட்ரெஸ்டிங்னாவே விளையாட்டை பற்றி தான் கேட்போம் இல்லைங்களா?
0: நீங்கள் கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க போலயே.
1: சரிங்க, இப்போ வந்து என்ன நேர் இணைச்சிடலாம்.
0: அவர் எந்த விளையாட்டு வீரர்னு சொல்லிவிடுங்க, முதல் நேயர் இணைச்சிடலாம்.
1: ஆ, நேயர் வர இணைப்பில் வர முதல் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர்மா, ஆசிய கண்டத்தை சார்ந்தவர் தான். இவர் வந்து அணியினுடைய தலைவராகவும் செயல்பட்டு இருக்காரு.
3: உங்களுக்கான
1: ஒரு குறிப்பா? இவர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு அணியிலையும் ஒரு சிறந்த வீரர் இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அணியில் வந்து இவரோட ஒரு சிறப்பான வீரர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நட்சத்திர வீரர்னு சொல்லலாம். இப்போ நாம் சொல்லக்கூடிய விளையாட்டுக்கு
3: விளையாட் பாண்டியன்.
1: ஐயா சொல்லுங்கள் மறுபடியும்.
3: விளையாட் பாண்டியன்
1: அது எந்த விளையாட்டு வீரருங்கய்யா?
3: கிரிக்கெட்டு
1: இல்லைங்கய்யா. நன்றிங்க, நல்லதொரு முயற்சி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத

0: குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
2: நிலையத்தில் நேரம் 4:43. விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: அடுத்த நேயர் இணைச்சிடலாங்களா? இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: சச்சின் டெண்டுல்கர்
3: நம்ம நட்சத்திர பேட்ஸ்மேன் சொல்லுங்க. அவர் காலகட்டங்கள்ல இப்போ ஆடிட்டு இருக்கக்கூடிய 2000 காலகட்டங்களில் ஆடக்கூடியவர். நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
2: முயற்சிக்கு நன்றிங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம். டிஎன்ராம், தேங்காய் மரத்தை
3: பத்தி. சொல்லுங்க, பதில் சொல்லாமா?
5: ஐயா, பிரவீன் சித்திரவேல்.
3: பிரவீன் சித்திரவேலா? புதுசா ஒரு பேர் சொல்றீங்க. எந்த விளையாட்டுல இருக்காரு அவரு? இல்லைங்க. நன்றி. நன்றிங்க. நல்லது ஒரு முயற்சி.
5: நன்றி.
3: இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார், எங்கிருந்து?
6: அரியலூர் மாவட்டம், சொட்டிக்குளம். தியாகராஜன் சார்.
3: தியாகராஜன் சார், குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
6: கேட்டேன் சார். சேவாக் சொல்லாங்க சார்.
3: சேவாக், வீரேந்தர் சேவாக். அதாவது இந்தியனுடைய, இந்தியனின் அப்படின்னு சொல்றதை விட உலக அணிகளுக்கே அதிரடி ஆட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்தவர்.
6: ஆமாம் சார்.
3: அவர் இல்லைங்க. நன்றி. நல்லதொரு முயற்சி. வணக்கம்.
2: இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வந்த வேகத்தில் போயிட்டாங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: ஹலோ.
3: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
7: தருமபுரி ஒட்டப்பட்டி குணசேகரன்.
3: குணசேகரன் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
7: கேட்டங்க ஐயா. எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
3: உங்களுக்கான குறிப்பா? இவர் வந்து அதாவது அணியின் தலைவராக இருந்திருக்காரு. அது உலகக்கோப்பை வென்ற அணியில் வந்து ஒரு மெம்பராகவும் இருந்திருக்கார்.
2: டைரக்ட் குறிப்பாகவே கொடுத்துட்டீங்க.
3: ஜெயசூர்யாங்களா? ஆசிய கண்டனம்னா நம்ம ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டீங்க. அதாவது இந்தியன், அதாவது
2: ஜெயசூர்யா.
3: ஸ்ரீலங்கா ஓபனர் ஜனக் ஜெயசூர்யாவை சொல்றீங்க. சரிங்க. நன்றிங்க.
2: முயற்சிக்கு நன்றிங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
8: தருமபுரி மாவட்டம், நல்லம்பள்ளி வட்டம், பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17 நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் பெறுக.
9: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: நிலையத்தில் நேரம் 4:47. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கார்த்திக், எளிதான குறிப்பாக கொடுத்துட்டீங்க. கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாமா?
3: நேயர்களும் நல்லா கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால்
2: முயற்சி செய்கிறாங்க.
3: நெருங்கி வந்துட்டாங்க.
2: கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். இவங்களும் வந்த வேகத்திலே போயிட்டாங்க. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
10: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
10: நாங்க மெட்டானூர்ல இருந்து லட்சுமி பேசுறோம்.
3: லட்சுமிம்மா, கொஞ்சம் வானொலி பெட்டி தள்ளி நின்னு பேசலாமே.
10: ஐயா

0: நாங்கள் வயலில் தான் இருக்கோம் ஐயா, வானொல்ல.
1: சரிங்கம்மா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
0: ஆ சரிங்க ஐயா.
1: அதாவது இவர் வந்து உள்ளூர் போட்டிகள், இந்த ஐபிஎல் போட்டிகள்லையும் பங்கேற்றிருக்காரு.
0: ஐயா எம்எஸ் தோனி.
1: எம்எஸ் தோனி, அதாவது ஐபிஎல்னால்னா கிரிக்கெட் என்னன்னா எம்எஸ் தோனி தான் ஞாபகத்துக்கு வருவார் இல்லைங்களா?
0: ஆமாங்க ஐயா, விராட் கோலி, எம்எஸ் தோனி, ரெய்னா.
1: நிறைய பிளேயருங்க சொல்கிறீங்க இல்லைங்கம்மா. அவர் இப்போ இந்த காலகட்டத்தில் விளையாடக்கூடிய ஒரு வீரர்.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி, கிரிக்கெட் வச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நன்றிம்மா.

0: சாருங்க,
1: மகள் பேர் ராஜசேகரிங்க.
0: ராஜசேகரியா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: இது பெண்கள் அணியா ஆண்கள்?
0: இது வந்து ஆடவர் அணிங்கய்யா.
1: ஆடவர் அணிங்களா? ஸ்ரேயசையர்.
0: ஸ்ரேயசையருங்களா? ஓ, இப்போ விளையாடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறவர் அப்படின்னு சொன்னதுனால சொல்கிறீங்களா?
1: அண்மையில் T20 தலைவராக அவர் தான் இருக்கிறாரு.
0: அண்மையில் இருந்தார். இவரும் T20 அணியினுடைய தலைவராக தான் இருந்தார். நன்றிங்க, நல்லதொரு முயற்சி. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்
2: சார். வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: பண்பலை சித்தன், தாசனம்பட்டி சார்.
0: தாசனம்பட்டி சித்தன், சொல்லுங்க.
2: ஆடிட்டு
0: இருக்காரு. தற்போது வந்து ஸ்குவாட்ல இல்ல, ஆடிட்டு இருக்காரு. ஆனா முக்கியமான ஒரு வீரர் அப்படின்னு சொல்லலாம்.
2: நன்றி சார். நன்றி சார்.
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
3: நல்ல முயற்சி பண்றாங்க. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேதோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: நிலையத்தில் நேரம் 4:51. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ரொம்ப சுலபமான ஒரு குறிப்பாவே கொடுத்துருங்களேன்.
0: நேயர் இணைப்பில் நேயம் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து? சம்பத். சொல்லுங்க சம்பத், விடை
8: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கண்டிப்பா பாம்பே அணிக்காக ஆடியிருக்காரு.
8: ஹர்திக் பாண்டியா?
0: ஹர்திக் பாண்டியா இல்லைங்கய்யா. ஹர்திக் பாண்டியா வந்து பாம்பே அணிக்காக லோக்கல் மேட்ச்ல ஆடி இருப்பாரு. அவர் இல்லைங்க.
3: அது இல்லாம அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். நாங்க கேக்குறது பேட்டர்.
0: அவர் ஒன்லி பேட்டர். அதாவது அவரை வந்து இப்போதைக்கு வந்து ஞாபகம்னாலும் அவருடைய அந்த T20 ஆட்டங்கள் வந்து வெகுவா கவரும் அனைத்து தரப்பு நிறையும்.
3: 360 டிகிரிலையும் அவர் அடிப்பார்.
0: 360 அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றிங்கய்யா,
3: முயற்சிக்கு நன்றிங்க. இணைப்பில் நீங்க அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
9: நல்லம்பள்ளியில இருந்து அனுப்பிரியாங்க ஐயா.
0: அனுப்பிரியா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
0: மேலும் ஒரு குறிப்புனா, இவர் வந்து 2026 வேர்ல்டு கப் வின்னர், T20 வேர்ல்டு கப் வின்னர், கேப்டன். ரோஹித் சர்மா
9: அவனுடைய.
3: வருக. வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
10: பாப்பாரப்பட்டி
0: ராஜா. பதில் சொல்லிட்டீங்க நினைக்கிறேன், சொல்லுங்க. உங்களுக்கான குறிப்பா, அதாவது 360, அதாவது ஸ்கூப் ஷாட். அதாவது ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் ஒரு ஷாட் வந்து ஞாபகம் இருக்கும். அது ஸ்கூப் ஷாட் ஆடுறதுல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேயர்னு சொல்லுவோம்.
3: பேக் ஸ்கூப்.
10: இஷான் கிஷன்?
3: இல்லைங்க
0: இல்லைங்க. இஷான் கிஷன், அதாவது ஸ்கூப் ஷாட்னா அவரை தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தென்னாப்பிரிக்கா

0: டிவிலியர்ஸ் மாதிரி இவர் 360 இந்தியா அப்படின்னு சொல்லலாம். நன்றிங்கய்யா, நல்லதொரு முயற்சி.
1: நன்றி.
2: வருக வணக்கம்.
1: மாலை வணக்கம் ஐயா. பாப்பாரப்பட்டிலிருந்து பழனி பேசுறேங்க. இருவரும் நலங்களா?
0: நலமையா?
2: பதிலோட வந்திருக்கீங்களா?
1: இது சொல்றேன் பாருங்க, இது மேலும் ஒரு குறிப்பு கொடுங்களா.
0: மேலும் ஒரு குறிப்பா?
2: ஐபிஎல்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக விளையாடிட்டு இருக்காரு, இப்பயும் விளையாடிட்டு இருக்காரு
1: அவர். ராஹுல் சர்மா சொல்லணும் பார்த்தேன்.
0: ரோஹித் சர்மாங்களா?
1: ரோஹித் சர்மா.
0: மும்பை இண்டியன்ஸ், அதாவது ரோஹித் சர்மா மும்பை இண்டியன்ஸ், அதில் வந்து ஒரு கீ பிளேயர் அப்படின்னு சொல்லாங்கய்யா. ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாராலையும், ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க. விடையவே நான் சொல்லிட்டேன்.
1: நன்றி.
0: என்ன பிள்ளை நீயும் அடுத்த நேயர்.
2: வருக வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
3: ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
0: சரவணன் ஐயா, குறிப்பு கேட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க.
3: சூரியகுமார் யாதவ்.
0: சூரியகுமார் யாதவ் வந்து
3: எக்ஸாக்ட்லி எடுத்துச்சு, இணைப்பு தான் கிடைக்கல. த்ரீ சிக்ஸ்டிங்கிலேயே அவர் தான்.
0: கண்டிப்பாங்க ஐயா.
3: குரு பாத்தீங்கன்னா டிவிலியர்ஸ்.
0: டிவிலியர்ஸ்
3: ஆடக்கூடிய ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்.
0: கண்டிப்பாங்க ஐயா. ரெண்டு பேரும் விளையாண்டா யாரு நல்ல ஷாட் அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த வகையில ஒரு அற்புதமான பிளேயர்ஸுங்க.
3: ஆமா சார்.
0: சரிங்கய்யா, இப்போ அதை பற்றி மேலும் குறிப்பு தெரியுங்களா?
3: என்ன சார்,
0: மேலும் குறிப்புகள் சொல்லிட்டு உங்க பாடல் கொடுத்துடலாம்.
3: ஃபைனல் கேட்ச் புடிச்சாரு பாருங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரா
3: அடிச்சாருலங்க, அந்த பவுண்டரி லைன்ல தூக்கி போட்டு.
0: கண்டிப்பாங்க.
3: புடிச்சதுனால தான் நான் மின் பண்ணேன்.
0: அதாவது ஒரு மேட்ச் நடக்குதுன்னா, அது ஒரு கேட்ச் நடுவு விட்டா ஒரு மேட்ச் போயிடும் அப்படிம்பாங்க. அதாவது உதாரணமா ஆஸ்திரேலியா கிட்ட வந்து கிப்ஸ் வந்து ஸ்டீவா கேட்ச் வந்து விடுவாருங்க. அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பக்கம் போயிடும். அதனால
3: அந்த கேட்ச் புடிச்சாரு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாங்க. அந்த அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டை ஞாபகப்படுத்துற காரணத்தினாலும், இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிற காரணத்தினாலும் இந்த க்வெஸ்சன் வந்து வச்சங்க.
3: சரி சார்.
0: நல்லது, நல்ல ஆன்சர் சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: படம் முதல் இரவு. இசைஞானி இளையராஜா இசையில ஜெயச்சந்திரனும் சுசீலாம் மாடின மஞ்சள் நிலாவுக்கு இன்று எதோ சுகம்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலங்க.
3: நன்றி.
0: நன்றிங்கய்யா.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு அவர் கேட்ட பாடல்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch எல்இடி டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: நிலையத்தில் நேரம் 5 மணி. நிலையத்தில் நேரம் 5 மணி 2 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: இதுவரை விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தது நான் கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன்.
1: எஸ் கார்த்திக், நன்றி. நேயர்களே,
0: பண்பலையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேரம் 5:04. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஏட்டதுக்கும் புகழ் மணக்க உங்கள் மனங்களில் இசையை நிறைக்க, தென்றலோடு சேர்ந்து மாலையை அலங்கரிக்க ஒழிக்கவிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது ஜெமினி என்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டு ரசித்து இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
5: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டெல்லி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
6: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அபித குஜாம்பால் உடனாகிய ஸ்ரீ அருணீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது.
7: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: Viking Bunions and Briefs.
1: மனதை மயக்கும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது எனக்கு 18, மன்னிக்கவும், எனக்கு 20 உனக்கு 18 என்ற திரைப்படத்தின் ஒரு திரைப்பட பாடல். பாடல் எழுதியிருக்கிறார் பா விஜய் அவர்கள். பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறார் ஏ ரகுமான் அவர்கள். அந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா,

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
8: போலீஸ்
9: மிஸ் சீமா?
8: ஆமாங்க.
9: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
8: நான் என்ன பண்ண?
9: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
8: டிஜிட்டல் அரெஸ்டா?
9: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
8: இவ்ளோ பணமா?
9: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
8: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
9: என்ன
8: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
10: ஹலோ மம்மா.
8: ஹாய்.
11: RBI சொல்கிறது
12: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
13: இதயத்திற்கு இதமான இசை கானங்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது வில்லன் என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் உங்கள் மனதை தொடும் ஒரு பாடல். கேட்டு ரசியுங்கள் நேயர்களே.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தென்றலோடு தேன் சிந்தும் மாலை பொழுது இது. இந்த இனிய பொழுதில் இசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பண்பலையின் நிகழ்ச்சியான மாலை தென்றல் நிகழ்ச்சியில் உங்கள் இதயங்களை வருடும் அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். வேதம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துவின் பாடல் வரிகளில் வித்யாசாகர் இசையில் ஒரு இனிமையான பாடலை

நேர்களே, இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
6: கனமான உங்களின் இதயத்தை கலைக்க பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இசையால் உங்களை மகிழ்விக்க பண்பலையில் ஒழித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மாலை தின்றல் உங்கள் இல்லங்களையும் இதயங்களையும் விருடிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்வேன். அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். நீலாவை வா என்ற திரைப்படத்தில்

0: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
4: நேரம் 5:41. இது உங்கள் உள்ளங்களை கவர்ந்திழுக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மாலை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாய் ஒழுக்க வருகிறது சேது என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
3: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: ₹5:47 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். பகவதி என்ற திரைப்படத்திலிருந்து

மாலை தின்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.

இன்றைய தினம் ஒரு திருக்கோவிலில் நாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பிள்ளையார்பட்டியில் எழுந்தருளியிருக்கும் கற்பக விநாயகரை தரிசிக்கலாம். இந்த கோவில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டது. இங்கு அமைந்துள்ள கற்பக விநாயகர் மலையை குடைந்து அமைக்கப்பெற்ற 6 அடி உயரமுள்ள சிலையாகும். இந்த கோவிலில் உள்ள கற்பக விநாயகனின் உருவம் வடக்கு திசை பார்த்து காணப்படுகிறது. மேலும் இங்குள்ள கற்பக விநாயகனின் தும்பிக்கை வலதுபுறமாக சுழித்து உள்ளது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுகோள் நிறைவேறியதும் இந்த தலத்தில் உள்ள பிள்ளையாருக்கு முக்குறுணி மோதகம் கொழுக்கட்டை படைத்தும், தொழில் வளர்ச்சி வேண்டுவோர் இத்தலத்தில் கணபதி ஓமம் செய்தும், அருகம்புல் மாலை அணிவித்தும் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர்.

0: வாழ்க்கை சாதகம்.
1: முக்கிய திருவிழாக்களாக விநாயகர் சதுர்த்தி இன்று வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. விநாயகர் சதுர்த்திக்கு 10 நாட்களுக்கு முன்பாகவே பண்டிகை தொடங்கப்படுகிறது. முதல் நாள் கொடியேற்றம், காப்பு கட்டுதல், 2ஆம் நாளிலிருந்து 8ஆம் நாள் வரை பிள்ளையார் பல்வேறு வாகனங்களில் வளம் வருவார். 9ஆம் நாள் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அன்றைய நாள் பிள்ளையாருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது. மேலும் திரு கார்த்திகை தீப திருவிழா, மார்கழி திருவாதிரை, சிவகாமி சுந்தரி உடன் வீற்றிருக்கும்

0: நடராஜ பெருமான் வீதி உலா வருதல் தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நாட்களில் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. மேலும் இங்கு காத்யாயினி, நாகலிங்கம், பசுபதீஸ்வரர் போன்ற சன்னதிகள் உள்ளன. எனவே நேயர்களே, வாழ்வில் ஒருமுறையாவது நாம் பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு சென்று அங்குள்ள கற்பக விநாயகனை தரிசிப்போம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.

வணக்கம் வணக்கம் அன்பினர்களே, நிலையத்தில் நேரம் மாலை 6:10. இறை தேடச் சென்ற பறவைகளும் கூடு திரும்பும் மாலை நேரம். தனி பறவைகளாய் சென்ற நாமும் வீடு திரும்பும் இந்த மாலை வேளையில் சிவக்கினிய பாடல்களை தந்து மகிழும் இசை மின்னல் நிகழ்ச்சி. ஆமாங்க, பரபரப்பான அந்த மாலை வேளையில் நாம் இசை மின்னல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்க போகிறோம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் ராமன் அப்துல்லா என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் அறிவுமதி, பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
3: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: சாயந்தர நேரம், எல்லாரும் வேலைக்கு போயிட்டு பரபரப்பா கிளம்பிட்டு இருப்பீங்க. இந்த பரபரப்பான நேரத்துல நமக்கு தேவையானது நம்மளுடைய பாதுகாப்பு தாங்க. ஏன்னா நம்ம சாலைகளில் வேகமா கடந்து போயிட்டு இருப்போம். அதே மாதிரி பேருந்துகளில் வந்து ஏறும்போது இறங்கும்போது வந்து படிகளில் வந்து கவனமாக பார்த்து ஏறுங்க இறங்க. ஏன்னா நம்ம பாதுகாப்பு நம்ம கையில் தாங்க இருக்குது. அதே மாதிரி கார் போன்ற வாகனங்களில் நம்ம பண்பலையை கேட்டே போயிட்டுருப்பீங்க. நீங்களும் சீட் பெல்ட் அணிஞ்சிக்கோங்க. அதாவது வாகனத்தை இயக்கும் போது பாதுகாப்பாக சாலை விதிகளை பயன்படுத்தி இயக்குங்க. என்றென்றும் நேயர் நலனில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசை மின்னல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடலாக அரவிந்தன் என்ற திரைப்படத்திலிருந்து ஈரநிலா என தொடங்கும் பாடல். இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் பழனி பாரதி, பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. இந்த பாடலை பாடியிருக்காங்க SP பாலசுப்ரமணியம், மகாநதி சோபனா.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: வானொலியில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15%.

0: அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைமின்னல் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் நிறைவு பாடல் ரட்சகன் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் வைரமுத்து, பாடலுக்கு இசை ஏ ஆர் ரகுமான். பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஹரன், சுஜாதா மோகன்.

நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய இசை மின்னல். பண்பலையில் தொடர்வது விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
1: देश के हर गरीब, हर व्यक्ति तक पोषण पहुंचाना भी सरकार की प्राथमिकता है।
0: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi है हमारी जिम्मेदारी।
2: उंगटे ईएमआई वाड़ा का ये पड़ी संभाली कर दे।
3: ஒரு ஐடியா இருக்கு நிறைய பணம் கிடைக்கும்
2: எப்படி
3: உன் பேங்க் விவரத்தை கொடு சிலர் பணம் அனுப்புவாங்க அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு கமிஷன் கிடைக்கும்
2: இவ்வளவு ஈஸியா என்ன ஈஸி இது மணி மியூல் சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க இது குற்றம் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்
4: வேணாம்ப்பா வேணாம்
5: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள் யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள் ஆர்பிஐ சொல்கிறது
6: விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க
7: வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன் தலைப்புச் செய்திகள் வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று அகில இந்திய அஞ்சல் துறை பணியாளர் சங்கங்களின் தலைவர்களுடன் உரையாடிய திரு ஜிதேந்திர சிங் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தபால்காரர்கள் மூலமாகவே மக்களுக்கு நேரடியாக அரசின் சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மக்கள் சேவைக்கான பெரிய கட்டமைப்பாக அஞ்சல் துறை உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார் அரசின் திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த துறையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மக்களின் சேவையை மையப்படுத்தும் கட்டமைப்பாக அஞ்சல் துறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நவீனமயமாக்கியுள்ளதாக அகில இந்திய அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர் இதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர் நாட்டின் தூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அரசின் சேவையை கொண்டு செல்லும் வகையில் அஞ்சல் துறை பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிறுவனம் வடிவமைப்பு பொறியியல் தளவாட வசதிகள் உள்ளிட்ட தொழில்களில் இந்த முதலீட்டை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்வர்தனா நிறுவனத்தின் அதிகாரி திரு பாரி பெயிண்டர் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் கையெழுத்திட்டனர் இந்நிகழ்ச்சியில் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு குமரன் பெரியசாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்
8: வழக்கமான பேருந்து 3,297 சிறப்பு பேருந்து 2,915 இயக்கி இருக்கும் மொத்தம் 6,212 பேருந்துகள் இங்கிருந்து மக்கள் அவர்கள் ஊருக்கு சொந்த ஊருக்கு இங்கிருந்து சென்றிருக்காங்க பயணம் செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா 248,270 பேர் இங்கே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அவர்கள் ஊர்களுக்கு இங்கிருந்து பயணம் செஞ்சிருக்காங்க சென்னை திரும்புவதற்கு சிறப்பு பேருந்துகள் அவங்க எவ்வளவு பேர் இங்கிருந்து போயிருக்காங்கன்னு கணக்கெடுப்பின் பிரகாரம் 14/9 அன்று வந்து 2,240 பேருந்துகள் வழக்கமான பேருந்து வந்து 1,099 பேருந்துகள் மொத்தம் 3,339 பேருந்துகள் 15/9 அன்று வந்து 1,325 பேருந்துகள் வழக்கமான பேருந்துகள் 1,099 பேருந்துகள்

0: மொத்தம் 5763 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பரங்குன்றாபுரம் கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார்.
3: பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினராலும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் சட்டமன்ற அனைத்து உறுப்பினர் மாண்பை காப்பதுதான் என்னுடைய முதற் பணி என்றும், சட்ட விதிகளை மதித்து விதிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன மரபு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை ஒட்டித்தான் நான் சில முடிவுகளை எடுத்தேன். அப்படித்தான் பல மாற்றங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்போதுமே பேசிக் கொண்டிருக்கிற உறுப்பினர்கள் பக்கமிருந்து என் பார்வையை திருப்பி புதிதாக வந்திருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் பேசாதிருக்கிற உறுப்பினர் கூட பேச வேண்டும் என்று அறிவுறுத்தி அவர்களை எல்லாம் கேள்வி கேட்க சொல்லி அவர்களையும் பேச வைக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு நான் செயல்பட்டதை மாமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் அறிவார்கள், நாட்டு மக்களும் அறிவார்கள்.
1: இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு தாம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். மாணவர்கள் நலனுக்காக புதிய பள்ளி கட்டிடம் அமைத்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் இவ்வாண்டு அதிகம் இருந்ததால் மின் தேவையும் அதிகரித்தது என்றும், தற்போதும் வெப்பம் தணியாததால் கடந்த ஆண்டைவிட கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் மின் தேவையை சமாளிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காததால்தான் மின்வெட்டு நீடித்து வருவதாக அவர் குறை கூறியுள்ளார். மின்வெட்டை சமாளிக்க 2000 மெகாவாட் மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் களத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மின்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தனித்து போட்டியிடுவதாக எடுத்துள்ள முடிவு அவர்களின் அரசியல் உரிமை என்று கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்குக்கான திருப்பணிகள் நிறைவு பெற்றுள்ள சூழலில் அங்கு தமிழில் அர்ச்சனை செய்து குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என்று தங்கள் கட்சி வலியுறுத்துவதாகவும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு உள் கர்நாடகா முதல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வெட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணீஸ்வரர்

0: சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு செல்வ விநாயகர் கோவிலில் பிள்ளையார் சதுர்த்தி கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள அத்திப்பட்டு வானகரம் பகுதியில் 2,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இனி விளம்பரம்.
2: பாதி ராத்திரியில SMS-ஆ?
3: KYC அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
4: பிளாக் ஆக கூடாது, லிங்கை கிளிக் பண்றேன்.
5: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
3: KYC அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி KYC அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நிலையத்தில் நேரம் 6:41. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வேலை காத்திருக்கு. வேலை காத்திருக்கில் முதல் அறிவிப்பாக வங்கியில் அதிகாரி காலியிடங்களுக்கான பணியிடம் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சிறப்பு அதிகாரி பிரிவில் மேனேஜர் பதவிக்கு 210 காலியிடமும், சீனியர் மேனேஜர் பதவிக்கு 56 காலியிடமும், அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவிக்கு 25 என மொத்தம் 291 இடங்கள் காலியாக உள்ளன. இதற்கான கல்வி தகுதிகள் BE, MSc, MCA, MBA மற்றும் CA. இதற்கான வயது பிரிவுக்கு ஏற்ப மாறுபடும். தேர்ச்சி முறை என்பது ஆன்லைன் முறையில் தேர்வு நடைபெறும், அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வும் இருக்கிறது. இதற்கான விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக ₹1000, SC/ST பிரிவினருக்கு மட்டும் ₹175. இதற்கான கடைசி நாள் 15/9/2026. மேலும் விவரங்களுக்கு iob.bank.in. அடுத்த தகவலாக, சோலார் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய சூரிய ஒளி மின்சார நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சீனியர் என்ஜினியர் பதவிக்கு 11 காலியிடமும், துணை மேனேஜர் பதவிக்கு 10 காலியிடமும், ஆபீசர் பதவிக்கு 3 காலியிடமும், அக்கவுண்டன்ஸ் ஆபீசர் பதவிக்கு 1 காலியிடமும், ஜெனரல் மேனேஜர் 2 காலியிடம் உட்பட மொத்தம் 28 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி BE, BTEC, BL, MBA மற்றும் CA. இதற்கான வயது 18 முதல் 45 இருப்பவர்களாக இருக்க வேண்டும். இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. இதற்கான விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹1000, SC/ST பிரிவினருக்கு மட்டும் ₹500. இதற்கான கடைசி நாள் 23/9/2026. மேலும் விவரங்களுக்கு SECI.CO.IN. அடுத்த தகவலாக, நீலகிரி மாவட்டத்தில் பதிவுரை எழுத்தர் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக உள்ள பதிவுரை எழுத்தர் பணியிடத்துக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். இதற்கான வயது 18 முதல் 37 வரை விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு. இதற்கான விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வளர்ச்சி பிரிவு, உதகமண்டலம், 643-0001. இதற்கான கடைசி நாள் 29/9/2026. மேலும் விவரங்களுக்கு நீல்கிரிஸ், NILGIRIS.NIC.IN. அடுத்த அறிவிப்பாக, தபால் நிலையத்தில் 2095 GDS பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள தபால் நிலையங்களில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கிராம தபால் பணியாளர் GDS பிரிவில் கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர் பணியில் சென்னையில் 16 இடங்களும், செங்கல்பட்டு 68 இடங்களும், கடலூரில் 57 இடமும், கோவையில் 41 இடமும், மதுரையில் 54

இடமும் திருநெல்வேலியில் 50 உட்பட மொத்தம் 2095 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதும். இதற்கான வயது வரம்பு 18 வயது முதல் 40 வயது வரை விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. இதற்கான விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் மற்றும் SC ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இதற்கான கடைசி நாள் 21/9/2026. மேலும் விவரங்களுக்கு indiapost.gov.in அல்லது GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட். நிகழ்ச்சியின் நிறைவு அறிவிப்பாக, பட்டப்படிப்பு முடித்தவருக்கு மத்திய அரசில் பணி. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் EPFO காலி இடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை UPSC வெளியிட்டுள்ளது. அசிஸ்டன்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கமிஷனர் பிரிவில் மொத்தம் 80 இடங்கள் காலியாக உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 35 வயது உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இதற்கான விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹25. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இதற்கான கடைசி நாள் 11/9/2026. மேலும் விவரங்களுக்கு UPSC.gov.in. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வேலை காத்திருக்கு.

நிலையத்தில் நேரம் 6:45. இது தருமபுரி பண்பலை 102.5. ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு திருச்சிராப்பள்ளி சந்திப்பில் 87.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி, அம்பலூர் தலா 9 சென்டிமீட்டர் மழையும், வேப்பூர், தொழுதூர் தலா 5 சென்டிமீட்டர் மழையும், குறுங்குளம், வேப்பந்தட்டை, திருமயம், மேட்டுப்பட்டி, வாணியம்பாடி, ஆத்தூர் தலா 4 சென்டிமீட்டர் மழையும், இருக்காட்டுப்பள்ளி, கிருஷ்ண புறம், திருமங்கலம், மீமாத்தூர், கல்லந்திரி, பட்டுக்கோட்டை, வி களத்தூர், நந்தியாறு, எலந்தகுட்டைமேடு, எச்சன் விடுதி தலா 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. பதிவான அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தில் 39.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையானது சமவெளி பகுதிகளில், கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் மதுரை நகரங்களில் 23.4 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளான உதகமண்டலம் பகுதியில் 13.8 டிகிரி செல்சியஸ் மழையும் பதிவாகியுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளான குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளுக்கு எச்சரிக்கை ஏதும் இல்லை. அரபிக்கடல் பகுதிகளான தெற்கு கேரள கடல் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: அடுத்ததாக 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, கோயம்புத்தூர் ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகம் மூலம் அக்னிவீர் திட்டத்தின் ஆன்லைன் பொது நுழைவுத் தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர் பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு முகாம் இம்மாதம் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் நடைபெற உள்ளது. இவற்றில் அக்னிவீர் கிளார்க், அக்னிவீர் பொது பிரிவு அனைத்து ஆயுத பிரிவுகளுக்கும், அக்னிவீர் தொழில்நுட்ப பிரிவு அனைத்து ஆயுத பிரிவுகளுக்கும், அக்னிவீர் டிரேட்ஸ்மேன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அனைத்து ஆயுத பிரிவுகளுக்கும், அக்னிவீர் டிரேட்ஸ்மேன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, ஹவுஸ் கீப்பர் மற்றும் மெஸ் கீப்பர் அனைத்து ஆயுத பிரிவுகளுக்கும், மகளிர் ராணுவ காவல் படை. இந்த பணியிடங்களுக்கு இணையதளத்தில் விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்கள் www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்களையும் ஆட்சேர்ப்பு முகாமிற்கு கட்டாயமாக கொண்டு செல்ல வேண்டும். அக்னிவீர் மகளிர் ராணுவ காவல் உட்பட அனைத்து பிரிவுகளுக்கும் அனுமதி சீட்டுகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. இணையதளத்தில் விண்ணப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களின் மின்னஞ்சல் முகவரிகளை சரிபார்த்து ஆட்சேர்ப்பு முகாம் விவரங்களை தெரிந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு கோயம்புத்தூர் ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகம் தொலைபேசி எண் 042-22-22-20-22 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது. எனவே இவ்வரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் மூலம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. TNPSC மற்றும் SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சத்தியாகராயா கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரியில் 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது. மேற்படி பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும் தமிழக அரசால் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெறும். மேற்படி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை. இணையதள வழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் கூடுதல் விவரங்களை பெற www.cecc.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கை மூலம் அறிந்து கொள்ளலாம் என தமிழ்நாடு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் ஆராய்ச்சி நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் இயங்கும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டயப்படிப்பு செப்டம்பர் 2026 மூன்றாம் வாரத்தில் துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டயப்படிப்பு 1 வருடம் 2 பருவங்கள். கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் 25,000 மற்றும் விண்ணப்ப கட்டணம் ₹100 ஆகும். இந்த பட்டயப்படிப்பு படிப்பதன் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதை கடை மற்றும் தாவர மருத்துவ மையம் வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர் ஆகலாம். சுய வேலை வாய்ப்பும் பெறலாம். மேலும் தொடர்புக்கு 99-42-27-91-90 என்ற எண்ணிலோ அல்லது 73-39-00-23-90 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் ஆராய்ச்சி மண்டல திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: நிலையத்தில் நேரம் 6:55. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: மகாகவி பாரதி நினைச்ச உடனே மனதுக்குள்ள ஒரு இன்பமும் உடல்ல ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு பேருங்க. பிறந்த இடம் வந்து எட்டயபுரம், ரொம்ப வறட்சியான பகுதி. அவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் அப்படின்னு கேட்டா, எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ், பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் சில ஆண்டுகள் இருந்ததால் சம்ஸ்கிருதம், ஹிந்தி. இதை தவிர 1908-18 10 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் இருந்ததுனால பிரெஞ்சு, கன்னடம், மலையாளம், தெலுங்கு என்று இத்தனை மொழியும் அவருக்கு தெரியுங்க. 1882 பிறந்து 1921 39 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த மகாகவி. 10க்கும் மேற்பட்ட மொழி தெரிஞ்சிருக்குது. ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருந்தீங்களா, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னா எத்தனை பெருமை, எத்தனை அழகு. அது மட்டும் இல்லைங்க, தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் வந்து அதனுடைய வயதை பத்தி எல்லாரும் கேட்கறாங்க. இப்ப உங்க மொழிக்கு என்ன வயது, நான் ஒரு உங்க மொழிக்கு என்ன வயது, என்ன ஒரு பாரதிட்ட கேட்டாங்க. அவருடன் சொன்னாரு, எங்க மொழிக்கு வயதெல்லாம் கிடையாது, அவள் எந்த பிறந்தவள் எந்தறியாத இயல்பின்லாம் எங்கள் தாய். எங்க அம்மா வயசு எனக்கு தெரியாது மாதிரி என்னுடைய மொழியினுடைய வயசு என்னுடைய தாயினுடைய வயசு தெரியாது எனக்கு. என்னுடைய தாய்மொழி அத்தகைய தன்மை மிகுந்தது. அது மட்டும் இல்ல, இந்த குறைவான வயதுக்குள்ள அவர் வாழ்ந்த அந்த காலத்துல எத்தனை விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டார். ஒரு அதிசயமான விஷயம் படிச்சேன், என்ன அப்படின்னா, அந்தணர்கள்ல மீசை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர் மீசை வச்சிருப்பாராம், வடநாட்டில் இருந்ததுனால தலைப்பாகிட்டுப்பாராம். காசியில் இருந்தபோது அவருடைய அத்தை வீட்டுக்காரரு இவர்கிட்ட அதிகம் பேச மாட்டாராம். ஏன்னா இவன் மரபு மீறின ஆளா இருக்கான், மீசை வச்சுக்கிட்டு தலைப்பா கட்டிக்கிட்டு என்ன ஆளுவேன் அப்படின்னு பேசவே மாட்டாராம். ஒரு நாள் எட்டயபுரம் ஜமீன்தார் வந்து அங்க வந்திருக்கிறாரு எங்க காசிக்கு. வந்த உடனே அந்த கோயில்ல காலையில பூஜை நடந்த உடனே யாராவது தமிழ் பாசுரம் பாடுங்க அப்படின்னாங்களாம். அந்த ஓதுவார காணோம். உடனே வீட்டுக்காரருக்கு என்ன செய்யும் தெரியல, கையை பதிஞ்சு நின்று இருக்காரு. மகாராஜா கேட்கிறாரு, அவருடைய செல்வத்தில் தான் அது நடந்துகிட்டு இருக்கு. உடனே பாரதி கணீருங்கிற குரல்ல திருவாசகத்தை எடுத்து பாடுறாருங்க. திருவாசகத்தை பாடின உடனே கேட்டு ராஜா மெய்சிலுத்து போறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே அசந்து போறாங்க. நீ பாரதி தானே, இன்னார் பையன் தானே, ஆமா சொல்லிட்டு சரி நீ ஏன் எட்டயபுரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் பாரதி கிளம்புறதுக்கு தயாரா இருக்கிறாரு. இப்ப ஒரு நிகழ்ச்சியை பாருங்க, இவர் பாடி முடிச்ச உடனே அவங்க அத்தை வீட்டுக்காரு அது வரைக்கும் அவரை மதிக்காதவரு ஓடி வந்து கை ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டாராம். நாங்கள் எல்லாம் ஆஷாட பூதிகள், வெளிவேச்சுக்காரர்கள், நீயே உண்மையானவன். ஏன்னா உன் குரலில் இருந்த உண்மையும் உணர்வும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய விஷயம் சொன்னாராம். வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்று போல இருந்த ஒரு தன்மை பாரதிக்கு உண்டு. அவர் வெறும் கவிஞரா, அதை தாண்டவருங்க. எப்படி என்றால், அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஆங்கிலம் தெரியும். அதே போல அவர் ஒரு படைப்பாளி, கட்டுரையாளர், கவிதையாளர். புதுக்கவிதைக்கு அவர்தான் விதை போட்டவர். பாஞ்சாலி சபதத்திலே மாலை நேர வர்ணனையிலே சொல்லுகிற வார்த்தை இருக்கு பாருங்க, புதுக்கவிதைக்கு அதுதான் அடித்தளம் என்றே சொல்வார்கள். இன்னும் சொல்றதாக இருந்தால், வடமொழியிலேயே சொல்லுகின்ற ஒரு வேத மந்திரம் என்ன என்று கேட்டால், அந்தணர்கள் வந்து என்ன செய்வாங்க, சூரியனை வணங்குகிற போது பாஸ்கராய வித்மகே மகஜுதே தராயதி மிகே தன்னோ ஆதித்யாய பிரஜோதயாதி என்று சொல்லுகிற வார்த்தையை அப்படியே அழகாக மொழிபெயர்த்திருப்பாருங்க. செங்கதித்தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படிம்பாங்க. எவ்வளவு அழகா இருக்குது. மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர், படைப்பாளர், பத்திரிகையாளர், கார்ட்டூனிஸ்ட், எல்லாத்துக்கும் மேல ஒரு சிறப்பிட தெரியுங்களா, டைட்டானிக் அப்படின்னு நமக்கு அந்த கப்பலும் அந்த படமும் ஞாபகத்துக்கு வருதுங்க. 1912 அந்த டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்து போனதை பாரதி இந்தியா என்கின்ற தன்னுடைய பத்திரிகையில அதை பதிவு பண்ணிருக்காருங்க. எப்படி பதிவு பண்றது தெரியுமா, 1800க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சென்ற டைட்டானிக் என்ற சொகுசு கப்பல் இப்படி நீரில் அமைந்திருக்கிறது, அதன் காரணமாக பலர் மரணம் அடைந்திருக்கிறார்கள், அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதாக என்று ஒரு வரலாற்று பதிவை தன்னுடைய இதுல பதிவு வைத்திருக்காருனா எத்தனை பெருமையுடையதாக இருக்குன்னு பாருங்க. இப்படியான பெரும் தன்மைகள் கொண்ட பாரதிய ஒரு துளிதான் நம்மளால பார்க்க முடிஞ்சது என்று சொன்னால் அந்த கடல் முழுவதையும் உணர்ந்து கொண்டால் எவ்வளவு பெருமை இருக்கும். பாரதி காலத்தால் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் கவிஞன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நிலையத்தில் நேரம் 7:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, திரை இசை நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கொடி வீரன் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

நிலையத்தில் நேரம் 7:06. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மஞ்சப்பை என்ற திரைப்படத்திலிருந்து, இதோ அந்த அழகான பாடல்.

0: திரையிசை நிகழ்ச்சியை தொடர்ந்து பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்தி மலர். பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள். பண்பலையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.
1: நேரம் 7:10. பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் செல்வராஜ்.
2: மத்திய அரசு இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர், சீரமரபின மாணவ மாணவிகளுக்கு பிரதமரின் கல்வி உதவி திட்டம் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் 30% மாணவிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஆண்டு ஒரு மனம் 2 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். கடந்த கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள பள்ளிகளில் பயில்பவராக இருத்தல் வேண்டும். கடந்த நிதியாண்டில் உதவித்தொகை பெற்று பயனடைந்த மாணவ மாணவிகள் நடப்பு ஆண்டில் 10 மற்றும் 12 வகுப்பு பயில்வோர் அதற்கான இணையதளத்தில் வரும் 30 தேதிகள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் சார்பில் உடல் உழைப்பு தொழிலாளர்கள், சமூக பாதுகாப்பு மற்றும் நலவாரியம், அமைப்புசாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகன பழுதுபார்க்கு தொழிலாளர்கள் உள்ளிட்ட 20 அமைப்பு தொழிலாளர் நலவாரியங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நலவாரியங்களில் புதிதாக உறுப்பினர் சேர்க்கையான பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நாளை 15 தேதி லாடபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. முகாமில் தகுதியுடையவர்கள் செல்போன் இணைக்கப்பட்ட ஆதார் அட்டை, மின்னணு குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பள்ளி மாற்றுச் சான்றிதழ் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி பாஸ் புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றுடன் தொழிலாளர்கள் முகாமில் கலந்து கொண்டு உறுப்பினராக சேர்ந்து பயன்பெறலாம் என பெரம்பலூர் உதவித்துறை ஆணையர் மாதேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் கடலூர் மண்டல அளவிலான கூடைப்பந்து போட்டி பெரம்பலூரில் அண்மையில் நடைபெற்றது. இதில் 14, 17, 19 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இருபாளருக்கும் தனித்தனியே நடைபெற்ற இப்போட்டியில் கடலூர், பெரம்பலூர், அரியலூர், கரூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 6 மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் சிறப்பாக விளையாடி ஒவ்வொரு வயது பிரிவிலும் தலா 5 பேர் வீதம் 30 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்கள் மண்டல அளவிலான போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் கலந்து கொண்டு விளையாட தகுதி பெற்றுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்து ஆய்வு மேற்கொள்ளும் பொருட்டு வட்ட அளவில் பிரதி மாதம் 3வது புதன்கிழமை வரும் 16ஆம் தேதி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் முகாம் ஆலத்தூர் தாலுகாவில் நடைபெறுகிறது. முகாமில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து மாவட்ட முதல்நிலை அலுவலர்கள் கிராமங்களில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலர்களை ஆய்வு செய்தும் மக்கள் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற உள்ளனர். எனவே ஆலத்தூர் தாலுகாவுக்குட்பட்ட கிராம பொதுமக்கள் தங்கள் கிராமத்துக்கு ஆய்வுகள் மேற்கொள்ள வருகை தரும் மாவட்ட அளவிலான நிலை அலுவலர்களிடம் தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுக்கள் மற்றும் தங்களது கிராமத்துக்கு தேவைப்படும் அடிப்படை தொடர்பான கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாய நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் 2026-27 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தற்போது நிலவும் எல் நினோ தாக்கத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் குறுவை பருவத்தில் வாழை, மரவள்ளி மற்றும் மஞ்சள் ஆகிய பயிர்களுக்கு தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தில் வரும் 15ஆம் தேதிக்குள்ளும் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறலாம். எனவே கடன் பெறும் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் காப்பீடு செய்யலாம். கடன் பெறாத விவசாயிகள் பயிர் காப்பீடு இணையதளத்துள்ள விவசாயிகள் கார்னர் வாயிலாக நேரடியாக பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் பாபு தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் தாலுக்கா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் வரும் 30ஆம் தேதி வரை சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. இம்முகாமில் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பணமோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் பாகப் பிரிவினை உள்ளிட்ட சிவில் வழக்குகள், பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையதளம் வழியாகவோ பேசி சமரச முறையில் தீர்வு காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட சமரச தீர்வு மைய ஒருங்கிணைப்பாளரும் சார்பு நீதிமன்ற நீதிபதியுமான சரண்யா தெரிவித்துள்ளார். தமிழக அரசால் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆவி நிறுவனத்தில் பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மையம் அமைக்க நிதி உதவி வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் பெரம்பலூர் மாவட்டத்தின் மாற்றுத்திறனாளிகள் 18 வயது முதல் 45 வயதுக்குள்ள இருபாளரும் விண்ணப்பிக்கலாம். தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களுடன் மாவட்ட

0: மாற்றுத்திறன் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் அலுவலகம் மூலமாகவோ 30 தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
1: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவி மும்பையில் இன்று 2 நாள் ஹிந்தி விழா மற்றும் 6வது அகில பாரத ஆட்சிமொழி கருத்தரங்கு ஆகியவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரமும் இலக்கியமும் பல மாநில மொழிகளில் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மொழிகளின் மையமாக ஹிந்தி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், நாட்டிலுள்ள அனைத்து மொழிகளின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான பாலமாக ஹிந்தி மொழி விளங்குகிறது என்று கூறினார். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கருவியாகவும் இது பயன்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்ய பாஷா பாரதி என்ற ஆட்சி மொழி மாதாந்திர பத்திரிகையையும் அவர் வெளியிட்டார். பாரதி பன்மொழி மொழிபெயர்ப்பு செல்போன் செயலியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்திய மொழிகளுக்கான முதல் தரவு மையத்தையும் திரு அமித்ஷா இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். ராஜ்பாஷா கௌரவ் மற்றும் ராஜ்பாஷா கீர்த்தி விருதுகளையும் இந்நிகழ்ச்சியில் அவர் வழங்கினார். இந்த 2 நாள் விழாவில் வந்தே மாதரம் தேசிய பாடலை மையப்படுத்திய விவாதமும் பல்வேறு அமைச்சகங்கள் ஏற்பாடு செய்துள்ள கண்காட்சியும் இடம்பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய வங்கிம் சந்திர சாட்டோபாத்யாயின் 5வது தலைமுறை வாரிசான ஜாய்தீப் சாட்டோபாத்யாயை உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் தமது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா தலைமையேற்று நடத்திய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதிலும் விழா ஏற்பாடுகள் மற்றும் வெளிநாட்டு தலைவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலும் சிறப்பாக செயல்பட்டதாக தெரிவித்துள்ளது. உலக அரங்கில் நாட்டின் நற்பெயரை மேன்மைப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் உச்சிமாநாடு அமைந்திருந்ததாகவும், இதற்கு உதவும் வகையில் செயல்பட்ட அனைத்து மாநில அரசுகளுக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் தொலைபேசியில் உரையாடினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் அரசியல், இராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் லீ ஹோய் ட்ரங்குடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை பெருக்குவது குறித்தும், வேளாண் உற்பத்தி பொருட்கள், மருந்துகள் ஆகியவற்றை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்வதற்கான விநியோக சங்கிலி மற்றும் சந்தையை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு மற்றும் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கிழக்கத்திய நாடுகள், வெளியுறவு கொள்கை, ஆசியான், இந்தோ பசிபிக், மகாசாகர் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான கொள்கைகளில் வியட்நாம் நட்பு நாடாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பில், காவல்துறையினர், சீருடை அலுவலர்கள், சார்நிலை அலுவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் 138 பேரும், தீயணைப்புத்துறையில் 20 பேரும், சிறைத்துறை அலுவலர்கள் 10 பேரும், ஊர்காவல் படையினர் 5 பேரும், விரல் ரேகை பிரிவில் 2 பேரும், தடய அறிவியல் துறையில் 4 பேரும் இந்த பதக்கங்களை பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 19 தேதியன்று நாகர்கோவில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் சைலேஷை கடலில் நீந்திச் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர் ராஜசேகருக்கு அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பதக்கங்கள் பிரிதொரு விழாவில் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகம் பெரிய கப்பல்களை கையாளும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து இத்துறைமுகத்தில் முதன் முதலாக மிக நீளமான சரக்கு பெட்டக கப்பல் கையாளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப ஒருங்கிணைந்த மற்றும் திறன்மிக்க பல்முனை போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும் வகையில் பிரதமரின் கதிசக்தி திட்டத்தில் தேசிய பெருந்திட்டத்தின் கீழ் துறைமுக வளர்ச்சிக்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக துறைமுகத்தில் பெரிய கப்பல்களை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் கையாளும் வகையில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கப்பல்கள் வரக்கூடிய மிதவை ஆழம் 14.2 மீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. துறைமுகத்திற்குள் கப்பல்கள் கையாள்வதற்கு வசதியாக சுற்று பாதை 488 மீட்டர் இருந்து 550 மீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் ஆண்டுக்கு 600,000 சரக்கு பெட்டகங்கள் கையாளும் திறனுடன் அமைக்கப்பட்டுள்ளது. 370 மீட்டர் நீளமுள்ள கப்பல் தளம், 14.2 மீட்டர் மிதவை ஆழம் கொண்டது, 10 ஹெக்டேர் சேமிப்பு வசதி, 126 குளிரூட்டப்பட்ட சரக்கு பெட்டகங்கள் இணைப்பு வசதிகள், கப்பலில் இருந்து சரக்கு பெட்டகங்களை கையாளுவதற்கான பிரத்யேக முறையில் செயல்படக்கூடிய 3 பெரிய பழுதூக்கி இயந்திரங்கள் ஆகியவை இந்த முனையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள மனித உரிமைகள் குழு அப்பகுதியில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் மக்களிடையே பதற்றமான சூழல் உருவாகியிருப்பதாக தெரிவித்துள்ளது. அங்குள்ள ராவலா கோட் பகுதியிலும் பூஞ்ச், சுத்னுத்தி மாவட்டங்களிலும் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 100 நாட்களுக்கு மேல் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இதனால் மற்ற பகுதிகளிலும் போராட்டங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. மக்களிடையே உடனடியாக சமரச பேச்சுகள் நடத்தி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அந்த மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு திருப்திகரமாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள கடந்த ஆண்டிற்கான அறிக்கையில் ராணுவத்தினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக பாதுகாப்பு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக வன்முறை சம்பவங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் மக்களின் போராட்டங்களும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் மற்றும் கல் எறிதல் சம்பவங்கள் கடந்த ஆண்டில் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் நியூசிலாந்தின் கடற்படை தலைமை தளபதி ரியர் அட்மிரல் காரின் கோல்டிங்குடன் பேச்சு நடத்தியுள்ளார். இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான தொடர்புகளை விரிவுபடுத்துவது, இணைந்து செயலாற்றுவது மற்றும் கடல்சார் தகவல்களை அதிகளவில் பகிர்ந்து கொள்வது உள்ளிட்டவை குறித்து இரு அதிகாரிகளும் விவாதித்தனர். அடுத்த ஆண்டு இருநாட்டு கடற்படைகளின் கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்தியா நியூசிலாந்துக்கு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஆஸ்திரேலிய தலைநகர் கான்பராவில் அந்நாட்டு ராணுவ தளபதி அட்மிரல் மார்க் ஹமோண்டை சந்தித்து இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் பேச்சு நடத்தியுள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் கடல்சார் பாதுகாப்பு, அரசியல் ஸ்திரத்தன்மை உள்ளிட்டவை குறித்தும் அவர் விவாதித்தார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வென்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 6-3, 7-6, 5-7, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பென் ஷெல்டனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன்

நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெறும் போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் 7:25.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
4: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
6: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
7: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
6: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
4: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
0: காற்றலையில் ஓர் வானம்பாடி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.

0: வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் எள் மற்றும் பருத்தி சாகுபடி குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஏச்சப்பாடி பகுதியைச் சேர்ந்த விவசாயி சி. பன்னீர்செல்வம் அவர்கள். வணக்கங்க.
1: நான் வணக்கம் சார்.
0: விவசாயம் தான் முதன்மையான தொழிலா
1: சார்? தாத்தா பாட்டி காலத்துலேருந்து விவசாயம் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. அப்படி நாங்களும் அவங்கள தொடர்ந்து
0: வாழையடி வாழையாக விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கோம்.
1: வந்து பண்ணிட்டு இருக்கோம். வேற வெளியில தான் இருந்தோம். வெளியில சரியான நமக்கு வருமானம் இல்லை. வீட்டில் பெரியவங்க நல்லது கெட்டது ஒரு சில பிரச்சனைகள் போது நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. இங்கே இருந்தால் விவசாயத்தை

0: பண்ணிக்கிட்டு அவங்க கூட நம்மளும் இப்போ செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது.
1: விவசாயம் தான் நம்ம நல்ல தொழில், உண்மையிலே அதே தொடர்ந்து செய்யலாம். சரிங்க, இப்போ எத்தனை ஏக்கர் பயிர் பண்ணிட்டு?
0: ஒரு 4 ஏக்கர் இருக்கு மொத்தம் தோட்டம். இப்போ வந்து எள்ளு ஒரு 1.5 ஏக்கர் போட்டிருக்கு. அப்புறமேட்டுக்கு பருத்திக்கு தயார் பண்ணி வச்சிருக்கு. 8 மாதம் பருத்தி போடுறதுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கு.
1: என்னென்னாவே ஒரு காஸ்ட்லியான பயிர், ஒரு பணக்கார பயிர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
0: இல்லை, எலச்சவனுக்கு எள்ளு அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. ஏன்னா அதில் இப்போ வெள்ளை எள்ளு இருக்கு, கருப்பு எள்ளு இருக்கு. வெள்ளை எள்ளுங்கும் போது கொஞ்சம் அதில் வேலைப்பாடுகள் ஜாஸ்தி, நோய் தாக்கம் அந்த இது வேலைப்பாடுகள் ஜாஸ்தி. கருப்பு எள்ளுங்கும் போது கொஞ்சம்
1: நோய்த்தன்மை
0: குறையும், வேலைப்பாடுகளும் கொஞ்சம்
1: குறையும். என்ன போட்டிருக்கோம்?
0: நான் இப்போ வந்து எள்ளு வந்து ஒரு இது 1.5 ஏக்கர் போட்டிருக்கேன்.
1: நீங்கள் நான் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு?
0: நான் கருப்பு எள்ளு தான்.
1: கருப்பு எள்ளு, சரி.
0: இப்போ கருப்பு எள்ளு போட்டிருக்கேன் அப்படின்னா, முதல்ல வந்து 5 கிலோ போட்டு ஒரு 2 சால் வந்து டோட்டலாக ஓட்டிட்டு, சுற்றியும் வரப்பெல்லாம் வெட்டி எல்லாம் போட்டு, அந்த பில்லெல்லாம் கிளியர் எல்லாம் பொறுக்கிட்டு, ஒவ்வொரு வாரம் விட்டு திருப்பியும் இது வந்து எரு மாட்டு சாணம் அப்படி இல்லைன்னா கோழி சாணம் அந்த மாதிரி எதோ ஒன்று, சப்போஸ் அது எதுவும் கிடைக்கலனா டிஏபி. இப்போ 1 ஏக்கருக்கு இது 1 மூட்டை மேனிக்கு நம்ம போட்டு பண்ணலாம். போட்டுமா அடுத்தது அதை வந்து போட்டு 1 சால் ரொட்டேட் விட்டு டோட்டலாக அடிச்சிட வேண்டியதான். 1 வாரம் கழிச்சு நம்ம அடித்து முடிச்சுட்டு எள்ளு, இப்போ 1 ஏக்கருக்கும் போது 2 கிலோ எள்ளு கம்பல்சரி வேணுமா இருக்கும். இப்போ நம்ம அதை வாங்கிட்டு கொஞ்சம் மணல் அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா பிடிச்சி விரைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீயாக விரைக்காமல் கொஞ்சம் பிடிச்சி நல்லா விரைக்கணும். நல்லா கொஞ்சம் தூரமாக இதாக இதாகிற மாதிரி டோட்டலாக விரைச்சிட்டு மீண்டும் ஓட்டிட்டு, அதாவது மழையை பார்த்து தான் அந்த பயிர் பண்ணணும். இப்போ நாம் நார்மலாக தண்ணி கட்டணுமோ களை வந்து நிறையா வரும். கரெக்டாக நம்ம விரைக்கிறோம் அப்படின்னா 2-3 நாளையில் மழை பெஞ்சிச்சுன்னா அப்படி செம்பாடாக முளைச்சிரும். நம்ம அப்படிங்கும் போது மழை பார்த்து தான் அந்த இதை வந்து விவசாயம் பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். நான் அந்த இதுக்கு வந்து நாங்கள் இல்லை, சப்போஸ் மழை வரல அப்படின்னா பார் போட்டுருவோம். ஆள் வர வச்சு பார் டோட்டலாக வந்து இது பண்ணி பிடிச்சிருவோம். பிடிச்சி முடிச்சுட்டு அப்புறம் மழை ஒரு 2 நாள் வரல அப்படின்னா நம்ம மோட்டர் எடுத்துக்கிட்டு பாசனத்துக்கு விட்டுக்க
1: வேண்டியதான்.
0: அதை வந்து முடிச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து அது இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி கட்டிட்டுமா முளைக்க ஆரம்பிக்கும். அதாவது நம்ம மோட்டார் தண்ணி பாய்ச்சோமா பில்லும் சேர்ந்து வரும்.
1: சரி,
0: இப்போ வந்து கரிசம் மண்ணாக இருந்துச்சுங்களா, அந்த இது வந்து ரொம்ப ஈரத்தன்மை ஜாஸ்தி இருந்துச்சுன்னா புளிச்சு போயிடும். கொஞ்சம் வந்து இது வண்டல் மண் மாரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது ஈரம் வந்து ஒரு 2 நாளையில் மேலக்கிற மண் வந்து காஞ்சி போச்சுன்னா இதாக வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த இதோடு சேர்த்து இதுவும் சேர்ந்து வரும், பில்லும் சேர்ந்து வரும்போது ஒரு 20 நாள் கழித்து திருப்பியும் அதை ஆளை வச்சு கிளீன் பண்ணும். அதை வந்து கொத்தி எடுக்கும் போது சைடில் இருக்கிறது, இப்போ வந்து எழுச்சி அடிக்கும் போது ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ வந்து சுற்றியும் ஒரு 6 அடி 4 அடி இந்த கேப்புக்கு உண்டானதெல்லாம் பிடிங்கி எடுத்துடணும். எழுச்சி அடி வந்து ஃப்ரீயாகவே இருக்கணும். இப்போ ஒரு செடி இருக்குன்னா ஒரு 4-5 இன்ச் சுற்றியும் வந்து கேப் இருந்துச்சுன்னா சைடில் கிளை கழிச்சு நிறையா வரும். இல்லை ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா ஒன்றே நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து சும்மா 3-4 கையில் முடிஞ்சு போயிடும். இப்போ வந்து வெள்ளை எள்ளு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6-7 நாள் அதிகபட்சம் ஒரு 10-10 நாளையில் ஒரு மஞ்சளாக ஒரு நோய் மாரி வரும். அதுக்கு நம்ம வந்து இவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம ஒன்று அதை வந்து செடி பிடிங்கிட்டு போய் இல்லை ஃபோட்டோ பிடிச்சி கொண்டு போய் காட்டினோமா இது மருந்து கிடைக்கல, அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க. நம்ம அதை கொண்டு வந்து அடித்து இது பண்ணணும். ஆனால் அதுக்கு வந்து வேலைப்பாடுகள் ஜாஸ்தி.
1: குறிப்பிட்டு நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி தான் கொண்டு போய் காட்டுறீங்க, தெளிவாக இருக்கும் இதுக்கான மருந்து கரெக்டாக கிடைக்குன்னு ஃபோட்டோ பிடிச்சி போய் காட்டுறீங்க.
0: ஃபோட்டோ பிடிச்சி போவோம், இல்லை செடிவே ஒன்று பிடிங்க கொண்டு போய் அவங்க நேரில் காட்டி நாங்கள் மருந்து வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி கன்வியூ பண்ணும்போது இப்போ வெள்ளை எள்ளு அப்படிங்கும் போது ஒரு 2-3 மருந்து கன்னியாகும். இப்போ கருப்பு எள்ளு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது பார்த்தீங்களா, அந்த செடி வந்து கிட்டத்தட்ட நல்லா ஒரு இடு பைட்டு பக்கமாக வர்ற மாதிரி, அதாவது நம்ம அந்த மண்ணின் சக்தி எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து செடியோட வளர்ப்பு தன்மை இருக்கும். அதாவது இப்போ தண்ணி கட்டணும் அப்படின்னா 20 நாள் 22 நாள் கழிச்சு தான் செடி வாடி டோட்டலாக வாடிடணும். இலையெல்லாம் வாடி கீழே தொங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி கட்டணும். மற்ற வெள்ளாம மாரி வாரம் வாரம் கட்டக்கூடாது. இதுக்கு இப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் டோட்டலாக அதோட இது 80 நாள் 90 நாளைக்குள்ள நம்ம அதை அறுவடை பண்ணிடணும். அப்படிங்கும் போது அந்த 90 நாளையில் நம்ம 4 டைம் தான் தண்ணியை கட்டணும்.
1: சரி, 4 முறை
0: நாலு முறை தான் நம்ம தண்ணி கட்டணும். அதுக்கடையில் ரொம்ப இது பண்ணுமா செடி மட்டும் வந்துடும், காய் மேக்சிமம் வராது. அப்புறமேட்டுக்கு அது அதான் ஒரு கிளீன் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக அந்த வாரம்

0: அந்த டைமுக்கு தண்ணியை கட்டிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தோமா. அதில் வந்து வேலைப்பாடு கல்வி மற்ற ஏதாவது பயிர்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இதை நம்ம ஒன்றே மற்றபடி சொல்கிற மாதிரி அந்த ஒரே இதை நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல. 20 நாளைக்கு ஒரு டைம் நம்ம அங்கே தானே லோக்கலாக தானே இருக்கோம், அந்த இதுக்கு இதாகிட்டு இருக்கு. அந்த கரெக்டாக பூ பூக்கு தருணத்தில் மருந்து அடிக்கணும், இல்லைன்னா பூவெல்லாம் உதிர்ந்துடும். அந்த தருணத்தில் நம்ம மருந்து அடித்தோமா கரெக்டாக, அது மேக்ஸிமம் இப்போ ஒரு 90% ஒரு 10-20% போனாலும் மீதி ஒரு 70% நம்மளுக்கு ஈல்டு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது காய் வந்து நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா ஒரு 80 நாளையெல்லாம் அந்த செடியோட தன்மை வந்து மஞ்சையாக மாறி போயிடும். நமக்கு அப்போ வந்து தெரியும் இது வந்து இதுக்கு வந்துருச்சு, நம்ம அறுவடை பண்ணிடணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம அந்த டைமில் வந்து இது கிளி வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிக்கும்.
1: சரி, அது இல்லை
0: ஆ காலையில் சாயந்தரம் நம்ம அதை காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் அந்த வெயில் வர வரைக்கும் அது சாப்பிடும். நம்ம அப்போ போய் முடுக்கணும்.
1: ஏன் மற்ற நேரத்தில் வர்றதா அந்த நேரத்தை மட்டும்?
0: ஆமாம், வெயில் வெயில் டைமில் மேக்ஸிமம் வர்றது அந்த சாயந்தரம் டைம் காலையில் டைம் மட்டும் நம்ம அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுமா ஓரளவுக்கு இது பண்ணலாம். திருப்பம் அது ஆட்கள் வச்சு அறுத்து அங்கேயே இது குத்தேறி போட்டு இப்போ டோட்டலாக அறுத்துட்டு அதை கீழே தார் பை விரிச்சு விட்டு குத்தேறி போட்டு அதுக்கு மேலே தார் பை போட்டு மூடிடணும். 5 நாள் அப்படியே இருக்கணும்.
1: 5 நாள்
0: ஏன்னா அது பச்சையாகவே இருக்குது இல்லைங்களா? அப்படிங்கும் போது அதை வந்து மூடி போட்டு அந்த இதை போட்டு மூடி மூடி வச்சுட்டோமா அதெல்லாம் புளிங்கி போயிடும், அப்புறம் சருகாகி போயிடும்.
1: சரிங்க,
0: அது 5 நாள் கழிச்சு திருப்பி கிளச்சி விடணும்.
1: சுத்தமாக வெயிலும் படாமல் முழுசாக நேரம் இல்லாமல்
0: அப்படியே வந்து அது அப்படியே புளிங்கி இருக்கணும். அப்புறமேட்டுக்கு தார் பை வந்து விரிச்சு விட்டு டோட்டலாக எல்லாத்தையும் அள்ளி கிளச்சி விட்டோம்னா காலையில் வந்து கிளச்சி விட்டோம், மதியம் ஒவ்வொரு டைமு கிண்டி விடணும். திரும்ப ஒரு 4 மணி சும்மா இருக்கு, சென்டராக ஒவ்வொரு தவளை கிளீன் பண்ணி எல்லாத்தையும் அந்த எல்ல சைடு பண்ணிவிட்டு அங்கேயே உதறி திருப்பி அப்படியே வந்து குத்தேறி மாதிரி வச்சு விட்டு மீதிக்கிறத அள்ளி கூட்டி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதேமாரி ஒரு 3 நாள் கனிமா பண்ணிட்டோமா அந்த சக்கையை எடுத்து உரம் போட்டு திருப்பி அந்த எல்லை எடுத்துக்கிட்டு வந்து ஜல்லடை இதில் போட்டு ஜல்லடை பண்ணோமா அந்த எள்ளு தனியாக விழுந்துடும், அந்த சருகெல்லாம் மேலே நின்றோம். அந்த 1-2 அந்த பில்லோட விதைகள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா காற்றுல அடிச்சுட்டு போயிடும். நம்ம அதை இது வியாபாரிகளை கூப்பிட்டு நம்ம இது பண்ண வேண்டியது.
1: சரிங்க, ஒரு நீண்ட உரையாண்டனும் தெளிவாக அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ வியாபாரி கூடும்போது எந்த அளவுக்கு கொடுப்பீங்க, எந்த அளவுக்கு ஆகுது நீங்கள் பயிர் பண்ணத்துக்கும் ஒரு ஏக்கராக?
0: இப்போ நாளை மறுநாள் தான் நான் அறுக்க போகிறேன். போன வருஷம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 90-100 வரையும் போயிட்டு, அதாவது வரத்து கம்மியாக இருக்கும் போது, அடுத்தது வரத்து ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக 80-85 வரைக்கும் வந்தது. இந்த வருஷம் என்ன பார்த்தா தெரியும்,
1: பார்த்தா தான் தெரியும். இல்லை எந்த அளவுக்கு உற்பத்தியாக இருக்கும்?
0: உற்பத்தி பார்த்தீங்கன்னா அதை ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு, இப்போ நம்ம சொல்கிற மாதிரி எல்லாம் கன்னியும் நல்லா பார்த்துட்டு வந்தோமா, இது வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு 600 கிலோ 600-690 கிலோ நல்ல
1: ஈல்டுனா
0: ஏக்கருக்கு அந்த அளவுக்கு இது கன்னி ஆகும்.
1: சரிங்க, பெரும்பாலுமே விவசாயம் அந்த கருப்பு ஈல்டு தான் விரும்புகிறாங்களா?
0: ஆமாம்,
1: ஏன்னா வெள்ளை எலும்பு
0: அது மருத்துவோட இது ஜாஸ்தியாக இருக்கணும், பூச்சி தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அறுத்து கொண்டு வந்து அந்த குத்தேரி மாதிரி ஒட்டையாக வச்சுருந்தா கூட அன்னைக்கு ஒரு மருந்து அடித்து தான் அது மூடியே வைக்க முடியும், இல்லைன்னா அது ஒரு பூச்சி அடிச்சிடும். மறுநாள் ஓப்பன் பண்ணி பார்த்தோமா உள்ளே எதுவுமே அந்த இது எதுவுமே இருக்காது, மேலே கருத்து தவிடு மட்டும்தான் இருக்கும். அதனால் அது வந்து இது ஜாஸ்தி, ரெண்டாவது ஆளுங்க கிடைக்கிறது இல்லை, எல்லாமே இப்போ நாமளே பண்ணுறதுனால. இப்போ வீட்டில் நானே எங்கள் ஒய்ஃப் அப்பா அம்மாலாம் அவங்க அவ்வளோதான், வயசாகிடுச்சு அவங்க இதாகிட்டாங்க.
1: சரி,
0: நம்ம அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணால் தான் நம்ம இன்னும் ஒரு கொஞ்ச நாள் நீண்ட நாள் நம்ம விவசாயம் பண்ண முடியும். நம்ம அதே எல்லா வேலையும் கன்னியாக செஞ்சுட்டு இருந்தால் நம்மள வேலையும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே நம்ம விவசாயம் பண்ணுறது சிரமமாக போயிடும்ல, அதனால அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கு. மற்றபடி மாடு கோழி அது இது
1: எள்ளு பற்றி சொன்னது தெளிவாகவும் சொல்லிட்டீங்க. சரி, இப்போ சந்தை தான் ஒரு விற்பனையை நீங்கள் எவ்வளோதான் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு உற்பத்தி பண்ணாலும் சரி அந்த சந்தை மதிப்பு வந்து தெரியலைன்னா அது வந்து கூடுதல் லாபமே தெரியாது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப காலம் பண்ணிட்டு போது உங்கள் சந்தை மதிப்பு எப்படி இருக்கணும், எங்கே விற்பனை பண்ணால் நல்லா லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஐடியாவும் இருக்கும். சிலனா பார்த்தா ஈரோடு சந்தை, மஞ்சள்னா ஈரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எள்ளுக்குன்னா கூட தருமபுரியில் கூட விற்பனை பண்ணுறாங்க. எங்கே விற்பனை நிலையங்கள் எங்கே உங்களுக்கு விற்பனை சந்தைகள் எப்பயுமே?
0: நாம் இங்கே பெண்ணாக இருந்தோம், ஆனால் நம்மளது அதாவது இப்போ ஒரு ஆளுங்கும் போது நம்ம அவ்வளோ தூரம் போகணுமா, வண்டி வாடகை அது இது ஆளுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே போகிறத விட அங்கே போயிட்டு வரதுக்கு 2 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். ஆனால் நம்ம போயிட்டு வர சார்ஜ் வந்து ஜாஸ்தியாக போகிறதுனால இங்கே லோக்கல்லையே வியாபாரிகள் இடைத்தரகர்கள் வராங்களா அவங்ககிட்டயே நாங்கள் இது பண்ணிடுவோம் கொடுத்துருவோம்.
1: அடிப்படையிலேயே சொன்னீங்க ஒரு விழிப்புணர்வான விவசாயம் தான் நம்ம மண்ணுக்கேற்ற பயிராக எது வரணும்னா அதை பரிசோதனை பண்ணி தான் அந்த பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து அது பண்ணுவோம்.

0: கண்டிப்பா.
1: இப்போ நீங்கள் ஒரு விவசாயிங்க, உங்கள் மண்ணுக்கு ஏற்ற நெல் வரும், வாழை வருது, பருத்தி வருது அப்படின்னு தேர்ந்தெடுத்து தான் நீங்கள் பண்ணி வைக்கலாம்.
0: அந்த
1: அதான் அந்த காலத்துக்கேற்ப பயிர் பண்ணிக்கலாம்.
0: ஆமாம்,
1: காலத்துக்கேற்ப பயிர் பண்ணுறீங்க இல்லை மண்ணுக்கேற்ற பயிரா?
0: இல்லை இல்லை, காலத்துக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா மண்ணோட வளங்கள் அப்படிங்கும்போது கரிச மண், வண்டல் மண், இது ரெண்டு தான் நம்மளோட தோட்டமே டோட்டலாக அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு அந்த மாதிரி வாழை இதெல்லாம் கொஞ்சம் அது வந்து வேலைப்பாடுகள் ஜாஸ்தி. நம்ம ஒரு ஆள் இத்தனை வேலையும் செய்யறதுக்கு சிரமம் அப்படிங்கிறதுனால அது வேலைப்பாடுகள் கம்மியாக.
1: வாழைக்கண்ணு போது வாழைக்கண்ணை தேர்வு செய்தனா அதுவே ஒரு பாடமாக இருக்கும். வாழைக்கண்ணை எப்படி தேர்வு செய்ய முடியும் போது இன்னும் பல பேருக்கு தெரியல, எப்படியெல்லாம் வாங்கிட்டு தராங்க. அந்த வாழைக்கண்ணை தேர்வு பற்றி உங்களுக்கு தெரியுங்களா, எப்படி தேர்வு செஞ்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க?
0: தேர்வுனா அந்த ஏழைக்கு அந்த இது வந்து மொந்தம் இது ரஸ்தாலி அப்படிங்கும் போது அந்த ரகம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட போயிட்டு அதோட சைடு கண்ணை வந்து இது பண்ணி தான் நம்ம வந்து வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து நம்ம வந்து இது பண்ணும் போது அதை நல்லா உழவு பண்ணிடுறோம். அதாவது ஒவ்வொரு இது அந்த குழி வாழை அப்படிங்கிறதுலாம் குழி எடுத்து விட்டு அதில் உள்ள வச்சாங்களா அந்த தரத்துக்கு மேலே போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி ஒரு காற்றே அடித்த கூட நம்ம ஒரு ஏதோ மரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு போட்டு முட்டு கொடுத்தா சாயாத அளவுக்கு வாழை இருந்தால் ஓகே. மற்றபடி எல்லாம் இது இது பண்ணனா ஒரு சின்ன காற்று இல்லை. இப்போ எங்கள் ஏரியாலாம் பண்ணி தொலை ஜாஸ்தி நிறையா வருது. இப்போ எள்ளு கடை பார்த்தீங்களா, எள்ளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் வந்து அது எல்லாத்தையும் டோட்டலாக
1: பிச்சு போட்டு
0: எல்லாத்தையும்
1: உள்ள வாசனை ஈர்ப்பால விலங்குன்னா வருதுங்களா, அந்த எள்ளுனாவே வாசனை அதிகமாக இருக்கும்.
0: இல்லை இல்லை, அது வந்து அந்த தருணத்துக்கு முன்னாடி அதான் எப்படி சொல்கிறோன்னா, இப்போ அதில் வந்து பில்லு நிறையா வருது இல்லைங்களா, அந்த கூரை அந்த அந்த அந்த மாதிரி பில்லு வர்றதுனால அந்த கூரை கிழங்குக்கு அது அது டோட்டலாக அந்த எல்லாம் எடுத்து சாப்பிட்ருது. அப்போ மேலே இருக்கிற செடிகள் என்ன ஆகுதுன்னா எல்லாம் பிடுங்கி போடுறது. இந்த பெண் இந்த வருஷம் அதுலேயும் கிட்டத்தட்ட ரொம்ப இது. அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு சுற்றியும் கோல் நட்டு கம்பி கட்டி பழைய துணிகள் கொண்டு போய் கட்டிக்கிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு நைட்டில் ஒரு 2 டைமு அவசரம் போய் பார்த்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம பார்த்தா எதோ முழுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது.
1: ஹாஸ்டலில் வார்டன் ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி நீங்கள் நைட்டில் ரவுண்ட்ஸ் போட்டுறீங்க காட்டுக்குள்ளே?
0: அப்படி தான் இருந்தால் தான். ஏன்னா எல்லாம் வேறு விவசாயம் நம்ம அவ்வளோ வந்து முதலீடை போட்டு அதை நம்ம எடுக்க முடியாது இல்லைங்களா. லாஸ்ட்டில் நஷ்டங்கும் போது இந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு
1: நெல்லுக்கு முதலீடுகள் அதிகம் தேவைப்படுது.
0: வெள்ளை எள்ளுக்கு அதிகமாக தேவைப்படும், கருப்பு எள்ளுக்கு அந்த அளவுக்கு ஒன்று தேவை.
1: ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது.
0: இப்போ வந்து ஏக்கருக்கு ஒரு 5000 ரூபா ஆள் கூலி தான், ஆள் பற்றாக்குறை தான் ஒரு பெரிய
1: பிரச்சனையா
0: இருக்கு. அதனாலதான் நமக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம 3-4 பேர் இருக்குமா, பக்கம் பக்கம் இருக்கிறவங்க அவங்க தோட்டத்துல அவங்க வேலை சரியா இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு போய் செய்யறோம் போது 2வது நாள் அவன் தோட்டத்துலயும் வேலை இருக்கு. நம்ம போய் அவன் அவங்கள சடனா வாங்கணும் கூப்பிட முடியாது இல்லைங்களா. அதனால நம்மளுக்கு என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஆள் இருந்தாங்கன்னா நம்ம அது அதுமாரி டோட்டலா எல்லாமே விவசாயம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஆள் பற்றாக்குறை பாலுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து 350 ரூபா சம்பளம், கொஞ்சம் நெல் இருக்கிறது சோளத்தட்டா இருக்கிறதுலாம் 400 ரூபா. ஏன்னா அதெல்லாம் அந்த சோனா ஜாஸ்தி அப்படிங்கும்போது பாலுங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு வந்துடுவாங்க, மணி இது 12:00 போயிட்டாங்களா 1000 ரூபா ஆளுங்களுக்கு. அப்புறம் இந்த மாதிரி இதுங்கும் போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஈல்டு கரெக்டாக வந்து நம்ம அந்த வருமானம் வந்துச்சுன்னா ஓகே தான், இல்லைங்கும் போது நமக்கு நஷ்டம் தானே.
1: நஷ்டம் தான்
0: எல்லாமே.
1: சரி, இப்போ பொதுவாக பார்த்தோன்னா அந்த காலநிலையில் தான் ஒரு 20 வருஷம் மாதிரி இருக்கக்கூடிய காலநிலை இப்போ இல்லை. எந்த நேரத்தில் மழை வருது, எப்படி வெயில் அடிக்குது. இப்போ சாதாரணமாகவே நம்ம ஊரில் 100 டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்குது, மழைலாம் பெஞ்சால் சில நேரத்தில் விட மாட்டேங்குது, சில நேரத்தில் பெய்யவே மாட்டேங்குது. அப்படி வந்து காலநிலைலாம் ரொம்ப மாறிப்போச்சு, கணிக்க முடியல. இந்த மாதிரி நேரத்தில் எப்படி நீங்கள் விவசாயம் என்ன சரிவர பண்ண முடியும்?
0: அதாவது இப்போ நம்ம போர் போட்டுருக்கோம், ஆழ்துளை கிணறு இருக்கு, கிணறு நல்லா ஆழமாக இருக்கு. அதை நம்பி இப்போ அந்த கிணத்துல தண்ணி எப்படி இருக்கு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது வந்து எவ்வளவு நாள் இந்த தண்ணி தாங்குங்கிறது நமக்கு ஒரு கணிப்பு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணிக்க வேண்டியதான் சார். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போ அதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தருணம் இருக்குது இல்லைங்களா. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். தண்ணி நம்ம கிட்ட கிணத்துல எப்படி இருக்கு, போர்ல எவ்வளவு நேரம் வரைக்கும் ஓடும், நம்ம இதை மேனேஜ் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் பண்ணிக்க வேண்டியதான்.
1: சரிங்க, ஆரம்பிங்க. சரி, இப்போ நெல் வந்து பண்ணி முடிச்சிடுறீங்க, ஓரளவுக்கு அதிக முதலீடுகள் செலவு பண்ணி ஓரளவுக்கு கையை கிடைக்குதுங்களா இல்லை கைக்கு மேலே வருதுங்களா எள்ளுன்னா ஒன்று?
0: இல்லை, போன வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை,
1: பிரச்சனை
0: நமக்கு லாபம் தான். ஒரு 20,000 பக்கமாக லாபம் தான், ஆள் கூலி வண்டி எல்லாம் டோட்டலாக போக. ஆனால் அதே இதுங்கும் போது இப்போ இருக்கிற கால தருணத்துக்கு நம்ம அவ்வளோ வருமானங்கள்
1: பார்க்க முடியாது.
0: இப்போக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு.
1: சிரமம்,
0: ஆளுங்க கூலி வண்டிக்கு
1: இந்த கூக்குறங்கள் தொடர்ந்து விவசாயம் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கு. எவ்வளோதான் நாங்கள் விவசாயத்தை வந்து எங்களுடைய உழைப்பு கொடுத்தாலும் கால நேரம் பார்த்து போனாலும் ஒரு குறிப்பிட்டதுக்கு சொல்லிக்கொண்ட அளவில் ஒரு லாபம் பார்க்க முடியல. அப்படிங்கும்போது விவசாயிகள் குறையா இல்லை காலத்தின் குறையா

0: எதை பார்க்கலாம் அது?
1: அதாவது மண்ணின் வளம் வந்து கெட்டுச்சு,
0: மண்ணின் வளம்
1: உரம் உரியா அது இது போட்டு போட்டு அந்த மண்ணோட வளம் வந்து கெட்டுச்சு. அது அதனால் நம்ம நினைக்கிற மாரி அதில் வந்து எடுக்கணும் அப்படின்னா அடுத்து உரம் போட்டால் மட்டும்தான் நம்ம அதுக்கு தகுந்த இல்லை நம்ம வந்து எடுக்க முடியும். உரம் உரியெல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் ரேட்டு ரொம்ப கூட
0: இருக்குது.
1: நம்ம அதாவது எல்லா விஷயத்தையுமே நம்ம கையில் வச்சுக்கிட்டே பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட பைசா இருக்குது இல்லை, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணி தான் இது பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன், மண்ணோட வளங்கள் வந்து மாறினதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணால் மட்டும்தான் நம்ம நல்ல ஒரு இதை பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து நஷ்டத்துக்கு உண்டான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும்.
0: சரிங்க, விழிப்புணர்வு ரொம்ப தேவைப்படுது விவசாயிங்க. என்னதான படிக்காத விவசாயம் தானோ அனுபவம் மூலியமாக இதனால லாபம் பார்க்க முடியும். சரி, அனுபவம் தான் ஒரு சிறந்த ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, எள் பயிர் பண்ணதுக்கப்புறம் அந்த நிலத்தில் மாற்று பயிர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள்
1: ரொம்ப நாள் இருக்கணும்? எள் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது எள்ளோட வந்து இது வந்து ரொம்ப அந்த
0: டோட்டல்
1: சத்தம் எல்லாத்தையுமே இழுத்துரும். எள்ளு வந்து திரும்பி அதை பார்த்தீங்கன்னா நம்ம உழவு பண்ணி ஒரு அதிகபட்சம் ஒரு மாதமாவது நம்ம மாட்டுக்கிட்ட கட்டி மேய்ச்சிக்கிட்டு ஏதாவது ஆடு மாடு அப்படியே ஃப்ரீயாக விட்டு அதுக்கு மேலே உழவு பண்ணி அதுக்கு மேலே நம்ம இது மாட்டு சாணம் அது இது போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம எல்லாம் வைக்க முடியும். அதை அப்படியே கண்ணியாக வச்சோமா அது எதுவும்
0: ஏன் இவ்வளோ எடி வழி தேவைப்படுது? எள்ளு வந்து எல்லாமே இழுத்து.
1: ஆமாம், ரொம்ப சூடு இல்லை சார், எள்ளு வந்து ரொம்ப சூடு அப்படிங்கும் போது அது ரொம்ப நாள் கேப் கம்பல்சரி வேணுமா இருக்கும்.
0: கேப் வேணும், இந்த பயிர் தான் அதிக இடைவெளி தேவைப்படுது.
1: ரொம்ப வந்து இதாக இருக்கும், ஏன்னா சூடு ஜாஸ்தி எள்ளு அப்படிங்கும் போது அதோட இது வளம் எல்லாம் டோட்டலாக அது அது வந்து எடுத்துரும். அடுத்து நீங்கள் நம்ம சோள வெச்சமாக கூட பெரிய அளவு வராது. எள்ளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் அது கேப் விட்டு தான் நம்ம அடுத்து எல்லாமே இது புது பண்ண
0: முடியும். இப்போ எள்ளுனு பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாருமே நிறைய பயிர் பண்ணுறாங்க தருமபுரி மாவட்டத்தில்.
1: ஏன்னா மானாவாரியம் அது மேக்சிமம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தோட்டத்துலேயும் பண்ணலாம், மேட்டுக்காட்டிலையும் பண்ணலாம் இல்லையா? அப்படிங்கும் போது அதுக்கு ரெண்டுக்குமே ஆப்ஷன் இருக்குது. மற்ற வெள்ளாமல் அப்படிங்கும் போது இப்போ எள் இது என்ன வாழை நெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேவை கண்டிப்பாக இருக்கும். எள் அப்படிங்கும் போது நமக்கு தண்ணீர் தேவை அந்த அளவுக்கு இருக்காது இல்லைங்களா? அது அப்படிங்கும் போது மேட்டுக்காட்டிலையும் மேக்சிமம் எல்லாமே பண்ணுறாங்க.
0: எல்லாம் மேட்டுக்காட்டிலையும் பண்ணுறாங்க. சரிங்க, அருமைங்க. சரி, எள்ளு முடிச்சுட்டு அடுத்தது வந்து என்ன பயிர் பண்ணீங்க?
1: அதான் இப்போ பருத்திக்கு
0: பருத்தி தான் தயார் பண்ண
1: தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதான் இது வந்து நிலக்கடலை போடலாம். இப்போ ஒரு சும்மா ஒரு அரை ஏக்கர் ஒரு கால் ஏக்கரா பக்கமும் போட்டேன், ஒரு 20 கிலோ போட்டேன். போட்டு மறுநாள் போய் பார்த்தா அங்கே எதுவும் இல்லை, டோட்டலாக எல்லாம் பண்ணி வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட அதில் எனக்கு ஒரு 10-15 ரூபா நஷ்டம் அப்படிங்கும் போது நம்ம ஏன்னா இப்போ பருத்திக்கும் போது பண்ணி மேக்சிமம் வந்து உள்ளே பூந்து இது பண்ணாது. அதுக்கு தகுந்த மாதிரியே ப்ளஸ் நம்ம கால சூழ்நிலையும் பிரச்சனையாக இருக்குது, விலங்குகிட்டேயும் நம்ம வந்து இதாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஒரு விவசாயம் பண்ணுறதா இருக்குது இப்போ இருக்கிற கால சூழ்நிலை.
0: விதைய போட்டு பண்ணி வந்து பறிச்சுட்டு போயிருக்கும் போது கஷ்டமாக
1: என்ன பண்ண முடியும்? இப்போ ஓட்டி அதெல்லாம் கிளியர் பண்ணி ஆளை வச்சு பாரு பிடிச்சி வண்டியில் போடலாம். ஆளை வச்சு இது கூலி ஆட்கள் வச்சு தான் எல்லாத்தையும் போட்டு ரெண்டே நாளையில் அது முளைச்சி மேலே கூட வரல, டோட்டலாக எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. அது நமக்கு நஷ்டம் தானே? அப்புறம் இந்த மாதிரி இதுங்கும் போது அப்புறம் என்ன?
0: ஆரம்ப கட்டத்துலேயே இப்படி தடுக்கும்போது கஷ்டமாக தடுக்குங்க. சரிங்க, அடுத்து தொடர்ந்து முயற்சி பண்ணுவீங்க. அப்போ எந்த மாதிரி ரகங்கள் நீங்கள் பருத்தி நடுறதெல்லாம் சொல்லுங்கள்?
1: பருத்தினா அதான் எல்லார் பருத்தி அப்படிம்பாங்க. அது வந்து நார்மலாக இருக்கும், போண்டா பருத்தி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த எல்லார் பருத்திங்கும் போது கிட்டத்தட்ட 4-5 ரூபாய் அது வந்து வெயிட்டு வந்து நல்லா இருக்கும், அந்த மகசூல் வந்து கொஞ்சம் குறையும். இந்த போண்டா பருத்தி அப்படிங்கிறது வெயிட் நல்லா வரும், விதைகள் நிறையா இருக்கும். நம்ம அப்படிங்கும் போது நாங்கள் மேக்சிமம் இதை தான் போடுவோம். அது வந்து பிச்சு எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு எடுக்கலாம். இது வந்து செடியிலேயே எடுக்கிற மாதிரி தான் வரும் அந்த எல்லாரும் பருத்தி. அப்படி
0: பெரும்பாலும் மற்ற பயிர்னா தொடர்ந்து வாழையடி வழியாக பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த பருத்தின் போது ஒரு காலத்தில் இந்த பெண்ணகரம் தருமபுரி பக்கம்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு குறைஞ்சிருச்சு, எங்கேயுமே அந்த அளவுக்கு அதிகமாக இல்லையா? அங்கொன்றும் இங்கே ஒன்று தான் பண்ணிட்டு
1: இருக்காங்க. ரொம்ப போன வருஷம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 45-50-60 அதுக்கு மேலே அதோட ரேட் இல்லை.
0: சரி,
1: அப்படிங்கும் போது அதெல்லாம் வேலைப்பாடுகள் ஜாஸ்தி, காட்டை நல்லா ஓட்டி இது இப்போ உரம் உரியா எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு செடியை நட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு கொத்து கொத்தி திருப்பியும் தண்ணி கட்டி திருப்பியும் அது ஒரு ஆரம் ஒரு 2 அடி வளர்ந்ததுக்கப்புறம் உரம் வச்சு வெட்டி கட்டி நம்ம வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு கரெக்டாக தண்ணி கட்டலை அப்படின்னா ரொம்ப வந்து அதாவது உரம் உரிய ஜாஸ்தியாக போச்சுன்னா செடி இதாகி சாஞ்சி போயிடும். உரம் உரிய கம்மியாக இருந்துச்சுன்னா செடியோட வளர்ப்பு தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சி போய்டும். அதனால் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணால் மட்டும்தான் அதான் எப்படி சொல்கிறேன்னா அது வாழையடி வாழையே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது கனிவாக பண்ணிகிட்ருக்கு. எங்களுக்கு
0: இப்போ வேலையாட்கள் குறைவாக இருக்குங்க, வசதி வாய்ப்பு குறைவாக இருக்குது, பண்ணுறது கஷ்டம், அதனால தான் கொஞ்சம் குறைஞ்சிருது.

0: கொஞ்சம் வந்து இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா விலைவாசியும் ரொம்ப இதாக இருக்குது, இப்போ ஏற்றுமதி ரொம்ப வந்து குறைஞ்சதுனால
1: சரி
0: அதோட இதுவும் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் வேலைப்படங்கள் ஜாஸ்தி, டெய்லியும் போயிட்டு நம்ம அதை பிச்சு எடுத்துகிட்டு வந்து டெய்லியுமே நம்ம என்ன வேலை இருந்தாலும் நம்ம கம்பல்சரி அதை நம்ம செஞ்சாகணும். நாமங்க வெளியில் போகணும் அப்படின்னா கூட நம்ம வந்து கூலி ஆட்களை நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, அதை இப்போ கூலிங்கிறதோட குத்தவை தான் மேக்சிமம் விரும்புகிறாங்க அவங்களும். இப்போ வந்து ஏக்கருக்கு இவ்வளோ கொடுங்க, இப்போ இன்னைக்கு ஒரு நாளாக இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 500 வர மாதிரி இது பண்ணி பண்ணுறாங்க.
1: சரி, இது என்ன எத்தனை

0: தான் மேக்ஸிமாக விரும்புகிறாங்க அவங்களும்.
1: ம்
0: இப்போ வந்து ஏக்கருக்கு இவ்வளோ கொடுங்க, இப்போ
1: ம்
0: இன்றைக்கி ஒரு நாளாக இன்றைக்கி ஒரு ஆளுக்கு ஒரு 500 வர மாதிரி
1: ம்
0: இது பண்ணி
1: ம்
0: பண்ணுறாங்க.
1: சரி, இது என்ன எத்தனை கால பயிருங்க பருத்தின்னு?
0: இது பருத்தி 3 மாதம்.
1: 3 மாசமா?
0: 3 மாசம்
1: பயிரிடும் போது இதுக்கான நடக்கூடிய காலம் எந்த காலங்க? சரியான காலத்தில் பயிர் பண்ணால் எந்த காலம்?
0: மாசிலேருந்து கன்னியாகும்.
1: மாசிலேருந்து
0: இப்போ மாசி இப்போ இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? அப்படியே இன்னொன்று ஒரு 10 நாள் கழிச்சு அப்படியே கன்னியூ பண்ணுமா?
1: அப்படியே கன்னியூ பண்ணுமா?
0: அப்படியே அந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே அதான் ஸ்டார்ட் ஆகி அந்த இந்த நோய் ஜாஸ்தியாக தாக்கும்.
1: என்ன மாதிரி நோய் நோய் அதிகமாக வருதுன்னு சொல்கிறீங்களா?
0: செம்ப நோய் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்.
1: செம்ப நோய்,
0: சருவு நோய் மாரி ஒரு இடத்துல ஒரு செடி ஆரம்பிச்சுன்னா அது நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி மருந்து அடிக்கலைன்னா
1: செடி
0: ஃபுல்லாகவே எல்லாமே சருவாகவே போயிடும். அந்த இலை வந்து பச்சையாக இருக்காது, எல்லாமே சருவாக
1: சருவாக போயிடுது.
0: அது ஒன்று, அதில் ஒரு பெரிய பிரச்சனை. என்னதான் நம்ம பார்த்து பார்த்து பண்ணாலும் கடைசி டைமில் நமக்கு ஈல்டாக வரும்போது அது அந்த நோய் தாயிடுச்சுன்னா என்ன மருந்து அடித்தாலும் அது கிளியர் ஆகலை. அது கிட்டத்தட்ட அக்ரி இது வரைக்கும் வந்து பார்த்துட்டு போனாங்க, ஆனால் அதை மட்டும் எங்களால் கிளியர் பண்ணவே முடியல. இன்னும் மற்றபடி கூட ஓரளவுக்கு இது பண்ணது, அந்த நோய் தாக்கம் வந்துடுச்சுன்னா முடிஞ்சு
1: போச்சு. சரி, பூ தொடங்கும் காலம் எப்பங்க? செடியில் செடி நட்டு எவ்வளோ நாளில் பூ தொடங்கும் அந்த இது?
0: பூனா அதான் இப்போ இந்த 1 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ 10 நாளையில் ஒரு ஸ்டேஜ் வந்துடும். ஒரு 6 அடி செடி வந்துடுதுங்களா? அப்போ ஒரு கொத்து கொத்தி விட்டு இது தண்ணி கட்டிடுமா, அடுத்த ஒரு 10-20 நாளையில் ஒரு 2 அடி வளர்ந்துடும். அப்போ வந்து உரம் வச்சு வெட்டி கட்டணும். அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அதான் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே பூவோட தருணங்கள் அதில் ஸ்டார்ட் ஆகிடும். பூ வச்சு கிட்டத்தட்ட அதுலேயே நிறைய வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அந்த பூ வைக்க தருணத்துல கரெக்டா இது மருந்து அடிக்கணும், இல்லைன்னா பூவெல்லாம் கொட்டிடும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா வந்து பூ 1-2 கொட்டுதுன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம காட்டி மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணும். மருந்தும் இதுல வந்து ஜாஸ்தியா இருந்தா மட்டும்தான் அந்த பூ வந்து அப்படி நின்று காயா மாறும், இல்லைன்னா பூவை எல்லாம் கொட்டி கொட்டி போச்சுன்னா வெறும் செடியாவே தான்.
1: வெறும் செடியா தரும். சரி, இப்ப இதுலேயும் ஒரு பிரச்சனை தான். அந்த செடிகள் பார்க்கும்போது மிளகாய்க்கும் இதையும் பார்க்கும்போது ஒரு கண்குளிர் காட்சி. ஒரு மனிதன் எப்படி எலும்பு கூடாக்குறானோ, சருவு நோய் வந்து எல்லாம் எலும்பு கூட வெறும் குச்சி குச்சி மட்டும்தான் இருக்கு. பருத்தி செடி சில நேரம் பார்க்கும்போது வறண்டு போய் என்ன தண்ணி பிரச்சனையா இல்லை நோய் பிரச்சனையா
0: மட்டும்தான் இருக்கும். ஆமாம், இலைகள் எதுவுமே இருக்கு,
1: எதுவுமே இருக்காது.
0: அதான் சருவு நோய்னு வந்து விழுந்துருச்சுன்னா ஒரு இடத்துல கண்ணி வச்சுன்னா அது கடைசி வரையும் போயிடுது.
1: அது
0: அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் நஷ்டம் கண்டிப்பாக ஏற்படும்.
1: நஷ்டம்
0: கண்டிப்பாக ஏற்படும். ஒரு ஏக்கர்னா கிட்டத்தட்ட 2 கிலோ விதைகளை வாங்கிட்டு வந்து ஊன்றோம். இப்போ விதைகள் பார்த்தீங்கன்னா 1800-2000 ரூபா ரேஞ்சு வரைக்கும் வருது. கிட்டத்தட்ட அது நம்ம நெட்டு அதை வந்து எல்லாம் உரம் ஊறி எல்லாம் போட்டு ஆளை வச்சு பாறையெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் இது பண்ணி நாம் ஃபஸ்ட்டு குத்து 2வது எல்லாம் கொத்தி முடிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து கரெக்டாக அது காய் வச்சு நமக்கு பருத்தியாக வெளியே வரும்போது அந்த நோய் தாக்கம் கண்டிப்பாக வருது. இப்போ வந்து மேக்ஸிமம் வருது. ஏன் அப்படின்னா மண்ணோட வளம் வந்து கிட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கடியிலேருந்து அவங்களை கூட்டு வந்து காட்டினா இந்த மாதிரி மண்ணோட வளம் வந்து ரொம்ப இதாக இருக்குது, அந்த மண்புழு அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் பராமரித்து பண்ணீங்களா ஈல்டு வரும், இல்லைன்னா இந்த மாதிரி ஆகிரி தரப்புல நமக்கு சொல்றாங்க.
1: சரி, ஆரம்பிங்க. இப்போ அதனுடைய அறுவடை காலம் எப்போங்க? இப்போ 40 நாள் வந்துருது, அவங்க செடி ஆயிடுது பூ ஆயிடுது அப்படின்னா சொன்னீங்க. அதுக்கப்புறம் அறுவடை காலம் எப்படி?
0: அதான் இப்போ 2 மாதம் கா இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது ஸ்டார்ட் ஆகும்.
1: பருத்தியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு
0: இது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு அதான் ஒரு 20-25 நாள் நல்லா இருக்கும். அப்புறம் வர வர அப்படியே வரத்து குறைஞ்சிட்டு வரும்னு வச்சுங்களா. ஏன்னா கீழே வந்து கீழே
1: பருத்தியாக மாறுறது, இப்போ பூலேருந்து பருத்தியாக மாறுது. பருத்தியாக மாறி அது முழுசாக அறுவடைக்கு உள்ள 10 நாள் 20 நாள் ஆகுங்களா?
0: இல்லை இல்லை, அதாவது இப்போ அதான் 1.5 மாசத்துல அது வந்து காய ஆகி போயிடும்.
1: ஆயிடுது,
0: 20 நாள் ஆகி போயிடும். காயோட வந்து தரம் வந்து சின்னதாக தான் இருக்கும், அது அப்படியே வந்து பெருசாகி அதுக்கு மேலதான் அது வந்து 20 நாள் ஆகி போயிடும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.5 மாசம் ஆச்சுன்னா பருத்தி
1: வந்துடும். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அதாவது செடியிலேருந்து வெளியில் வந்துட்டு இருக்கும்.
0: இது வந்து வெளியில் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சைடில் கிளை கழிச்சு நிறைய வரும். அடுத்து செடி ஹைட்டை வயிட்டோட அதோட சக்தியெல்லாம் குறைஞ்சிருது இல்லைங்களா? அப்படிங்கும் போது அது நேராக ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது கடைசியாக வர வர பார்த்தீங்கன்னா அதோட வரத்தெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த கொட்டு பருத்தி அந்த நோவுல் இந்த மாதிரி அந்த மஞ்சள் கலராக இருக்கிற மாதிரி பருத்திலாம் கொஞ்சம் நிறையா வரும்னு வச்சுக்கோங்களேன்.
1: இப்போ சில செடிகள்லாம் பார்த்து உயரமாகவும் கிளைகள் பல்வேறு விதமான கிளைகள் குச்சிகளும்
0: வந்து அந்த செடிகளுக்கு நல்ல தரமான உரம் ஊரியோ நல்லா வந்து கிடைச்சிருக்கு. அந்த மண்ணின் வளமும் அந்த இடத்துல நல்லா இருக்கு.
1: பார்க்கும்போதே தெரியுது செடி ஆரோக்கியமாக இருக்கும்போது.
0: அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இந்த வண்டல் மண் இதெல்லாம் வந்து பருத்தி

0: தகுது. அதை கரிசம் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ஈரம் நல்லா தாங்கணும். ஈரம் தாங்கினா மட்டும்தான் அதோட அந்த காயோட தரமும் நல்லா இருக்கும். அந்த உள்ள இருக்க விதையும் நல்ல தரமா இருந்துச்சுன்னா தான் நமக்கு வெயிட் வரும், நமக்கு ஈல்டு கூடி வரும். நம்ம அப்படிங்கும் போது அந்த கரிசம் மண்ணை பார்த்து போட்டோமா ஓரளவுக்கு
1: கரிசல் மண்ணில் ஈரம் அதிகமாக இருக்குது மூலயமா சொல்றீங்க.
0: அதுக்கும் வந்து ரொம்ப ஈரமாக இருந்துச்சுனால வேர்ப்புழு சாப்பிட ஆரம்பிக்கும். மேலே
1: சரியும் பூக்கள் பிரச்சனையும் பார்க்க முடியுது. இப்போ அந்த பருத்தியில் பார்க்கும்போது சில பூக்கள்
0: அந்த இந்த இது வரைக்கும் அந்த வெள்ளை நாவா அந்த மாதிரி சொல்லுவாங்க, குதிரை நாவா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த நாவா பூச்சி வந்து உட்காரத்துக்கு அதான் அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த பூ உதிராமல் இருக்கிறதுக்கு அந்த நாவா பூச்சிக்கும் ரெண்டுக்கும் மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சோம் மட்டும்தான் அந்த பூ வந்து இதாகாமல் இருக்கும். இது பூ இந்த புழு அந்த இது வந்து சாப்பிடாமல் இருக்குன்னு அந்த மாதிரி இதுதான்.
1: சரிங்க, யாருமே சொன்னீங்க. இப்போ அறுவடை தான், இப்போ பருத்தினாவே ஈரோடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: பெருந்துறைபுரம்
1: கொங்கனாபுரம் அப்படின்னா சொல்லுவாங்க. இப்போ கொங்கனாபுரம் தான் சந்தையா உங்களுக்கு?
0: இல்லை இங்கே லோக்கல்லே கொடுத்துருவோம். சப்போஸ் இப்போ ஒரு ரெண்டு மூணு காட்டுக்காரர் சேர்ந்தாங்களா கொங்கனாபுரத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதான் கொங்கனாபுரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே டெய்லி நம்ம இங்கே நமக்கு தோட்டத்தில் வேலை இருக்குது. டெய்லியுமே நம்ம வந்து வந்து பொறுக்கி தான் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் வச்சுருந்து ஒரு கூலி ஆட்களை இன்னைக்கு நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு காட்டுக்காரர் சேர்ந்து நம்ம எடுத்துகிட்டு போய் போட்டோமா இங்கே போகிறதோடு அங்கே வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். அங்கேயும் நம்ம ஒரு நாள் இருக்கணும் அந்த இடம் பிடிச்சி அந்த அதாவது அதோட இது நமக்கு தெரியல அப்படின்னா சிரமம். அந்த சொசைட்டியில் நம்ம ஓரளவுக்கு இதாக நம்ம ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் போனோமோ அதோட கண் வேணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயோட அங்கே இன்னும் இது ஜாஸ்தி தான். நாலு ரூபா அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கணும்
1: கிலோவுக்கு. என்ன ரேட்டு கிலோன்னு
0: இல்லை அதான் போன டைம் வந்து அதான் இப்போ வந்து
1: அறுபத்தஞ்சு
0: இந்த இது வரைக்கும் இருந்துச்சு. நல்லா இந்த எல்லாரு பருத்திங்கிறது அதோட நூல் தன்மை வேறையா இருக்கும் இந்த போண்டா பருத்தியோட.
1: சரி
0: அப்படிங்கும் போது அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 80-85 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போன டைம் போயிருந்துச்சு. ஆனால் இதில் வந்து அவ்வளோதான் 65 வரைக்கும் ஸ்டார்டிங்கில். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 35-40 அதே நல்ல இதுதான். அப்போல்லாம் ஒரு ஒரு ஏக்கருங்கும் போது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் பார்த்தீங்களா ஒரு 30 மூட்டை சம்திங். இது மூட்டை வந்து ஒரு இது வந்து 35 கிலோ 40 அந்த அந்த அந்த மாதிரி பிடிச்சி இது இது பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: அந்தளவுக்கு ஒரு போ எப்படி ஒரு 10 விவசாயம் சேர்ந்துட்டு ஒரு டெம்போ லாரி வச்சுட்டு ஏற்றிட்டு கிளம்பிடுறீங்க?
0: அதான் ஒரு வாரம் ஒரு 10 நாள் அந்த பருத்தி எடுத்து டோட்டலாக நல்லா இது பண்ணிவிட்டு வீட்டில் வச்சுருந்து எல்லாம் ஒட்டுக்கா எல்லாம் மூட்டை தைச்சு ஒட்டுக்கா எடுத்துகிட்டு போனோமா ஒரு ஈல்ட பார்க்கலாம் நம்ம.
1: சரி அருமையாக சொன்னீங்க. பருத்தி வந்து எந்த மண் எந்த காலத்தில் பருத்தி பண்ண கரிசல் மண் ஏற்ற ஒரு பருத்தியை பண்ணனா நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அழகாக சொல்லிட்டீங்க. சரிங்க பன்னீர்செல்வம், இவ்வளோ நேரம் மிக அழகாக உங்களுடைய எள் சாகுபடி அனுபவத்தையும் பருத்தி சாகுபடி அனுபவத்தையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் ஒரு பழுத்த ஒரு அனுபவ விவசாயம் இருக்கீங்க. இதுக்கு நிறையா சந்தேகங்கள்லாம் சில விவசாயிகள்லாம் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது உங்கள்கிட்ட கேட்கும்போது உங்களுடைய தொலைபேசி என்னங்க?
0: 95
1: சரிங்க
0: 85 23 65
1: 95 85 23 66 65 இந்த மாதிரி எந்த நேரத்துலையும் தொலைபேசியில் உங்களை அழைச்சாலும் இந்த சந்தேகங்களாம் தீர்த்து வச்சுருவீங்க.
0: ஆ கண்டிப்பாக.
1: சரிங்க பன்னீர்செல்வம், இவ்வளோ நேரம் மிக அழகாக உங்களுடைய வேளாண் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீங்க. பண்பலை 102.5 சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.
0: ஆ ரொம்ப நன்றி.

நேயர்கள், இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் எள் மற்றும் பருத்தி சாகுபடி குறித்து விளக்கினார் ஏச்சப்பாடி பகுதியைச் சேர்ந்த விவசாயி சி பன்னீர்செல்வம் அவர்கள். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு அறிவிப்பாளர் இ ஏ பிரபாகரன்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரு

0: மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி.

0: பண்பலை பாடும் நேரம் 8:02. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து நீங்களும் விளையாடலாம் இந்த இளந்தென்றல் நிகழ்ச்சியில். இன்னொரு விதிமுறை என்னென்னா, ஒருத்தர் வந்து வின் பண்ணி அவங்க வந்து அதுக்கான பரிசு பாடலை பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் 7 நாள் கழித்து தான் வரணும். ஏன்னா நிகழ்ச்சியில் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். 7 நாளைக்கு அப்புறம் திரும்பவும் தொடரலாம். அவங்க நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சக்கரவர்த்தி. ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி.
0: சக்கரவர்த்தி ஐயா, இன்று வந்து இளந்தென்றல் நிகழ்ச்சியில வந்து சொல்லுக வெல்லுக அப்படின்ற தலைப்புல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு
1: சொல்லுங்க ஐயா, கேள்வி கேளுங்க ஐயா.
0: இதுல 3 கேள்விகள் நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான பரிசு பாடலை
1: கொடுத்துருவோம்.
0: முதல் கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்க.
0: இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்?
1: சர்தார் வல்லபாய் படேல்.
0: இல்லைங்க. இல்லைங்க, நல்ல முயற்சி, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் தருமபுரி மதிவான் பாளையம் மோகன் பேசுறியா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: அருமையா இருக்கிறியா.
0: உங்களுக்கு
2: எனக்கு 3 கேள்வியுமே
0: எளிதா
2: கொடுத்துறீங்க?
0: ரொம்ப எளிதா கொடுத்துறேன். இந்தியாவின் தேசிய பாடலை எழுதியவர் யார்?
2: நினைக்கிறீங்க?
0: அவர் பாடியிருக்காரு, எழுதியவர் வந்து வேற. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி.

0: இணைப்பிலையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இனிமையான இரவு. வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் மங்கப்பட்டு ராஜசேகர்.
0: ராஜசேகர்.
1: ஆமாங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கீங்க.
0: உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
1: கேளுங்க.
0: இந்தியாவின் மிக நீளமான நதி எது?
1: கங்கை.
0: கங்கை, சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டுடலாங்களா? பூமியின் வளிமண்டலத்தில் அதிக அளவில் உள்ள வாயு எது?
1: நைட்ரஜன்.
0: நைட்ரஜன், ஏன் பட்டு பட்டு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. சரி, உங்களுக்காக கடைசி கேள்வி. இது பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசு பாடலை நீங்கள் பெற்றுக்கலாம். மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது?
1: கல்லீரல்.
0: இல்லை, தவறான பதில்.
1: இல்லை,
0: முதல் சொன்ன பதில் தான் எடுத்துப்போம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லிக்கலாம். ரெண்டு பதில் கரெக்டாக சொல்லிட்டீங்க, மூணாவது கொஞ்சம் தவறிடுச்சு. தோல் தான் அதுக்கான சரியான பதில். பட் நீங்கள் ரெண்டாவது முயற்சியில் சொன்னீங்க, நல்ல முயற்சி. அடுத்த முறை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம். பரவாயில்ல, ஓகேங்க, நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் ஐயா, விதிமுறை தெரியுமா உங்களுக்கு?
2: ஆமாம், சொல்லுங்க ஐயா. எனக்கான கேள்விகள் கேளுங்க.
0: கேட்கலாங்களா? இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது?
2: ஆரியபட்டா. அது ஐயா,
0: சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டுடலாங்களா?
2: எளிமையா கேளுங்க ஐயா, முயற்சிக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கான எளிமையான கேள்வி. உலக தண்ணீர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது?
2: உலக தண்ணீர் தினமா?
0: வேர்ல்ட் வாட்டர் டே அப்படின்னு சொல்லுவாங்க.
2: ஜூன் மாதம் 22ஆம் தேதி.
0: தேதி கரெக்ட், பட் மாதம் தவறு. நல்ல முயற்சி.
2: சரியா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றிங்க. வருக. வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? பரப்பளவில் மிக சிறிய மாநிலம் எது?
3: இந்தியாவில
0: பரப்பளவில் மிக சிறிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன்.
3: கோவா.
0: கோவா, சரியான பதில். எப்படி
3: சொன்னீங்க?
0: தோராயமா. சரி, அது ரிலேட்டடாக இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்தியாவின் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது?
3: இந்தியாவில் பரப்பளவு பெரிய மாநிலமா?
0: முன்ன சிறிய மாநிலம் கேட்டேன், இப்போ பெரிய மாநிலம்.
3: ராஜஸ்தான்.
0: எப்படி டக்கு டக்குன்னு சொல்கிறீங்க? ஏதாவது படிக்கிறீங்களா? சரிங்க, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. இந்தியாவில் சூரியன் முதலில் வசிக்கும் சூரியன் முதலில் உதிக்கும் மாநிலம் எது?
3: இந்தியாவில் சூரியன் முதல் உதிக்கும் மாநிலம்ன்றீங்களா?
0: ஆமா ஆமா.
3: நாட மாநிலமா?
0: மாநிலம், மாநிலம். நாடுன்றது நம்ம இந்தியான்னு சொல்லுவோம், அதுல மாநிலத்துல எந்த மாநிலத்துல?
3: அருணாச்சல பிரதேசம்.
0: எப்படி கேள்வி தெரிஞ்சிருச்சா முன்னாடியே?
3: குத்துமதிப்பா
0: சொல்றீங்களா? சரிங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வழங்கலாம்?
3: அருணாச்சலம் படம். அத்தாண்டா இத்தாண்டா அந்த பாட்டு கொடுங்க.
0: அத்தாண்டா இத்தாண்டா.
3: ஆமாங்க.
0: சரிங்க, கொடுத்துடலாம் உங்களுக்கான பாடலை.
3: நன்றிங்க.
0: நன்றி, நன்றி.

0: நகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
5: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
6: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம் அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
4: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிலையத்தில் நேரம் 8:19. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. இன்றைய நிகழ்ச்சியில் சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கண்ணியப்பன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எது? இல்லைங்க இல்லைங்க, நல்ல முயற்சி, அது கிடையாது, அதை விட ஒன்று பெருசாக இருக்கு. நன்றி, நன்றிங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? இருக்கீங்க, பேசலாம். வாங்க, வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மதிகன் பாத்தீங்க, ரமணி.
0: ரமணி.

0: உங்களுக்கான கேள்வி கேட்டலாங்களா?
1: கேளுங்க.
0: சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் எது? டக்குன்னு சொல்லணும். இருக்கீங்களா? டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். கேள்வி கேட்டதும் டக் டக்குன்னு சொல்லுங்க அப்படியே பதில். அடுத்த கேள்வி உங்களுக்கான கேள்வி, கணினியின் மூளை என்று அழைக்கப்படுவது எது?
1: ராமானுஜன்.
0: இல்லைங்க இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா ராஜபத்திரியா, பவர் பட்லேருந்து.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
2: கேளுங்க.
0: தமிழின் பழமையான இலக்கண நூல் எது?
2: ஐயா,
0: தமிழின் பழமையான இலக்கண நூல் எது?
2: தொல்காப்பியம்.
0: சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டுடலாங்களா? மறுபடியும் தமிழை பற்றியே கேட்குறேன். மணிமேகலையை இயற்றியவர் யார்? மணிமேகலை இயற்றியவர் வந்து வேற ஒருத்தர். நன்றி நன்றிங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: இனிய வணக்கம் ஐயா.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்க ஐயா.
0: தேன்மொழிமா, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
3: கேளுங்க ஐயா, முயற்சி பண்றேன்.
0: முயற்சி பண்றீங்களா? ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது?
3: நான்கு.
0: சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாங்களா?
3: கேளுங்க ஐயா.
0: சதுரங்க விளையாட்டின் பிறப்பிடமாக கருதப்படும் நாடு எது?
3: இந்தியா.
0: இந்தியா என்பது சரியான பதில். உங்களுக்கான மூணாவது கேள்வி கேட்டுடலாங்களா?
3: இது
0: சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசு பாடல் கொடுத்துடலாம். மூன்றாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்?
3: ரவீந்திரநாத் தாகூருங்கய்யா.
0: இல்லைங்க இல்லைங்க, ரெண்டு கேள்விக்கு சூப்பராக பதில் சொன்னீங்க, மூன்றாவது கேள்வி தவறான பதில்.
3: நன்றிங்க ஐயா.
0: நன்றி, நல்ல முயற்சி. நன்றிங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: நான் தாசனப்பட்டிலிருந்து சித்தன்.
0: சித்தன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? சரி, அவங்க கேட்ட கேள்வி அப்படியே உங்களுக்கு கேட்குறேன். இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இல்லைங்க இல்லைங்க, தவறான பதில். இது வந்து எளிமையான கேள்வி, இது ஆக்சுவலி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, நல்ல முயற்சி. நன்றி
4: நன்றி
0: நன்றிங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இருக்கீங்க, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
5: ஹலோ, குமார்.
0: குமார் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அவருக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கும், அந்த வல்லபாய் பட்டேலுக்கு முன்னாடி, அதையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
5: இரும்பு மனிதன்.
0: இல்லை இல்லை இல்லை, இரும்பு மனிதன் ஓகே, அவருக்கு பேரே வந்து முழுமையான பேர் நீங்கள் சொல்லலை. முன்னாடி அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி கேட்டுடலாங்களா? இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது? தெரியலைங்களா? நல்ல முயற்சி, ஒரு கேள்விக்கு நல்ல பதில் சொன்னீங்க. இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
0: என்ன பேருங்க?
6: திருப்பத்தூர் மாவட்டம், மூக்கூர் ஜெயராமன்.
0: ஜெயராமன் ஐயா, நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களா?
6: கேட்டுட்டு
0: இருக்கீங்களா? சரி, பதில் சொல்லிடலாங்களா மூணு கேள்விக்கும்? டக்கு டக்கு டக்குன்னு
6: சொல்லுங்க. முயற்சி பண்ணலாம்.
0: சரி, முயற்சி பண்றீங்களா? சரிங்க. இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது? முன்ன கேட்ட
6: கேள்விதான்.
0: விருது, இலக்கியத்துல உயர்ந்த விருது வழங்குறாங்க, அந்த விருது என்னன்னு
6: கேட்டிருக்கேன்.
0: நன்றி, நல்ல முயற்சி. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
7: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: தர்மபுரியில இருந்து சுந்தராஜன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
7: கேட்கலாம்.
0: சர்வதேச நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது?
7: சர்வதேச நீதிமன்றம் பிகேக்.
0: எங்கங்க?
7: பிகேக்.
0: அது கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க.
7: பிகேக் னு சொல்றாங்களே, அதுதான்.
0: எங்க இருக்கு அது? அந்த அந்த பிளேஸ் எங்க இருக்கு? எந்த कंट्रीல இருக்கு?
7: இந்த कंट्रीங்களா?

0: சரியான பதில். ஆனால் வந்து அது வந்து நெதர்லாண்டில் இருக்குது, தி ஹேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நெதர்லாண்டில் இருக்குது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி கேட்டுடலாங்களா? பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் யார்?
1: பஞ்சாப் கேசரி, லாலா லஜபதி ராய்.
0: என்ன டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்களா? தெரியுங்களா? சரிங்க, உங்களுக்கான மூணாவது கேள்வி, இது கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசு பாடல் கொடுத்துடலாம். புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது?
1: புனித டேவிட் கோட்டை,
0: டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது?
1: சென்னை.
0: கடலூரா? எப்படி
1: சொன்னீங்க? சென்னை கோட்டை கடலூர் இருக்கலாம்.
0: கடலூர் இருக்கலாமா இருக்குமா?
1: இல்ல, கரெக்டா
0: கரெக்ட் தாங்களா? சரி, உங்க பேர் சொல்லுங்க, உங்க ஊர் சொல்லுங்க. சுந்தரராஜன்ங்களா? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு, எந்த படத்துல இருந்து?
1: எனக்கு வந்து பீமா படத்துல இருந்து முதல் மாலை என்னை
0: நினைவு. கொடுத்துடலாங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். நன்றி, இணைப்பத இது நிகழ்ச்சியில இணைந்ததற்கு நன்றி.
1: தேங்க்யூ.
0: நன்றி, நன்றி. அவர் கேட்ட பாடல் அதற்கு முன்பாக சிறிதாக விளம்பர இடைவேளை.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுகிறார்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
0: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
0: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
2: பிறந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார தாய்ப்பால் இனிஷியேட் பண்ணுறதான் பெஸ்ட்டுங்க. அதில் தான் சீம்பால் வரும். ஃபஸ்ட்டு ஒன் டே டூ டேஸ்க்குள்ளார வர்றது எல்லாமே சீம்பால் தான். பட் எர்லியராக கொடுக்குறப்ப நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப காலம் கழித்து ஃபஸ்ட் டைம் வருது, அதில் ஏதாவது அழுக்கு இருக்குன்னு ஃபஸ்ட்டு வர கொலஸ்ட்ரமை வந்து எடுத்து தூக்கி போட்டுறாங்க. ஸோ அது தவறு. ஏன்னா கட்டின பால் அது கொடுத்தா குழந்தைக்கு சேராது அப்படின்னு நினைக்கிறாங்க. பிறந்த உடனேயே உருவாகிறது வந்து சீம்பால். எப்படி ஒரு மாடு வந்து கண்ணு போட்டால் சீம்பால் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வரைக்கும் வருமோ, அது போல தான் மனிதனுக்கும் அதே மாதிரி மெக்கானிசம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் வரது எல்லாமே கொலஸ்ட்ரம் தான். அதனால தயவுசெய்து அந்த கொலஸ்ட்ரத்தை வீணாக்காமல் கொடுங்க. நீங்கள் செகண்ட் கேட்டது வேலைக்கு போகிற பெண்கள் எப்படி பிரஸ்ட் மில்கை ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது வந்தா கடந்து வச்சா கெட்டு போயிடுங்கிற அதெல்லாம் இல்லை. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் அதாவது ரொம்ப ஹாட்டாக இல்லாத கிளைமேட்டில் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் சுத்தமான ஒரு கண்டெய்னரில் கலந்து மூடி வச்சாவே 4 மணி நேரத்துக்கு நம்ம அதை கொடுக்கலாம். இப்போ ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ரெஃப்ரிஜிரேட்டரோட டோரில் வைக்காதீங்க. ரெஃப்ரிஜிரேட்டரோட பின்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதாவது உள்பகுதி, அதில் வைங்க. அது வந்து அப் டு 4 டேஸ் இருக்கும். அதே டைம் வந்து அந்த ஃப்ரிட்ஜோட டிகிரி இது ஒர்க்கிங் கண்டிஷன் பார்த்துக்கணும். டெம்பரேச்சர் 4 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் பிலோவில் அது ஒர்க் பண்ணணும். ஃப்ரீசரில் நம்ம 6 மந்த்ஸ் கூட வைக்கலாம், அப் டு 12 மந்த்ஸ் கூட வைக்கலாம் டீப் ஃப்ரீசிங்கில். இது வந்து நம்ம நார்மலாக ஃபேமிலிஸில் இல்லை ஹோமில் நம்ம இதை பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல்ஸு, நியூபார்ன் பேபி நடத்துகிற அந்த நிக்கு சென்டர்ஸு, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் அந்த மில்க் வந்து ஸ்டோரேஜ் செக்ஷன்னு தனியாக இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து 6 to 12 மந்த்ஸ் டீ ஃப்ரீசிங்கில் 12 மந்த்ஸ் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நிறைய தாய்மார்கள் பால் கொடை கூட கொடுக்குறாங்க மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மற்றும் அந்த பிரசவம் நடக்கும் இடங்களில் வாலண்டியராக வந்து பெண்கள் வந்து தாய்ப்பால் தானமே பண்ணுறாங்க. ஸோ அந்த தாய்ப்பாலை வந்து சேகரித்து வைக்கும் பொழுது கிடைக்காத குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நன்மையும் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ வேலைக்கு போகும் பெண்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தாராளமாக 4 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி அந்த பாலை கொடுக்கலாம்.
0: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்
0: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
6: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
7: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: நிலையத்தில் நேரம் 8:39. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இணைகிறோம். இது இளந்தென்றல் நிகழ்ச்சி. இன்று இளந்தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் துரை அண்ணாமலை.
0: துரை அண்ணாமலை என்ன சொன்ன

0: ஊருங்களா அது? அது கடைசியாக சொன்னது ஊருங்களா, உங்களோட ஊரா? சரிங்க சரிங்க. உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் தகவலை பெறுவதற்கான கால அளவு எத்தனை நாட்கள்? என்ன சொன்ன, எவ்வளோ சொன்னீங்க, எவ்வளோ நாட்கள்? பதில் 10 நாட்கள் சொன்னீங்களா? தவறான பதிலுங்க, 10 நாட்கள்ன்றது தவறான பதில். நல்ல முயற்சி, இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: மாரியப்பன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: கொடுங்க சார், பார்க்கலாம்.
0: இந்தியாவில் கண் பார்வையற்ற முதல் ஐஏஎஸ் அதிகாரி யார்?
1: நன்றி சார், வணக்கம்.
0: முயற்சி பண்ணலாமே. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார், எங்கேருந்து பேசுறீங்க?
2: தர்மபுரி மாவட்டம் கரியத்தனிலிருந்து சிவனேஷ்.
0: என்ன பேருங்க?
2: சிவனேஷ்.
0: சிவனேஷ், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: உங்களுக்கான
0: கேள்வி கேட்டுடலாங்களா? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள்?
2: வடகிழக்கு பருவமழை.
0: ஆமா. என்ன மாதங்கள்? என்ன சொன்னீங்க?
2: அக்டோபர் டு டிசம்பர்.
0: சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டுடலாங்களா? உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் எங்கு இருக்கிறது?
2: சென்னை ஹைகோர்ட்.
0: சென்னை ஹைகோர்ட், சரியான பதில். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி கேட்டுடலாங்களா? இது கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான பரிசு பாடலை கொடுத்துரும். மனிதர்களின் மண்டை ஓடு எத்தனை எலும்புகளை கொண்டுள்ளது?
2: மனிதர்களின் மண்டை ஓடு எத்தனை எலும்புகளை கொண்டுள்ளதா?
0: 24ங்களா?
2: 6.
0: இல்ல, தவறான பதில். ரெண்டு கேள்விக்கும் சரியா பதில் சொன்னீங்க. மூன்றாவது கேள்வி நல்ல முயற்சி. மீண்டும் இணையலாம். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: வாழ்க வளமுடன், என்எம் துரை, நாகரசம்பட்டியில பேசுறேன்.
0: நாகரசம்பட்டியிலிருந்து பேசுறீங்களா? உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா ஐயா?
3: கேளுங்க.
0: தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார்?
3: ராஜாஜி.
0: இல்லைங்க, இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பகுதி.
0: தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பேசுறீங்களா?
4: ஆமாங்க சார்.
0: நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா
0: இருக்கேன். உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
4: வாழை
0: இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு எது?
4: என்னங்க
0: க்ளூலாம் கொடுக்க முடியாது இந்த இதுல. பொறுத்த வரைக்கும் கேள்விதான் பதில். நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கான அடுத்த கேள்வி தொடரும். தாய்லாந்து, தவறான பதில். நல்ல முயற்சி.
4: நன்றி,
0: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளின் பெயர்
5: என்ன?
0: முயற்சிக்கலாமே, ஏதாவது ஒரு பதில் சொல்லலாமே. சரிங்க, சரிங்க, ஓகேங்க.
5: நன்றி,
0: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன் சார்.
0: எங்கிருந்துங்க?
6: கோயம்புத்தூர் மாவட்டம், முளத்தரை.
0: பேர் சொல்லுங்க
6: சார். அப்போல ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் தமிழ்நாடு திலகம்னு அழைக்கப்பட்டேன்னு கேட்டீங்களா?
0: இல்ல இல்ல, நான் இப்ப வேற கேள்வி கேட்பேன். உங்க பேர் சொல்லுங்க.
6: ரவி சார்.
0: ரவிங்களா?
6: ஆமாங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா?
6: கேளுங்க சார், கேளுங்க சார்.
0: கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாடியவர் யார்?
6: கண்ணதாசனுங்களா?
0: இல்ல இல்லைங்க, தவறான பதில்.
6: ஓகே சார், ஓகே.
0: நல்ல முயற்சி, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: அறிவிப்பா கார்த்திக் சார்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
7: நான் அரசம்பட்டி பக்கம், காவாகுடி, சென்னை. இப்ப பாரூர்ல பீச்சு பக்கத்து வீட்டு பக்கத்துல பேசுறேன் சார். ஏன் முருகன்?

0: முருகன் ஐயா, நலமா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க.
1: ஒரு எளிமையா இருக்காது சார், என்ன லைனே பிடிக்க முடியல சார்.
0: அப்படிங்களா? சரி, இப்போ இப்போ ரீசெண்டா நடந்த நிகழ்வுகள் அதுல இருந்து ஒரு கேள்வி
1: கேக்குறேன். ஒரு மணி நேரம் நல்லா மழை பெய்ஞ்சு குளிர்ச்சியா இருக்குதுங்க.
0: அப்படிங்களா? சரிங்க.
1: ஆமா சார்.
0: அரசம்பட்டி இல்லைங்களா?
1: ஆமா சார், அரசம்பட்டி ஒரு மணி நேரம் மழை சார், நல்ல மழை.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
1: கேளுங்க சார்.
0: தமிழ்நாட்டின் ஒலிம்பிக் சிட்டி எந்த நகரில் அமைக்கப்பட உள்ளது? தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் சிட்டி அப்படின்றது எந்த இடத்துல அமைக்கப்பட உள்ளதுன்னு கேட்டிருக்கேன். ஒலிம்பிக் சிட்டி அப்படின்றது வந்து ஒரு நகரில் அமைக்க போறாங்க, அந்த நகர் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் நான்.
1: சென்னை சார், சென்னை.
0: சென்னை, சரியான பதில். எப்படி சொன்னீங்க?
1: ஒரு
0: வியூகத்துல சொன்னீங்களா, சரியாயிடுச்சு. உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டலாங்களா? 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது?
1: ஜப்பான் சார்.
0: ஜப்பான், டக்கு டக்குன்னு சொல்றீங்க, தெரியாதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு கேள்வி கேக்கட்டுங்களா? இன்னும் கடைசி கேள்வி, இதுக்கு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து பரிசு பாடல பெற்றலாம். 2027 ஆண்டின் முதல் ஐசிசி மகளிர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி போட்டியை நடத்தும் நாடு எது?
1: இந்தியா.
0: எப்படி சொல்றீங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களோ? சரிங்க, சரியான பதிலுங்க. மூணு கேள்விக்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்க. பாட்டு வழங்கலாம் உங்களுக்கு?
1: பழைய
0: பாட்டு பத்து மணிக்கு உங்களுக்கு இருக்கும், அந்த டைமிங்ல கேட்கலாம். இப்ப வந்து கொஞ்சம் நார்மலான சாங்ஸ் போடணும். சரிங்க, உங்களுக்கான நல்ல பாடலா கொடுத்துறேன். உங்க பேர் மட்டும் சொல்லிட்டு போங்க
1: சார். அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டு சென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: முருகன் ஐயா, சரிங்க, உங்களுக்கான நல்ல பாடலா நானே
1: கொடுக்கறேன்.
0: சரிங்க ஐயா, சரிங்க, உங்களுக்கான நல்ல பாடலா கொடுத்துடலாம்.
1: வாழ்த்துக்கள் சார், நன்றி சார்.
0: நன்றிங்க, நன்றிங்க. ஒரு நல்ல பாடல், அதற்கு முன்பாக சிறிய விளம்பர இடைவேளை.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலையை விடுங்க, நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிலையத்தில் நேரம் 8:54. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேயர்களே, சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், வருக. வணக்கம்
1: ஐயா. இரவு வணக்கம் ஐயா.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: ஐயா, நாங்க மரியம்பாளையம் ராமகாயரி அருகிருந்து 1வது வார்டு எல்லத்தின் பேசுறேங்க ஐயா.
0: என்ன பேருங்க?
1: எல் லட்சுமணன்.
0: லட்சுமணன், நீங்க தான் சாயங்காலம் வந்து பரிசு பாடல இது கேள்விக்கு
1: ஒரு குத்து. நானே சின்ன செல்லுங்க, பாயிட்டு செல்லு.
0: அப்படிங்களா?
1: இதெல்லாம் நெட் எல்லாம் பாக்குறதுல.
0: அதுதாங்க, 7 நாளைக்கு அப்புறம் தான் பங்கேற்கணும்.
1: சந்தோஷம்.
0: சந்தோஷம், நன்றிங்க, நன்றிங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க? பாப்பாரப்பட்டிங்களா? கிருஷ்ணகிரி மாவட்டம். ஜெயசீலன்களா? சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டலாங்களா? சூரிய ஒளியிலிருந்து மனித உடலுக்கு கிடைக்கும் முக்கிய வைட்டமின் எது? டி வைட்டமினா, சரியா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டலாங்களா? மனித உடலில் இரத்தத்தை செலுத்தும் உறுப்பு எது?

0: தமிழ்
1: இல்லைங்க இல்லைங்க. என்ன சொன்னீங்க, என்ன பதில், என்னது?
0: தமிழ்.
1: இல்லை இல்லைங்க, தவறான பதில். நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம், கரியாக்கநல்லி கிராமம், மணி.
1: மணி ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாங்களா?
2: ஆ கேளுங்க.
1: தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறையின் பெயர் என்ன?
2: தாவரங்கள்
1: தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறையின் பெயர் என்ன?
2: ஒளிச்சேர்க்கை.
1: சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டலாங்களா?
2: ஆ சொல்லுங்க.
1: பூமியின் இயற்கை துணைக்கோள் எது? பின்னாடி இந்த யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, அது நல்லாவே கேக்குது. நீங்களா தான் முயற்சி பண்ணணும். நல்ல முயற்சி, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வந்த வேகத்துல போயிட்டாங்க. வருக. வணக்கம். வணக்கம், இருக்கீங்க, இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
3: கொஸ்டின்
1: கேட்கலாமா? பேர் சொல்லுங்க, எந்த ஊர் சொல்லுங்க, கேட்டலாம். அப்படிங்களா, சரிங்க. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? உலகில் பரப்பளவில் மிகப்பெரிய நாடு எது? இல்ல இல்ல, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? என்ன பேருங்க? முனுசாமி ஐயா. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? ரொம்ப எளிமையா
2: கேட்டிருக்கேன்.
1: இல்ல இல்லங்க, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்,
1: யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: தர்மபுரி மாவட்டம்,
1: விஜயலட்சுமிமா. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
4: வெண்ணிலா.
1: வெண்ணிலா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? பொன்னியின் செல்வன் என்ற நாவலை எழுதியவர் யார்? நன்றி நன்றிங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வருக. வணக்கம்
5: ஐயா. வணக்கம், இந்தூர் பகுதியிலிருந்து மாதுங்க ஐயா.
1: மாதையா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாங்களா?
5: வணக்கம்.
1: வணக்கம், உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா ஐயா?
5: கட்டாய் கட்டாய் வருதுங்க ஐயா.
1: இணைப்பு எனக்கு சரியா கேக்குது, உங்களுக்கு கேக்குதுங்களா?
5: இப்ப கேக்குதுங்க ஐயா. இந்தூர் பகுதியிலிருந்து மாதுங்க ஐயா.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாங்களா?
5: கேளுங்க ஐயா.
1: தமிழ்நாட்டின் மாநில மரம் எது?
5: தமிழ்நாட்டில் மாநில மரம் ஆலமரம் ஐயா.
1: இல்ல இல்லைங்க, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி. நேர்களை, இன்று இளந்தென்றல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, நல்ல பதிலும் சொன்னாங்க, பரிசு பாடலும் பெற்றாங்க. இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் இதுவரை வளம் வந்தது. இன்னும் சில நிமிடங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து செய்தி சுடர். பண்பலையோடு தொடர்ந்து இணைந்திருப்போம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதுவரை உங்களுடன் இணைந்துள்ளது நான், கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன்.
6: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் அபிஷேக் முகோபாத்யாய் வித் தி நியூஸ் அட் 9. தி ஹெட்லைன்ஸ். External Affairs Minister Dr. S. Jaishankar hails successful conclusion of BRICS summit in New Delhi, says India showed strong convening power. Global leaders praise BRICS summit for strengthening cooperation among developing nations and advancing priorities of Global South. US-based analyst says New Delhi declaration reflects India's ability to build consensus. India approves 18-hour power supply to flooded Nepal till December end amid hydropower crisis. Human Rights Council of Pakistan occupied Jammu and Kashmir expresses

0: உற்பத்தி மையங்கள் நடத்துகிறாங்க. அது தொழிலகங்களாக இருக்கட்டும், சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஆனால் அங்கே கண்டிப்பாக ஒரு வேஸ்ட் என்ன உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேஸ்ட்டுக்கு பொறுப்பு அவங்க தான். ஸோ எல்லா விதமான நிறுவனங்களும் அமைப்புகளும் அலுவலகங்களும் ஃபேக்ட்ரிஸும் எல்லா விதமான ஆலைகளும் இதுக்கு கீழே வந்துடும். நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னாங்க, இந்த சட்டத்தை இது ஒரு பொறுப்பை உணர்த்துதல், இதை பொறுப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து வெறும் வளர்ச்சியை மட்டுமே பார்த்துக்கொண்டு, உற்பத்தியை மட்டுமே பார்த்துக்கொண்டு, லாபத்தை மட்டுமே பார்த்துக்கொண்டு நீங்கள் வந்து அப்படி இருந்துடக்கூடாது. கூடவே இந்த காஸ்ட்டையும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும். எப்படி நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பணியாளர்களுடைய ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுடைய பொறுப்போ, அதே மாதிரி கழிவும் உங்களுக்கான பொறுப்பு. அப்போது என்னாகும், இது வந்து நிறைய கம்பெனிஸால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. என்னென்னா, அது வந்து நம்ம வெளியே போட்டோம்னா அது லோக்கல் பாடிஸ் எடுத்துன்னு போயிடுவாங்க, க்ளீன் பண்ணிடுவாங்க, அப்படி கிடையாது. அந்த லோக்கல் பாடிஸை க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு பகுதி தான். அந்த லோக்கல் பாடிஸை க்ளீன் பண்ணோன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு ரிசோர்ஸஸ் தேவை, அவங்களுக்கு செலவாகுது, அவங்களுக்கு மனித வளம் தேவையாக இருக்குது, இதெல்லாம் தேவைப்படும் போது நீங்களே அதை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டீங்கன்னா, நீங்களே அதை உற்பத்தி செய்யாமல் தடுத்து விட்டீர்கள் என்றால், அல்லது நீங்களே உற்பத்தி செய்யும் போதே அதை குறைத்து விட்டீர்கள் என்றால், இந்த மாதிரி விதவிதமான வழிமுறைகளில் நீங்கள் செயல்பட வேண்டிய கட்டாயம் ஒன்று இண்டஸ்ட்ரீஸ்க்கு, இந்த மாதிரி எல்லா பாடிஸ்க்குமே இன்னைக்கு இருக்குது. அப்போ அவங்க திடக்கழிவை உருவாக்கும் பொழுதே இதை வந்து எப்படி வந்து நிர்வகிக்க வேண்டும் என்பதை அந்த நிறுவனத்தினுடைய அல்லது அந்த அமைப்பினுடைய அந்த கட்டடத்தினுடைய ஒரு டோட்டல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளேயே அதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பிரச்சனை. இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் வீடுகள் கட்டும்போது கண்டிப்பாக நீங்கள் மழைநீர் வடிகால் சேமிப்பு நீங்கள் உருவாக்கியே தீரணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருந்துச்சு. அப்போ என்னாகும், இப்போது அது இருக்குது. அப்போ என்னென்னா, நீங்கள் மழைநீரை நீங்கள் சேமிக்கணும் அப்படிங்கிறது அந்த கட்டடத்தினுடைய ஒரு அத்தியாவசிய தேவையாகவே இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஒரு நீங்கள் உற்பத்தி நிலையத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னாவே இதில் என்ன விதமான கழிவுகள் உற்பத்தி ஆகும் தெரியும். அப்போ அந்த உற்பத்தி ஆகக்கூடியது எப்படி நீங்கள் அதை வந்து ட்ரீட் பண்ண போகிறீங்க அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்போ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி, அதுக்கு குறிப்பிட்ட பணியாளர்களை நியமித்து, அது என்ன வழிமுறையோடு செய்யப்பட வேண்டுமோ, அது அதுக்குன்னு சில என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த என்விரான்மெண்ட் ஹசார்ட்ஸ்லாம் ஏற்படாமல் நீங்கள் வந்து அதை எப்படி கையாளணும் அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து கையாண்டு அதை ஒழுங்குபடுத்தி, இப்போ இது வந்து ஒரு டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரி, அந்த கட்டடம் அந்த எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நீங்கள் உள்ளடக்கித்தான் உங்கள் திட்டத்தையே உருவாக்க வேண்டும். அந்த இடத்துல அந்த பொறுப்புணர்வை அந்த அமைப்புகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். அப்போ அது இயல்பாகவே என்னாகுது, யாரெல்லாம் இதில் வந்து சம்மந்தப்படுறாங்களோ, எந்தெந்த நிறுவனங்கள் அமைப்புகள் இல்லை கட்டடங்கள் சம்மந்தப்படுகின்றனவோ அவர்கள்தான் இதற்கு பொறுப்பாளிகள்.
1: நிச்சயமா சார், நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பொறுப்பு இருக்குது திடக்கழிவு மேலாண்மையில் அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க. இப்போது தரம் பிரித்து குப்பைகளை கொடுக்கணும் அப்படின்றது நமக்கான ஒரு சட்டம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஒரு வரையறை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து அதை செய்கிறதில்ல. ஆனால் குப்பையை சேகரிக்கிறவங்க வந்து இதனால் நிறைய பாதிக்கப்படுறாங்க. குப்பைகளை சேகரிக்கிறவங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்தில் அதற்கான வகை செய்யப்பட்டுள்ளது.
0: ஆமாங்க, இப்போ நீங்கள் இந்த சட்டம் சொல்கிறதே என்னென்னா, இந்த நாலு விதமான கழிவுகளை பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் முதல் ஆரம்ப புள்ளியே அதுதான். ஏன்னா நீங்கள் கழிவு உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துலையே நீங்கள் தரம் பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுமே கிடையாது. அப்போது நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நமக்கு ஏற்கனவே வீடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெட் வேஸ்ட்டு ட்ரை வேஸ்ட்டுன்னு பிரிக்கிறோம். இப்போ இவங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து சானிட்டரி வேஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, ப்ளஸ் அதே மாதிரி ஸ்பெஷல் வேஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போது ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லோ வேறு எங்கே இருந்தாலும் இந்த மாதிரியான வேஸ்ட்டை நீங்கள் தரம் பிரிச்சிட்டிங்கன்னா முதல் பெரிய தொந்தரவு வந்து உங்களுக்கு பெரிய அளவில் குறைஞ்சிரும். இந்த பணியாளர்கள் சிரமப்படக்கூடியதே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த வேஸ்ட்டை தரம் பிரிக்காமல் வரும்போது தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த வேஸ்ட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் இதுவும் அல்லது பாட்டிலும் இதுவும் ஒன்றா சேர்ந்து வரும்போது அவங்க உண்மையிலேயே சிரமப்படுவாங்க. அண்ட் அது நடுவில் நீங்கள் அவங்க வேலை செய்யும்போது அவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போது முதல் விஷயத்தில் நாம் வந்து தடுத்துட்டோம்னாவே, அதாவது செக்ரிகேஷனையே நாம் வந்து ஒழுங்குபடுத்திட்டோம்னாவே பெருமளவான பிரச்சனை தீர்ந்துடும். இப்போ அந்த செக்ரிகேட் ஆன பிற்பாடு அந்த செக்ரிகேட் ஆன பொருட்களை தான் நீங்கள் வந்து அதற்கான உரிய வகையில் நீங்கள் வந்து அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்போ என்னாகும், பணியாளர்களுக்கு முதல்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு முதல் நிலை பாதிப்புலேருந்தே நாம் வந்து அவங்கள தடுக்கிறோம். அப்போ அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய இடத்துலேருந்தே நாம் வந்து இந்த மாதிரி கழிவுகளை பிரிக்கிறதுங்கிறது முதல் பெரிய விஷயம். அதை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது, கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. ரெண்டாவது, இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலையிலையும் அதை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி ட்ரீட் பண்ணி அதை எப்படி கொண்டு போகிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் என்ன விதமான ஒரு சட்ட பாதுகாப்பையும் பின்பற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு அமைப்புக்குமே அது சொல்லுது. அப்போ அது என்ன சொல்லுது, நீங்கள் லோக்கல் பாடிஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன்,

0: லோக்கல் பாடிஸ் தான் வந்து இதில் இது பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு அமைப்பு க்ரியேட் பண்ணணும். அந்த அமைப்பு வந்து க்ரியேட் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அவங்க இப்போ செய்கிறாங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். இப்போ என்ன இதில் வந்து ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்றாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சி இது சரியாக செய்யலை நீங்கள் அப்படின்னா ஃபைன் போடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் என்ன நடக்கும்னா, இன்னொரு பக்கம் அவங்க தான் வந்து இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ், இந்த ஒரு திடக்கழிவை கையாளக்கூடியவர்களுடைய பாதுகாப்புக்கும் அவங்க தான் பொறுப்பு. ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் மீறக்கூடியவர்களை தண்டிக்கக்கூடிய பொறுப்பும் வந்து இந்த இடத்துல தான் வருது. அப்போ இயல்பாகவே இந்த பணியாளர்களுடைய நலனை நாம் வந்து அவர்களையும் மனிதராக மதித்து அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய உடல்நலச் சிக்கல்களையும் கருத்தில் கொண்டு அந்த மாதிரி எந்த சிக்கல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு உள்ளார்ந்த வழிமுறையை வந்து இந்த சட்டம் கொண்டிருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன்.
1: நிச்சயமாக சார், அதாவது அந்த கழிவுகளை அகற்றக்கூடிய பணியாளர்கள் எவ்வளோ சிரமப்படுவாங்க அப்படின்றத உணர்ந்த அரசு வந்து அவர்களுடைய நலனை வந்து முன்னிறுத்தி அவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த சட்டத்தில் வழிவகை செஞ்சுருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ள முடியுது. முன்பே நீங்கள் வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க சார், மருத்துவ கழிவுகள் வந்து ஒரு சவாலாக தான் இருக்க சரியாக அப்புறப்படுத்தலைனா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மருத்துவ கழிவுகள் மாதிரியே இன்னொன்று இந்த மின்னணு சாதனங்களுடைய கழிவு பொருட்களும் இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இந்த திடக்கழிவு மேலாண்மை மூலமாக சிறப்பாக அகற்றப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
0: இந்த இவேஸ்ட் வந்து இன்னைக்கு ஏராளமாக உருவாகுது. ஏராளமான கணினியோ அல்லது வந்து மின்னணு சாதனங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பயனற்று தூக்கி வீசப்படுகின்றன. அப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் இன்றைக்கும் வந்து என்னென்னா அதை லேண்ட்ஃபீல்ஸில் தான் போடுறாங்க. ஆக்சுவலாக அப்போ என்னென்னா இன்றைக்கி அந்த மாதிரியான வழிமுறை பண்ணக்கூடாது. இந்த சட்டம் வந்து அதை தான் நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்துது. அதுக்குள்ளே எதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக உங்களால் திருப்பி மீட்டெடுக்க முடியுமோ, பயன்படுத்துகிற மாதிரி அதிலேருந்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கணும். மிச்சத்தை தான் நீங்கள் வந்து அழிக்கிறதுக்கு கொண்டு போகணும். அழிக்கிறதுக்கு கொண்டு போகும்போதும் அதற்கு உரிய வழிமுறை இருக்கிறது. இவேஸ்ட்டை எப்படி வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து நீங்கள் தரம் பிரித்து அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போது அந்த இடத்துல அந்த வழிமுறை வந்து முக்கியத்துவம் பெறுகின்றன. அதுக்கு ஒரு கிளியரான மேண்டேட் இருக்குது, வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் மருத்துவ கழிவுகள் இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கல். நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் நம்முடைய சண்ட மாநிலங்கள் வந்து நம்ம மாநிலத்தில் கொண்டு வந்து மருத்துவ கழிவுகளை கொட்டுவதாகலாம் நம்ம வந்து பேப்பரில் படிச்சிருக்கோம். அப்போ அது எவ்வளோ பெரிய டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கான உரிய வழிமுறை ஒன்று இருக்கு. அந்த வழிமுறையை பின்பற்றாமல் தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய் கொட்டிடுறது. சில நாடுகள் இதெல்லாம் அந்த தப்பை செய்து கொண்டிருப்பதாக நம்ம படிக்கிறோம். என்னன்னா கடலில் கொண்டு போய் கொட்டிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி மருத்துவ கழிவுகளை கொண்டு போய் கடலில் கொட்டுவது என்றது இன்னொரு பெரிய பாதிப்பை நம்ம கண்ணெதிரில் நம்ம உருவாக்குறோம். அதுவும் ரசாயன பொருட்கள். நீங்கள் வந்து மருத்துவ கழிவுகள் என்பது ஏராளமான மருந்துகள் ரசாயனங்கள் உள்ள ஒரு விஷயம். அதை நீங்கள் வந்து லேண்டில் கொட்டினாலும் பிரச்சனை, அதை வந்து நீங்கள் கடலில் கொட்டினாலும் பிரச்சனை. அப்போ என்னன்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன, அது அவங்களுக்கே நல்லா தெரியும். அந்தந்த துறை சார்ந்த என்ன விதமான மெத்தடாலஜிஸை ஃபாலோ பண்ணணும், எப்படி அதை முழுசாக அகற்றணும், என்ன மாதிரியான ட்ரீட் பண்ணணும்லாம் தெரியும். இந்த சட்டம் என்ன பண்ணதுன்னா அதை அவர்கள் செய்கிறார்களா, செய்யவில்லை என்றால் என்ன, செய்தால் எப்படி செய்ய வேண்டும், அதுக்கு என்ன வழிமுறை, அது செய்யாக போகும்போது என்ன பாதிப்பு, அதுக்கான உரிய நஷ்ட ஈடையோ இல்லை அபராதத்தையோ எப்படி நீங்கள் அவர்கள் செய்ய வேணும். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு முதல்ல பொறுப்பை கொடுக்குது, செய்யணுன்ற ஒரு தேவையை கொடுக்குது. செய்யாம போனால் என்ன நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை சந்திப்பீர்கள் என்பதையும் அது சொல்கிறது. அதைத்தான் இதில் மிக முக்கியமானது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த இரண்டு கழிவுகளும் மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டிருக்குது. அந்த ஆபத்துகளை ஒழுங்காக நாம் நிர்வகிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம்.
1: நிச்சயமாக சார், அரசு வந்து சட்டங்கள் போட முடியும், சட்டங்களை செயல்படுத்த முடியும், ஆனால் அதில் வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுமக்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவங்களுடைய கடமை என்ன சார், இதில் அவங்களுடைய பங்களிப்பு என்ன சார்?
0: நாம் தாங்க கம்பெனியை நடத்துகிறோம், நாம் தான் வந்து ஃபேக்ட்ரிஸ் நடத்துகிறோம், நாம் தான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறோம், நாம் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளாகவும் போகிறோம், நாம் தான் வந்து டாக்டராகவும் இருக்கோம், நாம் தான் வந்து பேஷண்ட்டாகவும் இருக்கோம், நாம் தான் ஃபேக்ட்ரிஸில் வேலையும் செய்கிறோம், ஃபேக்ட்ரிஸுக்கு வருமானத்தையும் ஏற்படுத்தி தரோம். அதாவது நாம் இந்த இடத்துல நான் சொல்கிறது மனிதர்கள், நம்ம சுற்றி தான் இது எல்லாமே இயங்குகிறது. நமக்காகத்தான் இந்த அமைப்புகள் பணியாற்றி கொண்டிருக்கின்றன. இதனால் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இவை எல்லாம் பங்களிப்பு செய்கின்றன. இதுவரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக புரியுது. ஏன்னா நம்ம வேலை செஞ்சால் நமக்கு வருமானம் வருகிறது, நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த வேலை செய்வதன் மூலமாக நாம் ஈட்டக்கூடிய வருவாய் என்பது இன்னொரு பக்கம் நோய்க்கும் இன்னொரு பெரிய பாதிப்புக்கும் ஒரு காரணம் ஆகிவிடக்கூடாது. நமக்கு அது மேபி உடனடியாக நோயினுடைய ஏற்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் வேற யாருக்கும் அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த திடக்கழிவை சரியாக நிர்வகிக்காமல் போனால் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்பது வேற ஏதோ ஒரு குடும்பத்தை தானே போய் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்த போகிறது. நீங்கள் சொல்றது கரெக்ட். அதாவது பொதுமக்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா, இப்போ நான் இதை ஒன்றை பயன்படுத்துகிறேன், நான் ஒரு செல்போனை பயன்படுத்துகிறேன், இப்போ இந்த செல்போனை போய்விட்டது, இதை நான் என்ன செய்யணும், எப்படி பாதுகாப்பா தூக்கி போடணும், இப்ப நீங்க அதுல இருக்க டேட்டாவை ரிகவர் பண்றதுக்கும்

0: வந்து தகவல்களை வந்து வேற இன்னொரு போனுக்கு மாற்றுவதற்கும் நம்ம காட்டக்கூடிய கவனத்தை அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு காட்டுறதே கிடையாது. அப்போ மிக சின்ன சின்ன விஷயங்கள், வாங்கக்கூடிய மடிக்கணினி ஆகட்டும், இல்லை வந்து செல்போன் ஆகட்டும், அல்லது என்ன பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளாகட்டும், அல்லது வேற ஏதோ ஒரு கழிவுகளாக இருக்கட்டும், இப்போ நீங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இடத்துல, எல்லா இடத்துலையும் நம்ம கண் எதிரில் நாம தான் குப்பை போடுறோம். அப்போ நாம போடும்போது எப்படி குப்பை போடணும், அதுக்கு என்ன இடம் இருக்கு, அதுக்கான வழிமுறை இருக்கா இல்லையா, இது சரியா, இது சரியாக தான் இந்த நிறுவனம் அதை ஃபாலோ பண்ணுதா இல்லையா, நம்ம அதை வந்து நிறுவனத்தை நாம தான் கேள்வி கேட்டு, அப்போ இதுக்கான தனி ஒரு டப்பு வைப்பா, இதுக்கான தனியான ஒரு வழிமுறை வைப்பான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கு. அப்போ பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க இருக்க இருக்கத்தான் இது படிப்படியாக இந்த சிக்கல்கள் முழுசாக தீரும் என்று நான் கருதுறேன்.
1: நிச்சயமா சார், இந்த சட்டங்களை வந்து பொதுமக்கள் நிச்சயமா புரிஞ்சுக்கணும், அதன்படி செயல்படவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்த சட்டங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும் சார்?
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அடிப்படையே இந்த சட்டங்கள் தான் மேடம். என்னன்னா, நாம வந்து காலந்தோறும் வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறோம். அப்போ வளரும் போது நமக்கு ஏற்படக்கூடிய புதிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சட்டமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த சட்டத்தினுடைய ஒரு புதிய மேம்பட்ட வடிவத்தை தான் இன்னைக்கு நாம கொண்டு வரோம். அப்படின்னும் போது என்ன காரணம், நகரமயமாக்கல், அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இதெல்லாம் நடக்க நடக்க நாம ஒரு புதுசான ஒரு சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். அப்போ சுற்றுச்சூழலில் புதுசியான நிறைய சேலஞ்சஸை வந்து நம்ம சந்திக்கிறோம். முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு பஸ்ஸோ இல்லை வந்து அன்னைக்கு இருந்த மாதிரியான வாகனங்களோ, அதுக்கான புகையோ, இல்லை அதுக்கான ஒரு தொழிற்சாலை புகையோ, அது தொழிற்சாலை கழிவுகளோ எல்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு புதுசான கழிவுகள், புதுசான ஒரு பாதிப்புகள் இன்னைக்கு ஏற்பட்டு வருது. அப்போ நாம காலமாற்றத்துக்கு ஏற்ப நம்மளுடைய சட்டங்களை இன்னும் வலிமைப்படுத்துகிறோம். அப்போ இயல்பாகவே புதிய கழிவு முறைகளை வந்து நம்ம கொண்டு வரோம். தொழில்நுட்ப ரீதியாகவுமே ஏராளமான புதிய மாற்று வழிமுறைகள் வந்திருக்கின்றன. அப்போ அந்த மாற்று வழிமுறைகளை செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு பக்கம் புதுசான சேலஞ்சஸ், இன்னொரு பக்கம் அதுக்கான புதுசான வழிமுறைகள். அப்போ சட்டம் வந்து இதை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அதை பின்பற்றுங்கள், இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறது. அதே சமயத்தில் நாம வந்து அதை பின்பற்றுகிறோமா என்பதையும் கவனிப்பதற்கு தான் இந்த புதிய சட்டங்கள் வந்து உபயோகமாக இருக்க போகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது சுற்றுச்சூழலை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன்.
1: நிச்சயமா சார், அதாவது காலங்கள் வந்து மாறும்போது நாம வந்து முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அடைஞ்சிட்டே வரும். அதே சமயம் சவால்களும் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சவால்களை வந்து வெற்றிகரமாக எதிர்கொண்டு நம்ம வந்து முன்னேற்றம் அடைவதற்கு வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் நமக்கு மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் அப்படின்ற ஒரு பார்வையை வந்து நீங்க வச்சிருக்கீங்க. எந்த அளவுக்கு இந்த சட்டங்கள் வந்து நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இந்த திடக்கழிவு மேலாண்மையை சிறப்பாக செயல்படுத்தவும் வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதையும் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.

ஏய் சாக்ஷி, எனக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

0: பண்பலை பாடும் நேரம் 9:30. இது தருமபுரி பண்பலை 102.5. ஏற்காடு பண்பலை 103.7. இடைவிடாத இசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பாடல்களை.
1: தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு

0: முழுமையான வழி நிவாரண மையம், ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: இரவின் வெளிச்சத்தோடு இணைகிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 10:03. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேயர்கள் தங்களுக்கான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். குறிப்பாக 1975 முன்பாக இருக்கக்கூடிய பாடல்களை கேட்கலாம். இணைப்பில் இணைவதற்கு புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து தங்களுக்கான விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் இணையும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தருமபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாச்சிக்கடைக்காரர் விஜயன் பேசுறேன்.
0: விஜயன் ஐயா, உங்களுக்கு எந்த பாடத்துல இருந்து பாட்டு வழங்கலாம்?
1: படம் உயர்ந்த மனிதன்.
0: பாடல்?
1: பாடல் வந்து பால் போல அப்படின்னு வரிய வருங்க, அந்த பாடல் கொடுங்க.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாம். நன்றி.
1: நன்றி.
0: அவர் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: நிலையத்தில் நேரம் 10:11. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா
1: பிள்ளையாருக்காகவும்
0: உங்களுக்காகவும் கொடுத்துடலாம்.
1: நன்றி.
0: அவர் கேட்ட அந்த பாடல் இதோ.

ஆஹா, குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நடை போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கரை ஓரத்திலே அடங்கப்பா கணேசா, மயக்கம் வரும் நேரத்திலே ஊட்டம்

0: நிலையத்தில் நேரம் 10:15. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. 1975 முன்பாக இருக்கக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சக்திவேலையா,
0: உங்களுக்கான பாடல் எந்த பாடல்?

0: கொண்ட படத்துல இருந்து அவளுக்கு என்ன பண்ண ஒரு நல்ல பாடல்.
1: சரிங்க, உங்களுக்கான அந்த பாடல் வழங்கிடலாம்.
0: நன்றி,
1: இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. அவர் கேட்ட பாடல் இதோ.

0: காவிய கானங்களோடு இணைகிறோம் நேயர்களே. இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், தர்மபுரி மாவட்டம் அடக்கப்பாடியிலிருந்து எல்லாமா பேசுறேன் சார்.
0: எல்லாமா, நல்லா இருக்கீங்களாம்மா?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கம்மா. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு, நல்லா போச்சுங்களா? சரிங்கம்மா. உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வழங்கலாம்?
1: விஜயகணி படத்துல இருந்து நீங்க உந்தன் பேர் தென்மையோ என்ற பாட்டு
0: போடுங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி, நன்றி, நன்றிம்மா. அவர் கேட்ட பாடல் இதோ.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேயர்கள் தங்களுக்கான விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து அவர்களுக்கான விருப்ப பாடலை கேட்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்.
1: இரவு நேரத்துல பழைய பாடல் கேட்பது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மற்றும் எங்கு செட்டிப்பட்டி பீமராஜன் ஐயா.
0: பீமராஜன் ஐயா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வழங்கலாம்?
1: 1973 வெளிவந்த படம் பாரத விலாஸ்.
0: அதுல என்ன பாட்டுங்க ஐயா?
1: அந்த படத்திலிருந்து சக்க போடு போடு ராஜா என்ற ஒரு அற்புதமான பாடல இரவு நேரத்துல கண்டுபிடித்து கேட்க அனைத்து நேயர் அன்புகளுக்கு பாட்டு கேட்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: நன்றிங்க.
0: நன்றி நன்றிங்க. அவர் கேட்ட அந்த பாடல் இதோ.
2: சக்க போடு போடு ராஜா, டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

நிலையத்தில் நேரம் 10:26. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியடா, நாம் எதுவா தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறதே, நீ போக போக பாரு. கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் வாரமேறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

ஆமாண்டா, இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாராதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே போராட்டம் கிள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனாலே என்னையாடா எட்டி போக சொல்றேன்

0: நிலையத்தின் நேரம் 10:32. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்த நேயர் வருக, வணக்கம். ராஜாயா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வழங்கலாம்?
1: படம் பாத்தீங்கன்னா சிவந்த
0: மண். சரிங்கய்யா, அதுல என்ன பாட்டு?
1: பாடல் பட்டுத்தராணி பார்க்கும் பார்வை, அனைவருக்காகவும்.
0: சரிங்க சரிங்க, வழங்கிடலாம்.
1: நன்றிங்க.
0: நன்றி நன்றி. அவர் கேட்ட அந்த பாடல் இதோ.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த கா

0: கவிக்கோயில் இசைக்கும் நேரம் 10:40. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தருமபுரி மாவட்ட நேயர்களின் பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: மோகன் ஐயா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வழங்கலாம்?
1: தெய்வத்தாய் படத்துல இருந்து, ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அந்த பாடல் கூடிய வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
0: நன்றிங்க, நன்றிங்க. அவர் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: இரவின் மடியில் இசையின் அழையில் இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் 10:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: மல்லிக்குட்டை பஞ்சாயத்து ராமியம்பட்டில இருந்து மகாலிங்கம் பேசுறேன்
0: ஐயா. மகாலிங்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இது முதல் முறையா உங்களுக்கு?
1: இல்லைங்க, ரொம்ப நாளா இருக்கீங்களா?
0: அப்படிங்களா, சரிங்க சரிங்க. எந்த படத்துல இருந்து பாட்டு வழங்கலாம் உங்களுக்கு?
1: வீரபாண்டிய கட்டபொம்மன் படம். பாடல் வந்து இன்பம் பொங்கும் அந்த பாட்டு கொடுங்க.
0: கண்டிப்பாங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம் கண்டிப்பா. நன்றி, நன்றி. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. அவர் கேட்ட அந்த பாடல் இதோ.

நிலையத்தின் நேரம் 10:50. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி மாவட்ட நேயர்களின் சுகமான ராகங்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி.

0: காலங்களால் அழியாத கானங்களோடு இணைகிறோம் நேயர்களே. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம் அம்மா. யாருமா, எங்கிருந்துமா பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் பஞ்சாயத்து தாஸ்மன்னு தீபா பேசுறேன் சார்.
0: தீபாமா, நல்லா இருக்கீங்களா?
1: சார்,
0: உங்களுக்கு எந்த படத்துலேருந்து பாட்டு வழங்கலாம்?
1: எங்களுக்கு வந்து சூரியகாந்தி படம்.
0: அதில் என்ன பாட்டு?
1: அதில் வந்து பரமா சிவன் கழுத்துலேருந்து பாம்பு கேட்டு கருடா சோதிக்க மாட்டேன் அனைத்து நேரம் சார்.
0: அனைத்து நேர்களுக்காகவும் கொடுத்துடலாம். நன்றிங்க, நன்றிங்க. அவர்கள் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: நிலையத்தில் நேரம் 10:56. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த நேயராக வருக. வணக்கம்மா. யாருமா, எங்கிருந்துமா பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் கருத்தக்கோட்டை சிவகாமி ஐயா.
0: சிவகாமி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க ஐயா. நீ நலமா?
0: நலமா இருக்கேம்மா. உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வழங்கலாம்?
1: எம்மாகம் படம் ஐயா.
0: சரிங்கம்மா.
1: எல்லாரும் முத்தமுறானு கொடுத்துருங்க.
0: சரிங்க, கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நன்றி நன்றிங்கம்மா. அவர்கள் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: நிலையத்தில் நேரம் 11 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராங்கல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் ஐயா. யார் ஐயா, எங்கிருந்து ஐயா பேசுறீங்க?
1: பொம்பரசம்பட்டி சுப்பிரமணி சார்.
0: சுப்பிரமணி ஐயா, உங்களுக்கு எந்த படத்துல
1: வந்து அன்னமிட்ட கை சார்?
0: சரிங்க ஐயா, அதுல என்ன
1: பாடலே வந்து அன்னமிட்ட கைன்ற பாடலே சார்.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. அவர் கேட்ட அந்த பாடல் இதோ.

உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை

மண்ணுக்குள் வெட்டி முடித்து பொன் கட்டி எடுத்து நம் தேவைக்கு சேர்த்திருக்க வாழ வைக்கும் கை அது ஏழை மக்கள் கை, வாழ வைக்கும் கை அது ஏழை மக்கள் கை. காட்டை மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை. உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம்

0: The New Delhi Declaration also commended India's chairship and expressed appreciation to the government and people of India for hosting the summit. Prime Minister Narendra Modi has expressed gratitude to the people of Rajasthan following the BJP's victory in the urban local body elections. In a social media post, the Prime Minister said the party's win is a testament to the triumph of truth over the echo of lies. Mr. Modi said the people of Rajasthan have once again made it clear that they fully support the policies of good governance and development under the double engine government. This will not only propel the state to new heights of progress, but also strengthen the government's resolve to bring prosperity to the lives of every individual, he added. Union Home Minister and Minister of Cooperation Amit Shah has said that Chhatrapati Shivaji Maharaj made Swaraj, Swadharma and Swabhasha, self-rule, one's faith and one's own language, the fundamental elements of Swaraj. Addressing Hindi Divas 2026 and the 6th All India Official Language Conference in Mumbai today, the Union Home Minister highlighted Maharashtra's rich linguistic and cultural heritage. He said, Shivaji Maharaj gave Marathi prominence in administration and created a strong repository of terminology in the language, which became an important foundation of governance during the era of Hindavi Swaraj. Greeting people on Hindi Divas and Ganesh Chaturthi, Mr. Shah described their celebration on the same day as a Manikanchan Yog, an auspicious coincidence. The festival of Ganesh Chaturthi is being celebrated today across the country with great devotion. The day marks the birth of Lord Ganesh, who is a symbol of wisdom, prosperity and good fortune. Also known as Vinayaka Chaturthi or Ganesh Utsav, the day marks the beginning of 10-day-long festivities during which people place clay idols of Lord Ganesh at their homes and worship them. President Draupadi Murmu, Prime Minister Narendra Modi have extended their greetings to the people on the occasion of Ganesh Chaturthi. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Modi today attended the Ganesh Chaturthi celebration at the residence of Union Minister Piyush Goyal in New Delhi. The government has approved export of power for 18 hours a day to Nepal Electricity Authority till the 31st of December this year. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi tomorrow. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. And with that, we end this news bulletin.
1: நிலையத்தின் நேரம் 11:10. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளின் தொகுப்புகளை. காலை 6 மணிக்கு குரலோசை, காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஹொசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, காலை 6:45 மாநில செய்திகள், காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளை மழலை மொழியாக வருபவர் எஸ் காவியதர்ஷினி அவர்கள், காலை 7 மணிக்கு காலை வணக்கம் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டல்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த்கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லும்போது, 9:05 வானலில் வசந்தம், 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், காலை 10:05 நீங்கள் கேட்டவை கட்சேவியில் விருப்ப பாடலை தனது குரலில் வழங்கும் கேட்கும் நிகழ்ச்சி, காலை 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை கேட்கலாம், காலை 11:05 பூவை பெண் பூவை, 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் புதிய தடம் இளம் தொழில் முனைவோர் டி ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம் காணலாம், மதியம் 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள்

பத்திரிகை நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 மாநில இயற்கை. 2 விவசாய அரங்கம். 2:30 பூங்கொத்து. 3 கட்சேவில் கலக்கல் பாடல்கள். 4 விடை தேடும் வினாக்கள். மாலை 5 தருமபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். மாலை 5:50 மாலை தென்றல். மாலை 6 தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினமூர்த்தி கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசைமின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 மாவட்ட செய்திமலர். நாளைய மாவட்ட செய்திமலரில் ராமநாதபுரம் வி கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல் மருத்துவர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து பனை சாகுபடி குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவர்கள். 8:00 இளந்தென்றல். நாளை இளந்தென்றல் நிகழ்ச்சியில் ஏம்பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வர இருக்கிறது. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். நாளை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வர இருக்கும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 அடுத்த நாளின் நிகழ்ச்சியின் குறிப்புகள். அதனைத் தொடர்ந்து காந்தியின் தத்துவம் க்ளோஸ் டவுன். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். நம்பிக்கை என்பது சாதனைகளுக்கான மிகப்பெரிய ஆயுதம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.